0: வர முடியாது.
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பாவை கூட்டிட்டு வர அன்னைக்கு நீ காலேஜுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் நீ காலேஜுக்கு வரவே வேண்டாம். என்ன சுகந்தி இப்படி ஓடி வர?
0: மேம் மேம்.
1: என்னம்மா?
0: ஆனந்தி மேம், ஆனந்தி.
1: ஆனந்தி இன்னைக்கு காலேஜுக்கு வரலல்ல?
0: இல்ல மேம்.
1: சரி, அவளுக்கு என்ன?
0: மேம், எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியல மேம்.
1: தைரியமா சொல்லு சுகந்தி.
0: ஆனந்தி நேத்து ராத்திரி அவங்க வீட்டுல இருந்த பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து குடிச்சிட்டாளா மேம்.
1: எதுக்கு?
0: ஒரு பேப்பர்ல என்ன விஜிலா மேம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு நிம்மதியே இல்ல, அதனாலதான் நான் தற்கொலை பண்றேன். என் தற்கொலைக்கு காரணமே அவங்க தான் எழுதி வச்சுட்டா மேம்.
1: இயேசுவே.
0: மேம் கீழே விழுந்துராதீங்க, இந்த திண்டுல உட்காருங்க.
1: இப்போ அவ எப்படி இருக்காமா?
0: பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து அவள ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப அவ வயிற்று கிளீன் பண்ணிட்டாங்களாம்.
1: இப்ப அவ ஒன்னும் சீரியஸா இல்லல்லமா?
0: இன்னும் சீரியஸா தான் இருக்காளா மேம்.
1: இயேசுவே, இது என்ன சோதனைப்பா?
0: மேம், நான் வேணா உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரவா?
1: வேண்டாம். நீ இதை யார்கிட்டயும் சொன்னியா?
0: இல்ல மேம்.
1: யார்கிட்டயும் சொல்லாத, சரியா?
0: சரி மேம், இது எனக்கும் ஆனந்திக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது மேம்.
1: சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனந்திக்கு எப்படி பூச்சி மருந்து கிடைச்சது? கடையில வாங்கினாலோ?
0: வயலுக்கு போறதுக்காக அவங்க அப்பா வீட்டுல வச்சிருந்தாங்களாம்.
1: சரி சரி, நீ உன் கிளாஸுக்கு போ, நான் மெதுவா ஸ்டாஃப் ரூமுக்கு போறேன்.
0: மேம், நான் வேணா உங்க கூட ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் வரட்டா மேம்?
1: வேண்டாம், நீ போ.
0: சரி மேம்.
2: விஜிலா, அழாத, தைரியமா இரு.
1: அருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா?
2: ஒன்னும் ஆகாது விஜிலா.
1: ஏதாவது ஆச்சுன்னா பேப்பர்ல பெரிய நியூஸா வந்துரும் இல்லையா?
2: அப்படிலாம் ஒன்னும் நடக்காது.
1: என்னைய பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஐயோ, கேவலப்பட்டுருவேனே.
2: அழாத விஜிலா, மனச தளர விடாத.
1: என்ன ஜெயில போட்டுருவாங்க இல்லையா அருண்?
2: ஐயோ விஜிலா, நடக்காதத நினைச்சு நீ பயந்துகிட்டு இருக்க.
1: எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க உங்களை? பிள்ளைங்களை எல்லாம் யாரு கவனிச்சுக்கிடுவா?
2: கர்த்தர் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு தைரியமாயிரு. நீ ஆண்டவர் அறிய ஒரு தப்பும் செய்யலையே, அப்புறம் ஏன் பயப்படுற?
1: ஆனந்தி இறந்து போயிட்டானா, அவ எழுதி வச்சது மரண வாக்கு மூலமாயிருமே. அப்போ எல்லாரும் அத உண்மைன்னு நினைப்பாங்க.
2: மத்தவங்க என்ன நினைச்சா என்ன, ஆண்டவருக்கு தெரியும் நீ தப்பு செய்யலன்னு. உன் மனசாட்சிக்கும் தெரியும் நீ அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யதான ஆசைப்பட்ட. எனக்கும் உன் மனசு புரியும். அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுகிட்டு இருக்க?
1: என் கவலை எல்லாம் ஆனந்திக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னா. நான் அவகிட்ட ரொம்ப கடினமா பேசிட்டேனோ? கொஞ்சம் அன்பா பேசி இருக்கணும். அவளை திருத்த ட்ரை பண்ணி இருக்கலாமோ?
2: சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இனிமே நாம என்ன பண்றதுன்னு யோசிப்போம்.
1: இனிமே பண்றதுக்கு என்ன இருக்குது?
2: என் கூட வேலை பார்க்கற ஒருத்தரோட அண்ணன் ஜிஹெச்ல டாக்டரா இருக்காரு. நாளைக்கு காலையிலே அவரை கூட்டிட்டு போய் அந்த டாக்டரை பாக்குறேன். அவர்கிட்ட அந்த பொண்ணோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். அந்த பொண்ணையும் போய் பாக்குறேன், அவளோட அப்பா கிட்டையும் பேசி பாக்குறேன். அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னு தெரிஞ்சிடலாம். சரி, சுகந்திக்கு யாரு இந்த நியூஸ சொன்னாங்களாம்?
1: நான் கேக்கல. எனக்கு நாளைக்கு காலேஜுக்கு போகவே பயமா இருக்குது. உங்க கூடவே இருக்கணும் போல இருக்குது. இன்னும் எத்தனை நாள் நான் உங்க கூட இருக்க போறேனோ?
2: விஜிலா, என்னம்மா இப்படி பேசுற? ஒன்னும் நடக்காது.
1: என் கையை இறுக பிடிச்சுக்கோங்க அருண்.
2: ஒன்னும் ஆகாது விஜிலா. நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நீ சொல்லியிருந்தனா, நான் உடனே என் கொலிகூட அந்த டாக்டரை பார்க்க போயிருப்பேன். நீ என்னடா ராத்திரி 10 மணிக்கு சொல்ற?
1: பிள்ளைங்களுக்கு இது தெரிய வேண்டாம்னு நினைச்சேன், அதான் அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொன்னேன்.
2: சரி பரவாயில்ல, நான் நாளைக்கு போய் பார்க்க வேண்டியத பார்த்து பேச வேண்டியவங்கிட்ட பேச பாக்குறேன்.
1: ஹலோ அருண், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா?
2: ஆமா, என் கொலிக கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த டாக்டரை பார்த்தோம், அவர் உடனே விசாரிச்சு பார்த்தாரு. ஆனா ஆனந்திங்கிற பேர்ல யாருமே அட்மிஷன் போடலன்னு சொல்றாரு.
1: நீங்க என்ன சொல்றீங்க அருண், எனக்கு புரியலையே.
2: எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ ஃப்ரெண்ட் சுகந்தி ஆனந்திய ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தானே சொன்னா?
1: ஆமா.
2: ஒருவேளைக்கு ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்களோ?
1: போக சான்ஸே இல்லையே. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தினமும் சாப்பாட்டுக்கே கஷ்டம். பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயம் போயிருக்க மாட்டாங்க.
2: அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: அதான் எனக்கும் புரியல.
2: நீ சுகந்திய கூப்பிட்டுட்டு ஆனந்திய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு அவகிட்ட யாரு சொன்னாங்கன்னு கேளு.
1: சரி.
2: அப்புறம் இன்னொரு விஷயம், ஆனந்தி எழுதி வச்ச லெட்டரை பத்தியும் போன் பண்ணவங்க சுகந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லெட்டர் விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது.
1: ஆமா. ஆனா
2: என்ன
1: சுகந்தி, எனக்கும் ஆனந்திக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும்னு சொன்னா.
2: அப்படின்னா சுகந்தி பொய் சொல்லி இருந்திருக்கா, அப்படிதானே அர்த்தம்?
1: ஏன் பொய் சொல்லணும்?
2: அதுதான் எனக்கும் புரியல. விஜிலா, நீ வேணா ஆனந்தி கிளாஸ்மேட் வேற யார்கிட்டயாவது ஆனந்தி ஏன் கிளாஸுக்கு வரலன்னு கேட்டு பாக்குறியா?
1: சுகந்திக்கு தெரியாம கேட்டு பாக்கணுமோ?
2: ஆமா, சாதாரணமா கேளு. சரி, போனை வைக்கிறேன், சாயந்தரம் நேர்ல பேசலாம். பை.
1: ஓகே, பை. அந்த கிளாஸ்ல வதனான்னு ஒரு பொண்ணு உண்டு, அவளை தனியா கூப்பிட்டுட்டு ஆனந்திய பத்தி விசாரிச்சேன். அவ உடனே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனந்தியும் சுகந்தியும் பிளான் பண்ணி உங்ககிட்ட ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனந்தி தற்கொலை பண்ண முயற்சி செய்யவே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல சேரவும் இல்லை, எல்லாமே போய் உங்களை பயப்பட வைக்கணும்னு அப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னான்.
2: அவங்களுக்கு எப்படி தெரியுமா?
1: சுகந்தி ஒரு வாயாடி, அவளே வதனா கிட்ட சொல்லிட்டாளாம்.
2: கர்த்தருக்கே சோஸ்திரம், மலை போல வந்த பிரச்சனை பனி போல போயிடுச்சு.
1: இந்த விஷயத்த வதனா சொன்ன மறு நிமிஷமே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன் தெரியுமா?
2: ஆனாலும் உன் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு தைரியம்!
1: நான் ஆனந்தி கிட்ட ஹார்ஷா பேசினதுக்கு அவ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைச்சிருக்கா. உண்மைக்குமே என்னைய நில கொலைய வச்சிட்டா. ஆயுசுக்கும் நான் இதை மறக்கவே மாட்டேன். ஆனா இதுல இருந்து நான் ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டேன்.
2: என்ன பாடம்?
1: எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஞானத்தோட கையாளணும், பிள்ளைங்க கிட்ட அன்பா பேசி அவங்கள திருத்த பாக்கணும்.
2: சுகந்திய நீ திட்டவே இல்லையே, அவன் ஏன் ஆனந்தியோட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டா?
1: ஆனந்தி அவளை கம்பல் பண்ணிருந்திருக்கலாம். எது எப்படியோ நான் அந்த ரெண்டு பேர்கிட்டயும் கோபப்படக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். ஆக்சுவலி அவங்க கிட்ட இன்னும் அதிகமா அன்பும் கரிசனையுமா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்.
2: பொதுவா டீச்சரை வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இந்த ப்ரொஃபஷன்லயும் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு.
3: அன்பு தோழியரே வணக்கம். ஆசிரிய பணி அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இல்லையா? பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆசிரிய பணி ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா லீவு கிடைக்கும், நல்ல சேலரி, அதுக்கப்புறம் நல்ல டீசன்ட் ஜாப், ஒரு பர்டிகுலர் டைம் போயிட்டு வந்துடலாம், டென்ஷன் இல்லாத வேலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையை பார்த்தா அந்த விஜிலா எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான் இல்லையா? ஆசிரிய பணியில் என்னெல்லாம் சவால்கள் இருக்குது, அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைய கலந்துரையாடலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு பாளையங்கோட்டையில் பிரபலமான ஸ்கூலாகிய சாரட்டக்கர் ஸ்கூலோடைய ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்திருக்காங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் ரமோனா.
4: வணக்கம்.
3: நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆசிரிய பணி அப்படிங்கிறத கதையை பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்பில் நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும், அவங்க சந்திக்கும் சவால்கள் எல்லாம் தெரியும். அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். முதல்ல இந்த விஜிலாவை எடுத்துக்கிடுவோம். அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்த்து அவட்ட வந்து சில விஷயங்களை பேசுகிறாங்க. அது அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோ?
4: விஜிலா வந்து கொஞ்சம் ஞானமாக அந்த பொண்ணுகிட்ட ஆனந்திட்டு நினைச்சிருக்கணும், நடந்திருக்கணும். ஒரு பிள்ளை 10 days ஸ்கூலுக்கு வரலன்னா அவளை மெதுவாக கூப்பிட்டு ஏன் நீ லீவ் எடுத்தா, கொஞ்சம் அன்பாக பேசியிருந்தாங்கன்னா அவளும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியாக அவளும் பதில் சொல்லியிருப்பான். இவங்க கோபத்தோடு பேசுனதுனால அவளும் டென்ஷன் ஆகிட்டா. நான் டீச்சராக இருக்கும்போது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் பாய்ஸ் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேர்ள்ஸ் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கோ எஜுகேஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாய்ஸ் ஸ்கூலில் இப்படி பசங்க நிறையா சேட்டப் பண்ணுவாங்க. அப்போ நான் அவங்கள என்ன செய்வேன், எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அன்பாக நான் கூப்பிட்டு என் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுடுவேன் கீழே. அவன் எல்லாம் இப்படி உட்கார்ந்துருப்பான், ஏன்டா நீ வரல, அப்புறம் படிக்காத பிள்ளைங்கிட்ட ஏன் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா, நீ எதுவும் செல்லில் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறியா, இல்லை நீ கோயிலில் அப்படி பஜாரில் நின்று யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்க ஒரு பையன்ட்ட கேட்டால் அவன் சொல்லாததான் அடுத்தவே நமக்கு சொல்லி கொடுத்துருவான். உடனே அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரும் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடும். ஒருத்தனை ஒருத்தன் அவன் காட்டி கொடுத்துருவான். அப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க, அவன்கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். உடனே நான் என்ன செய்வேன், அவங்ககிட்ட பேசுவேன், அன்பாக தான் நான் பேசுவேன். என் பக்கத்தில் வச்சு அவங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு நல்லா கதை கேட்பேன். நான் அவன் பண்ணுற சேட்டை எல்லாம் சொல்லிடுவான். ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசினாலும் அவன் சொல்லிடுவான், டீச்சர் நான் இப்படி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு. உடனே நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னு நான் உடனே சொல்ல மாட்டேன். அப்படியாடா, ஆ இந்த ஊர் அவள் என்ன செய்கிறா அப்படியா, சரி இவ்வளோ நேரமாக பேசுவா, அப்போ உங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க அப்படின்னு நான் அவன்கிட்ட சிரித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கதை கேட்டேன்னா அவன் எனக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் என்ன செய்திருக்கேன், இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், கவுன்சிலிங் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, நீ படித்து உன்னோட வாழ்க்கையில் நீ நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு நீ வரணும், நீ இப்படி படித்து நல்ல போஸ்டில் இருக்கும்போது உனக்கு லைனில் நிற்பாங்கடா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அவனும் அதை சிரிச்சிட்டு கேட்டுக்கிடுவான். சில பசங்க ஒரு 1 வீக்ல மாறிடுவான். நான் டெய்லி அவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன், என்ன நேற்று பேசுனியா, நேற்று அங்க போனியா, தெருவுக்கு போனியா, எவ்வளவு நேரம் நீ படிச்சா அப்படின்னு நான் அவன்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கும்போது முதல்ல நல்லா சிரிச்சு பேசுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கோபம் வரும், அவன் கீழ்படியலை படிக்கலை அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்மளும் ரிசல்ட்டை காட்டணும்ல. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறது, பரம்பை எடுக்கிறது. நான் இது சொல்றது வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக். அப்போ வந்து நம்ம அடிக்கலாம், அடுத்து பசங்கன்னு பார்க்கும்போது அவன் வந்து நம்மகிட்ட ரொம்ப அன்பா இருப்பான். நம்ம திட்டுனால நெக்ஸ்ட் டைம் அவன் அதை மறந்துடுவான். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் பசங்கிட்ட அது இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து இந்த விஜிலாவும் அன்பா அவட்ட கேட்டிருக்கலாம், என்ன ரீசன். சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அப்பா அம்மா அன்பாவே பேச மாட்டாங்க. நான் அதனால பேரண்ட்ஸையும் வர சொல்வேன், நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள முதுகுல ஒரு தட்டு தட்டி, என்னடா ஸ்கூல்ல இன்னைக்கு நல்லா இருந்ததா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுனாங்களா, நல்லா படிக்கிறியாமான்னு நீங்க கேளுங்க. அந்த அன்பு போதும். வீட்டுல உங்களுக்கு அன்பு இல்லாததுனாலதான் பிள்ளைங்க இப்படி தெருகளுக்கு போறாங்க, வேற மாதிரி டைவெர்ட் ஆகுறாங்கன்னு நான் சொல்லுவேன். சோ டீச்சரும் அந்த அப்படிப்பட்ட ஃபேமிலியில உள்ள பிள்ளைங்களை நம்ம நம்ம ஒரு கர்சனையா என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்கிட்ட பேசணும், அன்பா பேசணும். அடுத்து நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைங்க படிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அது கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணா அது அவனுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா அவனுக்கு இருக்கும். இப்போ நாளா எக்ஸாம்
3: மேல கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க.
4: ஆமா, நம்ம மேல ஒரு அன்பு வரும், நமக்கு அவன் கீழ்படிவாங்க. நாளா ஹால்ல நின்னா மிஸ் ஒரு 500 தாங்க, நான் காலையில பேப்பர் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கிடைச்சோடனே நான் உங்களுக்கு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளை நம்பி அந்த பையன் வாரான், நம்மளை நம்பி நம்ம டீச்சரை போய் கேட்டா நமக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவன் நம்மகிட்ட வாரான். சோ நான் கொடுத்துருவேன், பிள்ளைங்கிட்ட நான் வாங்கவும் மாட்டேன், சரிடா இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வரும், நம்ம மேல ஒரு அன்பா இருக்காங்க. அடுத்து அவன் நமக்கு கீழ்படிய ஆரம்பிச்சிருவான், கீழ்படிஞ்சு நம்ம சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், படிக்க ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கும் அந்த பசங்க என்ன பார்த்தா, நீங்க அன்றைக்கு எங்களை காலுக்குல வச்சு நீங்க படிக்க வச்சீங்க, நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கும், அதை நினைப்போம் ரமணா மிஸ் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கேர்ள்ஸ் வந்து அப்படி இல்லை, நம்ம அந்த மாதிரி திட்டவும் முடியாது பேசவும் முடியாது. அவ உடனே வேற மாதிரி பதில் சொல்லுவா. இப்ப கூட ரீசெண்டா ஒரு பொண்ணு ஒரு டீச்சர்ட்ட சொல்றா, நான் உங்க பேரை எழுத வச்சுட்டு மறந்த குடிச்சிட்டு சேர்த்துருவேன்.
3: இந்த கதை மாதிரியே
4: அவ பேசுறான். ஆனா பசங்க வந்து அப்படி பேச மாட்டாங்க. அதுதான் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இவட்ட வந்து நம்ம ரொம்ப ஞானமா பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம நடக்க வேண்டியது இருக்கு. அப்படியாமா, நீ ஏன் அப்படி சொல்றா, இதுக்காக உன்னை கடவுள் படைச்சிருக்கிறாரு, நீ இன்னும் எவ்வளவோ படிச்சு எப்படியோ வரணும், நீ நல்லா இருக்கணுங்கிறது தானே உங்க மிஸ் உன்னை சொல்றாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். சில டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பிள்ளைங்களை எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணி கொண்டு வரணுங்கிறது தெரியாது. நம்ம கிளாஸ் பிள்ளை இப்படி சேட்டப் பண்றாளே, அப்படி அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு நாளும் டீச்சர்ஸ் வெளியில பாக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அப்படி தெரியும், ஆனா உள்ள வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும். கீழ்படியலனா, அவ படிக்கலனா, ஹெச்எம் வந்து என்ன செய்வோம், கேட்போம், என்ன அவங்க கிளாஸ்ல அவங்க சப்ஜெக்ட்லயா இவ்வளவு ஃபெயிலியர்ஸ், என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்போம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு பயங்கிறதே கிடையாது.
3: டீச்சர்ஸ் மேலே,
4: டீச்சர்ஸ்க்கு பயம் கிடையாது, பெற்றோர் மேலேயும் அவங்களுக்கு பயம் கிடையாது, கேஷுவலாக போய் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கன்னு வச்சுருக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸும் சேர்ந்துக்கிடுவாங்க, பிள்ளைகளோட சேர்ந்துருவாங்க, சேர்ந்து அவங்களும் சேர்ந்து போய் சொல்லுவாங்க, இது என்னோட வாழ்க்கையில் நடந்தது.

0: கூப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவன் கூட்டிகிட்டு போகிறான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி. அவர் ஆனால் அப்பா இல்லை, அவர் வந்து ஆமாம் டெய்லரிங், எனக்கு நிறைய வேலை இருந்தது, வீட்டில் வேற ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் எனக்கும் வர முடியல. இவன் வந்து சொன்னான், மிஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னான், எனக்கு தான் வர முடியல, நான் தான் ரெண்டு நாள் கழித்து வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இன்னும் கொஞ்ச நாள்
1: வந்துட்டார், அப்பா வந்துட்டார்,
0: இல்லை அப்பா வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஏன்னா அது அப்பா இல்லையே, ஒரிஜினல் அப்பா கிடையாது அது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வரல. உடனே நான் அதே பையனை கூப்பிட்டு அன்றைக்கு அவங்க அப்பாவை போய் பார்த்தாலாம் போய் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வா, இன்னும் அவர் வரல அப்படின்னு. போத்தீஸ் பக்கத்தில் அதில் டெய்லரிங் கடை தான் வச்சுருக்காங்க அவங்க தான், இல்லையே அவங்க அப்பா டெய்லரிங் கிடையாத, அயன் பண்ணுறவங்க நீலாம் சொன்னாங்க அப்படின்னு. உடனே அப்படியா, உடனே நான் கிளாஸில் கேட்குறேன், அவங்க வீட்டு பக்கம் யாராவது இருக்கியாடா, ஒரு பையன் எழும்புறான், போனால் இப்போ தான் அவங்க அப்பாட்டே போகிறாங்க. பிள்ளைங்க அப்போ எவ்வளோ தூரத்துக்கு, அடுத்து நேராக போய் பார்த்தா அந்த கடையில் அவன் இருக்கான் யூனிஃபார்மோட, பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டானே அப்பா சொல்றாங்க, நேர போய் பார்த்தா அங்க இருக்கிறான்.
1: எந்த கடையில? இந்த டெய்லர்,
0: அந்த டெய்லரிங் கடையில. உடனே இவன் பையன், நீங்க என்ன இப்படி ஒரு பையனுடைய லைஃபை நீங்க கெடுக்குறீங்க, படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பையனா இப்படி பண்ணுவீங்களா, அவங்கள நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டான்.
1: எதுக்காக அந்த கடைக்கு போறான்?
0: அவன் கிளாஸ கட் அடிச்சுட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவரும் ஒரு பெரியவர் தான், அவர் என்ன செய்யலாம், நீ படிக்கக்கூடிய பையன்டா நீ போ அப்படின்னு சொல்லலாம். அவரும் சொல்லல. அப்போ அவரும் ஒரு பையனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாரு இல்லையா. அடுத்து அப்பா வராரு, ஆஃப்டர்நூன் அப்பா வராரு, பயங்கரமா திட்டினாரு. நான் சரி, பையன் தெரியாம தப்பு செய்துட்டா நீங்க மன்னிச்சிருங்க, இனி அவன் ஒழுங்கா வருவான். ஆனா அவன் ஸ்கூலுக்கு வந்து அவன் நல்லா படிச்சிருவான், அதே மாதிரி ஒழுங்கா வர ஆரம்பிச்சான், அவன் பாஸ் ஆகி போயிட்டான். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு உள்ள வந்து பேகை வச்சுட்டு வெளியே போயிட்டான். அப்ப அதை மற்ற பிள்ளைங்க சொல்றாங்க, மிஸ் இன்னைக்கு அவன் வந்தா பேகை வச்சுட்டு போயிட்டாங்கயோ. சரி, நெக்ஸ்ட் டே வாரா, ஏமா நீ நேற்று வரல அப்படின்னு தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, வயிறு வலி, அதனால நான். அப்போ நீ டாக்டர்கிட்ட போனியா? ஆமாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? அல்சர்னு சொன்னாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலாம் ஆமாம் சரியாயிரும் என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே என்ன மருந்துன்னே அவளுக்கு சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் டே நான் அவட்ட கேட்குறேன், என்னம்மா டாக்டர் கொடுத்தாரு? ஜெலிசில் கொடுத்தாரு. அப்போ அல்சருக்கு ஜெல்சில் கொடுத்த டாக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், நீ நாளைக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை எடுத்துகிட்டு வரணும், நான் அவளை டீல் பண்ணுறேன், அவள் எங்கே பேருக்கா எல்லாம் தெரியும், நான் அவட்ட இப்படி ஒவ்வொன்றா மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்குறேன். நெக்ஸ்ட் டே, இல்லை நான் மறந்துட்டேன், நீ வெளியே வா, நீ எங்கே போனான்னு எனக்கு தெரியும், நீ வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு. அப்போ அவ சொல்றா, கோயிலுக்கு போனேன், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலில் இருந்தா எல்லாரும் பார்த்துட்டு போயிருப்பாங்க, இந்த யூனிஃபார்மோட நீ இருந்திருப்பிய அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ ஒரு ஹிந்து மிஸ்ஸை கூப்பிட்டு, இவன் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியல, அது எங்கே இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு. அவனும் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்கிறா. உடனே நான் சொன்னேன், ஏதாவது ஒன்று சொல்லுப்ல, ஆர்எம்கேவி பக்கத்தில் இருந்து இல்லைன்னா சென்னை சில்க் பக்கத்தில் இருந்து அப்படியே ஏதாவது ஒரு. உடனே ஒரு தியேட்டர் பேரை சொல்லி, அதுக்கு எய்த்தாப்புல இருந்த நான் பிடிச்சிட்டு, நீ தியேட்டருக்கு தானே போயிருக்காப்போ, நீ சொல்லு உண்மையை சொல்லு. ஆமா அப்படின்ட்டு அவன், உங்க அம்மாவோட தான் நீ நாளைக்கு வரணும், அம்மா வராங்க. மகா அதை சொல்லல, அம்மா வராங்க. ஏன் உங்க பொண்ணு லீவு? அவளுக்கு வயிறு வலி, நான் டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். அப்போ உங்க மகா வீட்லயா இருந்தா? ஆமா, என் கூட தான் வீட்டுல இருந்தா. அப்ப பேரண்ட்ஸே பிள்ளைங்களை தப்பு செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க? என்கரேஜ் பண்றாங்க. உடனே நான் கோபத்துல அந்த அம்மாவை திட்டுனேன், பொய் சொல்லாதீங்கம்மா, பிள்ளை உண்மையை பேசுற ஒரு தாய் இப்படி நீங்க பொய் சொல்லலாமா? உங்க பிள்ளை எங்க போனான்னு நான் சொல்லட்டா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அப்படியே, நான் உடனே அவட்ட பேசுவேன், இப்படி தப்பு செய்யற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்கிட்ட எல்லாம் பேசி பேசி அன்பாலதான் அவங்கள திருத்த முடியுது எங்களுக்கு.
1: அந்த பொண்ணு திருந்தனாளா?
0: திருந்தனா, திருந்தி அவளும் டுவெல்த்து பாஸ் ஆகி அவளும் போயிட்டான். இந்த காலத்து பிள்ளைங்கள நம்ம எதுவுமே கோபமா பேச முடியல. பேரண்ட்ஸும் பொய் சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. யாரு இப்போ நம்ம யாரு கூடையாவது போனாங்க அப்படின்னு சொல்லி, இது ஏன் அக்கா பையன் தான், வேற யாரும் இல்லையேங்கிறாங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு நம்மகிட்டே அவங்க வேற ஏதாவது ஹெல்ப் வரும்போது, நீங்க தானே அன்னைக்கு அப்படி சொன்னீங்க? இல்லையாம்மா, நீங்க சொன்னீங்கம்மா, யார்கிட்ட நீங்க போய் பேசுறீங்க? அப்படியாம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. பிள்ளைங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆசிரியர் பணிங்கிறது ஒரு

0: எளிதான பணி கிடையாது. பிள்ளைங்களை டேகிள் பண்றதுக்கும் நம்ம இருக்கணும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதையும் நம்ம அதை எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு ஞானமும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், தரணும்.
1: சரி, அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளோட இது எல்லாம நமக்கு வேலைப்பளவும் நிறைய இருக்கு.
0: இப்போ கவர்மெண்ட் வேற நீங்க ஆதார் நம்பர் லிங்க் பண்ணுங்க, அக்கௌண்ட் நம்பர் வாங்குங்க இப்படி சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம முடிக்கணும், அதுவும் நம்ம அப்ப செல்ல அப்படியே பாத்துட்டு. அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது பேரண்ட் வந்தாங்கன்னா டீச்சர் என்ன செய்யறாங்க, செல்ல பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ செய்யறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒர்க்கு பிள்ளைங்களுக்கு அட்டண்டன்ஸுமே நம்ம இதுலதான் போட வேண்டியது இருக்கு, ஆன்லைன்ல தான் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம டீச்சர் அவங்க பாட்டில் உட்காந்துருந்து செல்ல வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க.
1: ஆசிரியர்களுக்கு நல்லா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னீங்க, இப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்களேன்.
0: அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் லெசன் எடுக்கும்போது நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்க. முதல்ல அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் போகக்கூடாது, நல்லா கவனிக்கணும். அடுத்து டீச்சருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின், ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் கொடுக்கறதுனால. அன்னன்னைக்கு உள்ள பாடத்தை அந்த பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஹோம்ஒர்க்கே அவங்க செய்துட்டு வரணும். அடுத்து பெற்றோரும் என்ன செய்யணும்னா, பிள்ளைங்க படிக்கும்போது டிவி போட்டுட்டு இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்காக அவங்க அதை தியாகம் பண்ணணும். டிவியில நமக்கு வேற எதுவுமே பார்க்காம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனவர் கூட அவங்க என்னனாலும் பாத்துக்கிடலாம், ஆனா பிள்ளைங்க இருக்கும்போது டிவி பார்த்தா அவளுக்கும் ஆசை வரும். சோ ஹோம்ஒர்க் அவ முடிக்க மாட்டா இல்லையா,
1: கான்சன்ட்ரேஷனும் இருக்காது,
0: கான்சன்ட்ரேஷனும் அவளுக்கு இருக்காது. சோ பிள்ளைங்க வந்து டீச்சரோட கோஆபரேட் பண்ணணும், அன்னன்னைக்கு கொடுக்கற ஒர்க்கை அன்னன்னைக்கு அவ படிச்சிடணும். அடுத்து நான் என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னா, ஒரு வாரத்துல ஒரு பாடம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டெய்லி நீ ஒன் வேர்ட படிச்சிரு, அப்ப அந்த ஒன் வேர்டு வந்து உனக்கு தரவாயிரும். அது தரவானோன்னு நீ 2 மார்க்ஸ் வா, அடுத்து 3 மார்க்ஸ் வா, அடுத்து 5 மார்க்ஸ் வா, இப்படி நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அவங்க படிச்சா நெக்ஸ்ட் வீக் அவங்க செகண்ட் லெசன் எடுத்து டீச்சர் ஃபர்ஸ்ட் லெசன்ல ஹோம்ஒர்க் கொடுக்காட்டாலும் நீ அந்த ஒன் வேர்டை நீ வாசிச்சுட்டே இருக்கணும். இந்த 2 மார்க் நீ இந்த ஃபர்ஸ்ட் லெசனையும் நீ ரீட் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ, எவ்ரி சண்டே, சண்டே உட்காந்து அதெல்லாம் என்ன நம்ம முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் எடுக்கும்போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள ஒன் வேர்டும் தரவா இருக்கும், எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் தரவா இருக்கும். செகண்ட் லெசன் கொஞ்சம் ஆறக்குறையா அவள் படிச்சிருப்பா, அடுத்து தேர்டு படிக்கிறா, தேர்ட் லெசன் படிக்கும்போது திரும்பியும் அவள் ஃபர்ஸ்ட் லெசனை வாசிக்கணும், செகண்ட் லெசனையும் படிக்கணும். அப்ப தேர்ட் லெசன் அவள் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லெசனை அவள் அப்படி பேப்பரை டேன் பண்ணாலே போதும், அவளுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் சயின்ஸ்ல டயக்ராம் வரும், பிள்ளைங்க அதை வரைஞ்சி பார்க்கணும் வீட்டில் உட்காந்து. டேப்லெட் காலம் அதெல்லாம் அவங்க போட்டு பார்க்கணும், டீச்சரும் அதை அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இதை செய்யுமா அதை செய்யுமா, இதை நீ வரைஞ்சிட்டு வா இதை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது டீச்சரோட பிள்ளைகள் கோஆப்ரேட் பண்ணணும். அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை அன்னன்னைக்கு அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். ஜனவரியிலேருந்து ரிவிஷன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டீச்சர்ஸ் அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கும் அவங்களோட சேர்ந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கு இது புரியலை அப்படின்னு சொன்னால் அவள் டீச்சர்கிட்ட தைரியமாக போய் கேட்கணும், எனக்கு இது புரியலை மிஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு ஆசிரியரும் பிள்ளைக்கு நான் சொல்லி தரமாட்டேன் நீ நடத்தும் போது என்ன செய்தான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லா ஆசிரியரும் என்ன செய்வாங்க, ரெடியா தான் இருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க அதை என்ன செய்யணும், உணர்ந்து அவங்க என்ன செய்யணும், படிக்கணும். அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க் அவங்க நல்லா படிச்சுட்டாங்க, கிளாஸையும் நல்லா கவனிச்சுட்டாங்க, அவ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வீட்டில் அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது தான் அவளுக்கு ஏதாவது ஒரு இதுல ஸ்டக்அப் ஆகும், அப்ப அவ அங்க எக்ஸாம் எழுதுவோம் நம்ம இதுல பண்ண, அடுத்து அவளை கரெக்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்ட் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்ஸ புக்ல ரவுண்ட் பண்ணி வச்சுட்டானே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் அவ படிக்கும் போது இதை நம்ம தப்பு போட்டோம் அப்படின்னு அவ அதனை செய்யலாம், திருத்தி படிச்சுக்கிடலாம். அதனால இப்ப நாளைக்கு டீச்சர் கிளாஸ் டெஸ்ட் இதை படிச்சுட்டு வரணும் சொல்லும் போது அவ வீட்லயும் கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு அவ போனானா அவளுக்கு டிப் ஆஃப் த ஃபிங்கர்ல தான் ஆன்சர் இருக்கும், ஃபுல் மார்க் என்ன செய்யலாம் வாங்கலாம்.
1: 600 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா சப்ஜெக்டும் இப்படி படிக்கிறதுக்கு டைம் இருக்குமா?
0: டைம் கண்டிப்பா இருக்கும். பிள்ளைங்க வந்து எல்லா டீச்சரும் வந்து நிறைய ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லயும் கொடுப்பாங்கங்கிறதுல டீச்சர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது அவன் அந்த சாட்டர்டே சண்டே நல்லா யூஸ் பண்ணி அவன் என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். சில டீச்சர்ஸ் கிளாஸ்லயே கோச் பண்றாங்க, திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுக்கறாங்க, அப்ப அவளுக்கு அது தரவாயிரும். ஆமா, அதனால அவளுக்கு அது கஷ்டமே கிடையாது. வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கொஞ்சம் இது பண்ணலாம், மற்றபடி ஆவரேஜ் டாப்பர்ஸ் எல்லாருமே நல்லா படிச்சு என்ன செய்யலாம், நல்ல மதிப்பெண்கள் என்ன செய்யலாம் பெறலாம். ஆனா பெற்றோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். பிள்ளைங்க நைட்டு படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது சூடாக கலக்கி கொடுக்க, சில பிள்ளைங்களுக்கு எல்லாரும் தூங்குறாங்க நம்ம மட்டும் படிக்கிறோமேனு இருக்கும், அப்போ அவங்க முழிச்சு கூட இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, உற்சாகமாக என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்ந்துக்கலாம். நான் இதை இன்னைக்கு படிச்சுட்டு வந்துடுவேன், நீ படிச்சிட்டியா, ஏன் படிக்கல, இது படி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்யலாம். ஒருத்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்களை என்ன செய்யலாம், என்கரேஜ் பண்ணி
1: குரூப் ஸ்டடி
0: பண்ணலாம், அப்படிலாம் செய்யலாம். அப்படிங்கும் போது பிள்ளைங்க நல்லா மார்க் வாங்கலாம். அவங்க வந்து வீட்டில் எழுதி எழுதி பார்க்கணும், அப்பதான் அங்க மிஸ்டேக்ஸ் வராது. அவங்களே கரெக்ட் பண்ணி இல்ல மாத்தி ஃப்ரெண்ட்ஸோட கரெக்ட் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்ஸ் புக்ல அவங்க மார்க் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஃபர்தரா அவங்களுக்கு அந்த மிஸ்டேக் என்ன செய்யாது, வராது.
1: ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரமோனா. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லி, டீச்சர்ஸுக்கு ஏற்படுகிற சவால்களை அவங்க எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி, அவங்க தங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வச்சுக்கிறனும், அப்போ அப்படி வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும், பிள்ளைங்க லீவ் எடுக்காமல் சந்தோஷமாக வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எங்கள் தோழியருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: தேங்க்யூ.
2: இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
3: என்ன நேயர்களே, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் கிடைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும்னு நினைச்சா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சா கூட ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போமா? பாய்.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றேன், நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஆண்டவர் நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை, அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆமீன் சொல்றீங்க. என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்ல, எனக்கு நெருக்கமே இல்ல. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

0: Sobra básica. Super, ஆமா. எல்லாத்தையும் மறந்துருங்க. அப்பா
1: வெடுக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஆமா.

கத்தர் சொல்றாரு, அவள போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாதீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் தண்ணீர் விடாது, அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோல்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும். அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலைப்படாத. நீ வாழ்க்கையை கூட சேர்ந்து டிராவல் பண்ணு, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் வீடா மாட்டேன்னு சொல்லி

பணம் இல்லாம போகும், நெருக்கம் அதுலயும் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கற மாதிரி இருக்கும். அன்று சொல்றாரு, நெருக்கம் வரும் போதெல்லாம், குறை வரும் போதெல்லாம்

போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்துட்டு தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குவிடத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன நடந்தால குஷ்டரோகியை பார்த்து கை நீட்டினோன்னு குஷ்டரோகம் சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுவோட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்படியே வியாபாரம் வரணும் அப்பாவை நினைச்சு நான் அந்த தோல்ல சாஞ்சி நடப்பேன். அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க, குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலைப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருக்கு. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒவ்வொரு தீங்கும் உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே, என்னோட கூட சேர்ந்த ஆசையா டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட வந்து ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் என் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடை கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள் சில உபத்திரவங்கள்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டவர் சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன், அக்னியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 சங்கீதத்தில் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டு உன்னை பார்த்து சொல்ற, நீ அக்னியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளச்சாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீ சூப்பரா இருக்குல்ல. எங்க எத்தனை பேராமையின்

0: அற்புதங்களை செய்தவர் அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
1: நான் தான்.
0: நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: நான் தான்.
0: அட நான் தான்,
2: நான் தான்.
0: அட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தாம்மா,
2: நான் தான்
0: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
0: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ.
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

அல்ல அல்ல, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க, என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்க.

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

தாயின் பால்மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். எனக்கு மிஞ்சின காரியங்களில் நான் தலையிடுகிறதும் இல்லை. எனக்கு மிஞ்சின காரியங்களும் அது கர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஒன்று மட்டும் செய்கிறேன், இது முதல் இஸ்ரவேல் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நாங்கள் நம்பி இருக்கிறோம், நாங்கள் நம்பி இருக்கிறோம். உமையன்றி எங்களுக்கு யார் இல்லைப்பா, உங்களையே நம்பி இருக்கிறோம். அப்பா யோசபாத் மன்னன் சொல்லும்போது, அப்பா அம்மோனியர் மோவாபியர், அப்பா அமலேக்கியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. பெரும் படை, முப்பெரும் படை ஒரு தனி நபருக்கு விரோதமாய் வரும்போது இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு உங்களையே நோக்கி பார்த்ததுனால தீர்க்கதரிசி எகாசியேல் மேல் உம்முடைய ஆண்டவரே ஆவி இறங்கி பயப்படாதேயுங்கள், ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிற பாடல் குழுவினரை நிறுத்துங்கள், யுத்தம் உங்களுடையது அல்ல அது கர்த்தருடையது என்று சொல்லி எகாசியேல் மூலமாக வெளிப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததினால் எண்ணிறைந்த மணலத்தனையான கூட்டங்கள் வந்தாலும் பின்னிட்டு பாராமல் முன்னோக்கி மகத்துவங்களை துதிக்க ஆரம்பித்ததின் விளைவு அந்த திக்க பார்க்கிறப்ப திக்குன்னு ஆகல, அவர்களே வெட்டுண்டு எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். ஏராளன்றீங்களா, மணலத்தனைன்றீங்களா, வானளாவுன்றீங்களா, அது எதுவோ அவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை பேசி எதை செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு அப்படியே பலிக்கும். மோசே கிட்ட சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை அப்படியே யோசுவா கிட்ட சொன்னார், As I was with Moses, I will be with you. I will never leave you. Not forsake you, Joshua. மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். ஐரோஸ் மொமெண்ட்ல அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும், எல்லாமே அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். அகப்பனே, தாயின் பால் மறந்த குழந்தையை போல எங்கள் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறோம். தொடர்ந்து தரிசன பங்காளியாய், கூட்டாளியாய், உடனாளியாய், அப்பா தரிசனத்தை நிறைவேற்ற கடனாளியாக இருக்க உதவி செய். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் பின்னாடி வரக்கூடிய ஆயுததாரியாய் இருக்கணும்ப்பா. ஊதாரி மைந்தர்களெல்லாம் ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிற உங்களுக்கு நன்றி. காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற விசுவாச குடும்பத்தார், போதக பிதாக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். சித்தம் போல நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. யோசபாத் மன்னனுடைய வாழ்க்கை ரெண்டு நாளாகவும் 20 ஒரு நேரம் ஆண்டவர் காண்பித்து சொன்னார். பல நேரம் பிசாசு ஷாக் ஆகிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்து அது வரைக்கும் மனசு நல்லா இருக்கும் பாருங்களேன், திடீர்னு ஷேக் ஆயிடும். ஷாக் அப்படின்னோடனே ஷேக் ஆயிடும். அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறப்ப கேக்கு மாதிரி ஒரு வாக்கு கொடுப்பார், தமிழ் வாக்கு. அதை பிடிச்சி வாக் பண்ண வேண்டியதுதான் இங்கிலீஷ் வாக்கு, அவ்வளவுதான். எல்லா சூழ்நிலையிலிருந்து
உங்களுக்கு அவர் பதிலை தர, விடுதலையை கட்டவிழ்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா சமூகத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். குரோனோஸ் பீரியட்ல அப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உங்களை தான் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொரு மணித்துளியும் அவர் சமூகத்தில் யாரெல்லாம் முதலீடு செய்கிறோமோ 100% சொல்றேன், கைரோஸ் மூமெண்ட்ல அப்பா இந்த பணியை செய்ய நான் உன்னதாண்டா நம்பி இருந்தேன் அப்படின்ட்டு நம் வழியாய் மகத்தான கிரியைகளை அவர் செய்து தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்வார். யோசேப்புக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட், தாவீதுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, பவுலுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. ஏயா ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? எஸ்தருக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல, தெபோராளுக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் வந்தது போல. அவருக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை தானே. அதனால வல்லமையான கருவியாக உங்களை பயன்படுத்தி மகிழ கர்த்தர் வல்லமை உள்ளவர். மனுஷன் பார்வையில் குருவி மாதிரி இருக்கலாம், நீங்களும் நானும் தான் கருவி. மறந்துடாதீங்க, சந்தோஷமா உம்மை தான் நம்பி இருக்கின்றே. இவ்வளவுதாங்க மலை போல நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்பினவர்கள் எல்லாம் நற்றாற்றில் கைவிட்டாலும், நட்டாற்றில் கைவிட்டாலும் கடைசி வரைக்கும் கரை சேர்க்க போகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கைவிடாத நேசர். அவரை பார்த்து அப்பா யாரையோ பார்த்து மலை போல நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதையெல்லாம் மாத்திக்கிட்டு மலைகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்த உங்களை பார்த்து நான் சொல்றேன்,

உங்களுக்குள்ள வாழறது எவ்வளவோ மகிழ்ச்சி அப்பா, எவ்வளவோ மகிழ்ச்சி, எவ்வளவு இன்பம், அதுவே பேரின்பம். மற்றதெல்லாம் சிற்றின், உங்க சமூகம் எங்களுக்கு மேலானது, மற்றது எல்லாம் கீழானது. உங்க மகிமை, உங்க மகிழ்ச்சி, உங்க சமூகம்

0: காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். க்ரோனோஸ் கைரோஸ் ஆண்டவருடைய நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், நமக்கு குறித்திருக்கிற நேரம், ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற நேரம் வர்றப்போ நம்ம வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் தீவிரமாக நடந்து முடிஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு அற்புத நிகழ்வு, தேவனுடைய நேரம், ஆண்டவருடைய செட் டைம், ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம், அந்த கைரோஸ் அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ தரிசன பங்காளிகள், தரிசனத்தை தாங்கி சுற்றி நின்று தாங்குகிற விழுதுகளை தேவன் தரிசனத்தில் தந்து எப்படி ஒரு அந்த விஷனை கனம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த நாட்களில் செய்தி எடுத்துக்கொண்டிருந்த பொழுதே ஒரு வேர்டு ஆண்டவர் சொன்னார், அதுதான் இன்னைக்கு ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டுவர்ட்ஷிப். இந்த காரியங்கள் ஆண்டவர் பொறுப்பில் என்னை அமர்த்தணும், என் கையில் ஒரு பொறுப்பை என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் காணப்பட்டாலும், நாம் அவசரப்படுறதுனால தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல. ஆண்டவரை நீங்கள் நானும் அவசரப்படுத்தவும் முடியாது, ஆனால் அவருடைய நேரத்தில் அவர் தீவிரமாக செயல்படுவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நான் ஏற்கனவே சொன்னதான், நேரத்தை நமக்காக கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வேகமாக போ அப்படின்னு சொல்லவும் முடியாது நம்மளால், அல்லது எனக்காக மெதுவாக போன்னு சொல்லி நேரத்தை பார்த்து பேச நம்மளால முடியாது. நேரம் யாருக்காகவும் நிற்பது என்னன்னா
1: இல்லை,
0: யாருக்காகவும் அது வேகமாக போறதும் இல்லை, யாருக்காகவும் அது மெதுவாக நகர்றதும் என்னன்னா
1: இல்லை.
0: ஆனால் ஆண்டவருடைய நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடாக நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: அப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் அவரை எந்த விதத்திலும் அவசரப்படுத்தவே முடியாது. ஆனா அவருடைய நேரம் ரைப் ஆகிறப்ப, அவருடைய நேரம் கனிகிற பொழுது, அவருடைய காலம் கனிந்து வருகிற பொழுது ஆண்டவர் காரியங்களை தீவிரமாய் நடப்பித்து முடிச்சிடுறாரு.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான தருணத்தை நாம கையாளணும்னா தேவன் அவருடைய காரியத்தை நம்ம கையில கொடுத்து நாம அதை நடத்திட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஞானம் தேவை.
1: ஆமென்.
0: நம்ம இருதயம் என்னன்னா பக்குவப்படணும். ஒரே நாள்ல கீழே இருக்கிற நம்மள ஒரே நாள்ல எட்டாத உயரத்துக்கு கொண்டு போய் விட ஆண்டவரால முடியும். அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு உயரத்துல ஒரே நாள்ல நம்மளை தூக்கி வைக்க ஆண்டவரால
1: முடியும்.
0: முடியும்,
1: முடியும்.
0: ஆண்டவர் விரும்புகிற ஒரு தரத்தை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு குவாலிட்டிய, ஆண்டவர் விரும்புகிற ஒரு இருதயத்தை ஒரே நாள்ல உங்களுக்கு எனக்கு அருளி செய்ய அவரால் முடியாது. அதுக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிறார். ஒரு பாறைய, ஒரு அழகான சிற்பத்தை அத சந்தையில கொண்டு போய் வைக்கிறது உடனே செஞ்சிடலாமா?
1: செஞ்சிடலாம்.
0: ஆனா அது ஒரு அழகான சிற்பமா செதுக்கிறது வந்து உடனே நடக்கிற விஷயம் என்னன்னா
1: இல்ல,
0: பார்த்து பார்த்து செதுக்கிறது அது.
1: எஸ்,
0: அப்படி உளி என்ன செய்யணும், அப்படி விளையாடும், அப்படி போகத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா போச்சு. ஓங்கி ஒரு அடி அடிச்சோம்னா அந்த சிலை என்னன்னா துண்டு துண்டா உடஞ்சிரும். அதனால வேண்டாத பகுதிகளை அப்படியே உளிய வச்சு அந்த சிற்பாசாரி, புத்தி உள்ள சிற்பாசாரி அதை செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி அவர் விரும்புகிற வடிவத்தை பெறுகிறார்.
1: ஆமென்.
0: சிற்ப ஆசாரியனுடைய மனதில் இருக்கிற வடிவத்தை அந்த பாறைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றார்.
1: ஆமென்.
0: சிற்பாசாரியோட கை வேலை அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை பாறைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருது. இதுக்கு அவர் ரொம்ப பொறுமையா இருந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி செதுக்கி செதுக்கி சின்ன சின்ன தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி கொத்தி அவர் விரும்புகிற ஒரு வடிவத்தை கொண்டு வருகிறார்.
1: அல்லேலூயா.
0: அருமையா அண்ணன் நாளூர் மேனி அப்படிங்கிற டைட்டில் ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய புக்கோட அந்த கவர் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு நாளூர் மேனின்னா அந்த
1: Better every day.
0: அழக செதுக்கி உள்ள இருக்கிற ஒரு ஒரு ரூபத்துக்குள்ள இருக்கிற மறுரூபத்தை வெளியே கொண்டு வர்றது.
1: ஆமென்.
0: அதுக்கு வந்து உடனடியெல்லாம் சடச்சடெல்லாம் செய்ய என்னன்னா
1: முடியாது
0: முடியாது. மனசு பாருங்க அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மாறாது.
1: எஸ்
0: மனசு அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யாது மாறாது. மனமே மாறு அப்படின்னா அதுக்கு அப்படிலாம் மாற என்னன்னா
1: தெரியாது
0: தெரியாது. இந்த லட்சணத்துல நம்ம கையில தூக்கி பெரிய பொறுப்புகளை கொடுத்தோம்னா என்ன ஆகும் கதை? அதனாலதான் ஓனர்ஷிப் உன் கையில தர்றது எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா
1: இல்லப்பா
0: இல்லப்பா உடனே தூக்கி உன் கையில கொடுக்க என்னால முடியும். ஆனா உனக்கு ஸ்டுவர்ட்ஷிப் இருக்கா?
1: எஸ்.
0: அப்படி ஒரு பெரிய பொறுப்பை உன் கையில நான் கொடுக்கும் பொழுது அதை கையாளக்கூடிய மனப்பக்குவம், அதை கையாள தேவையான ஒரு குணப்பட்ட இருதயம் உனக்கு இருக்குமா?
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் நம்ம கையில பெரிய காரியங்களை தூக்கி கொடுக்க தேவன் என்ன செய்கிறார் பயப்படுறாரு. இவன் காரியத்தை என்ன செஞ்சிருவான்,
1: எடுத்து போட்டுருவான்,
0: எடுத்து போட்டுருவாங்கிற பயம் அவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: பெரிய பொறுப்புல அமர்ந்து ஆளணுங்கிற ஆசை இருக்கு. அப்படி ஒரு பெரிய பொறுப்புல என்னை தேவன் அமர்த்தும் பொழுது அந்த பொசிஷனை கையாளக்கூடிய விஷ்டம் இருக்கா? அதை கையாள தேவையான மன பக்குவம் இருக்கா?
1: அல்லேலூயா.
0: அதான் கலாத்திய 4வது அதிகாரத்துல வசனம் 1-2 இந்த காரியங்களை நாம விளங்கி கொள்ளும்படி ஒரு அருமையான ஒரு ஓமைய பவுல் எழுதியிருக்கிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில்,
1: சுதந்திர வாழியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அது வரைக்கும் அவரு சகலத்துக்கு யாரா இருக்கிறார்னா சுதந்திரவாளி. ஆனா அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் சுதந்திரத்தை கையாள தேவையான முதிர்ச்சி வர்ற வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்ல
1: வித்தியாசமே இல்ல
0: வித்தியாசமே இல்லை. பெரிய பொறுப்புல சின்ன பிள்ளைங்களை தூக்கி வைக்கிறப்ப

0: அப்படி நடக்கிறப்ப அதை எல்லாத்தையும் நாம வந்து அதான் ஸ்டுவர்ட்ஷிப். அதை ஞானமா விசாரிச்சு அதை ரொம்ப முதிர்ச்சியோட நாம கையாண்டு அந்த பெரிய காரியங்களை அதை அணைஞ்சிடாம அதை பாதுகாக்கிறது. எரியிற காரியத்துல மேலும் எண்ணெயை ஊத்தி அது கொழுந்து விட்டு எரிய செய்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த ஞானம், அந்த மன பக்குவம், அது இல்லைன்னா நம்மளே அதை தண்ணி ஊத்தி என்ன செஞ்சிருவோம்னா
1: அணைச்சிருவோம்.
0: எழுப்புதல பற்ற வைக்க ஆண்டவர் ரெடி. பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய ஆண்டவர் ரெடி. அப்படி அவர் ஒரு நெருப்பை பற்ற வைக்கும் பொழுது நான் மண்ணனை ஊத்த போறனா அல்லது தண்ணியை ஊத்த போறனாங்கிறது
1: என்ன
0: சார்ந்தது?
1: என்னை சார்ந்தது.
0: என்னடா உன்னை நம்பி பத்த வச்சேன், நீ என்னையும் ஊத்தவன் பார்த்தா நீ தண்ணியை ஊத்தி என்ன செஞ்சிட்டியாடா?
1: அணைச்சு போட்டியாடாப்பா,
0: அணைச்சு போட்டியாடா. கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் தம்முடைய காரியங்களை தீவிரமாய் நடப்பிப்பார். அங்கதான் சின்னவன் ஆயிரம் ஆகிறான், அங்கதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான். பல மடங்கு காரியங்கள் மடமடான் என்னன்னா
1: நடந்துரும்,
0: நடக்கும். அப்படி தேவன் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஒரு ஆயுததாரியா நான் இருந்து ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப கவனமா முதிர்ச்சியோட ஞானத்தோட நான் அதை கையாளணும்.
1: எஸ்.
0: How we are going to steward? Hallelujah.
1: Hallelujah.
0: எப்படி நாம அந்த காரியங்களை என்ன செய்ய போகிறோம், கையாள போகிறோம்? அதனாலதான் தேவன் பயப்படுறார். ஆரம்பிச்சிடலாம், இந்த பயிலுக்கு ஆரம்பிச்ச உடனே முடிச்சு வச்சிருவாங்களே. ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிருவானுங்க?
1: முடிச்சு வச்சிருவாங்களே
0: அப்படிங்கிற பயம் ஆண்டவருக்கு என்னன்னா
1: இருக்கு.
0: இருக்கு. யோசேப்பின் இடத்துல அதிகாரத்தை வழங்குவதற்கு முன்னாடி பாரோ வந்து ஜோசப் குறிச்சு கொடுத்த டெஸ்டிமனி என்ன தெரியுமா? ஆதியாகமம் 41:39 வாசிங்க பாப்போம்.
1: பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: நீ என் அரண்மனைக்கு
1: அதிகாரியாய் இருப்பாய்,
0: உன் வாக்கின்படியே
1: என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள்,
0: சிங்காசனத்தில் மாத்திரம்
1: உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
0: பெரிய பொறுப்பை தூக்கி கையில் என்ன பண்ணிட்டாங்க?
1: கொடுத்துட்டாங்க.
0: கொடுத்துட்டாங்க. இந்த பெரிய பொறுப்பை தூக்கி ஜோசப்போட கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஜோசப் குறிச்சு ஃபாரோ சொன்ன டெஸ்டிமனி என்னன்னா, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால்
1: உன்னை
0: போல விவேகமும்
1: ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
0: அல்லேலூயா. மெசேஜில் பாருங்க, நோ ஒன் இஸ் ஆஸ் குவாலிஃபைட் ஆஸ் யூ இன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஸ்டம். அனுபவத்திலையும் சரி விவேகத்திலையும் சரி உனக்கு ஈக்குவலா இங்க ஒருத்தன் என்னன்னா
1: இல்லை,
0: இல்லப்பா அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பை நீ தாண்ட அற்புதமா என்ன செய்வேன்னா கையாளுவா என்று சொல்லி ஆளுகையை தூக்கி யார் வசத்துல கொடுக்குறாங்கன்னா
1: யோசேப்பனுடைய.
0: பெரிய பொறுப்புல உட்கார்ந்து ஆட்சி செய்யணும், ஆளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, ஆனா கையாள முடியுமா? அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கா? அதுக்கான கேரக்டர் இருக்கா? சில இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்கும், கேரக்டர் இருக்காது. சில இடத்துல கேரக்டர் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஐ மீன் சிஸ்டம் இருக்காது, அமைப்பு இருக்காது. அன்னி வரப்போ

0: ஆற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா வர்ற தண்ணியை பிடிச்சு வைக்கிறதுக்கு வாய்க்கால் வேணும்லடா.
1: எஸ்,
0: அதனால வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிங்கிறார்.
1: எஸ்,
0: ஆண்டவர் மழையை கொட்டு ஓட்டுன்னு கொட்டுவார். பிடிச்சு வைக்கிறதுக்கு குளம் குட்டை இருக்கா? இந்த குளம் குட்டையை நிரப்புறதுக்கான வாய்க்கால்கள் என்னன்னா
1: வெட்டப்பட்டிருக்கா,
0: வெட்டப்பட்டிருக்கா. சோ மழையை தாங்க, மழையை தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு டேமும் கிடையாது, ஒரு கண்மாயம் கிடையாது, ஒரு ஊரணியும் கிடையாது, ஒரு ரிவர் பெட் என்னன்னா
1: கிடையாது,
0: கிடையாது. இதுல வந்த தண்ணியை வந்து எங்க தேக்குவீங்க நீங்க? ஒரு அவுட் போரிங் வருதுன்னா, இன்னைக்கு ஒரு ரிவைவல் வருது, லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அவேக்கனிங் வர்றப்போ அந்த அவேக்கனிங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டியூவர்ட்ஷிப், அதுக்கான மனப்பக்குவம், அதை அற்புதமா நேர்த்தியா கையாளக்கூடிய ஒரு சிஸ்டம்,
1: எஸ்,
0: ஒரு அமைப்பு ரீதியா நீ தயாரா இருக்கியா?
1: ஹல்லேலூயா.
0: ஒரு அமைப்பு ரீதியா நீ
1: தயாரா இருக்கியா?
0: மனதளவுல நீ ஆயத்தமா இருக்கிறியா?
1: ஹல்லேலூயா.
0: சின்ன பிள்ளை கையில பிளேடு தூக்கி கொடுப்போமா?
1: கொடுக்க மாட்டோம்.
0: அது கையை வெட்டிக்கிறோம் நல்லா என்னன்னா
1: தெரியும்,
0: தெரியும். ஆனா ஒருத்தன் மெச்சூர்டா இருக்கிறப்ப அவன் கையில பிளேட் வர்றப்ப அவன் கைய வெட்ட மாட்டான். அது கையில வச்சுக்கிட்டு எதை வெட்டணுமோ அதை மட்டும்தான் என்ன செய்வான்,
1: வெட்டுவான்,
0: வெட்டுவான். அப்ப ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார்.
1: ஆமென். கத்தி டாக்டர் கையில இருக்கா, திருடன் கையில இருக்கா, அது ரொம்ப முக்கியம்வாங்க சிலர்.
0: ஆவியானவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய வசத்துல அவருடைய காரியங்களை ஒப்படைக்கிறார்.
1: எஸ்,
0: அவர் நம்மளை பண்படுத்தி பயன்படுத்துகிற தேவன்.
1: ஆமென்.
0: பண்படுத்தி நம்முடைய மனதளவுல நம்மளை பண்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை நிச்சயம் என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்,
0: பெரிய அளவுல நம்மளை பயன்படுத்துவார். நல்ல பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே, பெரிய அளவுல என்ன செய்யுங்க ஆண்டவரே,
1: பயன்படுத்துங்க
0: ஆண்டவரேன்னு நம்ம பாட்டுல புரியாம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி விவரமான எப்படி ஜோம் பண்ணுவான்னா, ஐயா என்னை கொஞ்சம் பக்குவப்படுத்தி, என்னை கொஞ்சம் பண்படுத்தி, நீங்க என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்க,
1: பயன்படுத்துங்கப்பா.

0: பயன்படுத்துகிற பாத்திரம். நீங்க நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆத்திரம் வரும். என்ன வரும்?
1: ஆத்திரம்.
0: இதுல எப்படி தேவன் பயன்படுத்துற பாத்திரம்னு உங்களுக்கு சொல்றது? அடே, நீ பயங்கரமா கோபப்படுறவன், உனக்கு ஆத்திரம் அப்படி என்னன்னா
1: வரும்,
0: பொத்துக்கிட்டு வரும்.
1: எஸ்.
0: இதுல நான் பயன்படுத்துற
1: பாத்திரம்,
0: பாத்திரம்னு சொன்னா நீ எல்லாத்தையும் என்ன பண்ணி போட்டுருவனா?
1: ஆரியத்தை கெடுத்து போட்டுருவ.
0: ஓங்காரியத்துக்கே உன்னை என்னால நம்ப முடியல.
1: அப்படின்னு
0: சொல்லி அவருடைய கண்காணிப்புக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய செட்டைகளின் நிழல்ல வச்சு சரியாயிருவான், சரியாயிருவான், மாறிடுவான், மாறிடுவான்னு சொல்லி, என் ஆண்டவர் என்னிடத்துல நான் காண்பிக்க முடியாத பொறுமைய என்னிடத்துல அவர் காண்பிக்கிறார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அதனாலதான் தாவீது நாபாலுக்கு விரோதமா கோபத்துல வெகுண்டு எழுந்த பொழுது அபிகாயில் வந்து சொல்ற, ஐயா ஆத்திரப்படாத, ஆத்திரப்படாத, நீ தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம்.
1: பாத்திரம்
0: எங்க ஐயா என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் என்ன பண்ணாலும் ஒண்ணு இல்லை, ஆனா நீ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி.
1: எஸ்.
0: ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் நீ. இவ்வளவு ஆத்திரம் உனக்கு ஆகாது,
1: ஆகாது.
0: நமக்கு விரோதமா தவறு செய்கிற மனுஷங்க நம்மளை ரணப்படுத்துறாங்க. நம்ம குரோதமா மனுஷங்க செய்கிற தவறு நம்ம மனசுல எதை உண்டாக்குது?
1: ரணத்தை.
0: ரணம்னா என்னன்னா காயம். அந்த ஆவியானவர் அந்த தருணங்களை நம்மளை பண்படுத்துறதுக்காக பயன்படுத்திக்கிறார்.
1: எஸ்.
0: நமக்கு செய்யப்பட்ட தீமை, அதனால என் மனசுல என்னன்னா பெரிய ஒரு காயம், ஒரு வருத்தம் உண்டாயிருச்சு, ஒரு ரணம் உண்டாயிருச்சு, புண்ணு உண்டாயிருச்சு. ஆண்டவர் அந்த தருணத்தை எப்படி பயன்படுத்துகிறார்? நம்மளை வந்து பக்குவப்படுத்த, நம்மளை பண்படுத்த. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை என்ன செய்தார்கள்?
1: நீளம்,
0: நீளமாக்கினார்கள்.
1: எஸ்.
0: நீங்க 130 அப்படிதான் தாவீது அந்த அந்த சங்கீதம் என்ன வருது?
1: 129.
0: உழுகிறவர்கள்
1: என் முதுகின் மேல் உழுது,
0: என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: My back is covered with cuts as if a farmer had plowed long furrows. ஒரு விவசாயி நிலத்தை உழுது, நீள நீளமா உழுது போட்டிருக்கிற மாதிரி என் முதுகுல நிறைய வெட்டு.
1: எஸ்.
0: அவ்வளவு
1: வெட்டு, காயம்.
0: ஒரு கடுமையான கூர்மையான ஒரு ஏரோட நுனிய வச்சு ஒரு நிலத்தை நாம உழுகிற பொழுது அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நிலத்தை ஒரு விவசாயி என்ன செய்யறாரு? பண்படுத்துறாரு,
1: பண்படுத்துகிறார்.
0: கடினமா இருக்கிற நிலம் கூர்மையான ஏர்முனையின் மூலமாக அது உடைக்கப்படுகிறது, விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அது லெகுவாக்கப்படுகிறது, அது பண்படுத்தப்படுகிறது. அந்த நிலம் தரிசு நிலம் என்னன்னா பண்படுத்தப்படுகிறது.
1: எஸ்.
0: அதுக்கு பயன்படுத்தப்படுகிற அனுபவம் என்ன? ஏர் முனை,
1: முனை
0: கூர்மையான ஏர்முனை,
1: கூர்மையான ஏர்முனை
0: வச்சு ஒரு அழுத்த அழுத்துறான் பாருங்க விவசாயி, அந்த பிடிய கலப்பை, அதான் கலப்பை, கலப்பையில கைய வச்சு ஒரு அழுத்த அழுத்துறப்ப பிளாட்டா கிடந்த நிலத்தை இந்த கூர்மையான ஏர்முனை போய் குத்தி கிழிக்கிறப்ப அது விதைக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த நிலம் லகுவடைகிறது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இதே போல சில கடினமான அனுபவங்களை நாம ஃபேஸ் பண்றப்ப ஏன் அந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய மனதினுடைய கடினமான பகுதிகளை ஆண்டவர் அந்த தருணங்களை பயன்படுத்தி பண்படுத்துகிறார்.
1: எஸ். அல்லேலூயா.
0: நீங்க விழுங்க முடியாத கசப்பு, கடினமான சில அனுபவங்கள் மனசை குத்தி கிழிச்சு ரணமாக்கிருச்சா சொல்றோம்ல, குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க,
1: கிழிச்சிட்டாங்க.
0: டே மனசெல்லாம் ரணமா என்னன்னா
1: இருக்கு இருக்கு.
0: ஏன் குத்தி கிழிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாருன்னா, எப்படி ஒரு ஏர் வந்து நிலத்தை குத்தி கிழிக்குதோ அதுபோல சிலரை வச்சு சிலர் செய்த தீமையை பயன்படுத்தி கர்த்தர் என்ன செய்தார், நம்மளை உழுதுட்டார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: நம்மளை அள வைக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்ல, நம்மளை உழுது பண்படுத்தணும்.
1: எஸ். அல்லேலூயா.
0: அப்ப ரணங்கள் நம்மளை பயன்படுத்தும்படி ஆவியானவர் பயன்படுத்துகிற தருணங்கள்.
1: ஆமென்.
0: சில சூழ்நிலையை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை உடைச்சு பக்குவப்படுத்தினாரா?
1: படுத்தினார். அல்லேலூயா.
0: ஏண்டா உடைச்சிங்க என் பிள்ளை என்ன, அவங்கள்ட்ட போல ஆண்டவர் ஆபால்கிட்ட போய் என் மகனை குறிச்சு நீ ஏண்டா அப்படி பண்ணன்னு உன்னதான் செஞ்சாரா?
1: செய்யல. அல்லேலூயா.
0: திரும்பவும் நான் வலியுறுத்துறேன், ரணங்கள் காயங்கள் நம்முடைய மனதை குத்தி கிழித்த மனுஷங்களுடைய வார்த்தைகள் நம்மளை பண்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த தருணங்கள் என்ன செய்தார், பயன்படுத்தி கொண்டார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆனா நம்மளை அவர் பயன்படுத்துகிற கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: க்ரோனோஸ்ல மற்றவங்க செஞ்ச அநேக தவறுகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தினார், பெரிய காரியத்துக்காக நம்மளை தயார்படுத்தினார். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்மளை ஆண்டவர் ரெடி பண்றாரு, அவர் நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: திட்டாங்க, என் மேல பழிய தூக்கி போட்டாங்க, என்ன குளியல தூக்கி போட்டுட்டாங்க, என்னென்னமோ பிரச்சனை யோசேப்போட லைஃப்ல வந்துச்சு. எதுக்காவது ஆண்டவர் களத்துக்கு என்ன செஞ்சாரா,
1: வந்தாரா?
0: ஆனா சைலண்டா யோசேப்போட இருந்து வேலை என்ன
1: நடப்பிச்சுக்கிட்டே இருந்தார்.
0: உங்கள்ட்ட மத்தவங்க வயலண்டா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களோட சைலண்டா இருந்து வேலை
1: செய்யறாரு.
0: உங்களுக்கு விரோதமா உங்களை சுத்தி, ஆனா உங்க லைஃப்ல ஆண்டவர் எப்படி கிரியேட்
1: செய்கிறார்.
0: இந்த ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி காரியங்களை செய்கிற கைரோஸ் வருது, நமக்காக குறிச்சிருக்கிற அவருடைய நேரம் என்னன்னா வருது. அந்த நேரத்துல நம்மளை பாத்திரமா, அவருடைய கரங்களால வணையப்பட்ட பாத்திரமா இருக்கிற நம்மளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது
1: நம் வாய் முழுவதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்.
0: அந்த நேரத்துல தான் என்னுடைய ரணங்கள் தானாகவே குணமாகிறது.
1: ஆமென்.
0: உங்க ஹீலிங் வந்து உங்களுக்கு போனஸா கொடுக்கிறார் ஆண்டவர்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதை எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், உங்களை தூக்கொண்டே உட்கார வச்சு, உங்களை ஆசுவாசப்படுத்தி, உங்களை தட்டி கொடுத்து, உங்களை அணைச்சு அப்படியே வச்சு கொஞ்சி அப்படின்லாம் உங்களுக்கு ஹீலிங் என்னன்னா வர்றாது. ஆண்டவர் உங்களை யூஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் வந்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது.
1: ஆமென்.
0: போனஸ் ஆகி கொடுக்கப்படுகிறது.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சோ இந்த இந்த இந்த இந்த அடுக்க நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு விரோதமா செய்த தீமை என் மனசை குத்தி என்னன்னா கிழிச்சிருச்சு, என்ன உழுதுட்டாங்க, ரணமா இருக்கு. அந்த ரணத்தை, அந்த தருணத்தை பயன்படுத்தி கத்தர் என்னுடைய மனதை என்ன செஞ்சிட்டாருன்னா பக்குவப்படுத்திட்டாரு.
1: பக்குவப்படுத்திட்டாரு,
0: மன்னிக்கணும், பண்படுத்திட்டாரு, பண்படுத்திட்டாரு. இப்போ பண்படுத்தின ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் பொழுது ரணம் தானா குணமாகுது.
1: எஸ்.
0: சீ, ரணத்தை குணப்படுத்த வரல, ரணத்தை என்ன பண்ணல,
1: குணப்படுத்த வரல.
0: அதுக்கு பதிலா என்னை பயன்படுத்தும் பொழுது ரணம் குணமாகுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆனா என்ன பண்படுத்த ரணத்தை பயன்படுத்தினார்.
1: ஆமென்.
0: புரியுதா உங்களுக்கு இந்த காரியம்?
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் திரும்ப ரீமைண்ட் பண்ணி திரும்ப வாங்க. உங்களையும் என்னையும் பயன்படுத்த நமக்குண்டான ரணத்தை, நமக்குண்டான காயத்தை பயன்படுத்தினார். ஆனா என்ன பயன்படுத்துகிற நேரம் வரும் பொழுது எனக்குண்டான அந்த ரணம், மனுஷங்களால எனக்குண்டான காயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுனா ஹீல் ஆயிருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குண்டான ரணங்களை, காயங்களை நாம பெருசா பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் நம்மளை, நாம பண்படுவதை பெருசா பாக்குறாரு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீ பண்படணும்,
1: பண்படணும்,
0: நீ பண்படணும். அதெல்லாம் மன புண்ணு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் எடுத்த செய்தி, மனுஷங்களால நமக்கு ஒரு மன புண்ணு உண்டாகிறப்ப ஆவியானவர் நமக்கு மன கண்களை தந்து புரிந்து கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறார். மன கண்ணு திறக்கப்படாதவன் தான் மன புண்ணு, மன புண்ணு, மன புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு, புண்ணு. என் மன புண்கள் பெருசு. ஆனா ஆண்டவர் பண்படுத்துறப்ப அப்படி மன கண்களை திறந்து விடுவார் பாருங்க. நாபால் செஞ்சதுனால தாவீதுக்கு என்ன உண்டாயிருச்சு, மனசுல புண்ணு உண்டாயிருச்சு. ஆனா நாபாலுடைய மனைவி சொன்ன ஆலோசனை கேட்டப்ப தாவீதுடைய மன கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது,
1: பட்டது. ஹல்லேலூயா.
0: மனப்புண்ணு, மனப்புண்ணுன்னு வர்றிய எப்பா அதிபதியே, இஸ்ரேலுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட அதிபதியே, இஸ்ரேலின் வருங்காலமே, எங்களை எல்லாம் ஆட்சி செய்ய போகிற எங்கள் மன்னவரே, எங்க ஐயா மண்ணு, ஆனா நீங்க மன்னவர்.
1: எஸ்.
0: மன்னவர் மண்ணோட மோதலாமா?
1: மோதக்கூடாது.
0: அதனால மனப்புண்ணு, மனப்புண்ணு சொல்லி சண்டைக்கு வராதிங்க. உங்களுக்கு இப்ப தேவை மன கண்கள் திறக்கப்படணும்.
1: ஆமென்.
0: அப்படின்னு ஒன்று சாமியில் 25 ஒரு டீட்டெயிலாக ஒரு லெக்சர் கொடுத்து, ஒரு போதனையை கொடுத்து, ஒரு ஆலோசனையை கொடுத்து, நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராச்சே, நீங்க உயிரோடு இருக்கும் நாளும் உங்க மேல ஒரு பொல்லாப்பு என்ன செய்யக்கூடாதுன்னா
1: காணப்படக்கூடாது.
0: எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை எங்க ஐயா உங்களுக்கு செய்யாம இருக்கலாம். ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மைய கத்துரு உங்களுக்கு என்னன்னா
1: செய்வாரு,
0: செய்வாரு,
1: செய்வாரு. ஹல்லேலூயா.
0: அப்படின்னு தாவீதுனுடைய மன கண்களை திறந்து விடுற.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க ரணப்பட்ட நேரத்துல மனுஷங்க உங்களை ரணம் பண்ண, உங்களை காயப்படுத்தி, உங்களை குத்தி கிழிச்ச நேரத்துல ஆண்டவர் ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து அந்த மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்களை திறந்தா இருப்பாருங்க. சைலண்ட் ஆண்டவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: மற்றவங்க உங்க லைஃப்ல ரொம்ப வயலண்டா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் உங்க மன கண்களை ரொம்ப சைலண்டா திறந்து
1: Yes.
0: அவருடைய கிரியையை உங்களுக்குள்ள பலமாய் நடப்பிக்கிறார்.
1: Amen.
0: He is equipping you.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah.
0: உங்கள் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் ஆயத்தப்படுத்துகிறார்.
1: ஆயத்தப்படுத்துகிறார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: தங்களுக்குண்டான ரணங்களை காரணமா காண்பித்து பண்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காயம் காயம் காயம் காயம்னு சொல்லியே
1: பெருங்காயம் ஆயிடுச்சு. பெருங்காயங்க
0: ஆயங்காயம்னு சொல்லியே ஆயத்தை எப்படி ஆக்கிட்டாங்க?
1: பெரிய
0: பெரிய காயம். சின்ன குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் தான் என்னன்னா
1: வந்திருக்கும்.
0: மக ஆரோக்கு என்னையா
1: சின்ன காயம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்படி சொல்லி சொல்லி அது பெருசாகிடுவார்.
0: என்னமோ உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆன மாதிரி. அதுங்க போடுற கூப்பாடு போடுற கண்ணீரை பார்த்து நம்ம பயந்து போய் என்னமோ கைகால தான் போச்சோன்னு போய் பார்த்தோம்னா சின்னதா ஒரு எறும்பு கடிச்சு லேசா வீங்கி இருக்கும் பாருங்க. சித்தெறும்பு கடிச்சு லேசா என்னன்னா
1: வீங்கி இருக்கும்.
0: வீங்கி இருக்கும். இந்த காயத்தை போட்டு ஒப்பாரி வச்சு அழுது நமக்கு சிரிப்பு தானே என்ன செய்யுது
1: வருது.
0: அந்த மாதிரி காயம் காயம்னு சொல்லி காயத்திலேயே ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க அவங்க அவங்க இருதயம் பண்படுறது என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. அதனாலதான் என்னுடைய மனப்புண்ணு ரொம்ப பெருசுங்கிற ஒரு சங்கடத்தோட வருத்தத்தோட இன்னைக்கு காலையில கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் புத்தம் புதிய வெளிப்பாடுகளை தந்து நமக்கு பிரகாசமல்ல மனக்கண்களை தந்து நம்மளை என்ன செய்யறார்னா பக்குவப்படுத்திடுறார்.
1: ஆமென்.
0: பண்படுத்திடுறார்.
1: எஸ் ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நமக்கு எதிரா கிரியை செய்யறவங்களோட தேவன் இடைபடல. பாதிக்கப்பட்ட நம்மோட தான் ஆண்டவர் பேசுறாரு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உங்க பக்கம்தான் இருக்கு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு விரோதமா தவறு செஞ்சவங்க நிம்மதியா தூங்குறாங்க. அவங்க மனசுல எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு அவங்க எந்த சங்கடமும் இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு விரோதமா ஒரு சின்ன தீமை செய்யணும்னு நினைச்சா கூட உங்க மனசு படாத பாடுபடுது. அவ்வளவு பெரிய தீமைகளை தனக்கு விரோதமா செஞ்ச சவுலுக்கு விரோதமா ஒரு தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை தாவீது ஃபேஸ் பண்ணப்ப படாத பாடுபட்டாரு.
1: எஸ்
0: அவர் பாட்டுல தூங்குறாரு. யாரு?
1: சவுல்.
0: தாவீத வேட்டையாட வந்துட்டு தூக்கம் வருமா? அவ்வளவு பெரிய படையோட வர்றாரு. எந்த உறுத்தல் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. ஆனா தாவீத சோதிக்கும்படி கர்த்தரே ஒரு தூக்கத்தை வரவழைக்கிறார் அந்த இடத்துல.
1: எஸ்
0: எந்த உறுத்தலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. மகளை கொடுத்துட்டு வேற ஒருத்தனு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: ஈட்டி எடுத்து எரியறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ரொம்ப கேவலமா திட்டுறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல.
0: காய்மாரமா பாக்குறாரு. ஒரு உறுத்தல் என்னன்னா
1: இல்ல
0: இல்ல. ஆனா உங்களுக்கு தான் உறுத்துது. உங்களுக்கு மட்டும்தான் மனசுல சங்கடமா இருக்கு. ஈட்டியும் செம்பையும் கையில் எடுத்துட்டு போறப்ப பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான், ஒரே குத்தா என்ன செய்யட்டுமா?
1: குத்தட்டு.
0: தரையோட உருவ குத்தட்டுமா? இந்த ஈட்டியை வச்சு தனியா உனே படாத பட என்ன செஞ்சான்?
1: படுத்துனா
0: படுத்துனா. இந்த ஈட்டியை வச்சு ஒரு குத்து என்ன செய்யுமா?
1: ரெண்டு குத்தா குத்தாம ஒரே குத்தா குத்திடுவா?
0: டேய் இருடா. அதனாலதான் நீ ஏன் இடத்துல என்னண்ணா
1: இல்ல
0: இல்ல. இது ஏன் காரியம்டா? நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்.
1: எஸ்
0: அதே ஈட்டிய எடுத்து கையில் எடுத்துட்டு போய் செம்பையும் கையில் எடுத்துட்டு போய் சவுலுக்கு ஊழியம் செஞ்சாரா?
1: செஞ்சாரு.
0: அல்லேலூயா. எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க அந்த அந்த சூழ்நிலையை. அந்த நேரத்துல மனப்புண்ணு மனப்புண்ணு அப்படின்னு சொல்லி தாவீது ரொம்ப என்ன செய்யலன்னா புலம்பல. அவர் ஒரு தெளிவான ஒரு டீச்சிங் கொடுக்கிறாரு, தெள்ள தெளிவான வெளிப்பாடு வருகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே.
1: எஸ், அல்லேலூயா.
0: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போடாமல் அவர் என்னை காப்பாராக.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அனாயின்டெட் சால் யாரு?
1: அனாயின்டெட்.
0: அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குரோதமா எதையும் நம்ம என்னென்ன செய்ய
1: கூடாது?
0: கூடாது, பெரிய பொல்லாப்படாது.
1: அல்லேலூயா.
0: அங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெவலேஷன் வருது. அந்த இடத்துல ஒரு மன கண்கள் என்ன செய்றார்னா, தான் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: இந்த காரியத்தை நீ பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கல, தேவன் பார்க்கிற மாதிரி நாம இந்த காரியத்தை பார்க்கணும். அதான் மெச்சூரிட்டி.
1: ஆமென். அல்லேலூயா.
0: நான் பார்க்கிறது போல இந்த காரியத்தை தேவன் என்ன செய்யல?
1: பார்க்கல.
0: பார்க்கல. தேவன் இந்த காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நானும் அதே மாதிரி பார்க்கிறதா பக்குவோம்.
1: ஆமென்.
0: இது தேவனோட பழகிறவனுக்கு தான் வரும்.
1: எஸ்,
0: ஆடிக்கு ஒருக்கா அம்மாசிக்கு ஒருக்கா அவற்றை வர்றவனுக்கு என்ன செய்யாதுன்னா
1: வராது.
0: திருவிழாவுக்கும் பண்டிகைக்காக மட்டும், புது வருஷத்துக்காக மட்டும், கிறிஸ்துமஸ்க்காக மட்டும், புது வருஷ ஈஸ்டர் ஆகட்டும், அப்புறம் ஒன்னாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை ஆகட்டும், பந்தி ஆராதனைக்கு மட்டும் வர்றவனுக்கு இது விளங்காது.
1: விளங்காது.
0: இது தேவனோட பழகிற இருதயம்.
1: ஆமென்.
0: காயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த காயம் என்ன ஆறல. ஆனா ஆண்டவர் அந்த தருணத்தை பயன்படுத்தி என்னை பக்குவப்படுத்துகிறார். எப்படி பக்குவப்படுத்துறாரு? ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தந்து.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எதுக்காக ஆண்டவரே இப்படிலாம் நடத்துறீங்க? டே, உன்னோட கைரோஸ் வருது. உனக்காக நான் குறிச்சிருக்கிற நேரம் வருது. ஓனர்ஷிப் வருதுடா உனக்கு. அந்த ஓனர்ஷிப் உன் கையில நான் தர்றப்ப அதை ஹேண்டில் பண்ண தேவையான ஸ்டுவர்ட்ஷிப் உனக்கு என்னன்னா வேணும்.
1: வேணும்.
0: ஆளுகைய நீ கையாளணும்னா இந்த மாதிரிதான் நான் உன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்த விரும்புறேன். அப்படி நான் பயன்படுத்தும் பொழுது அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: நான் உன்னை கனம் பண்ணுவேன்.
1: ஆமென்.
0: நான் கனம் பண்ணும் பொழுது உனக்கு தேவையான ஆரோக்கியம், உன்னுடைய ரணம் தானாவே ஹீலாகும்.
1: ஆமென். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.

0: பாருங்க, தங்களுக்கு ஏற்பட்ட மற்றவங்களால தங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை பெருசாவே பேசிட்டு இருக்கிறவங்க, வருத்தங்களை குறிச்சு திரும்ப திரும்ப பேசுறவங்க, அவங்களுக்குள்ள மன புண்ணு இருக்க வெளிய, அவனுக்கு பிரகாசம் இல்ல, மன கண்கள் இல்ல.
1: எஸ்,
0: வருத்தத்தோடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, மன கண்கள் திறக்கப்படாம மன புண்களை நம்மளால கையாளவே
1: முடியாது.
0: முடியாது. வருத்தம் வருத்தமா வேணும்னா போ, உன்னு அதை என்ன செய்ய முடியும், குத்தி என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளால குப்புறப்படுத்து கிடக்க முடியுமா?
1: முடியாது.
0: அத்தர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நம்மளை இந்த அழுத்தத்தை பயன்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: அதனால நம்ம எல்லாம் அழுத்தத்துல வந்தவங்க, அதனால அதுக்கு பேர பிரஷர் குக்கர்.
1: எஸ்.
0: ஏன் இந்த பிரஷர் அப்படின்னா, இந்த பிரஷர் இருந்தா தான் நீ வேகுவேன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த ஆட்டுக்கால் சூப்லாம் அப்படியே மொறுமொறுன்னு ஏன் இருக்குன்னா, சென்னை நாங்க வர்றப்ப எல்லாம்
1: எங்க அகிலக்காவ மேத்தி அண்ணனும்
0: ரெண்டு பேரும் எங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்தாலும் சரி, எங்களை பிடிச்சி எப்படியாவது வம்பு பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அந்த காலையில ஒரு ஆட்டுக்கால் பாய வைப்பாங்க பாருங்க. இடியப்பம் ஆட்டுக்கால் பாயமா?
1: இடியப்பம், இட்லி, சில நேரம்
0: வச்சு பேசுறப்ப இப்ப பாருங்க வாயில வச்சு வந்துச்சு. அந்த மாதிரி போட்டு அவங்க சிஸ்டர் அகிலாட்ட நான் கேட்பேன், எப்படிப்பா இப்படி முறுக்கு மாதிரி என்னன்னா
1: இருக்கு
0: இந்த ஆட்டு காலை வந்து நாங்க கடிச்சு கீழே துப்புற மாதிரி இல்லை, கடிச்சு அப்படி மென்னும் முழுங்குற மாதிரி முறுக்கு மாதிரி முறுமுறுன்னு இருக்கே, எப்படிப்பா இப்படி சாப்பிட்டாச்சுன்னு கேட்டா சொல்லுவாப்புல
1: விசில்
0: குக்கர்ல வச்சு சும்மா விசிலுக்கு மேல விசில
1: விட்டுருவேன்.
0: இந்த மாதிரி ஆயிருச்சு
1: ஆயிருச்சு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் வந்து விசிலுக்கு மேல விசில் விட்டு ரொம்ப பிரஷர் ஆனா விடிச்சிருவாங்கன்னு தெரியும், அதனாலதான் விசில வச்சிருக்கிறார். இதுக்கு மேல தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிஸ்ன்னு ஒரு சத்தம் கேட்கும், அந்த நேரத்துக்கு டெம்பரவரியா ரிலீஃப் இருக்கும். ஆனா அழுத்தம் அழுத்தமா தான் என்னன்னா
1: இருக்கும்.
0: அடுத்த ஒரு பிரஷர் அக்குமுலேட் ஆகும், ஐயோ நான் வெடிச்சிருந்தேன் கிஸ்ன்னு ஒரு சத்தம் வரும். இப்படியே 10 விசில் 15 விசில்னு விட்டு அந்த அழுத்தத்துக்குள்ளேயே வச்சு கடைசியில் என்னன்னா வெந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பிரியாணி கதையை நாங்க அதிகமா நாங்க சொல்லுவோம். பிரியாணி ஏன் கமகமன்னு மணக்குதுன்னா பிரியாணி சொல்லுது, எல்லாம் வெந்து முடிச்சிருச்சுன்னு சொல்லி நான் வந்து நினைச்சா கீழே வந்து
1: சிம்மு
0: நெருப்பு ஃபுல்லா பத்த வச்சு நெருப்பை வெளியில இழுத்து விட்டு கங்க போட்டானுங்க கீழே சிம்மில் வச்சுட்டானுங்க. சரி அப்பாடா தப்பிச்ச நினைச்சா மேல ஒரு தட்டை மூடி கீழே இருந்த கங்க தூக்கி மேல கொட்டிட்டாங்க. இது என்னன்னு கேட்டா தம்முன்றாங்க. அப்புறம் கமகமன்னு வாசனை வராம என்ன செய்யும்?
1: என்ன செய்யும்?
0: ஆண்டவர் நம்மளை பந்திக்கு ஆயத்தப்படுத்துறாரு.
1: ஆமென்.
0: கமகமங்கிற பிரியாணி பந்தியில வர்றப்ப சாப்பிடறவன்லாம் என்னயா இப்படி மணக்குது
1: மணக்குது.
0: ஆனா பிரியாணி சொல்லும் கீழே
1: சிம்மு
0: மேல
1: தம்மு.
0: கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
1: எஸ்.
0: உன் வாய்க்கு நான் இன்னைக்கு இவ்வளவு ருசியா இருக்கிறேன்னா கீழையும் மேலையும் வச்ச நெருப்புடா.
1: நெருப்பு.
0: கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்னை வேக
1: வச்சுட்டேன்.
0: அப்ப பிறர் என்ன ரணப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த காயத்தை பெருசா போக்கஸ் பண்ணாதீங்க. ஆனா மனுஷனுடைய இயல்பு அந்த காயத்தை என்ன செய்யும், ஃபோக்கஸ் தான் பண்ணோம்.
1: எஸ்.
0: நம்ம மனுஷங்க தானே, நமக்கு கோபம் வரும், நமக்கு ஆத்திரம் வரும், நமக்கு எரிச்சல் என்னன்னா வரும். அந்த பிரஷரை நம்மளால ஹேண்டில் பண்ண என்னன்னா முடியாது. அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்காம என் மன கண்ணை தர்றார். இந்த காரியத்தை ஓ ஆங்கிள் பார்க்காத, நான் எப்படி இந்த காரியத்தை பார்க்கிறனோ அப்படி பார்க்க தேவையான பிரகாசமுள்ள மன கண்களை உனக்கு தர்றேன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெளிப்பாடை தாவீதுக்கு தந்ததை போல, அபிகாயில் மூலமா ஒரு ஃப்ரெஷ்ஷான வெளிப்பாடை தாவீதுக்கு அருளி செய்ததை போல, ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஆலோசனையை தந்து நம்ம மனசுல காணப்படுகிற கொதி நிலையை மாற்றுகிறார்.
1: ஆமென்.
0: இப்ப கூட உங்க பிரஷர் ஒரு சத்தம் வந்து ரிலீஸ் ஆகுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கொதிக்கிற மனசை கத்தர் என்ன செய்கிறார்னா ஒரு புத்தம் புதிய வெளிப்பாட்டை தந்து ஆசுவாசப்படுத்துறார். அந்த வெளிப்பாடு ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்மளை பக்குவப்படுத்துது, நம்மளை பண்படுத்துது. ஆனா கைரோஸ் வர்றப்ப ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: க்ரோனோஸ்ல என்ன பக்குவப்படுத்துறாரு, கைரோஸ்ல என்ன பயன்படுத்துறார் பெரிய அளவுல.
1: ஆமென்.
0: அப்படி பயன்படுத்தும் பொழுது என்ன எல்லாரும் கனம் பண்றாங்க, ஆனர் பண்றது போல. கைரோஸ் மொமெண்ட் வந்தப்ப டேவிடை சமஸ்த இஸ்ரவேலோ ஆனர் பண்ணதை போல, தேவன் நம்மளை பயன்படுத்தி கனப்படுத்தும் பொழுது என்னுடைய ரணம் தானாவே குணப்படும்.
1: ஆமென்.
0: உங்க காயங்கள் குணப்படக்கூடிய விதத்துல ஆண்டவர் இப்ப ஒன்னும் செய்ய போறது இல்ல. உங்க கைரோஸ்ல உங்களை கையில் எடுத்து கத்த பயன்படுத்தும் பொழுது உங்களை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. நீங்க கனமடைகிற அந்த நேரத்துல உங்க ரணங்கள் தானாவே குணமாகும்.
1: ஆமென்.
0: அங்கதான் உங்க எப்ராயிம், அங்கதான் உங்க மனாசேய நீங்க பார்த்து பூரிச்சு போய் நிக்கிற நேரம்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. பாட்டு இருக்கல, எதிர்க்கிறவர்கள் மத்தியில்

0: பிரஷர்ல இருந்து இன்னைக்கு உங்களை ரிலீஸ் பண்ற ஆண்டவர்.
1: கரம் என்னை தாங்கி
0: இறையாதே, அமைதலாயிரு.
1: கடும் பிரச்சனைகளே
0: யாரு குரோதமாகவும் நீங்க கொந்தளிச்சிடாதீங்க.
1: நேரி செல்வ
0: யாரு குரோதமா நீங்க மனசுல கொதிப்படையாதிருங்கள்.

0: அபிகாயில் சொன்ன ஆலோசனை கேட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்ட தாவீது சொல்றாரு. 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி,
1: உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும், என் கையே பழிவாங்காதபடிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானா,
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இங்க டேவிட் ஆண்டவர் ஹீல் பண்ணாரா? ஹீல் பண்ணல. காயம் எப்படிதான் இருக்கு? இன்னும்
1: காயமாகவே,
0: காயமா தான் இருக்கு. அப்ப அந்த காயத்தை நடுவுலையும் எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு குவைட்டா மாறினார் அப்படின்னா, தேவன் தம்முடைய காரியத்தை ரிவீல் பண்ணிருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல, அதான் உங்களுடைய கோபத்துக்கு காரணம்.
1: எஸ்,
0: ஆண்டவர் இவ்வளவு பெரிய காயத்தை எனக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க, என்ன ஹீல் பண்ணுங்க, ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க காத்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணி.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உங்க மன புண்ண ஆற்றாம உங்க மன கண்ணை திறக்கிறார் பாருங்களேன். சுவர்ல நீர் விடுகிற ஒரு நாய் கூட அவனுக்கு இருக்க கூடாதுங்கிற கோபம் வந்து உன்னோட ஸ்டாண்ட். ஆனா அது என்னோட ஸ்டாண்டர்ட் இல்ல.
1: எஸ்,
0: சில பேர் அவங்க ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, ஆனா தேவன் ஒரு ரெவலேஷனை தந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பாரு.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: டேய், இது இல்லடா நீ எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட். இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன், நான் என்ன விரும்புறேங்கறத தயவு செஞ்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவருடைய காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்பதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு நமக்கு தெரிய வரும்.
1: ஆமென்.
0: அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் வர்றப்ப என்னோட ஸ்டாண்டர்ட் நான் விட்டுறேன்.
1: எஸ்,
0: உங்களுடைய வாதம், உங்களுடைய கோபம், உங்களுக்கு உண்டான காயத்துல இந்த ஸ்டாண்ட நீங்க எடுத்திருக்கீங்க.
1: எஸ்,
0: உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல நான் பிரியமா இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு.
1: ஆமென்.
0: யாரோட பேசுறான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு நேரா வார்த்தை வருது.
1: ஆமென்.
0: நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த ஸ்டாண்ட நீ ஏன் எடுத்தனா, உனக்கு உண்டான காயத்தை மனசுல வச்சு இந்த ஸ்டாண்ட நீ எடுத்த. ஆனா திஸ் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட்.
1: எஸ்,
0: தீமைக்கு தீமைய, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமலும் இருந்து நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்,
1: நன்மை செய்யுங்கள்,
0: ஆசீர்வதியுங்கள். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவங்க கர்த்தரால.
1: ஆமென்.
0: ஆசிக்கலாமா? 1 பேதுரு 3:9 வாசிக்கலாமா?
1: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து
0: ஆசீர்வதியுங்கள். அதனால நீங்க என்ன ஸ்டாண்ட் இப்ப எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றார் இது என் ஸ்டாண்டர்ட் இல்லன்றார்.
1: எஸ்,
0: திஸ் இஸ் நாட் மை ஸ்டாண்டர்ட். யூ ஆர் மேக்கிங் யுவர் ஓன் டெசிஷன். I don't want to agree with your stand. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுல எனக்கு என்ன இல்ல, உடன்பாடு என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல. This is not my standard. இது என்னுடைய தரம் அல்ல, என் கரம் இருக்கிறவன் செய்யற வேலை இது இல்ல.
1: ஆமென்.
0: என் கரம் மேல இருக்கணும்னா இருக்கணும்னா என் தரமும் அவங்க கூட இருக்கணும்.
1: எஸ்
0: கத்தருங்களோட யுத்தங்களை நடப்பிக்கிற தாவீதே இந்த ஸ்டாண்ட் எடுக்காத, இது என்னுடைய ஸ்டாண்டர்டே இல்ல. ஆண்டவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தர்றாரா? ஹீலிங்க கொடுக்கல, ரெவலேஷன் கொடுக்கிறாரு. ஆத்திரம் போய் தாவீது வாயில என்ன வருதுன்னா,
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்ரய்யா,
1: ஸ்தோத்ரய்யா,
0: ஸ்தோத்ரய்யா, தேங்க் யூ லார்ட். ஹீலானா குணப்பட்டா ஸ்தோத்திரம் சொன்னாரு?
1: இல்லை.
0: இடைச்ச வெளிச்சம் ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது.
1: ஆமென்.
0: இடைச்ச வெளிப்பாடு
1: ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது,
0: ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் பாக்குறாரு, என் கரம் இருக்குப்பா, கரம் இருந்தா மட்டும் பத்தாது, என்னோட தரமும் லைஃப்ல என்னன்னா
1: இருக்கணும்பா.
0: இதுதான் குரோனோஸ்ல தேவன் எனக்குள் செய்கிற கிரியை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆய என்ன சாகவா போற பண்ணி
1: இல்லையே,
0: இம்மா லேசத்தானே வெட்டிருக்காங்க, ஓட்டம் விடு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கைகாலா போச்சு, முதுகுலாம் நினைச்சிருக்காங்க,
1: உழுதுருக்காங்க,
0: உழுதுருக்கான், அழுதுட்டு உட்காந்துருக்கிறேன், பக்குவப்படுத்திருக்கேன் பிள்ள அப்படிங்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: என் மகளை நான் நினைச்சிருக்கிறேன்,
1: பக்குவப்படுத்திருக்கேன்.
0: மானே
1: பக்குவப்படுத்திருக்கேன்.
0: உன்னை பக்குவப்படுத்திருக்கேன்டா.
1: எஸ்
0: அழாதரா, கண்ணை துடைச்சுக்கடா அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இப்ப உங்களை நோக்கி கடந்து வருது. நீங்க ஹீல் ஆகல, உங்களுக்கு ஆண்டவர் ரிவீல் பண்றார். உன் ஸ்டாண்ட் அவுட்ரு.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் லைஃப்.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு சீ மை ஸ்டாண்டர்ட் இன் யோர் ஸ்பீச். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உன்னோட ஒவ்வொரு மூவ்லையும் என்னோட ஸ்டாண்டர்டை ஜனம் என்ன செய்யணும்,
1: பார்க்கணும்.
0: இப்படிதான் நான் உன்னை பந்திக்கு ஆயத்தப்படுத்துகிறேன்.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: சோ உங்க ரணத்தை ஒண்ணும் செய்யல, ஆனா அதை பயன்படுத்தி பண்படுத்துறாரு.
1: ஆமென்.
0: பக்குவப்படுத்துறாரு.
1: எஸ்
0: பக்குவப்படுத்தி பயன்படுத்துவார், பயன்படுத்தி கனப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: கனப்படுத்தி குணப்படுத்துவார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு நடக்க
1: போகுது.
0: இதுதான் உங்க டெஸ்டிமனி. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என்ன இப்ப நான் இதனுடைய தொடர்ச்சிக்குள்ள போனா இன்னும் டைம் எடுத்துரும், எனக்கு இன்னொரு ஸ்லாட் தேவை அது உங்கள்ட்ட பேசுறதுக்கு. என்ன அவ்வளவு இந்த விஷயம் அவ்வளவு கண்ணை திறக்குது எனக்கு.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதனால கண்ணை தொடச்சுக்கங்க.
1: எஸ்
0: கத்தர் கண்ணை திறந்துட்டார்ல,
1: கண்ணை தொடச்சுக்கங்க. எஸ்
0: ஐயோ அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க, கிழிச்சிட்டாங்க, அழாத. இனிமே என்ன செய்யாத,
1: அழாத,
0: கண்ணை தொடச்சுக்கோ. அப்ப நம்ம கண்ணை தொடைக்க வராதுன்னு அவருக்கு தெரியும். அழுகாச்சி அழுகாச்சியா வருதுன்னு என்ன செய்யும்
1: தெரியும்.
0: அதான வேடிக்கை சொல்லுவேன், கண்ணில இருந்து கண்ணீர் வர்றது நிக்கணும்னா இருதயத்துல ஜீவ தண்ணீர் சுரக்கணும்னு சொல்லு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: அதனால கண்ணை திறந்திருக்கிறாரு, கண்ணை தொடச்சுக்கங்க.
1: ஆமென்.
0: கத்தர் கண்ணை என்ன பண்ணிருக்கிறாரு,
1: திறந்திருக்கிறாரு.
0: கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்லா ஆராதனை பண்ணுங்க.
1: எஸ்.
0: எப்படி ஆராதனை பண்ண?

0: இப்படி சோறு வெந்துருச்சுன்னா ஒரு பருக்க எடுத்து நசுக்கி பார்ப்பாங்களா?
1: பார்ப்பாங்க. அல்லேலூயா.
0: நசுக்கி பார்க்கறது எதுக்கு? பதம் எப்படின்னு பார்க்கறது.
1: எஸ்,
0: நசுக்கி பார்த்தோன்னே கிச்சன்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வடிக்கிற பதம் வந்துருச்சு.
1: எஸ்,
0: என்ன பதம் வந்துருச்சு?
1: வடிக்கிற பதம் வந்து விட்டது.
0: சோற வடிக்கிற பதம், ஒருமான சோத்துக்கு ஒரு
1: சோறு பதம்.
0: அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க?
1: நசுக்கி பார்த்து.
0: நசுக்கி
1: என்ன
0: பார்த்து?
1: நசுக்கி பார்த்து. அல்லேலூயா.
0: நீங்க நல்ல பதப்பட்டீங்க, அதனால அழுது வடிக்கிறத நிறுத்துங்க. உங்களை சோறு வடிக்கிற மாதிரி.
1: ஆமென்.
0: ஆண்டவர் வடிச்சு பரிமாற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
0: தொடர்ந்து அதை குறித்து தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஓனர்ஷிப் வந்து ஓவர் நைட்ல கொடுத்துட முடியும். 24 மணி நேரத்துல ஜோசப்க்கு ஒரு ஓனர்ஷிப் வந்துச்சு, ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து 24 மணி நேரத்துல வரல. It took almost 13 years. 13 ஆண்டுகள்.
1: Hallelujah. Hallelujah.
0: டேவிடுக்கு ஓனர்ஷிப் வந்து ஒரே நாள் வந்துச்சு. 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல சமஸ்த இஸ்ரவேல் இருக்கிற எல்லாரும் வந்து அவர் ராஜாவை என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரவேலின் மேல
1: அபிஷேகம்
0: பண்ணினார்கள் ஒரே நாள்ல. ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து ஓவர் நைட்ல என்ன செய்யலன்னா,
1: வரவே இல்லை.
0: சோ ஓனர்ஷிப் ஓவர் நைட்ல வரும், ஆனா ஸ்டுவர்ட்ஷிப் வந்து இட் ரிக்வயர்ஸ் எ ப்ரோலாங் சீசன்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த க்ரோனோஸ் மொமெண்ட் கண்டிப்பா உங்க லைஃப்ல உண்டுனா உங்களுக்கு ஒரு கைரோஸ் மொமெண்டையும் கத்தர் வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: க்ரோனோஸ் பீரியட கடந்து வந்த உங்களுக்கு நீங்க பார்க்க போறது கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஸ்டுவர்ட்ஷிப் அங்கதான் என்னன்னா வருது.
1: எஸ்.
0: சோ இந்த ஓனர்ஷிப், ஸ்டுவர்ட்ஷிப்,
1: உக்ரானத்துவம், எஜமானத்துவம்,
0: இத வந்து சூப்பர். உக்ரானத்துவம்,
1: எஜமானத்துவம். அல்லேலூயா.
0: அடுத்த செஷன்ல இதை குறித்து நாம என்ன செய்யலாம், இன்னும் அருமையா கற்றுக்கொள்ளலாம் அந்த பாடங்களை. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு அதிசயமா, எவ்வளவு அற்புதமா எங்களை பண்படுத்துறீங்க. ஏ, நாங்கள் குணப்படலைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் காயங்களை நீங்கள் ஆற்றலைங்கிற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த ரணத்தை பயன்படுத்தி நான் உங்களை பெரிய காரியத்துக்காக பண்படுத்தியிருக்கிறேன். பெரிய காரியத்துக்காக நான் பண்படுத்தியிருக்கிற பொழுது அந்த காரியத்து என் நேரம் வர்றப்ப நான் உங்களை பயன்படுத்தவும் செய்வேன். நான் உங்களை பயன்படுத்தும் பொழுது உங்களை நான் கனம் பண்ணுவேன். நான் கனம் பண்ணும் பொழுது உன்னுடைய ரணம் தானாவே குணமாகும். அற்புதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ எடுத்திருக்கிற ஸ்டாண்டு வேற, என்னோட ஸ்டாண்டர்ட் வேறங்கிறத ரொம்ப அற்புதமான விதத்தில் எங்களுக்கு வலியுறுத்தி, எங்களை ஹீல் பண்ணாம எங்களுக்கு நீங்க ரிவீல் பண்ண உங்க கேரக்டருக்காக, உங்க ஸ்டாண்டர்டுக்காக நாங்கள் தேங்க் பண்றோம். எந்த சூழ்நிலையும் ஒரு தேவ மனுஷனை போல நாங்கள் பிஹேவ் பண்ண, உங்களை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள, இது ஒரு கேரக்டர் எக்ஸிபிஷன் ஆண்டவரே. வி வாண்ட் டு எக்ஸிபிட் யுவர் கேரக்டர் அண்டர் ப்ரெஷர். ஆண்டவரே, அழுத்தத்தின் நேரத்தில் உங்களுடைய குணத்தை நாங்கள் பிரதிபலிக்க நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ ஃபார் டீச்சிங் ஆல் தீஸ் ஸ்டப்ஸ். வி ஆர் ஹைலி ஃபேவர்ட். Thank you for the privilege. எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து எங்களோட பேசுங்க. நாளைய தினத்தில் இன்னும் இதில் ஆழங்களுக்குள்ள எங்களை கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்லதுதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடிய

நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம்.
1: Proverbs chapter 22 verse 6
2: please. நீதிமொழிகள் 22:6 க்கு திருப்பி கொள்வோம்.
1: We've been teaching on the subject of biblical parenting.
2: வேதத்திலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: Now we began actually with the book of Hosea chapter 4 verses 1 to 6.
2: ஹோசியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் அதிலிருந்து தான் நாம் ஆரம்பித்தோம்.
1: That strikes at the root cause of all the problems in the society that we see today.
2: சமூகாயத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் என்ன என்பதை குறித்து அது நமக்கு சொல்கிறது.
1: The root cause of all the problems it says is that they have rejected the truth.
2: எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் வசனம் சொல்கிறது சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று.
1: What is truth?
2: சத்தியம் என்றால் என்ன?
1: Jesus said thy word is truth.
2: இயேசு சொன்னார் உம்முடைய வசனமே சத்தியம் என்று.
1: Everything else may be facts.
2: மற்ற எல்லாமே ஒருவேளை நிஜங்களா இருக்கலாம்.
1: At best but they are not truth.
2: ஆனால் அவைகள் சத்தியம் அல்ல.
1: You can learn the truth concerning anything only from God's word.
2: எந்த ஒரு காரியத்தை குறித்தானாலும் அது குறித்த சத்தியத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
1: It is not enough to hear the truth.
2: சத்தியத்தை கேட்டால் மட்டும் போதாது.
1: You must accept the truth and begin to live by the truth.
2: சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும்.
1: Because the problem with the people of Israel according to Hosea is not that they have not heard the truth or do not know the truth but they did not or they rejected the truth.
2: யோசியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொல்கிறார். அதாவது அவர்கள் சத்தியத்தை கேட்கவில்லை, சத்தியத்தை அறியாதிருக்கார்கள் என்பது பிரச்சனை அல்ல, கேட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டார்கள்.
1: Rejection of the truth is something serious.
2: சத்தியத்தை நிராகரிப்பது தான் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம்.
1: So that means what you do with the truth today when you hear it, that is going to determine your course of life.
2: அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற சத்தியத்தை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
1: It's not that you have heard it that it's going to bless you, but what you do with it is what is going to result in something.
2: நீங்கள் கேட்டதனாலே ஆசீர்வாதம் என்று கிடையாது, கேட்டதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் அதுதான் உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வர போகிறது.
1: Are you going to receive it or reject it?
2: அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா அல்லது நிராகரிக்க போகிறீர்களா?
1: Receive it means to act upon it and to live by it.
2: ஏற்றுக்கொள்வதன் சொன்னா அதை அதன்படி நடப்பது, அதன்படி வாழ்வது.
1: And to reject it means to consider it not as important to your life.
2: நிராகரிப்பதன் சொன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு அது முக்கியமல்ல என்று எண்ணி அப்படியே விட்டு விடுவது.
1: God created human beings.
2: தேவன் தான் மனுஷர்களை உண்டாக்கினார்.
1: He still creates children.
2: இன்றைக்கும் அவர் பிள்ளைகளை உருவாக்குகிறார்.
1: He is the authority on telling us what to do with the children.
2: பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர் ஒருவர் தான்.
1: So last few weeks we've been talking about training up a child.
2: ஆகவே கடந்த சில வாரங்களாக பிள்ளை பயிற்சி கொடுப்பதை குறித்து படித்து வருகிறோம்.
1: And let's read Proverbs 22 verse 6.
2: நீதிமொழி 22:6 நாம் வாசிப்போம்.
1: Train up a child in the way he should go. And when he is old, he will not depart from it.
2: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
1: Train up a child.
2: நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து.
1: Everybody say train up.
2: எல்லாரும் சொல்லும் பயிற்சி கொடு.
1: Now this is exactly what we've been talking about. What it means to train up a child.
2: இதை தான் நாம் படித்து வருகிறோம். ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது என்றால் என்ன?
1: Told you what training is not.
2: என்ன எதெல்லாம் பயிற்சி இல்லை என்று சொன்னேன்.
1: If you told him what is right and what is wrong, that is not training.
2: எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அதல்ல பயிற்சி.
1: No, if you provide him a good home, a good school and good surroundings, that is not training.
2: நல்ல குடும்பம், நல்ல ஒரு சூழல், நல்ல பள்ளிக்கூடம் இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் பயிற்சி.
1: I told you that is why even preachers get kids go very bad.
2: நான் சொன்னல இதனால தான் பிரசங்கியோட பிள்ளைங்க கூட ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படினு.
1: Because they have been raised in a good home, very spiritual home, but they have not been trained.
2: ஏனா ஒரு நல்ல குடும்பத்திலே ஆவிக்குரிய குடும்பத்தில தான் வளர்க்கப்பட்டார்கள், ஆனா நல்ல பயிற்சி கொடுக்கப்படவில்லை.
1: So training is different from just providing an environment.
2: ஆகவே பயிற்சி என்பது வேற, நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது வேற.
1: Training is really working with the child so that you make sure that he does walk in the ways of the Lord.
2: பயிற்சி என்பது அந்த பிள்ளையோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தருடைய வழிகளிலே அவன் நடக்கும்படி நீங்கள் செய்வது.
1: Teaching him and showing him and making him walk in the way.
2: அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனுக்கு காண்பித்து அந்த வழிகளிலே அவனை நடக்க செய்வது.
1: Training is a process whereby you control him and teach him to walk in the ways of the Lord.
2: Training என்பது ஒரு வழிமுறை, அதன் மூலமாக அவனுக்கு கர்த்தருடைய வழிகளை காண்பித்து அவனை கட்டுப்படுத்தி அந்த வழிகளிலே அவனை நீங்கள் நடக்க செய்ய வேண்டும்.
1: You want to teach somebody driving or train somebody to drive, you don't just tell them how to drive.
2: வாகனத்தை ஓட்ட ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்கும்போது இப்படி தான் ஓட்டணும்னு அப்படியே சொல்லி விட்டுட்டு போறது
1: இல்லை. You make him sit in the car and you have to spend many hours to drive.
2: கார்ல அவரை உட்கார வச்சு அவரை ஓட்ட பல மணி நேரங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு.
1: Otherwise the person will never learn.
2: இல்லை விட்டால் அவர் கற்றுக்கொள்ளவே மாட்டார்.
1: You know, and whatever you tell him he is going to soon forget and it's not going to make a difference.
2: நீங்க என்ன சொன்னாலும் சீக்கிரத்துல மறந்து விடுவார். அதனால அவருக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை.
1: So you got to stay with the person and teach him and train him until he is able to drive independently.
2: ஆகவே அவரே தானாக ஓட்ட கற்றுக் கொள்ற வரையிலே அவரோடு கூடவே இருந்து அவருக்கு சொல்லி தர வேண்டும்.
1: Amen.
2: Amen.
1: Told you the training is more than raising a child.
2: சொன்ன இல்லையா பயிற்சி என்பது பிள்ளையை வளர்ப்பதை காட்டிலும் மேலான ஒரு காரியம்.
1: நெல்லூர் ரைஸ் அண்ட் குட் தால் அண்ட் ஃபிஷ் அண்ட் மட்டன் will raise the child and make him tall and good looking.
2: நெல்லூர் அரிசியும் நல்ல நெய்யும் டால்டாவும் இதெல்லாம் கொடுத்தாலே பிள்ளை நல்லா வளர்ந்துருவான்,
1: உங்களை விட உயரமா வருவான். பட் தட் இஸ் நாட் ட்ரைனிங், தட் இஸ் ரேசிங்.
2: ஆனா அதெல்லாம் பயிற்சி, அது வந்து வளர்க்கிறது.
1: யூ ரேஸ் அ டாக், யூ ரேஸ் அ கவ், யூ ரேஸ் அ கேட், யூ ரேஸ் அ பிக், பட் அ சைல்ட் மஸ்ட் பி ட்ரெயின்டு.
2: ஆட்டை வளர்க்குறீங்க, மாட்டை வளர்க்குறீங்க, பன்றியை வளர்க்குறீங்க, எல்லாத்தையும் வளர்க்குறீங்க, பூனையை கூட வளர்க்குறீங்க, ஆனால் பிள்ளையை வளர்ப்பது அது கிடையாது, பயிற்சி கொடுக்கிறது வேற.
1: Child needs to be trained. I want to emphasize that training is much more than just doing all these things.
2: அதாவது இந்த காரியங்களை செய்கிறதை விட இந்த பயிற்சி கொடுப்பது என்பது ரொம்ப மேலான ஒரு காரியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன்.
1: Just because you sent him to school and paid for his fees and took care of his food doesn't mean you're training him.
2: பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுனால, ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுனால, சாப்பாடு போடுறதுனால அதெல்லாம் பயிற்சி நினைச்சிடக்கூடாது.
1: What is training?
2: பயிற்சி என்றால் என்ன?
1: The word training is only in this place interpreted as training or translated as train. From the Hebrew language, in all other places in the Old Testament, wherever the same Hebrew word occurs, that is interpreted or translated as train, it is translated as dedicate, inaugurate, or initiate.
2: இந்த ஆங்கிலத்திலே ட்ரெயின் என்ற வார்த்தை வருகிறது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரெயின் பயிற்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வேற எந்த இடத்துல அந்த வார்த்தை வருகிறதோ அந்த இடத்துல எல்லாமே பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, ஆரம்பித்து வைப்பது, துவக்கி வைப்பது என்று இந்த விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட வார்த்தை.
1: To dedicate, to inaugurate, to start or initiate a child on a particular path that he should go.
2: அந்த பிள்ளை அவன் போக வேண்டிய அந்த குறிப்பிட்ட பாதையிலே அவனை அர்ப்பணித்து துவக்கி வைத்து ஆரம்பித்து வைப்பது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Parents are responsible to get the child started in a path that is different from what his natural nature will take him.
2: இயற்கையான குணம் அவனை எந்த பாதையில கொண்டு செல்லுமோ அந்த பாதையிலே செல்லாமல் அவன் வேறு பாதையிலே செல்லும்படி அவனை துவக்கி வைப்பது பெற்றோருடைய பொறுப்பு.
1: I told you about the nature of a child.
2: ஒரு பிள்ளையினுடைய குணத்தை பற்றி சொன்னேன்
1: இல்லையா? See, the nature of a child is born with a sin nature.
2: அவன் பிறக்கும்போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான்.
1: Innocent when he is very young.
2: பாலகனா இருக்கும்போது ஒண்ணும் அறியாதவனா இருக்கான்.
1: He doesn't do anything bad.
2: கெட்ட காரியத்தையும் செய்வதில்லை.
1: But the seed of everything that is evil and bad is inside of him through the sin nature.
2: ஆனால் பாவ சுபாவம் உள்ள இருக்கிறபடினாலே இந்த பொல்லாத துர்க்குணத்தினுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது.
1: So if you just leave him to himself to do whatever he wants to do, he will always definitely go in the wrong way.
2: ஆகவே அவன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய விட்டுவிட்டால் நிச்சயமா தப்பான வழியில தான் அவன் போவான்.
1: Naturally he'll go there.
2: அதாவது இயற்கையாகவே அந்த திசையில தான் போவான்.
1: I can prove it to you how natural it is for people to sin. They never go take tuition to sin. It comes naturally.
2: அத நிரூபிக்கலாம் பாருங்க. மக்கள் பாவம் செய்யிறதுக்கு டியூஷன் எடுப்பதே கிடையாது. அவ்வளவு சர்வ சாதாரணமா வருது அவங்களுக்கு.
1: பாடம் படிக்கிறதுக்கு தான் டியூஷன் தேவை. You have to train him up.
2: அதுக்கு தான் அவனை பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு.
1: Sin comes naturally because it is part of the nature.
2: ஆனால் பாவம் இயற்கையா வருது. ஏன்னா அது அவனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
1: So if you just take a child and feed him and leave him to do whatever he likes to do, he will naturally, his path will lead him in the wrong direction.
2: ஒரு பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு அவன் இஷ்டத்துக்கு அவனை வளர விட்டு விட்டால் அந்த பாவ சுபாவத்தின் தன்மையிலே தான் அவன் இயற்கையாகவே போக ஆரம்பிப்பான்.
1: That is why, you know, we hear so many testimonies from Christians today. You know, when I was growing up, we used to have the more dramatic the testimony, we invited such people, you know, good dramatic testimonies.
2: ஆகவே தான் பாருங்க, நாங்கலாம் வளர்ந்து வந்தப்ப நிறைய சாட்சி சொல்ல விடுவாங்க சபையில. அவருடைய சாட்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அசாதாரணமா இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் சாட்சி எல்லாத்தையும் சாட்சி சொல்ல
1: கூடுவாங்க. And robbed banks and killed and that type of stuff.
2: என்ன சாட்சி இருக்கும்? நான் பெரிய குடிகாரனாகவும், நான் ரொம்ப பெரிய திருடனாகவும், நான் இத்தனை பேரை கொலை செய்தனாகவும், இப்படி பெரிய பெரிய இதெல்லாம் சொல்வாங்க.
1: Now, you know, some young people in my days used to think, well, we didn't do anything so bad, so we don't have a remarkable testimony.
2: ஆகவே என்ன போன்ற வாழ்வுகளெல்லாம் யோசித்தோம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பெரிய பாவம்லாம் நாம செய்யலையே, ஆகவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சியே கிடையாதுன்னு யோசித்தோம்.
1: நம்ம ஒரு சில்லற பாவம் தான் செய்தோம், சின்ன சின்ன பாவங்கள். We did only small things.
2: நாங்க சின்ன சின்ன பாவம் தான் செய்தோம்.
1: This man has done big things.
2: ஒரு பெரிய பெரிய பாவம்லாம்
1: செஞ்சிருக்கோம். We don't have such a attractive testimony like he does.
2: ஆகவே இவர போல ஒரு ரொம்ப பெருசா சொல்லக்கூடிய சாட்சி நமக்கு இல்ல.
1: So really I'm telling you my feelings when I heard such testimonies. I wished that I had done some of those things.
2: அதாவது ஆகவே என் மனசுல பட்டு சொல்ல, அவங்க சாட்சி கேட்ட உடனே இப்படிதான் நான் யோசிக்கிறது உண்டு, இந்த மாதிரி சாட்சி நமக்கு இல்லையே அப்படின்னு.
1: ஐயோ விட்டுட்டுமே, ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய சாட்சி இருந்திருக்கு. நேரம் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லலாம். Which of you would like your child to grow up in a very bad way and then testify saying I was a robber, I was a murderer, I was a cheat and killer and all that?
2: அது நம்மள யார் நம்மளுடைய பிள்ளை இப்படி மோசமா வளர்ந்துட்டு அதன் பிறகு மனம் திரும்பி நான் இப்படி எல்லாம் இருந்தேன், கொலைகாரனா ஏமாத்தறனா இப்ப மாறிட்டேன்னு சொல்ல விரும்புவோம்?
1: I don't think I want my children to be like
2: that. என் பிள்ளைங்க அப்படி இருக்க நான் விரும்பவே மாட்டேன்.
1: If they had to testify like that later on, I would be very sad.
2: பின்னால அவங்க இப்படி எல்லாம் சாட்சி கொடுத்தாங்கன்னா அது எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும்.
1: I think any parent will feel like that.
2: ஓ எனக்கு எந்த ஒரு பெற்றோரும் அப்படி தான் நினைப்பாங்க.
1: It is not necessary for a child to go through that path and then get saved.
2: ஒரு பிள்ளை அந்த வழியில போய் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்டு வருவதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு காரியம்.
1: I think in the next generation after we are teaching this, we should get children who say, well, I've never done any of those bad things. My father and mother taught me the right stuff. So I believed in the right stuff and I walked in the right way. And here I am. I've always loved the Lord and served the Lord.
2: நான் என்ன நம்புறேன், இந்த போனை எல்லாம் முடித்த பிறகு நினைக்கிறேன் அடுத்த தலைமுறை அவங்க பெருசாகி வளர்ந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட தப்பான காரியம் எதையுமே நான் செய்யல, என்னுடைய பெற்றோர் வளர்க்க வேண்டிய சரியான பாதையில் நான் வளர்த்து வந்திருக்காங்க, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க.
1: Whenever I tried to do something wrong, there was somebody to put the restriction on me.
2: தப்பான வழியில நான் போக முயன்ற போது என்னை கட்டுப்படுத்துவதற்கான ஆட்கள் அங்க இருந்தாங்க.
1: They were strict with me.
2: என்ன ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க.
1: And they showed me the real way.
2: சரியான வழியை
1: corrected me every time.
2: ஒவ்வொரு முறையும் என்னை திருத்தினார்கள்.
1: So I did not ever end up doing anything big, bad, anything big that is bad.
2: பெரிய தப்பான காரியம் எதையும் நான் செய்யாம இருந்துட்டேன்.
1: And I have come to the Lord and I have served the Lord all these years.
2: நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷங்களா கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: That will be the good testimony.
2: அதுதான் ஒரு நல்ல சாட்சி.
1: Now that's one of the reasons I don't glorify testimonies.
2: இந்த ஒரு காரணம் தான் பாருங்க, நான் அந்த சாட்சிகளை வந்து பெருசாக்குறது கிடையாது.
1: Because such testimonies are attractive in one way, but it's not altogether edifying.
2: அப்படிப்பட்ட சாட்சிகள் ஒரு விதத்துல மக்களை கவர்ந்தாலும் அது முற்றிலும் மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்னு நினைக்க முடியாது. அது
1: when I was little, I never went to movies.
2: பாருங்க, நான் சின்ன வயசுல சினிமாக்கெல்லாம் போனதே கிடையாது.
1: My family never took us to movies.
2: என்னுடைய வீட்டுல நான் சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டே போக மாட்டாங்க.
1: I don't know what a movie is.
2: ஆகவே சினிமா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது.
1: I heard about movies from the preachers who came and testified saying that they saw 3 movies a day at one time.
2: ஆனால் சினிமாவை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, பிரசங்கையில் வந்து சாட்சி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்தேன், அப்படி தான் கேள்விப்பட்டேனே நான்.
1: அப்பா அதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஆஹா, 3, he saw 3 films.
2: 3 படம் பார்த்துருக்கிறார் அவர்.
1: In our house, they told us, if you went to movies, Jesus will come when you are sitting in the movie theater. What will you do?
2: எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, சினிமா பார்க்கும்போது இயேசு வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்?
1: So I was thinking, my God, I don't want to be caught in that way.
2: Amen. I was thinking, அந்த மாதிரி எல்லாம் நம்ம மாட்ட கூடாது.
1: Jesus is coming any time.
2: Yes, அந்த நேரத்துல வந்துருவா.
1: Truly I thought like that.
2: உண்மையா அப்படி தான் நான் யோசிச்சேன்.
1: You don't want to be found in a cinema theater.
2: அந்த நேரத்துல போய் சினிமா தியேட்டர்ல மாட்டிக் கூடாது.
1: Because according to them, none of them will go, so you would never even know that Jesus came. You know?
2: அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே போக மாட்டாங்கனாங்க. அப்ப இயேசு வந்தா வந்தாரா இல்லையான்னு கூட தெரியாம போய்டும்.
1: So I never went to a movie.
2: ஆகவே சினிமாக்கு போனது கிடையாது.
1: But when the preachers told me they saw 3 movies a day.
2: ஆனா பிரசங்கியார்கள் நான் ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்தேன்னு சொன்னபோது,
1: then I thought, my goodness, there must be something nice in it.
2: அப்பதான் யோசிச்சேன், இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நல்ல விஷயம்
1: எல்லாம் இருக்கு. My parents never talked about movie as something great.
2: என்னுடைய பெற்றோர்லாம் அந்த சினிமாலாம் ஒரு பெரிய விஷயமா பேசினதே கிடையாது.
1: But those people that wanted to give dramatic testimonies told me that there is, you know, they were such movie goers.
2: ஆனா தங்களது சாட்சியை கொஞ்சம் பெருசா அப்படி பேச விரும்பும் நாட்கள் நான் ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்த்தனாக்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க.
1: So finally ended up going.
2: கடைசில நான் சினிமாக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்.
1: And for a long time I never enjoyed it.
2: ரொம்ப நாளா பார்த்து அதுல இன்பம் எதுவும் கிடைக்கல.
1: While I'm sitting there, I was thinking Jesus is going to come any time.
2: ஏன்னா அது பார்க்கும் போதே எப்போ இயேசு வந்துருவாரோன்னு அந்த நினைப்பு தான்.
1: I wanted not to go.
2: போக கூடாதுன்னு விரும்பினேன்.
1: But because this fellow said three times he see every day three movies he saw, I didn't want to just go to heaven and miss all the fun, you know.
2: ஒரு நாளைக்கு மூணு படம் பார்த்தேன் இவர் சொன்னதுனால பரலோகம் போயிட்டா இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது அப்படி அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு யோசிச்சேன்.
1: So I thought before Jesus comes let me do this.
2: ஆவே இயேசு வரதுமணி இதெல்லாம் பண்ணிடுவோம்னு யோசிச்சேன்.
1: Surely in heaven they are not going to have any cinema.
2: நிச்சயமா பரலோகத்துல சினிமாலாம் இருக்க போறது இல்ல.
1: So that is also dangerous. If he came today then I would have never seen a cinema.
2: இதுவும் ஆபத்து. இன்னிக்கே வந்துட்டானா சினிமாவே பார்க்க முடியாம போய்டுமே.
1: So before he comes let me go to the cinema.
2: ஆகாரம் வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துருவோம்.
1: So when I go there also I don't enjoy it.
2: ஆ சினிமாக்கு போனாலும் அதுல ஒரு சந்தோஷம் கிடையாது.
1: Here James Bond is there but I'm thinking about Jesus.
2: அங்க ஜேம்ஸ் பாண்ட் ஆனா மனசுல வந்து ஜீசஸ் தாங்கறாரு.
1: Lord don't come please.
2: ஆண்டவரே இந்த நேரத்துல தயவு செய்து வந்தராதரும்.
1: See sometimes we think testimonies are great but the word I think is better.
2: சில சமயத்துல நாம சாட்சிகள் தான் ரொம்ப பெருசு நினைக்கிறோம் ஆனா வார்த்தை தான் ரொம்ப நல்லது.
1: Sure testimonies have its value now and then we have testimonies here. But I want to glorify the word of God more than testimony.
2: சாட்சிகள் நல்லதுதான் அவ்வப்போது சாட்சிகள் கேட்கும்போது நமக்கு பக்தி உறுதி உண்டாகும் ஆனா நான் நினைக்கிறேன் வசனம் அதைவிட மேலானது.
1: And we need to teach people to testify in a very positive way.
2: மக்களுக்கு சாட்சி சொல்லும்போது கூட ஒரு முற்போக்கான விதத்துல சாட்சி சொல்லுங்கன்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்.
1: Amen.
2: Amen.
1: That's the better way to do it.
2: அதுதான் நல்ல விதத்துல சாட்சி சொல்வது.
1: So we don't want to hear anybody going through all this bad stuff become a criminal go to jail and then come and testify how he found the Lord.
2: ஆகவே நான் அவ்வளவு மோசமா இருந்தேன் குற்றவாளியா இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் இந்த மாதிரி சாட்சி எல்லாம் தேவையில்லை அவசியம் இல்லாத.
1: Sure God is gracious and he saves people but we don't want our children to be like that.
2: கர்த்தர் கிருபையுள்ளவர் மக்களை ரட்சிக்கிறார் ஆனா நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: We want to raise them right so that they will live right and they will enjoy the best in their
2: அவர்களை வளர்க்கும் போதே சரியான விதத்துல வளர்க்கும் போது அவங்க நல்ல விதத்துல வளருவார்கள் பின்னாலே நல்லா இருப்பாங்க.
1: Amen.
2: Amen.
1: So there are two facets in training that I want to talk about in the next in this week and next week and so.
2: ஆகவே இந்த வாரம் அடுத்த வாரம் அந்த பயிற்சியிலே ரெண்டு அம்சங்கள் இருக்குது அவைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: There are two facets in training.
2: பயிற்சியின் போது ரெண்டு விதமான அம்சங்களை கவனிக்க வேண்டும்.
1: One is controlling and the other is teaching.
2: ஒன்று வந்து கட்டுப்படுத்துவது இன்னொன்று கற்று கொடுப்பது.
1: Controlling and teaching.
2: கட்டுப்படுத்துதலும் கற்று கொடுப்பது.
1: Everybody say controlling and teaching.
2: எல்லாம் சொல்லும் கட்டுப்படுத்துவது கற்று கொடுப்பது.
1: Two things.
2: ரெண்டு காரியங்கள்.
1: Controlling and teaching.
2: கட்டுப்படுத்துவதும் கற்று கொடுப்பது.
1: Well, let me just give you the verse first. Turn to Proverbs chapter 29.
2: முதல் வசனத்தை சொல்லிடுறேன். நீதிமொழியில் 29க்கு திருப்போம்.
1: Let me read you verse 15.
2: 15 வாசிக்கிறேன்.
1: The rod and rebuke give wisdom, but a child left to himself brings shame to his mother.
2: பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
1: Two things bring wisdom, it seems.
2: ரெண்டு காரியங்கள் ஞானத்தை கொடுக்கிறதாம்.
1: Rod and reproof.
2: பிரம்பு கடிந்து கொள்ளுதல்.
1: So that is what I have put in my own words. That is control and teaching.
2: அதை தான் என்னுடைய சொந்த வார்த்தையில சொல்லியிருக்கேன். கட்டுப்பாடும் கற்றுக் கொடுப்பதும்.
1: Rod is control and reproof is teaching.
2: பிரம்பு தான் கட்டுப்பாடு கடிந்து கொள்ளுதல் வந்து கற்றுக் கொடுப்பது.
1: So there are two facets to teaching or training up a child.
2: ஆக ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பதுல ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது.
1: And these two aspects of teaching relate to the age group of the child also.
2: இந்த ரெண்டு அம்சங்களும் பிள்ளைகளுடைய வயதை பொறுத்தும் அமைந்திருக்கிறது.
1: According to their age group you have to use one of these two facets.
2: அவர்களுடைய வயது வரம்புக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டுதுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும்.
1: How many of you know children have various periods in their lives.
2: பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு பாருங்க.
1: One is the infancy.
2: ஒன்னு வந்து குழந்தை பருவம்.
1: Childhood we say.
2: சின்ன பிள்ளை பாலகனா இருப்பது.
1: Then adolescence.
2: அதன் பிறகு அந்த விடலை பருவம் வாங்க.
1: Then becomes a teenager.
2: பிறகு teenage வயது.
1: Then becomes a youth.
2: பிறகு வாலிபர் ஆகிறது.
1: Then becomes an adult, right?
2: அதன் பிறகு வளர்ந்தவர்கள்.
1: So a child goes through these various stages.
2: அப்படி ஆக ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்குது.
1: It's not just one stage it's all lumped together it's various stages. In which the development happens through various means.
2: அதாவது பல்வேறு அதாவது அந்த அந்த பிள்ளை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு பருவத்தின் ஊடே கடந்து வருகிறது.
1: So you cannot train him in the same way in all these periods.
2: ஆகவே இந்த எல்லா பருவங்களிலும் ஒரே விதமாக பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க முடியாது.
1: The younger the child is more the control method must be used.
2: பிள்ளை எவ்வளவு சின்னதா இருக்கிறதோ அந்த சமயத்துல கட்டுப்பாட்டை அதிகமாய் நாம் பயன்படுத்த முடியும்.
1: The rod must be used more when he is young.
2: சின்ன வயசா இருக்கும்போது தான் இந்த பிரம்ப அதிகமாக பயன்படுத்தணும்.
1: When he is so big you can't use the rod because he'll break the rod.
2: இவ்வளவு பெருசான பிறகு பிரம்ப யூஸ் பண்ணா அதை உடைச்சு போட்டுருவான்.
1: கொஞ்சம் அறிவு இருக்கணும் நமக்கும். Yes, he is stronger than us.
2: நம்ம விட பலசாலியா இருக்கான் பாவம்.
1: But he is afraid of the rod when he is very little.
2: ஆனா சின்ன வயசா இருக்கும்போது பிரம்பை கண்டு பயப்படுகிறான்.
1: That's when it best works.
2: அப்போதான் அது ரொம்ப நல்லா வேலை செய்யும்.
1: So controlling is a method of training a child that must be used when he is very little.
2: ஆகவே பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கிற அந்த முறையை அவன் சின்ன வயசா இருக்கும்போது பயன்படுத்த வேண்டும்.
1: So when the child is younger, more control.
2: ஆகவே சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும்.
1: Less teaching.
2: போதனை குறைவா இருக்கணும்.
1: So we say very little, but we control him more.
2: ஆகவே கற்று கொடுப்பது குறைவாகவும் கண்ட்ரோல் வந்து அதிகமாகவும் இருக்கு. அப்போ
1: many things he won't understand even if you say. That's why you just simply control.
2: அதாவது ஏன் கட்டுப்பாடு அதிகம் தேவைன்னா பல காரியங்களை சொன்னா அவனுக்கு விளங்காது.
1: Sometimes he'll say, why should I do this?
2: சில சமயத்துல கேட்பான், இதை ஏன் நான் செய்யணும்னு.
1: As if he's going to understand if you explain it.
2: சொன்ன உடனே அவனுக்கு விளங்குறது போல கேட்பான் அவன்.
1: But he won't understand. He's too young.
2: ஆனா சொன்னாலும் விளங்காது, ஏன்னா சின்ன பையன் அவன்.
1: So you simply tell him, you do it because I say so.
2: ஆகவே நான் என்ன சொல்றோம், நான் சொல்றேன் செஞ்சுட்டு போ.
1: If you don't do it, then this is what you're going to get.
2: நீ செய்யலனா இதுதான் கிடைக்க போகுது உனக்கு.
1: This is the restriction I place upon you. You just do it because I say to you. Completely and totally obey me.
2: இந்த கட்டுப்பாட்டை உனக்கு விதிக்கிறேன். நான் சொல்றேன், ஆகவே சொன்னதை அப்படியே செய்ய தான் வேணும்.
1: You do very little teaching, more control.
2: கட்டுப்பாடு அதிகம், கற்றுக் கொடுப்பது அங்க குறைவா இருக்கு.
1: But then when the child grows older,
2: ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது
1: teaching must gradually increase and the control must gradually decrease.
2: கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய வேண்டும், கற்றுக் கொடுப்பது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்க வேண்டும்.
1: So these two things are to be used in balance and used appropriately at the right period in the child's development.
2: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் நடுநிலை தவறாமல் அந்த பருவத்துக்கு ஏற்றவாறு ஏற்றி அதிகமாக குறைவாக பயன்படுத்த வேண்டும்.
1: So let's talk about a young child.
2: ஆகவே இந்த சின்ன குழந்தை பற்றி பேசுவோம்.
1: Now a young child I would say is a child that's under 13 years of age roughly.
2: பிள்ளை அல்லது குழந்தை பருவம்னு சொல்லும்போது 12 13 வயசுக்கு கீழே என்று நாம் வைத்துக் கொள்ளலாம்.
1: Now he's not become a real teenager. He's about 12-13 years old.
2: இன்னும் அந்த டீனேஜ் பருவத்துக்கு வரல, 12-13 வயசு இருக்கு.
1: He's just beginning his teenage years.
2: இப்போதான் தன்னுடைய டீனேஜ் பருவத்தை ஆரம்பிக்கிறான்.
1: But he can still be called a young child.
2: ஆனாலும் அவனை பால
1: not an infant but a young child.
2: குழந்தை சொல்ல முடியாது, பிள்ளைன்னு சொல்லலாம்.
1: Now that's the person we are talking about when we talk about using more control.
2: இந்த பிள்ளையுடைய வயசுல தான் இந்த கட்டுப்பாட்டை அதிகமாக பயன்படுத்த வேண்டும்.
1: He must learn to follow the parents' command to the letter.
2: பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்க அவன் கற்றுக்கொள்ளணும்.
1: He has to learn to live under the law and authority.
2: அதிகாரத்தின் கீழே, சட்ட திட்டங்களின் கீழே வாழ அவன் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: And the parent must insist on total and complete obedience.
2: பெற்றோர் கூட நீ முழுமையாய் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும்.
1: And you don't have to give him much explanation.
2: அவனுக்கு அதிகமான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
1: If he is able to understand, you must first make him obey, and after he has obeyed, then you can give him instruction.
2: அவனால
1: you don't have to give him any instruction at the beginning.
2: அவனால விளங்கிக்கொள்ள முடியும்னு சொன்னா அது கூட முதல்ல அவனை கீழ்ப்படிய சொல்லுங்க. கீழ்ப்படிந்த பிறகு விளக்கி சொல்ல வேண்டிய காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லுங்கள்.
1: And a child that at that age, 13 years of age or under, is very immature.
2: 13 அது கீழ்ப்பட்டு இருக்கிற பிள்ளை வந்து அந்த அளவுக்கு அறிவு தேர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளை.
1: Very playful.
2: ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும்.
1: So he doesn't behave in a very mature way.
2: ஆகவே அறிவு முதிர்ச்சியோடு கூட நடந்து கொள்ள முடியாது.
1: So a lot of control is necessary.
2: ஆகவே கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படுகிறது.
1: You know, he is born without control. He just wants to do everything without limits. When he plays, he wants to play all day. When he just wants to eat everything and that's the way it is.
2: பாருங்க, பிறந்த உடனே கட்டுப்பாடு இல்லாம இருக்கான். விளையாட்டுனா நாளெல்லாம் விளையாட்டு, சாப்பிடணும்னா கண்டதை சாப்பிடணும், இப்படி கட்டுப்பாடு இல்லாம இருக்கான்.
1: Then you take him to the beach, he wants to stay there all day.
2: பீச் கொண்டு போனா நாள் முழுக்க அங்க இருக்கணும்னு சொல்றோம்.
1: You take him to a restaurant today, he wants to go to the restaurant next day also.
2: ஒரு ரெஸ்டாரன்ட் இன்னைக்கு கூட்டி போனா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்ன்றான்.
1: Because he does not know how to exercise control. He is immature, he is unable to understand and make his judgment and live in a balanced manner.
2: அது அறிவு முதிர்ச்சி இல்லாதனாலே, ஒரு கட்டுப்பாடு இல்லாதனாலே நடுநிலை தவறாமல் அவனுக்கு வாழ தெரியவில்லை.
1: That is why restraint must be placed more than teaching.
2: ஆகவே தான் அந்த வயசுல போதனையை விட கட்டுப்பாடு அதிகம் விதிக்கப்பட வேண்டும்.
1: Now we use age 13 as a general measurement.
2: பாருங்க,
1: 13 வயசு grow up and become very mature, you know, at a very early age, and some are not mature even after they are 13.
2: பாருங்க, 13 வந்து பொதுவா நான் சொல்றது, சிலர் வந்து 13 குள்ளே ரொம்ப அறிவு முதிர்ச்சி அதிகமா இருக்கு. சிலருக்கு வந்து 13 மேல போன கூட அந்த முதிர்ச்சி வரல.
1: So I think you will know whether he is mature or how much of it he needs.
2: ஆகவே உங்க பிள்ளைக்கு எது அதிகம் தேவை, எந்த அளவுக்கு அவன் அறிவு முதிர்ச்சி பெற்றிருக்கான்னு உங்களுக்கு தான்
1: தெரியும். But the idea is this.
2: ஆனா என்ன ஐடியானது இல்ல.
1: Somewhere around this age, because that age is crucial and critical and it's a dividing line. If he crosses that age and becomes big without learning respect and obedience, then it's very dangerous. You cannot teach him later on.
2: இந்த 13 வயசு இருக்கே, அது ரொம்ப இக்கட்டான, ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தை அவன் தாண்டிட்ட பிறகு அந்த காலகட்டத்துக்குள்ளே மரியாதையும் கீழ்ப்படியாகவும் கற்றுக்கொள்ளாமல் அவன் வளர்ந்துட்டான்னா அதன் பிறகு அவனுக்கு அதெல்லாம் கற்றுத்தருவது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடும்.
1: I won't say it's impossible, but it becomes difficult, very difficult.
2: அது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடும்.
1: Isn't that right?
2: இல்லையா?
1: By age 13 there is a goal, you must achieve this.
2: 13 vayasukulla oru kurikola vechittu adai adaiya muyarchikka vendum.
1: What is the parent's goal when by the time he reaches 13?
2: 13 vayasagadukulla avana kuruthu petroriya luck ennava irukkanum.
1: You must train him in such a way that he does what you say without questioning. Unquestioned obedience, total complete obedience.
2: நீங்கள் சொல்வதை எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் மறுக்காமல் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய விதத்திலே அவனை வளர்த்து விட வேணும்.
1: By age 13, you know, he may not understand a lot of mathematics, physics and chemistry, but he must understand what respecting and honoring the parent is and what it is to obey unconditionally the parent.
2: 13 வயசுல அவனுக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் விளங்காம போகலாம், ஆனால் பெற்றோருக்கு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல், சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும், மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் கற்றறிந்திருக்க வேண்டும்.
1: So when you start to shape him up, he is not like that. You know, when you tell him to do something, he is screaming. You know.
2: ஆகவே அவன் இப்படி எல்லாம் வளர்க்க முயற்சிக்கும் போது அவன் அப்படி இல்லாதனால என்ன சொல்றாங்க, சொன்ன உடனே கூச்சல் போட ஆரம்பிக்கிறான்.
1: Because wickedness or sin is bound up within the child's nature.
2: ஏன்னா அந்த துர்குணம் அல்லது பாவம் என்பது பிள்ளையுடைய சுபாவத்தோடு அப்படியே ஒட்டி போயிருக்கிறது.
1: So he tries to rebel at an early age.
2: கொஞ்சம் சின்ன வயசுலயே கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ண பாக்குறான்.
1: But you have to spend the time.
2: நீங்கள் நேரத்தை செலவிட வேணும்.
1: Because later on you will be spending the time worrying and crying.
2: இப்ப செலவிடலாம் பிற்பாடு கவலையிலே கண்ணீரிலே நேரத்தை செலவிடுவீர்கள்.
1: And going to all kinds of fixing up places.
2: பிறகு பிரச்சனை தீர்க்க பல்வேறு இடங்களுக்கு அலைவீர்கள்.
1: That's a lot of time and money spent.
2: அதுக்கு நிறைய நேரமும் பணமும் வீணாகும்.
1: Many parents are now busy making the money and busy with their job, busy with everything and don't have the time for the kid.
2: பல பெற்றோர் இப்போது பணத்தை சம்பாதிப்பல வேலையில இதுல அதுல நேரத்தை அதிகமா செலவிட்டு பிஸியா இருக்காங்க, பிள்ளைகளோட நேரத்தை செலவிட முடியல.
1: But you have to do it.
2: ஆனா நிச்சயமா செலவிட வேணும்.
1: It is required.
2: அது அவசியம்.
1: When you do it only, you can shape him up.
2: அப்படி செய்யும் போது தான் அவனை சரியான விதத்துல உருவாக்க முடியும்.
1: So this kid who is screaming and doesn't want to do what you say and doesn't want to pick up his stuff, doesn't want to do obey, you've got to somehow work with him. By the time he reaches that age, you've got to get him to a place where next time you say to him, you call him by name, he answers with a very respectful tone. Yes. Daddy, I'm coming.
2: ஆகவே இப்படி முரட்டாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு இதை செய்ய மாட்டேன், என் வேலையை செய்ய மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றானே, அவனை 13 வயசாகிறதுக்குள்ள சரியான விதத்துல கொண்டு வந்த பிறகு, அந்த வயசை கடந்த பிறகு நீங்க ஒரு வார்த்தை அவன் பேரை சொல்லி,
1: அந்த வயசுக்குள்ள அப்பா கூப்பிட்டா இதோ வந்துட்டேன்பா அப்படின்னு நம்ம டோன்லயே ஒரு மரியாதை தெரியணும். வாய்ஸ்லயே you must have highest respect and honor in the very tone of his voice.
2: Avan doniliye theriyanum avan miga uyarna mariyadhai kodukuran appdinu.
1: He must leave everything and come and attend to what you are saying.
2: Ellathiyum vittittu neenga solradha vandu avan seiyanum.
1: By the time he is 13, he must be trained with that level of respect and obedience.
2: 13 vayasagaradhukulla appadi patta vidathile mariyadhai madippai kodukura alavukku payirchi koduthurnum.
1: If you are calling him and say, go, I'm not coming.
2: நீங்க கூப்பிடும் போது நான் இப்ப வரமாட்டேன் போங்க அப்படின்னா
1: ஒர்க் பண்ணும் அவர் சார் ஒர்க் வித்
2: கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்குன்னு அர்த்தம்.
1: அன்பிரைடல்ட் ஹார்ஸ்
2: இது,
1: டிஸ்ஒபீடியன்ட்,
2: கீழ்ப்படியாதவன், கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி அது.
1: You got to bring him under control.
2: கட்டுப்படுத்த வேணும்.
1: You got to spend the time and make the effort to do what needs to be done so that he will, before he is 13, learn to totally and completely obey and respect the parent.
2: அவனோட கூட இருந்து வேலை செய்து 13-ஆவதுக்குள்ள பெற்றோருடைய பேச்சை அந்த அளவுக்கு முழுமையாய் மதிக்கக்கூடியவனா அவனை மாற்றிடணும்.
1: I'm glad children are also here.
2: பிள்ளைகளும் இங்கே வந்திருக்காங்க, சந்தோஷமா
1: இருக்கு. They also know what we are working at.
2: அவங்களுக்கும் தெரியும் நம்ம அவங்ககிட்ட என்ன தான் செய்கிறோம் அப்படின்னு.
1: It is for his own good.
2: அது அவனுடைய நன்மைக்காக.
1: Why? Because the Bible says when he is old, he'll never depart from
2: it. என்ன வேதம் சொல்லுது? அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாது இருப்பான்.
1: You are leading him literally by making him obey and live under authority. You are teaching him to obey God and his authority. And you are setting him on a path, initiating him, dedicating him, and starting him on a path to victory and success and happiness in life.
2: அதிகாரத்தை மதித்து அவனை கீழ்ப்படிய பண்ணும்போது என்ன செய்கிறீர்கள்? அவனை தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறீர்கள். அதன் மூலமாக அந்த நல் வழியிலே அவனை நடப்பதற்கு அவனை அர்ப்பணித்து அவனை ஆரம்பித்து வைத்து துவக்கி வைத்து அவனை அந்த வழியில கொண்டு போகிறீர்கள்.
1: So by the time the child is 10, 11, 12, 13 years of age, his mannerism, his behavior, his tone of voice and his behavior towards you must display that respect and obedience.
2: ஆகவே அவனுக்கு அந்த 10 11 12 வயசு ஆகும்போது அவன் உங்களுக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை தன்னுடைய தொனியிலே, தன்னுடைய பழக்க வழக்கங்களிலே, தன்னுடைய குணங்களிலே இதெல்லாம் அவன் காண்பிக்க ஆரம்பிக்கணும்.
1: Confrontation, argument, confrontation and saying I don't want to do, what do you think, you know, all that stuff must be over, pretty much over by that time.
2: அந்த வயசுக்குள்ள இந்த வாதம் தர்க்கம் நானா நீயா பார்க்கறது இந்த இதுக்கெல்லாம் இடமே இருக்க கூடாது, அதெல்லாம் முடிஞ்சிருக்கணும்.
1: Say he does it.
2: சொன்னா அவன் செய்தே ஆகணும்.
1: Amen.
2: Amen.
1: So how many of you understand that's the goal?
2: எத்தனை பேர் விளங்கிச்சு இதுதான் அந்த லக்கு அப்படினு?
1: You got to keep it before yourself and say this is what I'm going to work towards.
2: இத கண்ணு முன்னாடியே வச்சிட்டு இவனுடைய வாழ்க்கையில இதான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லணும்.
1: More than giving him a house, more than giving him money, more than giving him anything, you give him this.
2: வீடு பணம் மற்ற காரியங்கள் கொடுக்கிறதுக்கும் மேலாக இதை கொடுங்கள் அவனுக்கு.
1: Because this is going to give him any house, anything that he wants.
2: ஏனா இத செஞ்சா பிறகு அவனுக்கு வேண்டிய வீடு எது வேணாலும் இது அவனுக்கு கொடுத்து விடும்.
1: Amen.
2: Amen.
1: Now so that age is very crucial.
2: ஆகவே அந்த வயசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வயசு.
1: By the time he reaches that age, he must love to obey instead of being made to obey.
2: ஆகவே அந்த வயசு வரும்போதே அவனை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்க கூடாது. கீழ்ப்படிவதே அவனுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு அவனை கீழ்ப்படியணும்.
1: That level you must bring him to.
2: அந்த அளவுக்கு நீங்க அவனை கொண்டு வந்துடணும்.
1: Before that there will be many instances where you have to make him to obey.
2: அதுக்கு முன்னாடி பல சமயங்களிலே நீ அவனை கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.
1: He will obey not because he loves to do it, he will obey because he is threatened, his life is threatened.
2: அவன் மனமும் வந்து கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படியலனா அடிவாதம் தெரியும். ஆகவே அவன் கீழ்ப்படிவான்.
1: If he is not going to do it, then he is going to face the consequences. That's why he is going to obey.
2: கீழ்ப்படியலன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும் தெரிஞ்சு அதனால தான் அவன் கீழ்ப்படிறான்.
1: You will wean him off of all that and get him straightened out by the time he is 13. By the time he is 13, he will love to obey, not made to obey.
2: ஆனா 13 வயசுக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணி சரி கட்டி 13 வயசு ஆகும்போது அவனே மனமுவந்து உங்களுக்கு கீழ்ப்படிகிற மாதிரி ஆக்கிடணும் அவனே.
1: That is the goal.
2: அதான் லட்சியம்.
1: But the thing is, okay, let's go. The thing is, we need to use the two aspects in its balance at the right time.
2: ana enna solla varana inda rendu karyangalaiyum sariyana nerathile adukketta varu payanpaduthanum.
1: In the appropriate periods you must use control, and in the appropriate period of his life and development you must use teaching.
2: Endha paruvathile kattupadu venumo andha paruvathile kattupadum, endha paruvathile kattu kodupadum podhani avasiyamo appoda adai seiyanum.
1: And two things work together.
2: இந்த ரெண்டு காரியங்களும் இசைந்து தான் வேலை செய்கிறது.
1: You don't have a choice. You can't say, well, I'm going to teach. I'm not going to control.
2: உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. நான் கட்டுப்படுத்த மாட்டேன். கற்றுக் கொடுக்க மட்டும் தான் செய்வேன் சொல்ல முடியாது.
1: That's why the Bible says, rod and reprove, give wisdom.
2: ஆகவே தான் வேதம் சொல்லுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும்னு.
1: It didn't say reprove for teaching will give wisdom.
2: வெறும் போதனை மட்டும் ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லல.
1: Rod and reprove for a child gives wisdom.
2: ஒரு பிள்ளைக்கு பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ரெண்டுமே ஞானத்தை கொடுக்கிறது.
1: Both are necessary.
2: இரண்டுமே அவசியம்.
1: So you got to use both. Balance.
2: அவ இரண்டையும் நடுநிலத்தை அவராம பயன்படுத்தணும்.
1: Now controlling a child will enable you to teach him as he grows older and becomes a youth.
2: ஒரு பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கும்போது அவன் வளர்ந்து வாலிபன் ஆகும்போது அவனுக்கு போதிப்பது நமக்கு சுலபமாகிறது.
1: Amen.
2: Amen.
1: Why?
2: Yen.
1: Because he now respects.
2: ஏனா இப்போ அவன் மதிக்கிறான்.
1: Now in order for a person to learn something from someone else, he needs to respect that person.
2: ஒருவன் இன்னொரு ஆளுகிட்ட இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேணும் சொன்னா முதலாவது அந்த ஆளை அவன் மதிக்க வேணும்.
1: You want to go to school and learn something from a teacher, you must first respect the teacher.
2: பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கிட்ட இருந்து ஒரு கற்றுக்கொள்ளணுமா அப்படினா முதலாவது ஆசிரியரை மதிக்கணும்.
1: I was talking to a man who was a headmaster.
2: Headmaster அந்த ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான்.
1: And he is talking about how he got the job.
2: அவருக்கு எப்படி அந்த வேலை கிடைச்சுன்னு அவர் பேசிட்டு இருந்தார்.
1: In his younger days, he appeared for an interview, and the man who interviewed him is another, was the headmaster of the school, and he was a very godly man.
2: வாலிப நாட்கள்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்டர்வியூக்கு போனாரு. இன்டர்வியூ பண்ண ஒரு ஹெட் மாஸ்டர், அவர் ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷன்.
1: And so, when he appeared before him, he had already got his biodata and everything, and he just looked at him and said, "Do you smoke?"
2: ஏற்கனவே அவர்கிட்ட பயோடேட்டா எல்லாம் இருந்தது. ஆகவே ஒரு இன்டர்வியூ போனவொடனே எடுத்தோடனே கேட்டாராம், நீங்க சிகரெட் பிடிப்பீங்களான்னு.
1: Said, no sir, I've never done it.
2: அவர் சொன்னார், இல்ல சார் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது.
1: All right, join from tomorrow.
2: அப்படின்னா நாளையில இருந்து சேர்ந்துங்கன்ட்டாரு.
1: This man said, that's all he asked me.
2: இவர் சொல்றாரு, என்கிட்ட அவ்வளவுதான் கேட்டாரு.
1: He never asked me anything else.
2: வேற எதுவுமே கேட்கல.
1: Obviously, to that person, this person's nature and character was more important than anything else.
2: ஆக அந்த ஹெட்மாஸ்டருக்கு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இவர் இவருடைய குணநலன் அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. பாருங்க,
1: what kind of a person is he?
2: எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் இவர்?
1: Is he going to be a person from whom the children can learn?
2: இவர்கிட்ட இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட ஆளா இவர்?
1: Can they learn not only what he teaches, but people think, well, I'm going to teach mathematics, why do they ask this?
2: இவர் நினைக்கலாம், நாம கணக்கு தான சொல்லி கொடுக்க போறோம், இதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அப்படினு.
1: No, people learn to live through the teacher.
2: பாருங்க, போதனின் மூலமாய் மக்கள் வாழ கற்றுக்கொள்கிறார்கள்.
1: So teacher must be a respectable person.
2: ஆகவே டீச்சர் வந்து மதிப்பை பெறக்கூடியவராக இருக்கணும்.
1: He stands before the students, must command the respect. They must sit when they are told to sit, stand when she come or he comes in.
2: மாணவர்கள் கற்றுக் கொடுக்க போகிறவர். ஆகவே இவர் சொன்ன உட்காரனா உட்காரனா நில்லுனா நிக்கணும், அப்படிப்பட்ட மதிப்பை பெறக்கூடியவராக இருக்கணும்.
1: Then only when the person teaches, it goes in.
2: அப்பதான் அவர் கற்றுக் கொடுக்கும் போது அது உள்ள போகும்.
1: So the person is so important.
2: ஆகவே அந்த ஆள் ரொம்ப முக்கியம்.
1: Respect is so important on the part of the child.
2: ஆகவே அந்த பிள்ளைக்கு மதிப்பு என்பது ரொம்ப முக்கியம்.
1: Without respecting a person, you cannot learn from a person.
2: ஒரு ஆளை மதிக்காமல் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளவே முடியாது.
1: Honor and respect enables a parent to teach the child.
2: மதிப்பு மரியாதை தான் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க உதவுகிறது.
1: Even in the church, that's the same way.
2: சபையிலும் கூட அப்படிதான்.
1: If you don't respect a pastor, you cannot learn from him.
2: ஒரு போதகரை மதிக்கலன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியாது.
1: You can only learn from a pastor whom you respect.
2: யார மதிக்கிறீங்களோ அந்த பாஸ்டர் கிட்ட தான் கற்றுக்கொள்ள முடியும்.
1: If you don't have any respect for him, then how are you going to learn?
2: போதகர் மேல ஒரு மரியாதையே இல்லைன்னு சொன்னா பிறகு எப்படி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும்?
1: So a pastor more than anything must live in a respectable manner.
2: ஆய் ஒரு போதகர் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க விதத்தில் அவர் வாழணும்.
1: I teach young people to be preachers and I oftentimes deal with this thing.
2: நான் வாலிபர்களுக்கு பிரசங்காரம் போறவங்களுக்கு நான் போதிக்கிறேன், அடிக்கடி இந்த காரியங்கள்லாம் சொல்றது உண்டு.
1: So you got to take care to live in a respectable manner.
2: ஆக ஒரு மதிப்புக்குரிய விதத்தில் நீங்க முதலாவது வாழணும்.
1: Because if you don't live in a respectable manner, you may preach very well but nothing will be accepted.
2: நீங்க உங்களை மதிக்கக்கூடிய விதத்தில் வாழலன்னா பிரசங்கம் ஒருவேளை நீங்க ரொம்ப நல்லா பண்ணலாம், ஆனாலும் அதை ஏற்று உங்களை மதிக்க மாட்டார்கள்.
1: What you preach may be the truth, but people will not receive the truth because they see you.
2: நீங்கள் பிரசங்கிக்கிறது சத்தியமாகவே இருக்கலாம், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்கள் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
1: In the same way the parents.
2: அதே போலதான் பெற்றோரும்.
1: They need to be respectable people.
2: அவங்களும் மதிப்புக்குரியவளா இருக்கணும்.
1: And the child must have already been taught before he is taught things. He must be already taught obedience and respect. Then only they can go on and teach him in the older years.
2: பிள்ளைக்கு கூட மற்ற காரியங்களை போதிக்கு முன்னாடி கீழ்ப்படிதலை அவள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வளர்ந்து பெரியவனாகும் போது மற்ற காரியங்களை அவள் கற்றுக் கொடுக்க முடியும்.
1: So control, the period in which they exercise control, the younger days when they exercise more control is the period where they teach him to absolutely obey and respect so that later on it becomes easy to teach him by mouth.
2: ஆகவே குழந்தை பருவத்திலே அவனுக்கு இந்த கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த கூடிய அந்த வயசிலே கீழ்ப்படிதலை அவர்கள் கற்றுக் கொடுப்பது ரொம்ப அவசியம். அப்பொழுதுதான் அவர்கள் அவனுக்கு சுலபமாய் மற்ற காரியங்களை பெருசாகும் போது கற்றுக் கொடுக்க முடியும்.
1: Now there are some parents who attempt to reverse the order.
2: சில பெற்றோர் இருக்காங்க, இது இந்த ஆர்டரை வந்து தலைகீழா அப்படியே ஆக்குவாங்க.
1: The control and teaching, you know, younger days more control, less teaching. Older days more teaching, less control, right?
2: சின்ன வயசா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும், பெரிய வயசாகும் போது போதனை அதிகமா இருக்கணும், இல்லையா? இதுதான் ஒழுங்கு.
1: But some people try to reverse it.
2: ஆனா சிலர் வந்து அத தலைகீழாக்க பார்ப்பாங்க.
1: So they say when the child is only 5 years old, they say, well, I'm just going to teach him.
2: என்ன சொல்றாங்க, பிள்ளைக்கு 5 வயசா இருக்கும்போது அவனுக்கு கற்று கொடுக்க போறேன் அப்படினுவாங்க.
1: And then when he is 15 years old, they try to control him.
2: 15 வயசாகும் போது கட்டுப்படுத்த பார்ப்பாங்க.
1: It's a waste, you know.
2: அது வேஸ்ட். அது
1: futility. I mean, when he is 15 years old, it becomes very difficult to control him.
2: 15 வயசாகும் போது அவனை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம்.
1: Controlling doesn't work.
2: அப்ப கட்டுப்படுத்துனா அது சரிபடாது.
1: But when he is young, it works. works.
2: When he's,
1: when you're teaching, it doesn't work very well when he's 5 years old because he doesn't understand very well.
2: அஞ்சு வயசு பிள்ளைக்கு இப்ப இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அவனுக்கு அதெல்லாம் விளங்காததுனால அவ்வளோ நல்லா அங்க அது எடுபடாம போயிடுச்சு.
1: Sure, he can understand very little, so you can teach little, but not very much.
2: பாருங்க அவனுக்கு சில காரியங்கள் விளங்கும், அங்க அதுக்கு ஏற்றவாறு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம், ஆனா ரொம்ப விளங்காது அவனுக்கு.
1: So the critical thing is not to reverse the order and do it in the right order.
2: ஆகவே இதில் என்ன முக்கியம்னு சொன்னா, இந்த ஒழுங்கை வந்து தலைகீழாக்கிடக்கூடாது, செய்ய வேண்டிய முறையில் அதை செய்யணும்.
1: Then only it will work.
2: அப்பதான் அது வேலை செய்யும்.
1: So when the Bible says train up a child in the way that he should go, it involves all of these things.
2: ஆகவே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்துன்னு வேதம் சொல்லும்போது அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கிறது.
1: That is why a parent must learn all of these things and must know when to control and when to teach, when to do more of this and when to do less of that.
2: ஆகவே தான் பெற்றோர் இதெல்லாம் அறிந்து கொண்டு எதை எப்போ அதிகம் செய்யணும், எதை எப்போ குறைவா செய்யணும், இதெல்லாம் அறிந்து அதுக்கேற்றவாறு அவங்க இருந்துக்கணும்.
1: Another area of failure in child training is this.
2: பிள்ளை வளர்ப்புல நாம் தோல்வி அடைகிற இன்னொரு பகுதி என்னன்னா,
1: when they apply these two aspects, that is rod and reproof for control and teaching,
2: இந்த கட்டுப்பாடு போதனை இந்த ரெண்டு காரியங்களை பயன்படுத்தும் போது செய்கிற ஒரு தவறு என்னன்னா,
1: when the child grows older, they go on controlling the child like when they did when he was little,
2: பிள்ளை
1: do not care to get on to teaching.
2: பிள்ளை வளர்ந்து பெரியவனாகும் போது கூட சின்ன வயசுல எப்படி கட்டுப்படுத்துறாங்களோ அதே போல இன்னமும் கட்டுப்படுத்துவாங்க, போதனையை கொடுக்க தவறி விடுகிறார்கள்.
1: That is terrible when you keep on controlling and not teach him when he gets old, then it becomes very difficult for a child to be trained in the right way.
2: பெரியவனான பிறகு கூட அவனை கட்டுப்படுத்திட்டே இருந்து அவனை போதிக்காம விடும்போது அவனுக்கு கற்றுக் கொடுப்பது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது.
1: But in more cases, in more instances, we have the other problem where parents have not trained their child to respect authority and obey implicitly and completely and totally.
2: ஆனா அதிகமா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பெற்றோர் பிள்ளைக்கு சொன்னது கேட்டு உடனடியாக கீழ்ப்படியணும், எந்த முரண்டு பண்ணாமல் கீழ்ப்படியணும் கற்றுக் கொடுக்க தவறி விடுகிறார்கள்.
1: Then that is why the later years become a very difficult time.
2: அவே தான் பின்னாட்கள் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது.
1: Some parents do control them, you know, in the later years, and that becomes a problem. But there is more a problem of not teaching him when he is young to completely obey and be under authority.
2: சில பெற்றோர் பின்னாட்களிலும் கட்டுப்படுத்திட்டே இருக்காங்க, ஆனா அதை விட என்ன பெரிய பிரச்சனைனா, சின்ன வயசா இருக்கும் போதே உடனடியா கீழ்படணும் என்பதை கற்றுக் கொடுக்காதனால அது பின்னாட்கள்ல பெரிய பிரச்சனை ஆகுது.
1: When a child is not taught in the later years and is only simply controlled.
2: அதாவது வளர்ந்து பெரியவனாகும் போது பிள்ளைக்கு போதிக்காம கற்றுக் கொடுக்காம வெறும் கட்டுப்பாட்டோட அப்படியே வைத்திருந்தால்,
1: when you don't teach him,
2: அப்போ அவனுக்கு போதிக்காம விட்டுட்டா,
1: then what happens, there is another danger there, in that there is another problem. That is the children forsake the standards of their parents which they established in the child.
2: அப்படி செய்யும் போது என்ன ஆபத்துனா, பெற்றோர் பிள்ளைக்குள்ள இப்படி தான் இருக்க வேணும்னு ஒரு
1: கட்டுப்பாடு வளர்த்துருக்குறாங்க, அதை வந்து அவங்க மறந்துடுறாங்க வயசானவங்க. See, when the child is young, why does he obey you? Because if he doesn't obey, he's going to get it, right?
2: பாருங்க, சின்ன பிள்ளை குழந்தையா இருக்கும்போது ஏன் கீழ்படுகிறானா, கீழ்படியலன்னா அடி கிடைக்கும் தெரியுது அவனுக்கு.
1: So at that time, even if a parent is wrong, like, you know, he may say, don't do this, don't do what I do, do what I say, that will work, you know, because he's too young and he's afraid of you.
2: அந்த சமயத்துல அப்பா நான் செய்யறத செய்யாத, சொல்றத மட்டும் செய் அப்படினு சொல்லும்போது அப்பாவை பார்த்து அவன் பயப்படுறான், ஆகவே சொல்றத செஞ்சிட்டு போயிடுறான்.
1: The father will be lying and he'll tell the child, don't lie.
2: அப்பா போய் பேசிட்டு இருப்பாரு, பிள்ளைய பார்த்து போய் சொல்லாத அப்படின்னு
1: சொல்றான். நீங்க போய் சொல்றீங்களே, தட்டிடுவான் படவா, சொல்லாத போய், இதெல்லாம் பேசக்கூடாது கேட்டுக்கிறான். ஏன்னா அவர் பெரியவர், அடிச்சிருவாரு. He's bigger, so I'll do whatever he says.
2: அவர் பெரியவர், அவரு அவர் சொல்றத செஞ்சுட்டு போற.
1: When he grows up,
2: ஆனா வளரும் போது,
1: because he is now bigger, he will do only what you do.
2: இப்ப அவன் வளர்ந்துட்டதுனால நீங்க என்ன செய்யறீங்களோ அதை தான் அவன் செய்வான்.
1: Why? Because he is no more afraid.
2: ஏன்னா இப்ப அவனுக்கு உங்க மேல பயமே இல்ல.
1: So and when you establish certain patterns of behavior by control when they're young,
2: ஆகவே சின்ன வயசுல இப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விதத்துல அவனை வளர்த்து விட்ட பிறகு,
1: then when he's older, you have to give him the reason, rhyme and reason for it, and give him the logic for it, give him a teaching about it, so that he will sustain it throughout his lifetime.
2: அவன் வளர்ந்த பிறகு ஏன் இப்படி எல்லாம் அவனை கட்டுப்படுத்தினீங்க என்பதுக்கு சரியான காரண காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லணும். அப்போதான் வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் வாழ்வான்.
1: When he is young, he obeyed you because you said it.

0: பாடு இல்லாமல் போய் விடுவான்.
1: Someone else will come along and they'll say, well, you know, you can do like this.
0: வேற யாராவது வருவாங்க, இப்படி கூட செய்யலாமே அப்படினுவாங்க.
1: Because you are not teaching and someone else is teaching.
0: இப்ப நீங்க போதிக்கல, ஆகவே இன்னொரு ஆள் வந்து வேற யாரோ போதிக்கறாங்க.
1: In the school the bigger boys are there, they're telling him, hey, you can do like this.
0: பள்ளி கூடத்துக்கு போறான், அவனோட பெரிய வயசு பசங்க இருக்காங்க, இப்படி செய்யலாம்டா அப்படினுவாங்க.
1: First he says, no, I can't do that because in our house we don't do this.
0: ஆரம்பத்துல சொல்றான், இல்ல இப்படி முடியாது, என்ன எங்க வீட்ல இப்படி எல்லாம் விட மாட்டாங்கனு.
1: எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. But then the fellow says, no, it's all right, man.
0: அப்புறம் அவன் சொன்னா, இல்ல பரவாயில்லடா அப்படினுவாங்க.
1: Because he is not taught, he is yielding to it and he will yield to it easier if he is not taught.
0: அவனுக்கு நாம் கற்று கொடுக்காதனால இப்ப அவன் அவங்க பேச்சை கேட்டு அதன்படி நடப்பது அவனுக்கு ரொம்ப சுலபமாயிடுது.
1: So in the older years teaching becomes very crucial, very important.
0: ஆக அவன் கொஞ்சம் பெரிய வயசாகும்போது போதனை அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது.
1: So let me say this, both things are important. When he is younger it is very important to control, when he is older it is so important to teach.
0: ஆகவே இப்படி சொல்லுவேன், ரெண்டுமே முக்கியம். சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவன் ஆகும் போது போதனை ரொம்ப முக்கியம்.
1: Because people say which is more important.
0: ஏனா மக்கள் கேக்குறாங்க எது ரொம்ப முக்கியம்னு.
1: Well, when he is younger control is more important, when he is older teaching is more important.
0: சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவன் ஆகும் போது கற்று கொடுப்பது ரொம்ப முக்கியம்.
1: You can't fail to control him when he is young, you cannot fail to teach him when he is old. When he is older you cannot fail to control him when he is young.
0: சின்ன வயசா இருக்கும்போது கட்டுப்படுத்துவதிலே தவற கூடாது, பெரியவன் ஆகும்போது அவனுக்கு போதிப்பதிலே தவற கூடாது.
1: You got to give due diligence to both these aspects.
0: இந்த ரெண்டு அம்சங்களுக்கும் சரியான விதத்தில் அவனுடைய கவனத்தை செலுத்த வேண்டும்.
1: If you reverse the procedure also you will have difficulty.
0: அத தலைகீழாக்குனாலும் அதுலயும் கஷ்டம்தான்.
1: So everybody say rod and reproof.
0: எல்லாம் சொல்லும் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும்.
1: Now so both things are important.
0: ஆகவே ரெண்டுமே முக்கியம்.
1: But let's get into the word control.
0: சரி, இந்த கட்டுப்பாடு என்ற வார்த்தையை கொஞ்சம் பாப்போம்.
1: Because I think then we'll understand what we are talking about when we say control.
0: The kattupaduna enna edha velaki sonnala da nam enna pesuronu velangonu nenikiren.
1: We discussed this whole the balance between the two things, right? When control must be there and when teaching must be
0: there. Eppo kattupadu avasiyam, eppo kattu kodupadu avasiyam, rendu adha patti pesanum illaya.
1: Let's concentrate on control a little bit.
0: Inda kattupadu adha patti konjam paakalam.
1: Come to teaching a little later.
0: Podanaikku appuram varuvom.
1: What is control?
0: Inda kattupaduna enna?
1: The dictionary definition of control is this.
0: கட்டுப்பாடுனா என்னன்னு, கண்ட்ரோல்னா என்னன்னு டிக்ஷனரி இப்படி சொல்லுகிறது.
1: To have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழாக வைத்திருப்பது.
1: Like military.
0: ராணுவம் போல.
1: Have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழ்படிய பண்ணுவது.
1: To regulate.
0: ஒழுங்குபடுத்துவது.
1: To check.
0: சோதிப்பது.
1: To restrain. தடைகளை போடுவது.
0: தடை போடுவது.
1: தடை விதிப்பது. To restrain.
0: தடை விதிப்பது.
1: The word train, I told you week before last, I told you the word train means to make narrow.
0: நான் சொன்னேலையா, சொன்னது முன்ன வாரம் train னு சொன்னா choke, அதாவது குறுகலாக்குவது.
1: Choking is not bad, choking is good.
0: Choke பண்ணது கெட்டதல்ல, நல்லதுதான் அது.
1: When you give the choke in a car, the engine starts firing up better.
0: கார்ல சோக் போட்டேனா இன்ஜின் ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
1: That makes the fuel pure.
0: ஏன்னா அந்த எரிபொருள் அது ரொம்ப சுத்தமாக்குகிறது.
1: So choking a child is not bad. It's not choking him from becoming what he wants to become. It is helping him to run his life better.
0: ஆகவே சோக் போடுவது பிள்ளைக்கு நல்லது. அவன் நல்ல விதத்துல வருவதுக்கு தடை செய்வதல்ல அந்த சோக்கு. அவன் இன்னும் சிறப்படை செய்யும்படி அந்த சோக் போடுறான்.
1: It all has to do with the connotation today. Choke has a negative connotation, so I have to explain that.
0: ஏன் இந்த சோக்கை விளக்குறேனா, இன்னைக்கு சோக்குன்ன உடனே அது தப்பான அர்த்தத்துல போகுது. ஏன்னா தப்பான அர்த்தத்துல எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க.
1: Choke is restriction, that's all it is.
0: சோக்குன்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு விதிப்பது.
1: Restriction is good.
0: அந்த கட்டுப்பாடு நல்லது.
1: And then finally to direct.
0: கடைசில வழி நடத்துவதாவது திசை காட்டுவது.
1: Let me say it again.
0: அப்படி சொல்ல,
1: to have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழாய், கட்டளைக்கு பணிய வைப்பது.
1: To regulate.
0: ஒழுங்குபடுத்துவது.
1: To check.
0: சோதிப்பது.
1: To restrain.
0: தடை விதிப்பது.
1: And to direct.
0: பிறகு வழி நடத்துவது, வழி காட்டுவது.
1: Now let me give you the definition of what control is.
0: இப்போ கண்ட்ரோல்னா என்ன, அதுடைய டெஃபினிஷனை கொடுக்கிறேன்.
1: Based on this and our teaching, let's give a definition.
0: நம்முடைய போதனையின் அடிப்படையில் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன்.
1: Control is the force or the pressure by which you exercise your right to rule over the child.
0: கட்டுப்பாடு என்பது பிள்ளையை ஆளக்கூடிய உங்களுக்கு உரிமை உங்களுக்கு இருக்கிறதே, அதை
1: அமல்படுத்துவது.

0: அதை அமல்படுத்தும் உங்களுடைய உரிமை.
1: பிள்ளையை கட்டுப்படுத்த உங்களுக்கு இருக்கிற உரிமையை செயல்படுத்துவது, அதான் கண்ட்ரோல். உரிமை இருக்குது, செயல்படுத்துறது இல்லை. நிறைய பேர் சம் பீப்புள் டோன்ட் எக்ஸசைஸ் த ஃபோர்ஸ் டு டூ இட்.
0: சிலர் வந்து அதை செய்கிறதுக்கு தங்களுடைய அந்த அந்த அந்த வல்லமையை அல்லது அதை பயன்படுத்துவது கிடையாது, அமல்படுத்துவது கிடையாது.
1: Now if you are a person with authority, that means you have some power, you can forcefully make a person do it.
0: அதாவது நீங்க அதிகாரம் உள்ள ஆளுன்னு சொன்னா உங்களுக்கு வல்லமையும் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் வலுக்கட்டாயமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம்.
1: You can tell a person to do it, if he doesn't do it you can make him do it.
0: ஒரு ஆளை இத செய்ய செய்யணும்னு சொல்றீங்க, செய்யலனா செய்ய வைக்கலாம் நீங்க.
1: A policeman has an authority.
0: போலீஸ்காரருக்கு அதிகாரம் இருக்கு.
1: He can tell you to do it or he can make you do it.
0: அவர் உங்களை இத செய்யணும்னு சொல்லலாம் அல்லது செய்ய வைக்கலாம்.
1: So authority carries with it the power to enforce it.
0: ஆகவே அதிகாரத்தோடு கூட உங்களை செய்ய வைக்கக்கூடிய வல்லமையும் கூடவே வருகிறது.
1: So control is your pressure or force that you apply to exercise your parental authority of rulership.
0: ஆகவே இந்த கட்டுப்பாடு என்பது என்ன? பெற்றோராய் ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, அந்த அதிகாரத்தை அமல்படுத்துவது.
1: Now we talked about this. You as a parent is given a right by God to have authority over your child and rule over your child.
0: இதை பற்றி ஏற்கனவே சொன்னேன், பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளையை ஆளக்கூடிய அதிகாரம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: So to control means that you are using this God given divine authority and the force necessary to cause him to follow your directions, walk in the path that you prescribe.
0: ஆகவே கட்டுப்பாடு என்றால் என்ன? நீங்கள் காட்டுகிற திசையிலே, நீங்கள் போகிற பாதையிலே உங்கள் பிள்ளை நடக்கும்படி நீங்கள் அவனை உங்களுடைய
1: அந்த பாதையில செலுத்துவது, உங்களுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அந்த பாதையில அவனை செலுத்துவது. You got to initiate him, you got to inaugurate him, you got to get him going in this direction.
0: இந்த குறிப்பிட்ட பாதையிலே போ அப்படின்னு நீங்க தான் அவனை ஆரம்பித்து துவக்கி அனுப்பி வைக்க வேணும்.
1: You are using the force and the pressure by divine authority to cause him to go in the way that you want him to go.
0: தெய்வீக அதிகாரத்தின்படி இந்த குறிப்பிட்ட பாதையிலே போ என்று அந்த அந்த வல்லமையை அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
1: Now some people are looking at me like it's very hard, you know, how you want me to force him, you know.
0: சிலர் என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்க, நான் உன்னை நிர்பந்திக்கணுமா அப்படிங்கறாங்க, கட்டாயம் பண்ணுமா?
1: I tell you, I'll show you probably next week, I'll show you how control is love.
0: பாருங்க அடுத்த வாரம் காட்டு எப்படி இந்த கட்டுப்பாடு என்பது அன்பு என்று.
1: Control is love.
0: கட்டுப்பாடு என்பது அன்பு.
1: When you tell a child do not touch that stove,
0: இந்த ஸ்டவ் தொடாத அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க,
1: that's not, you are not making him a prisoner.
0: அப்படி தொடாதன்னு சொல்றதுனால அவன் கைதி கிடையாது. அவன்
1: தொட்டா கையிலே போடுவேன்னா தப்பே கிடையாது, தொட்டா கை போயிடும் அவனுக்கு. That's why you're telling him because he's going to get hurt.
0: அவனுக்கு அதனை தொட்டா அவனுக்கு தான் ஆபத்து, அதனால தான் தொடாதன்றீங்க.
1: I went to one home, I remember they had made a play area.
0: ஒரு வீட்டுக்கு போனவங்க விளையாடுறதுக்குன்னே ஒரு ஒரு பகுதி விட்டு வச்சுருந்தாங்க.
1: பியூட்டிஃபுல்லி குஷன்டு ஏரியா, லைக் அ ரூம் சைஸ்,
0: ஒரு ரூம் சைஸுக்கு விளையாடுறதுக்குன்னு அழகாக குஷன் போட்டு இருக்குதாங்க.
1: அண்ட் த சைல்டு இஸ் ஜஸ்ட் லேர்னிங் டு மூவ் அரவுண்ட், வாக் அண்ட் ஃபால் அண்ட் யூனோ யூ கேன் டூ எனிதிங், நத்திங் பேட் வில் ஹேப்பன்.
0: அந்த பிள்ளை அப்போ தான் நடக்க கற்றுக்குது, ஓடலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது, கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க.
1: ஹியர் சம் ஸ்பேஸ்,
0: அவனுக்குன்னு இடம் அங்க.
1: When around it was a fence also.
0: அது சுத்தி ஒரு வேலியும் இருக்கு.
1: So when I went into his house, he's looking from the fence like looking from a jail, you know.
0: அவ வீட்டுக்கு போனா ஜெயில இருந்து பாக்குற மாதிரி, ஜெயில் கம்பியில இருந்து பாக்குற மாதிரி இருக்குது அவன் என்ன பாக்கும்போது.
1: Ask the what, you got your child in a jail?
0: நான் கேட்டேன், பிள்ளை என்ன ஜெயில போட்டீங்களா?
1: Behind the bars.
0: கம்பி எண்ணிட்டுகிறான் நான்.
1: Now it looks like he has no freedom. Here is a parent that's put a child forcefully in a jail.
0: அத பாக்குறதுக்கு எப்படினா பிள்ளை எப்படி இருக்குன்னா, பிள்ளைக்கு சுதந்திரமே இல்ல, பிள்ளைய ஜெயில போட்டாங்க அப்பா அம்மான்ற மாதிரி இருக்கு.
1: To me that's the best parent, because see what he has provided. That child can never possibly hurt himself as long as he stays within that fence.
0: என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சிறந்த அப்பா அம்மா. ஏன்னா பிள்ளை கீழே விழுந்தாலும் அடிபட முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு சிறந்த பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
1: Child can never run away to the street.
0: பிள்ளை தெருவுக்கு ஓடிர முடியாது.
1: Never go take the knife and cut himself.
0: போய் கத்தி எடுத்து தன்னை காயப்படுத்த முடியாது.
1: Never go break glasses.
0: போய் கண்ணாடி எல்லாம் உடைக்க முடியாது.
1: Never go and fall on the hard floor.
0: போய் தரையில விழுந்து அடிபட முடியாது.
1: It's love that has put the restriction.
0: அன்பு தான் அந்த கட்டுப்பாட்டை விதித்து இருக்கிறது.
1: So we'll talk about that. Control is love.
0: அதை பத்தி பேசுவோம். கட்டுப்பாடு என்பது அன்பு.
1: So don't sit there and look at me, what do you want me to force the child to do?
0: ஆகவே அங்க உட்கார்ந்து அப்படி யோசிக்க கூடாது, கட்டாயம் பண்ணணுமா அது என்ன அப்படின்னு கேட்க
1: கூடாது. No, I'm talking about a very positive thing.
0: நான் வந்து முற்போக்கான ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: The Bible is never negative, my friend. It may appear like negative, but it's always positive. It always brings positive results in our life.
0: வேதம் ஒருபோதும் பிற்போக்காய் பேசுவதில்ல, பார்க்கும்போது பிற்போக்காய் இருக்கும், ஆனா அது முற்போக்கான விளைவுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தும்.
1: So you got to understand the positive aspect of this training.
0: ஆகவே இந்த பயிற்சியில இருக்கிற அந்த முற்போக்கான அம்சத்தை கவனிக்கணும்.
1: You got to force or apply the pressure, all the pressure that you can apply to cause him to walk and inaugurate him, start him out on that path and keep him on the track. When you can keep him like that, when he's young.
0: நீங்க அவனை கட்டாயம் பண்ணி வலுக்கட்டாயமாக அந்த பாதையில நடக்கும்படி அவனை ஆரம்பித்து வைத்து விட வேண்டும், நடக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: Saying, well, that's impossible, brother. You don't know my child.
0: நீ சொல்லலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, என் பிள்ளையை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு.
1: I don't know your child, but I know the Bible.
0: உங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது, ஆனா பைபிள் தெரியும் எனக்கு.
1: பைபிள் சேஸ் ட்ரெயின் அப் யுவர் சைல்ட்.
0: வேதம் சொல்றது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில
1: நடத்து. அண்டர்ஸ்டாண்ட் தி பைபிள் ப்ராப்பர்லி, தென் இட் இஸ் பாசிபிள்.
0: பைபிளை சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அது முடியும்.
1: வாட் டிஃபிகல்டி இஸ் தேர் ஃபார் யூ டு மேக் தி சைல்ட் ஹூ இஸ் 3 4 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் அப்ளை தி பிரஷர் ஃபோர்ஸ். யூ ஆர் such a big person and he is such a small helpless little thing. What stops you from applying all the force and pressure for the sake of the child's welfare? To cause him to walk in the path that he should walk.
0: நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க, பிள்ளை 3 4 வயசு குட்டியோண்ட இருக்கான், அவன பார்த்து நீ இப்படி தான் நடக்கணும், இது தான் செய்யணும்னு நீங்க வலு கட்டாயமா அந்த வழியில நடக்க போனதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? ஏன் பண்ண முடியாது?
1: அத செய்ய முடியலனா அப்புறம் பிள்ளைங்க எது? Then we cannot do it. You can do it.
0: உங்களால முடியும்.
1: That is why God says train up.
0: ஆவே தான் தேவன் சொல்கிறார், பயிற்சி கொடு.
1: Start him out on that way.
0: அந்த வழியில அவனை துவக்கி வைத்து விடு.
1: Apply the force and the pressure that you can apply right now to cause him to walk in that way.
0: அவ அந்த வழியில நடப்பதற்கு என்ன கட்டாயம் பண்ண முடியும், என்ன நெருக்கடி கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ணிடுங்கன்றார். இப்பவே
1: make him walk in that
0: way. அந்த வழியில அவனை நடக்க வைங்க.
1: Don't leave him. Some parents are like this, you know, they got this modern psychology in their mind. Say, well, I'm just going to let him do whatever he wants.
0: சில பெற்றோருக்கு இந்த காலத்து அந்த மனோதத்துவம் பாருங்க, என்ன சொல்றாங்க, அவ இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. நானு
1: You should not restrict the child.
0: ஒரு பிள்ளைய வந்து கட்டுப்பாடுதான் விதிக்கவே கூடாது.
1: Now you are giving a way for all his evil nature to come forth and express itself.
0: அவருடைய எல்லா துர்குணமும் பொல்லாத குணமும் தன்னை வெளிப்படுவதற்கு ஒரு வழியை நீங்களே காட்டிறீங்க இப்போ.
1: If you allow him to do what he wants to do and have his own way, naturally his evil nature only will come up.
0: அவருடைய வழியில நடக்க விட்டா, அவருடைய இஷ்டத்துக்கு அவனை விட்டா, இயற்கையிலேயே அவருடைய துர்குணம் தான் வெளியே வரும்.
1: You take a child to a grocery store.
0: ஒரு இது grocery store க்கு பிள்ளைய கொண்டு போங்களேன்.
1: In one of these modern stores where you can walk and take a cart and pick up everything you want.
0: இப்ப இருக்கிற department store எல்லாம் நீங்களே அந்த வண்டியை எடுத்துட்டு வித்தே என்ன தேவையோ எடுத்து புள்ள போட்டுக்கலாம்.
1: Have you seen families come there with little children?
0: பிள்ளைகளோட வர குடும்பங்களை பாருங்களேன்.
1: Sometimes I watch them, it's a lot of fun.
0: அவங்க கவனிச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கும்.
1: Oh, how they beg the child and how they, you know, get the child anything he wants to do whatever they want him to do. பிள்ளைகிட்ட பிச்சை கேட்கறாங்க அவங்க. தயவு செய்து ஒண்ணும் போனாது, தயவு செய்து அமைதலா இரு, தயவு செய்து சத்தம் போடாத, தயவு செய்து எந்திரிப்பா, சொன்ன பேச்ச கேளுப்பா. இவங்க அழுகுறாங்க அவன்கிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அவன் கண்டுகிட்டான், ஆ நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குறான் நான் அவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் கெஞ்சி பார்க்கலாம். சாக்லேட் உடனே போய் அது இருந்தா பொடி. அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டான் நல்லா. He has trained the mother very well.
0: நல்ல அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டான்.
1: You see a child in the grocery store, you let him do whatever he wants.
0: அந்த கடையில போய் பாருங்களே, அவன் என்ன செய்ய, அவன் இஷ்டத்துக்கு உங்களை ஆட்டி வைக்கிறாங்க.
1: இல்ல, you let him do what he wants.
0: அதாவது அவன் இஷ்டத்துக்கு அவனை செய்ய விட்டு பாருங்க.
1: You know what he will do?
0: என்ன செய்வான் தெரியுமா?
1: Have you ever child found a child go and pick up some brinjal?
0: என்னைக்காவது குழந்தை கடைக்கு போய் நேரா கத்திரிக்காய் எடுக்கிறத பாத்துக்கிறீங்களா?
1: No.
0: கிடையாது.
1: You will always go where the biscuits are, chocolates are.
0: எங்க பிஸ்கட் எங்க சாக்லேட் இருக்கு தேடி அங்க தான் போவோம். கரெக்ட்டா.
1: But the vegetable is healthy.
0: காய்கறி உடம்புக்கு நல்லது.
1: But his nature is such, he's had some sweet, you gave him some sweet and he wants more.
0: நீங்க ஏற்கனவே சாக்லேட் கொடுத்திருக்கீங்க, ஆக நிறைய வேணும்னு அவன் விரும்புறான்.
1: Some of this training we have given.
0: சில ட்ரெய்னிங்லாம் நாமே கொடுத்துட்டோம்.
1: So he says, more, more, I want more.
0: அவன் என்ன சொல்றான்?
1: Mange more.
0: மனம் விரும்புதே மோர்னு அவன் தான் சொல்றான்.
1: So you said, all right, here's more.
0: அவன் அதிகம் வேணும்னா நாமளும் அதிகமாக கொடுக்குறதா எடுத்துக்கானே.
1: ஸோ யூனோ இஸ் காட் மோர்.
0: ஆகவே நிறைய கிடைக்குது அவனுக்கு.
1: அண்ட் நெவர் இட்ஸ் நெவர் இனஃப் ஃபார் ஹிம்.
0: அவனுக்கு எவ்வளோதான் கொடுத்தாலும் போதலை.
1: Sometimes for the parents also it's never enough.
0: இல்ல பெற்றோருக்கும் போதல பாருங்க சில சமயத்துல.
1: So he doesn't have any control.
0: அவன் இப்படி கட்டுப்பாடே கிடையாது அங்க.
1: Like I said, he wants to play all day. He wants to eat all the chocolates one day.
0: நாளெல்லாம் விளையாடணும்னு பார்ப்போம், இல்லாட்டி சாக்லேட் இருந்தால் ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு பார்ப்போம்.
1: A child, for example, is born without control.
0: பாருங்க அந்த ஒரு பிள்ளை பிறக்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தான் பிறக்கிறது.
1: If you don't agree, I'll give you proof.
0: ஒத்துக்கலன்னா அதுக்கு நான் ஆதாரத்தையும் கொடுக்குறேன்.
1: Have you heard of diapers?
0: Diapers பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Why do you have diapers?
0: ஏன் டயபர்ஸ் இருக்கு?
1: Because the child has no control.
0: ஏன்னா பிள்ளைக்கு கட்டுப்பாடு கிடையாது.
1: He doesn't know what is happening.
0: என்ன நடக்குதுன்னு குழந்தைக்கு தெரியறது இல்ல.
1: He has no control over the events of the day.
0: கட்டுப்பாடே இல்லனால கண்ட நேரத்துல கண்டதும் பண்ணிட்டு இருக்கு.
1: That is why you are under control.
0: ஆகவே தான் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க.
1: How do you control?
0: எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க?
1: Diapers are the control.
0: டயபர்ஸ் தான் அந்த கண்ட்ரோல் பண்ணுது.
1: You get a lot of diapers because he is out of control. He does not know control. He has not learned control.
0: கண்ட்ரோல்னா என்னன்னே தெரியாதனால நீங்க டயபர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றீங்க.
1: So the child is born without internal controls.
0: ஆகவே உள்ள எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பிள்ளை பிறக்கிறது.
1: That is why you use external control which is diapers.
0: ஆகவே தான் வெளியில இருந்து நீங்க டயபர் மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க.
1: How long do you use the diaper?
0: எவ்வளவு நாள் அந்த டயபர்ஸ்?
1: This external control called diapers are used until he learns internal control.
0: பிள்ளை உள்ள தனக்கு தான அந்த கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளுகிற வரையில வெளியில இருந்து டயபர் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணுகிறீர்கள்.
1: So diaper keeps the external control.
0: ஆகவே டயபர் வெளியில இருந்து கண்ட்ரோல்.
1: Toilet training is the internal control.
0: Toilet training வந்து உள்ள கண்ட்ரோல் அது.
1: When once he is toilet trained,
0: டாய்லெட் போன்ற மாதிரி அந்த பயிற்சி வந்த பிறகு,
1: then you don't need diapers.
0: பிறகு டயபர் தேவையில்லை.
1: Why?
0: ஏன்?
1: Because he can control now.
0: ஏன்னா இப்ப அவனே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்.
1: See, that is what you want to achieve when a child is young. You want to train him up like toilet training. You got to work the controls on the inside of him.
0: Pille
1: he is born without an internal control. It is your responsibility to train him up and internally give him that control.
0: பிள்ளை குழந்தையா இருக்கும்போது இந்த டாய்லெட் கண்ட்ரோல் மாதிரி தான் மற்றதையும் நாம் கண்ட்ரோல் பண்ணுகிறோம். கண்ட்ரோலே இல்லாமல் பிறக்கிறான், கட்டுப்பாடு இல்லாமல் பிறக்கிறான். ஆனா அந்த வயது வருகிறதுக்குள்ளாக அந்த கட்டுப்பாட்டை அவனுக்கு உள்ளரே நாம் கொண்டு வந்து விடுகிறோம்.
1: So why do you control?
0: ஆகவே ஏன் கட்டுப்படுத்துகிறீர்கள்?
1: Why do you use the rod sometimes?
0: ஏன் சில சமயத்தில் பிரம்ப அவசியப்படுகிறது?
1: Because he can only be controlled externally now. Inside he doesn't know enough not to do that.
0: ஏன்னா இப்போ அவனுக்கு உள்ளரே இதை செய்ய கூடாதுன்ற அளவுக்கு கட்டுப்பாடு இல்ல. வெளியில இருந்து யாராவது கட்டுப்படுத்தணும் ஆகணும்.
1: Only out of that kind of a use of rod he will control.
0: அந்த பிரம்ப பயன்படுத்தினாதான் அவன் கட்டுப்படுறன்றான்.
1: Only when you use some force he is falling in line.
0: கொஞ்சம் கட்டாயம் பண்ணா கொஞ்சம் அடிக்கடி கொடுத்தாதான் அவன் வந்து சரி படுறான்.
1: But very soon you don't have to do that because he will fall in line. You know, internal controls will develop.
0: ஆனா வெகு சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா உள்ளரே அவனுக்குள்ளே அந்த கட்டுப்பாடு வந்துடுறபடினாலே நீங்க வெளியில இருந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது.
1: All right, enough of toilet training. In the same way,
0: அதே போல
1: they need control over what to eat.
0: என்ன சாப்பிடணும் அதுலயும் கட்டுப்பாடு தேவை.
1: They need control over when to eat.
0: எப்போ சாப்பிடணும் அதுக்கும் கட்டுப்பாடு தேவை.
1: How much to eat.
0: எவ்வளவு சாப்பிடணும்.
1: When to go to sleep.
0: எப்போ தூங்க போகணும்.
1: When to play.
0: எப்போ விளையாடணும்.
1: What to wear.
0: என்ன உடுத்தணும்.
1: How to act.
0: எப்படி நடந்துக்கணும்.
1: In everything he doesn't have any control.
0: பாருங்க இது எதுலயுமே அவனுக்குன்னு கட்டுப்பாடே கிடையாது.
1: Just like he uses the living room like a toilet.
0: எப்படி லிவிங் ரூமே டாய்லெட் ஆக்கிறானோ.
1: In the same way he will do anything at any time at his will if you leave him like that.
0: அதே போல அவன் இஷ்டத்துக்கு விட்டீங்கனா எந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யணும் தோணுதோ செய்வான். எதை வேணா எந்த நேரத்திலயும் செய்வான் அவன்.
1: Even when he grows up you need to exercise external control until he develops enough knowledge and internal control.
0: அவன் வளரும் போது கூட நீங்க அவனை வெளியிலிருந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? உள்ளர் அவன் தன்னை தனக்குள்ள அந்த கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்கிற வரைக்கும்.
1: I've heard some people say, what can I do, brother? I can't choose his friends.
0: சில சொல்லி கேட்டிருக்கேன், நான் என்ன பண்ணுங்க அவனுக்காக நம்ம நண்பரை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு.
1: அவன் நண்பர்களை நானா சூஸ் பண்ண முடியும்? ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க நம்மளால முடியாதுன்னு. அப்ப முடியாதுதான். உங்களால முடியும். When he chooses the wrong friends, you can discourage him.
0: தப்பான ஸ்நேகிதரை தேர்ந்தெடுக்கும் போது வேண்டாம் நீங்க சொல்லலாம் அவங்ககிட்ட.
1: Who told you not just to watch over and just allow him to do whatever he wants with whichever friend?
0: எந்த ஃப்ரெண்ட் வேணாலும் தெரிஞ்சிருச்சு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு இருக்க விடலாம்னு யார் சொன்னது உங்ககிட்ட?
1: You don't have to.
0: நீங்க அப்படி இருக்க விட வேண்டிய அவசியம் இல்ல.
1: You are the boss.
0: ஏன்னா நீங்க தான் அவனை ஒரு எஜமான் போல.
1: He lives under your care.
0: அவன் உங்களுடைய பராமரிப்பின் கீழ
1: வாழ்ந்துட்டு இருக்கான். You have
0: the authority. நீங்க தான் அதிகாரம் உள்ள ஆள்.
1: You can encourage him to have the right kind of friends. When you see a right kind of a person as a friend, you can encourage him in that direction. And you can discourage him when you see the wrong kind of friendship.
0: சரியான நண்பனோடு பழகும் போது அதை நீங்க சரி நல்லதுன்னு சொல்லி அவனை தட்டி கொடுக்கலாம். ஆனா தப்பான நண்பன் இருக்கும்போது வேண்டாம்னு எச்சரிக்க வேண்டிய நீங்க எச்சரிக்கலாம்.
1: External control must be there.
0: வெளியில இருந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்.
1: Like one man said, I have self control, he said.
0: ஒருத்தர் சொன்னார் எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்குன்னு.
1: Self control is actually two people, he said.
0: சுய கட்டுப்பாடு அவர் சொன்னார் ரெண்டு பேர் அப்படின்னு.
1: One me the self and my wife the control, he said. Self நானுங்க கண்ட்ரோல் wife னாரு. இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியுது. ஆனால் பிள்ளைய மட்டும் கண்ட்ரோல் பண்ணனா புருஷனே கண்ட்ரோல் பண்ணுறீங்களே பிள்ளைய ஏன் பண்ணக்கூடாது? Amen.
0: Amen.
1: You can control.
0: கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: We try to control the manager. We try to control the managing director.
0: மேனேஜர் MD இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம்.
1: பெரிய ஆள் நம்ம ஆளுங்க எல்லாம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வீட்டில் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுங்க. Control the child.
0: பிள்ளைய முதல் கண்ட்ரோல் பண்ணுங்க.
1: We try to control that man, control this man.
0: அவரை கண்ட்ரோல் பண்ணது, இவரை கண்ட்ரோல் பண்ணது.
1: Manipulate this one and manipulate that one.
0: இது இப்படி பேசுறது, அது அப்படி பேசுறது.
1: I am telling you, why can't we control our children?
0: நான் என்ன கேக்குறேன், ஏன் நம்முடைய பிள்ளைகளை நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது?
1: When we see them doing the wrong thing, going with the wrong friends, why can't, don't we have the right to say, no, you can't do that?
0: தவறான காரியங்களை செய்யும்போது, தப்பான நண்பர்களோடு போகும்போது, இப்படி செய்ய கூடாது, போக கூடாதுன்னு சொல்ல முடியாதா? அந்த உரிமை நமக்கு இல்லையா?
1: We have every right. We have God's authority and right given to us to tell him that.
0: அது சொல்லக்கூடிய சகல அதிகாரத்தையும் உரிமையும் தேவனே நமக்கு தந்திருக்கிறார்.
1: You will see that when you do it, he will himself develop an internal control. He'll say, daddy won't agree with this, so I've let me choose the right kind of guy.
0: நீங்க அப்படியே செஞ்சு பாருங்க, அப்புறம் அவனுக்கே விளங்கணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அப்பா ஒத்துக்க மாட்டாரு, சரியான நண்பனை நாம தேர்ந்தெடுக்கணும்னு அவனே
1: செய்வான். Not allowed in our house.
0: நம்ம வீட்ல இதெல்லாம் விட மாட்டாங்க.
1: Internal then you don't have to worry because he'll always choose the right kind of friend because you trained him. To choose the right kind of
0: உள்ள அந்த கட்டுப்பாடு வந்துட்டதுனால சரியான நண்பனை தேர்ந்தெடுக்க நீங்க ட்ரைனிங் கொடுத்ததுனால அவன் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பான்.
1: Lot of Christians allow a lot of things into their house that they need not have allowed. They have authority to shut the door and throw the thing out.
0: நிறைய கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத காரியங்களை, அனுமதிக்க கூடாத காரியங்களை தங்கள் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டாங்க. இவங்க நினைச்சிருந்தா கதவை சாத்தி இருக்கலாம், முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்.
1: Parent fails to provide control for their children.
0: ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை கட்டுப்படுத்த தவறும் போது,
1: in all these areas of life, not only in toilet control.
0: Toilet control மட்டும் கிடையாது, இந்த எல்லா பகுதி வாழ்க்கையில எல்லா விதத்திலும்,
1: eating, living, talking, everything.
0: அதாவது பேச்சில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, நண்பர்ல இருந்து, எல்லாவற்றிலும்.
1: If you don't provide control in all the areas,
0: இந்த எல்லா பகுதிகளிலும் நீங்கள் கட்டுப்படுத்த தவறும் போது,
1: listen to this,
0: இதை கவனிங்க,
1: then that parent is like a parent who does not use diapers.
0: அந்த பெற்றோர் எப்படி இருக்காங்கன்னா, டயபர் பயன்படுத்தாத பெற்றோரை போல இருக்காங்க.
1: டயபர் பயன்படுத்தாத வீட்டில் போயிருக்கீங்களா? You won't like to go, right?
0: போக போக சகிக்காது.
1: Then you got a child that's got no diapers.
0: அப்புறம் டைப்பர் இல்லாத குழந்தை போல இருப்பான் அவன்.
1: Grows up without diapers.
0: டைப்பர் இல்லாமே வளருவான்.
1: Never developed internal control.
0: இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அங்க கிடையவே கிடையாது.
1: And no diapers also, no external control also.
0: உள்ளம் கட்டுப்பாடு கிடையாது, வெளிய கண்ட்ரோலும் கிடையாது, டைப்பரும் கிடையாது.
1: Then when he becomes a nuisance.
0: அப்புறம் வளர்ந்து பெரியாகும்போது தொல்லைதான்.
1: That's the kind of people that cause all kinds of problems.
0: அப்படி பட்ட ஆட்களால தான் எல்லா விதமான பிரச்சனையும் ஏற்படுகிறது.
1: Would you like to sit next to a person who does not have toilet control? Toilet training?
0: இப்படி டாய்லெட்

வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிற்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்ற

ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 5:4-5. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள், ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். இந்த 5 மூன்று இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பெத்தேல், கில்கால், பெயர்செபா, மூன்று இடங்கள். இந்த மூன்று இடங்களுமே வேதத்திலே ரொம்ப அதிகமாக ப்ராமினண்டான இடங்கள், ரொம்ப முக்கியம் வாய்ந்த இடங்கள். இன்றைக்கு விசேஷமாக இந்த பெத்தேல் என்கின்ற இடத்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பெத்தேலை தேடாதேயுங்கள் அப்படின்ற. இந்த பெத்தேல் என்கின்ற இடம் நம்ம எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முதலாவது நம்ம எங்கே இந்த இடத்தை நாம் கவனிக்கிறோம் என்றால், ஆதியாகமம் 28:10 ஒரு நீண்ட பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதோட கான்டெக்ஸ்டை நான் பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, இந்த பெத்தேலுக்கு நீங்கள் போகாதீங்க, பெத்தேலை தேடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு தேவனுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு இடம்தான் இந்த பெத்தேல். ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் நான் திரும்ப வாசிக்கிறேன். அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 17 இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. 18 தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, 22 நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இதை வாசிக்கும் பொழுது நம்ம நிறைய வாட்டி இதை வாசிட்டு போயிருக்கோம். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஏதோ என்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு கலக்கம், ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். ஏன் இதை நான் கலக்கம் என்று சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு யாக்கோபு செய்த அந்த காரியத்தை நான் இன்றைக்கு இந்த சபையில் வந்து செஞ்சால் நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே காரியத்தை நான் செய்கிறேன்னு வைங்க, இன்றைக்கி நான் காலில் வரும்பொழுது கையில் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்துட்டு, நேற்று ராத்திரி இந்த கல் மேலே படுத்துட்டு இருந்தேங்க, எனக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்தாரு, இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்த ஸ்டேஜில் இங்கே போடியம் மேலே வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி மேலே, இது தாங்க தேவனுடைய வீடு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? ஹவ் வில் யூ டேக் இட்?
அந்த காலத்திலே சில தூண்களை நிறுத்தி இருக்கிறார்கள். எஸ்பெஷலாக கில்காலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெரிகோ எரிகோவிலே வெற்றியை கொடுத்தவுடன் அவங்க என்ன பண்ணாங்க, யோர்தான்லேருந்து 12 கற்களை எடுத்து அதை ஒரு ஞாபக குறியாக வைத்தாங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு கல்லை எடுத்து அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கு பேர் வந்து தேவனுடைய வீடு அப்படின்னு யாருமே செஞ்சது கிடையாது. எப்படி ஒரு சாதாரண ஒரு கல் எப்படி தேவனுடைய வீடாக மாற முடியும்? ஹவு கேன் அ ஸ்டோன் பிகம் அ ஹவுஸ் ஆஃப் காட்? இந்த இடத்தை நான் இந்த சம்பவத்தை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எனக்கு சற்று எனக்கு வந்து மனதை உறுத்துகிறதா இருந்துச்சு. அவன் வந்து கல்லை எடுத்து தலைக்கீழே வச்சு படுத்தான், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. முதல்ல அவன் எப்படி கல்லை தலையணை வச்சு தூங்கினான்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து இப்போ நல்ல புசு புசு தலையணை இருந்தாலே தூக்கம் வராது. இந்த தூக்கத்தை பற்றி பேசும்போது சில பேர்லாம் தூங்கினா பக்கத்தில் இருக்க எவனும் தூங்க முடியாது. ஏன்னா கொரட்டை அந்த மாதிரி பயங்கரமான கொரட்டை விடுற ஆளுங்களாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க. நம்ம சபையில் கூட ஒரு ஆண்டி இப்படி தான் வந்து, பா இன்னும் சாவோம் மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு. அப்படியா ஆண்டி? ஆமாப்பா, மண்டேலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா தூக்கம், ஆனால் நீ மெசேஜ் கொடுத்தோடனே தூக்கம் வந்துடுதுப்பா அப்படின்னு. சரி, இப்போ தூக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டு இந்த யாக்கோபுடைய தூக்கத்துக்கு வருவோம். ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழே வைத்து அவன் தூங்கினான். சரியா, அது பிரச்சனை இல்லை. சரி, எதையோ வச்சுட்டு தூங்குறான். ஆனால் அதற்கு பின்பு அதே கல்லை எடுத்து அதன் மேல் அவன் எண்ணெயை ஊற்றுகிறான். நான் சொன்னது போல எனக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அவன் அறியாமல் செஞ்சிருக்கலாம். ஏனென்றால் தேவன் எந்த ஒரு விதத்திலும் தன்னை ஒரு சொரூபத்தில் ஆண்டவர் காட்ட விரும்பவே இல்லை. அதனால தான் பின்பாக ஆண்டவர் இதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். லேவியராகம் 26:1 நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. ஆங்கிலத்தில் ஒரு வேர்ஷனில் டு நாட் ரைஸ் அ பில்லர் அப்படின்ற, நீ எந்த ஒரு தூணையும் நீ நிறுத்தக்கூடாது என்று வேதத்தில் வாசிக்கும். இவன் பாருங்க 17 அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரம், அதான் இந்த இடம் எவ்வளோ பயங்கரம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த இடம் எவ்வளோ பயங்கரம், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல சொல்கிறான். ஃபஸ்ட்டு இந்த இடம், இப்போ அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த இடம் எவ்வளோ அருமையானது, இது தேவனுடைய வீடு தான் அப்படின். இது 17 ஆனால் 22 நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் சொல்கிறான். பாருங்கள், திஸ் ஸ்டோன் தட் ஐ ஹவ் செட் அப் ஆஸ் அ பில்லர் வில் பி காட்ஸ் ஹவுஸ். ஃபஸ்ட்டு சொல்கிறார் இந்த இடம் பயங்கரமான இடம், இது தேவனுடைய வீடு. இப்போ சொல்கிறாரு நான் நிறுத்தின கல் இருக்கு பாருங்க, நான் தலையின் கீழே வச்ச கல் இருக்கு பாருங்க, அது தேவனுடைய தூணாகும். நான் இன்றைக்கு பேசுகிற இதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் உங்களோடு உங்களை பச்சமாய் கேட்கிறேன். தேர் ஆர் சம் திங்ஸ் தட் நீட் டு பி பிஹைண்ட் ஆர் ஹெட்ஸ். சில காரியங்கள் தலைக்கு பின்னதாக இருக்க வேண்டியது தலைக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஏதோ எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுத்துச்சு, என்னை நைட்டு தூங்க வச்சது அப்படின்றதுனால நான் அதை முன்னாடி எடுத்துட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை தேவன் என்று நான் அதை ஆராதிக்கிற ஒரு பொருளாய் நான் மாற்றிவிடக்கூடாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களே நம்முடைய விக்கிரகங்களாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் விக்கிரகங்கள் என்று சொல்லுகிறது அது ரொம்ப ஸ்லோவாக கிருப்பினாயிரும். அப்படியே நம்ம அறியாமலேயே உள்ளே வந்துடும். எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற அநேகர் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்து இல்லைவிட்டால் உங்களுடைய உங்களுக்கு முன்பாக இருந்த உங்களுடைய தகப்பனோ உங்கள் தாத்தாவோ அந்த பரம்பரையில் விக்கிரக ஆராதனை செய்த குடும்பங்கள்லேருந்து நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய வாட்டி நம்ம விக்கிரகங்களை விட்டுருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட மறைமுகமான சில காரியங்களிலே நாம் விழுந்து விடுகிறோம். இன்றைக்கு ஒரு கல்லாக இருந்தது எவ்வளோ தூரத்துக்கு பெருசாகிடுச்சுன்னா ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தாரு கூட இப்போ நம்மளை கேட்டால் யாருக்கும் தெரியாது. கரெக்டாக நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எதுதான் பெரிய ஒரு காரியமாய் தருகிறது என்றால் அந்த யாக்கோபு அவன் தலையின் கீழே வச்சிருந்த கல் தான் ரொம்ப பெரிய விதமாய் தருகிறது. ஒருவேளை இன்றைக்கு அந்த கல்லை மாத்திரம் இஸ்ரவேலை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை சுற்றி ஒரு கோயிலை கட்டியிருப்பானுங்க, ஒரு சர்ச்சையை கட்டியிருப்பான். இந்த கல்லை தாங்க யாக்கோபு பட்டிருந்தாரு. அநேக வேளைகளில் தேவனை விட ஒரு காரியம் ஒரு பொருள் ஒரு மனிதன் பெரிதுபடுத்தப்படும் பொழுது அது விக்கிரக ஆராதனை.
ஏதோ எனக்குடைய என்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உதவி செஞ்சாங்க, நான் கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் நம்முடைய விக்கிரகங்களாய் மாறிவிட முடியாது. இன்றைக்கு வேதனை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சில வேளைகளில் போதகர்கள் விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறார்கள். பாஸ்டர்ஸ் ஆர் பிகமிங் ஐடல்ஸ். சில வேளைகள் நாம் பாடுகிற பாடல்கள் விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறது. பாட்டு நடத்துறவங்க விக்கிரகங்களாய் மாறிவிடுவாங்க. அப்போ அவர் என்ன அழகா நடத்துறாருங்க, அந்த பாஸ்டர் என்ன அழகா பேசுறாருங்க. சம்டைம்ஸ் பாஸ்டர்ஸ் அண்ட் வர்ஷிப் லீடர்ஸ் ஆர் பிகமிங் ஐடல்ஸ். நீ ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்க கூடிய ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம்தான். இந்த கல்லை பார்த்து சொன்னார் யாக்கோபு, இது தேவனுடைய வீடு என்னப்படும். ஆண்டர் ஏத்துக்கிட்டாரா? ஆண்டவர் அப்பா யாக்கோ பேர் வச்சாருப்பா, தேவனுடைய வீடு ஆகும்னு பேர் வச்சாருப்பா, என் வீடு இங்கே கொண்டு வந்துருன்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் பெத்தேல தேவனுடைய வீடை அனுமதிக்கல. ஆண்டவர் தேவனுடைய வீடை எருசலேமில் கொண்டு போய் வச்சாரு. உங்களுடைய தனிப்பட்ட சில காரியங்களுக்காக நம்ம தேவனை வந்து இப்படிதான் அப்படி நம்ம கொண்டு வரும்போது தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. God took it to Jerusalem. ஒரு சாதாரண தூணாக ஆரம்பித்தது. ஆமோஸ் 3:14, நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். இப்ப எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பெத்தேல் பலிபீடங்கள்னு சொல்றது தேவனுடைய பலிபீடங்கள் இல்லை, அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்கள் நிறைந்த ஒரு இடமாய் மாறினது. இதனுடைய இன்னொரு முடிவை நீங்க பாருங்க. இதே பெத்தேல் தான், 1 Kings 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8 Kings 15 எரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தான். இந்த பெத்தேல் எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? தேவனுடைய தரிசனங்களை பெறுகிற இடமாய் ஆரம்பித்த பெத்தேல் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ராஜா எரொபெயாம் என்ன பண்ணுறான், தேவனுடைய வீடு எருசலேமில் இருக்கு, இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எதுக்குங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க, எருசலேம் வரைக்கும் எதுக்கு போகிறீங்க, நானே உங்களுக்கு 2 கன்றுக்குட்டி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை அவன் பெத்தேலிலே வைத்து ஜனங்கள் எல்லாரையும் விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாக மாற்றினான். யாக்கோபு ஒரு சின்ன கல் தான் நிறுத்தினார், நிறுத்தி தேவனுடைய வீடு அப்படின்னு அழைச்சாரு. இவன் ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சிட்டான், கண்ணுக்குட்டியை செஞ்சு இது தாங்க தேவனுடைய வீடு, நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு எருசலேமுக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம ஒன்றை விளையும் கொள்ள வேண்டும், தேவனை ரீப்ளேஸ் பண்ணுகிற அல்லது தேவனுடைய இடத்தை எடுக்கிற எதுவுமே ஒரு விக்கிரகம் தான். எனி திங் தட் ரீப்ளேசஸ் காட் இன் யுவர் லைஃப் இஸ் அன் ஐடல். எனி பர்சன் தட் ரீப்ளேசஸ் காட் இன் யுவர் லைஃப் இஸ் அன் ஐடல். தேவனுடைய இடத்தை வேறு எந்த மனிதன் எடுத்தாலும் அவன் ஒரு விக்கிரகம். Any place that replaces the presence of God is an idol. தேவனுடைய சமூகத்தை எடுக்கிற எந்த ஒரு இடமும் அது ஒரு விக்கிரகம் தான். ஆகவே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த சப்ஸ்டிடியூட்ஸ்ன்னு இருக்கு பாருங்களா, அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது அப்படின்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு மாறாக இன்ற ஒரு இடம் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் வி ஆர் ஃபூல்டு பை சப்ஸ்டிடியூட்ஸ். கடைசியில் பெத்தேலுடைய நிலைமை என்ன தெரியுமா? யோவாஷ் என்கின்ற ராஜா, ஜோவாஷ் அந்த ராஜா வந்து கர்த்தரவனை எழுப்பி அந்த பெத்தேலையே ஆண்டவர் தரைமட்டமாக்கினார். எரேஸ் த பிளேஸ் கால் பெத்தேல். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு பெத்தேல் புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை கூட எழுதப்படலை தெரியுமா? ஆரம்பித்தது எங்கே தெரியுமா? தேவ தரிசனம் கிடைத்த இடம், யாக்கோபு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்ட இடம், தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் பார்த்த இடம், தேவனால் சங்கரிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நீ திரும்பாதையான ஆண்டு சொல்கிற அளவுக்கு மாறினது. நான் சுருக்கமாக சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் வைத்து விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். 3 விதமான விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கை. நான் சொன்னது போல் இப்போ நம்ம யாருமே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் நான் சொல்ல,
நம்ம யாரும் இன்றைக்கும் சிலைகளை வைத்து நாம் வழிபடுகிறவர்களா இல்லை அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் அதுலேருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். ஆவியோடு கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஆனால் மூன்று விதமான சிலைகள் அல்லது மூன்று விதமான விக்கிரகங்களை நாம் தொடர்ந்து செய்ய முடியும். முதலாவது விசிபிள் ஐடல்ஸ். இது ப்ராப்ளி நம்ம இதெல்லாம் விட்டு வந்திருப்போம். இது வந்து கண்ணுக்கு தெரிந்த விக்கிரகங்கள். இது 10 கற்பனைகளில் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. எலியா வந்து இந்த விக்கிரகங்களை வந்து உடைத்து ஆண்டவர் வந்து கர்த்தர் தான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக போராடின அந்த பேயால் பற்றி நம்மளுக்கு தெரியும். சில ராஜாக்கள் இதற்கு எதிர்த்து நின்றார்கள். தானியல் நண்பர்களும் அந்த சிலைக்கு முன்பு தாங்க நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னாங்க. சில வேளைகளில் இந்த கண்ணுக்கு தெரிந்த இந்த சிலைகள் இந்த விக்கிரகங்களை குறித்து நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருப்போம். அதை பார்த்தாலே ஒரு அருவறுப்பு நமக்கு ஏற்படலாம். அநேக வேளைகளில் சில நம்முடைய நண்பர்களை கூட, அதாவது தேவனை அறியாத நண்பர்களோடு நம்ம வாக்குவாதம் கூட செஞ்சுருப்போம். ஐயோ இந்த சிலைலாம் தப்புங்க, விக்கிரக ஆராதனைலாம் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை செஞ்சுருப்போம். இதெல்லாம் வந்து விசிபிள் ஐடல்ஸ், கண்களுக்கு தெரிந்த விக்கிரகங்கள். இரண்டாவது ஹிட்டன் ஐடல்ஸ். இது ரொம்ப முக்கியம். இது வந்து கண்களுக்கு தெரியாத அல்லது மறைக்கப்பட்ட இது வந்து சில விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. எசேக்கியேல் 14:3 மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி. இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து வெளியில் இல்லை, வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் இல்லை. இது வந்து ஆண்டவர் சொல்கிறார், நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தில் நாட்டி. இது கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. இந்த விக்கிரகங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள் வந்து இட் கம்ஸ் வித் வெரி பியூட்டிஃபுல் பேக்கேஜிங். ரொம்ப அழகாக பேக்கேஜ் பண்ணி வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பகுதி நீங்கள் வாசிக்கலாம், தானியல் 1:3, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு அந்த வசனம் வேறு பேர், 3 வேறு பேர் கொடுக்குறாங்க. 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான். தானியேல் சொல்கிறான், நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். எதை வச்சு தீட்டுப்படுத்த மாட்டேன்னா கண்கள்

ஒரு அதிகாரத்திற்கு நேராக ஒரு சாம்ராஜ்யத்திற்கு நேராக கேள்வி கேட்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனா தானியேல் பாருங்க, அந்த பேக்கேஜை தாண்டி பார்த்தாரு. ஏய், நீ கொடுக்கற பேக்கேஜ் நல்லா இருக்கியா? வருது என்னன்னா சாப்பாடு தான். என்ன சாப்பாடுனா ராஜா மேஜையில இருந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராஜா வீட்டு சாப்பாடு அப்படின்னா சாதாரண சாப்பாடு கிடையாது. பேக்கேஜிங் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா தானியேல் ஹி சா பியாண்ட் தட் பேக்கேஜிங். அவனுக்கு தெரியும் இது ராஜா வீட்டில் வருது, அங்கேருந்து வருது, ஆனால் அதை தாண்டி இதற்கு பின்பதாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை பார்த்தான். அவனுக்கு தெரியும் இதை சாப்பிட்டா முகம் நல்லா களையாயிரும், ஃப்ரெஷ் லுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் அதை தாண்டி பார்த்தான். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு டோன் கலர் ஆகிறதுக்கு என்னென்ன செய்கிறதுனாலும் ஆசையாக இருக்கும். இல்லை, வி டூ எனி திங். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அந்த ஃபேரன்ல உள்ள காட்டுற மாதிரி அப்படியே அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படின்னு எல்லாம் நம்ம எவ்வளோ அப்புனாலும் அதே தான் வருது. பட் ஆனால் அதில் எவ்வளோ அது என்ன வேணா செய்யும். இங்கே இது நல்லா தெரியுங்க, இதை சாப்பிட்டா உனக்கு ஃப்ரெஷ் கவுண்டனன்ஸ், கிரேட் லுக். ஆனால் அவனுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. இது என் கண்ணுக்கு தெரில இந்த விக்ரகம், ஆனால் பின்னாடி ஒன்று இருக்கு. சம்டைம்ஸ் இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஆர் நாட் டிஃபைன்ட் பை இட், பட் ஆர் யூ டிஃபைல்டு பை இட். ஐடாலிட்ரி, விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் நான் விக்கிரக ஆராதனை செய்கிறவன் கிடையாதுங்க, விக்கிரகங்களை கிடையாது. ஐ எம் நாட் டிஃபைன்ட் பை இட். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நான் அது அதோடு நான் டிஃபைன் பண்ணப்படலை, நான் அதோடு ஒத்து போல. காண்கிற சில காரியங்களோடு நான் அடையாளம் காண்பதில்லை. முன்னாடி வந்து நான் ஒரு விக்கிரக ஆராதனை காரன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு இருந்துச்சு, இப்போ நான் அந்த அடையாளம் எனக்கு கிடையாது. ஆனால் கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்களால் நான் தீட்டுப்படுகிறேனா என்பது ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் வெதர் ஐம் பீங் டிஃபைன்ட் பை இட், அம் ஐ பீங் டிஃபைல்டு பை இட். இது வந்து கண்களுக்கு தெரியாத அல்லது மறைக்கப்படுகிற விக்கிரகங்கள். முதலாவது சொன்ன விசிபிள் ஐடல்ஸ், ரெண்டாவது ஹிடன் ஐடல்ஸ், மறைக்கப்பட்ட விக்கிரகங்கள். மூன்றாவது ஒன்று இருக்கு, இது வந்து இன்விசிபிள் ஐடல்ஸ், இது வந்து கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள். இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது, யாரும் மறைக்கலாம் மாட்டாங்க. இந்த முன்னாடி நான் சொன்னது போல மறைச்சு கொடுத்தாங்க தானியலுக்கு வந்து அது விக்கிரகம் காட்டல, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு காரியம். சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிறது, நம்முடைய கண்களுக்கு தெரியாத சில காரியங்கள். சில காரியங்கள் வந்து இது எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. வி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி என் வாழ்க்கையில் விக்கிரகமாச்சு, நான் இந்த காரியத்தை எப்படி, இந்த கண்களுக்கு தெரியாத இந்த விக்கிரகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது. மூன்று காரியங்கள், த்ரீ குவிக் பாயிண்டர்ஸ். முதலாவது, எனி திங் தட் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் காட், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்குரிய இடத்தை எடுத்து விட்டதா. இது நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கிறது தான், நம்ம வாழ்க்கையில் தவறாக இருப்பது கிடையாது. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் தேவனுடைய இடத்தை எடுத்து விட்டதா. ஹேஸ் இட் டேக்கன் த பிளேஸ் ஆஃப் காட், தென் இட் இஸ் அன் இன்விசிபிள் ஐடல். மூன்று, ரெண்டாவது, எனி திங் தட் டேக்ஸ் த டைம் ஆஃப் காட், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஏதாவது ஒரு காரியம் எடுக்குதா. நம்ம இது வந்து அது பெருசாக நினைக்கவே மாட்டோம். நான் வேதம் வாசிக்கிற நேரத்தை வேற ஏதாவது எடுத்துருச்சா, என்னுடைய ஜப நேரத்தை வேற ஏதாச்சும் எடுத்துருச்சா, எங்கள் குடும்ப ஜபத்தை வேற ஏதாவது ஒரு காரியம் எடுத்துருச்சா. முக்கியமாக சபைக்கு நான் நேரத்துக்கு வரதை வேற ஏதாவது எடுத்துருச்சா, அது எதுவா இருந்தாலும் அது ஒரு விக்கிரகம், என் கண்களுக்கு தெரியாத விக்கிரகம். மூன்றாவது, எனி திங் தட் டேக்ஸ் த க்ளோரி ஆஃப் காட், என் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை எடுக்கிற ஒரு காரியம். எனி திங் தட் டேக்ஸ் த க்ளோரி ஆஃப் காட், கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமையை வேற ஏதாவது எடுக்குதுன்னா அது என் கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள். இன்றைக்கு நான் சுருக்கமாக ஐந்து காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னுடைய இருதயத்தில் ஏதாச்சும் விக்கிரகம் ஏதாச்சும் ஒன்று இருக்கா, அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது, ஹவு டு ஐ ஃபைண்ட் தி ஐடல்ஸ் இன் மை ஹார்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியரங்கமாக, நான் சொன்னது போல் வெளியரங்கமாக நம்ம சிலைக்கு நமஸ்காரம் பண்ணுறதில்லை, வெளியரங்கமாக ஒரு சிலையை நம்ம வணங்குறது கிடையாது, நம்ம கும்பிடுறது கிடையாது. ஆனால் என் இருதயத்தில் ஆண்டு சொன்ன போது நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தில் வைத்திரு, அதை போல ஏதாகிலும் ஒரு விக்கிரகம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா என்பதை நான் பரிசோதிப்பதற்கு ஐந்து வழிகளை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வெறும் குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். முதலாவது, நான் எப்படி கண்டுபிடிப்பது, ஹவு டு ஐடென்டிஃபை ஆர் டயக்னைஸ் தி ஐடல்ஸ் ஆஃப் தி ஹார்ட். முதலாவது, வாட் டு ஐ ரெஸ்பெக்ட், நான் எதற்கு மரியாதை செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் தேவனை காட்டிலும்
நான் ஏதாகிலும் ஒரு பொருளுக்கோ ஏதோ ஒரு ஆளுக்கோ

நான் அது அதாவது மரியாதை நான் செலுத்தி என் சந்தோஷமே அதில் தாங்க இருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் ஏதாகிலும் ஒரு காரியத்துக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன்னா அந்த காரியம் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஆண்டவர் இல்லாமல் கூட நான் அதை செஞ்சிருவேங்க, ஆனால் அவங்க அது இல்லாமல் என்னால் செய்ய முடியாதுங்க. என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவரோட பேலன் இல்லாத கூட செஞ்சிருவேன், ஆனால் இவங்க இல்லாட்டி, இந்த பொருள் இல்லாட்டி, இந்த காரியம் இல்லாட்டி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் தேவனை காட்டிலும் யாரோ ஒருவருக்கு அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்கு நான் மரியாதை அதிகமாக செலுத்துகிறேன். நீங்கள் சவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எதற்கு ரொம்ப கனத்தை செலுத்தினானா, தன்னுடைய சிங்காசனத்துக்கு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவரை நூட்டு போயிட்டாரு. அவனுடைய ரெண்டாம் ஆண்டு ராஜ்யபாரத்தில் ஆவியானவர் போயிட்டாருங்க. இப்போ போன ஆவியானவர் ஒரு பக்கம் போயிட்டார், இன்னொரு பக்கம் ஒரு அசுத்தாய் வந்துருச்சு. இப்போ இந்த சவுல் எதன் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தானா, ஒரு அசுத்தாய் வந்துச்சு பாருங்களேன், அதை துரத்துறது ரொம்ப கவனமாக இருந்தான். ஏன் தெரியுமா, இவன் பேய் பிடிச்சி ஆடினா இவன் எப்படி ராஜாவாக இருக்க முடியும், யாரும் மதிக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான், ஏ கூப்பிட்றா, யார தாவிதை கூப்பிடு, அவன் வந்து ஆடு மேய்க்கிறவன் இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வாச்சா எனக்கு என்ன ஆகுது, அசுத்தாய் போகுது. இவன் எதில் தான் கவனமாக இருந்தானா, இப்போ புதுசாக ஒரு அசுத்தாய் வந்துச்சு பாருங்கள், அந்த அசுத்தாய் துரத்துறதுல அவ்வளோ கவனமாக இருந்தான், ஆனால் எதில் கவனம் இல்லை தெரியுமா, தன்னை விட்டு ஒரு ஆவியானவர் போனார், அந்த ஆவியானவர் உள்ளே கொண்டு வரது என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல. ஏன்னா அவனுக்கு மரியாதையும் அவன் கனமும் எதன் மேலே அவன் வச்சுருந்தான்னு சொன்னால், தன் சிங்காசனம், தன் சிங்காசனம் போயிருமோ, இந்த அசுத்தாவி இருந்தால் தன் சிங்காசனம் போயிருமோ, ஆவியானவர் போனால் என்னங்க, அதான் சிங்காசனம் இருக்கே. நீங்கள் அதனால தான் நீ கவனிக்கணும், அவன் 20 வருஷம் அரசாட்சி பண்ணாங்க, 2 வருஷம் தான் ஆவியானவர் இருந்தார். 18 வருஷம் எப்படி அரசாட்சி பண்ணான் தெரியுமா, ஆவியானவரே இல்லாமல், ஆண்டவர் இல்லாமல் அரசாட்சி பண்ணான். ஏன்னா அவன் அந்த 18 வருஷம் எதை தான் கனப்படுத்தினானா, சிங்காசனம் இருக்கா, ஆண்டவர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. நான் கேட்குறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோங்க, எனக்கு வேலை இருக்குங்க, ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோ, இந்த இது கரெக்டாக போயிட்டு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு வரணும் இல்லையோ, ஆண்டவர் தேடணும் இல்லையோ, என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்திற்கு அதிக மரியாதையும் தேவனை காட்டிலும் முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் அன் ஐடல், அது என் வாழ்க்கையின் ஒரு விக்கிரகம், பிகாஸ் ஐ எம் ரெஸ்பெக்டிங் இட் மோர் தேன் காட். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவன் பத்சேபாளோடு பாவம் செய்த பிறகு ராஜ்யபாரத்தை யாரும் எடுக்கலை, எவனுக்கும் தைரியம் கிடையாது. ஏய், நீ செஞ்சியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாதுங்க, நீ இந்த பாவம் செஞ்சிருக்கிற, நீ ராஜா விட்டு இறங்கு, நீலாம் ஒன்னெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இது மாதிரி ஒரு தப்பு பண்ணால் உடனே நியூஸ் பேப்பரு போராட்டம், அந்த காலத்தில் போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜா என்ன நினைக்கிறானோ அவன் செய்வான், அவன் வந்து அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆனால் ஆண்டர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, அவன் வந்து ஆண்டருடைய வார்த்தையை சொல்கிறாங்க, உடனே அவன் சொல்கிறான் பாருங்கள், இந்த தாவீது இந்த 51 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளாதீங்கன்னு சொல்ல, நம்மளாம் ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு பொசிஷன் அதை மட்டும் விட்டுருக்க, ஆண்டவரே மற்றெல்லாம் நம்ம சைடில் ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதான் சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க. Do not take the joy of the salvation, the ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரே. அவனுடைய ஃபோக்கஸ்லாம் எதில் இருந்துச்சுன்னா, சிங்காசனத்தின் மேலே இல்லை, அவனுடைய கணம் வந்து சிங்காசனத்தின் மேலே இல்லை, ஆண்டவர் மேலே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தவறு செய்தவனையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஏன்னா அவன் எதை கனப்படுத்தினான் தெரியுமா, அவன் வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக அவனுடைய சிங்காசனம் இல்லை, அவனுடைய ராஜ்யபாரம் அவனுக்கு ஒரு விக்கிரகமாக இல்லை. இன்றைக்கி நிறைய வாட்டி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை நம்ம வேறு எதுக்காகிலும் நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால், தட் இஸ் அன் ஐடல் இன் ஆர் லைஃப்ஸ். ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பாஸ்டர் தன்னுடைய சூட்கேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு வந்தாராம். வந்தால் என்னாச்சுன்னா, பேக் வந்து ஓவர் வெயிட், எக்ஸ்ட்ரா பேகேஜ், கொஞ்சம் வெயிட் தான், ஆனால் அவன் விடமாட்டான், நீ வந்து இறக்கி வை ஒரு பொருள் அப்படின்னு. இப்போ இவருக்கு 2 சாய்ஸ் இருக்குது, ஒன்று புதுசாக வாங்கின ஒரு ஷூ, அப்படியே நல்ல காஸ்ட்லியான ஒரு ஷூ, இன்னொன்று பைபிள். இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணணும், விட்டு வரணும். இவர் யோசிக்கிறார் யோசிக்கிற, எதா ஒன்று தான் எடுக்க முடியும், எதடா எடுக்கலாம். கடைசியில் பைபிள் தூக்கி போட்டாருங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கணத்திற்கு உரிய காரியம் எது, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ஆர் லைஃப். ரெண்டாவது, வாட் டு யூ லவ்,
முதலாக சொன்னால் வாட் யூ ரெஸ்பெக்ட், எதற்கு நான் கணம் கொடுக்குறேன், தேவனை காட்டில் ஏதாவது ஒன்றுக்கு நான் கணத்தை கொடுக்குறேன்னா அது என்னுடைய வாழ்க்கையின் விக்கிரகம். ரெண்டாவது, வாட் டு ஐ லவ், நான் எதை தேவனை காட்டிலும் நேசிக்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், தேவன் சிருஷ்டித்த காரியங்கள் மேலே நம்முடைய அன்பு தேவனை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதா? சில வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில மனிதர்கள் அவங்க இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில் வந்து, அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா, அதாவது அவங்க இல்லாம என் வாழ்க்கையே இல்லையா, அந்த அளவிற்கு நான் யார் மேலாகிலும் நான் அன்பை வைக்கிறேனா? ஆக அப்படிய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து நாபோத் என்கின்ற ஒருத்தன், பாவம், அவனுடைய தேசத்திலிருந்த ஒருத்தன், அவன்கிட்ட ஒரு சின்ன ஒரு வினியாடு, ஒரு சின்ன திராட்சை தோட்டம் ஒன்று இருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறானா, அதன் மேலேயே நோட்டம், அதன் மேலேயே ஒரு ஆசை. கடைசியில் பாருங்கள், அவனை கொல்றது கூட ரெடியாக இருந்தான், அவனை கொன்னே போட்டாங்க கடைசியில், அவனும் மனைவி சேர்ந்து கொன்னே போட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது மேலாகிலும் நாம் அளவுக்கு மிஞ்சின அன்பை நாம் வைத்திருக்கிறோமா? 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கிறோம், ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். ஏன் போனான் தெரியுமா? தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் கேட்க வேண்டிய கேள்வி, தேவனை காட்டிலும் நான் வேறு யார் மேலாகிலும், வேறு எது மேலாகிலும் நான் அன்பை அதிகமாக வைக்கிறேனா? வாட் டு ஐ ரெஸ்பெக்ட், முதலாவது கேள்வி, நான் யாருக்கு அதிகமாய் கணம் கொடுக்கிறேன்? ரெண்டாவது, நான் யாரை அதிகமாய் நேசிக்கிறேன்? மூன்றாவது, வாட் டு ஐ புட் கான்ஃபிடென்ஸ் இன், எதன் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன்? ரொம்ப முக்கியம். சங்கீதம் 146:3 பாருங்க, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். வேதம் சொல்லுது நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குன்றது ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில சில விக்கிரகங்கள், என் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் என்ன பண்ணும்னு சொன்னா, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் மனுஷர்கள் மேல் அதிகமான நம்பிக்கை இருக்கும். அதனாலதான் யோபு 31 வாசிக்கிறோம், யோபு சொல்லுகிறார், நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் நான் சொல்வேன் உண்டானால், அது 2 வருஷம் கழித்து 28 வாசிக்கிறோம், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதளிப்பேனே. யோபு சொல்கிறாரு, நான் ஒருவேளை என் ஆஸ்தியை பார்த்து, என் பொண்ணை பார்த்து, என்னுடைய நம்பிக்கை இது மேலே இருக்குது அப்படின்னு நான் மனசில் நினச்சிருந்தா கூட, நான் ஆண்டவருக்கு எதிராக செய்கிற குற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா யோபுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய அவருடைய மிருக ஜீவன்களை இழந்தாச்சு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தாச்சு, ஆனால் ஆஸ்தியெல்லாம் இழக்கலை. இல்லை ஆஸ்தியெல்லாம் பொண்ணு வெள்ளி எல்லாம் அவர் வச்சுருந்தார், பயங்கர சீமானாக இருந்தார். இப்போ சொல்கிறாரு, எல்லாமே போயிடுச்சுப்பா, ஆனால் இந்த இருக்குப்பா இவ்வளோ சொத்து, இந்த ஆஸ்தியை, ஆனால் அந்த ஆஸ்தியெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே, இது மேலே நான் என் நம்பிக்கையை நான் வச்சிருந்தால், என் இருதயத்தில் நான் யோசிச்சிருந்தா கூட, நான் தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருப்பேன். சில வேளைகளில் நம்முடைய நம்பிக்கைகள் சோதிக்கப்படும். எப்போ தெரியுமா சோதிக்கப்படும்? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதுலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எதன் மேல் நம்பிக்கை வச்சுருக்கிறோம். சில பேர்லாம் நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய வாட்டி நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மையை மாத்திரம் நம்பியிருக்கிறேன், ஆனால் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நம்ம எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோன்னு. அப்பா ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அப்பா சின்ன அவங்க ஊழியத்திற்கு வந்த புதுசில் பாண்டிச்சேரியில் ஒரு ஊழியக்காரர் கீழே அவங்க ஒரு பெரிய சபையில் அவங்க உதவிக்காய் போயிருந்தாங்க, ட்ரைனிங்காய் போயிருந்தாங்க. அப்போது ஒரு நாள் ராத்திரி ஒரு 4 மாட்டு வண்டி வந்து நின்றுச்சாங்க காம்பவுண்டுக்கிட்ட, சர்ச்சு காம்பவுண்டுக்கிட்ட, நைட்டு 12 மணிக்கு மேலே. அப்போது திடீர்னு அந்த பாஸ்டர் கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்தோடனே அந்த 4 மாட்டு வண்டி வைக்கோல்லாம் ஏற்றிட்டு இந்த மாட்டு வண்டி பார்த்து காரணம் பார்த்து சொன்னார், வண்டி எடு அப்படின்னார். அவன் சொன்னால், ஐயா நைட்டு 12 மணிக்கு நிறுத்திருக்கிறேன், என்னையா பிரச்சனை, காம்பவுண்டுக்கிட்ட தான் நிறுத்திருக்கேன், வண்டி எடுக்கிறியா இல்லையா? அவன் சொல்கிறான், ஐயா இந்த இடம் தான் ரோடு விசாலமாக இருக்குது, யாருக்கும் தொல்லை கிடையாது, ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்து போயிடும் ஐயா. இவன் சொல்கிறான், நீ வண்டி எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு அப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருந்துச்சு பாருங்க. கடைசியில் அவன் கோவமாயிட்டான், அவன் சொன்னான், யோ எடுக்க முடியாது போயா அப்படின்னா பாஸ்டரை பார்த்து. உடனே பாஸ்ட் நேரம் மேலே போனார், போயிட்டு ஒரே ஒரு ஃபோன் தான், ஒரு ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர் கடித்தார். ஒரு 5 நிமிஷம் தான்,
அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு மூணு ஜீப் வந்துச்சு பாருங்க. வந்து அஞ்சே நிமிஷம்தான் நாலு மாட்டு வண்டி துரத்தி வச்சு. அப்பா சொன்னாங்க, அஞ்சு நிமிஷத்தில் மாட்டு வண்டி போயிடுச்சுரா, அஞ்சு வருஷத்தில் ஊழியமே போயிடுச்சு. ஏன் தெரியுமா, அநேக வேலையில் நம்ம நம்பிக்கை எது மேலே வைக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் தெரியும். நான் தான் யோசிச்சு பார்ப்பேன் அப்பா சொல்லும் போது. அந்த பாஸ்டரு அவன் சொன்னான்ல, யோ போயா அப்படின்னால எடுக்க முடியாது போயா அப்படின்னா, அப்போ ரொம்ப அமைதியாக மேலே போனார் பாருங்க. அந்த அமைதிக்கு என்ன காரணம் தெரியுமா, அங்கே தான் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படுற நேரம். அந்த நேரத்தில் அவருக்கு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா, என்னை பேசுனேன் இந்த வருது பேர் வண்டி உனக்கு. ஏன் தெரியுமா, எனக்கு யாரை தெரியும், இன்ஸ்பெக்டர் தெரியும். நம்பிக்கை எங்கே தெரியுமா இருந்துச்சு, ஆண்டர் மேலாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குங்க? நீங்கள் ஒரு வேளை நீ இது பேசுகிற ரொம்ப ஆழமான செய்தியாக இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என் வாழ்க்கையின் தேவைகள் மத்தியில், என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் மத்தியில் நான் யார்கிட்ட ஓடுறேன், ஹூ டு ஐ ரன் டு, என் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? அது தேவனை தவிர அது யாராக இருக்கலாங்க, எந்த மனுஷனாக இருக்கலாம், எந்த ஆளாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், யார் உங்கள் பாஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், தேவனை காட்டிலும் என் வாழ்க்கையில் நான் யார் மேலேயே நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க உங்கள் வாழ்க்கையின் விக்கிரகம். அதுக்கு ஒரு சில தேவையே கிடையாது. என் இருதயத்தில் ஒரு விக்கிரகத்தை நான் வச்சுட்டேன். வாட் டு ஐ புட் மை கான்ஃபிடென்ஸ் இன், என் நம்பிக்கை நான் யார் மேல் வைக்கிறேன். முதலாக சொன்னேன், ஹூ டு ஐ ரெஸ்பெக்ட், யாருக்கு கனத்தை கொடுக்குறேன், தேவனை காட்டிலும் யாரையாவது மதிக்கிறேன்னா கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, ஹூ டு ஐ லவ், தேவனை காட்டிலும் யாரையாக நான் ரொம்ப நேசிக்கிறேன்னா கவனமாக இருக்கணும். மூணாவது, ஹூ டு ஐ புட் மை கான்ஃபிடென்ஸ், யார் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். நான்காவது, ரொம்ப முக்கியம், வாட் டு ஐ ஃபியர், யாரை குறித்து பயப்படுறேன். நம்ம பயப்படுற காரியம் விக்கிரகமாக இருக்கும். தேவனை காட்டிலும் நான் மனுஷன் மேலே பயப்படுறேன்னா, தேவனை காட்டிலும் சில காரியங்களை குறித்து நான் பயப்படுகிறேன்னா, யோவான் 12:42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜபாலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இவங்க யாருன்னா பெரிய பெரிய அதிகாரிகள், ஆண்டவரை விசுவாசித்தாங்க, ஆண்டவரை நேசித்தாங்க, ஆனால் ஜபாலயத்தை விட்டு நம்மளை வெளியே தள்ளிடுவானோன்னு பயந்து வெளியில் சொல்லாமல் இருந்தானோ. மனிதர்களை குறித்ததான ஒரு பயம், மனிதர்களை குறித்ததான பயம். தேவனை காட்டிலும் யார் மேலேயே நான் ரொம்ப பயப்படுறேன்னா, சில சகோதரர்கள் மைண்ட் வைஸ்லாம் கேட்குது, என் மனைவி தான் பாஸ்டர். சில வேளைகளில் நம்முடைய எதிரிகளே நம்முடைய விக்கிரகங்களாக மாற முடியுங்க, நம்முடைய எதிரிகள் விக்கிரகங்களாக மாற முடியும். நீங்கள் கோலியாத்தை எடுத்து பாருங்க, கோலியாத்து அவன் 40 நாளாக நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க, 40 நாள் காலில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி. எவ்வளவு தூரத்துக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கண்டு பயந்து ஓடுறாங்க. அவங்க எதை டோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், யா எவ்வளோ பெரிய ஆளுங்கய்யா, என்ன பெரிய ஹெல்மெட் போட்டிருக்கிறாரியா, என்ன பெரிய ஒரு ஆர்மர் போட்டிருக்கிறாரியா, கையில் எவ்வளோ பெரிய பட்டையா, எவ்வளோ பெரிய ஈட்டியா. அவன் எதிரியே ஐடலாக மாட்டான், விக்கிரகம் மாட்டாங்க. இவன் அவனை பற்றியே புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அப்பா என்ன பெரிய ஆள், இவரை யார் அடிப்பா, இவரை யார் தூக்குவா, யார் போய் இவனோட யுத்தம் பண்ணுவா. அநேக வேளை நம்முடைய எதிரிகள் விக்கிரகங்களாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை குறித்து பயப்படுகிறோம், ஹூ ஆர் வி ஸ்கேர்ட் ஆஃப். கடைசியாக, வாட் டு யூ சர்வ், நான் எதை சேவிக்கிறேன், எதை நான் சேவிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு காரியம் என்ன அவங்கள சேவிக்க வைக்குது, அவங்க மேலே நான் வந்து அவங்களுக்கு ஒரு அடிமை போல் நான் மாறுகிறேன் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் அவர்கள் விக்கிரகமாக மாறுகிறார்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, யாராகிலும் ஒருவருக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். ஒன்று கர்த்தரை நீங்கள் சேவிக்கணும், இல்லை சாத்தானை சேவிக்கணும், இல்லை மனிதர்களை சேவிக்கணும். அதனால தான் கலாத்தியர் 1:10 வேதம் சொல்கிறது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அவர் கிளியராக எழுதுறாரு, அவர்
நான் யாரை போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும்னு ஆசை, மனுஷனையும் பிரியப்படுத்தணும்னு ஆசை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் ஏதாகிலும் விக்கிரகத்தை நான் வச்சுருக்கிறேன்னா, இந்த ஐந்து கேள்விகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் எதற்கு கனத்தை கொடுக்குறேன்? வாட் டு ஐ ரெஸ்பெக்ட்? என் வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை காட்டிலும் நான் வேறு எதுக்காக நான் கனத்தை கொடுக்குறேன்னா, ரெண்டாவது நான் தேவனை காட்டிலும் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னா, மூன்றாவது நான் தேவனை காட்டிலும் வேறு ஏதாகிலும் என் நம்பிக்கையை நான் வைக்கிறேன்னா, நாலாவது தேவனை காட்டிலும் நான் எதற்காக அதிகமாக பயப்படுகிறேன்னா, ஐந்தாவது நான் தேவனை சேவிக்காமல் வேறு எதையும் நான் சேவிச்சிட்ருக்கிறேன்னா, வாட் டு ஐ சர்வ்? இன்னைக்கு ஆண்டு நம்மோடு இடைப்படுவாராக. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பெத்தேல் என்கின்ற ஒரு பகுதி தேவன் கொடுத்த தரிசனம் நிறைந்த இடமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுமே தவிர விக்கிரகம் நிறைந்த இடமா மாறிடக்கூடாது. இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தரிசனங்களை கொடுத்த இடம், தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கின இடம், தேவன் ஆசீர்வதித்த இடமே அவங்களுடைய வாழ்க்கையின் விக்கிரகமாக மாறுகிறது. தி கிரேட்டஸ்ட் idolatry that we can have is the blessing of God. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையின் விக்கிரகங்களாய் மாறிவிட்டதா? தேவனை தேடுவதற்கு நேரத்தை அது கெடுத்து விட்டதா? பாஸ்டர், நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஆண்டரை தேடினேன் பாஸ்டர், ஆண்டர் மேல் நான் நம்பிக்கை வச்சிருந்தேன் பாஸ்டர், ஆனால் இன்றைக்கு நான் எதை நான் அதிகமாய் மதிக்கிறேன்? ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு நான் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், தேவனை நான் நேசிக்கிறேனா? அதான் ஆண்டர் சொன்னார். ஒருத்தன் சொல்கிறான், நல்ல விளைச்சல் வந்துருச்சு. விளைச்சல் வந்த உடனே அவன் சொல்கிறான், நான் என்னுடைய அலங்கத்தெல்லாம் இடித்து பெருசாக கட்டுவேன், ஆத்துமாவே நீ பூரித்து சந்தோஷமாயிரு அப்படின்னு ஆண்டர் சொல்கிறேன். ஏன்பா, இன்னைக்கு உன் மரணம் ஏற்பட்டால், இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டு போனால், நீ சேர்த்ததெல்லாம் யாருதுப்பா? இன்றைக்கி நிறைய வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் விக்கிரகங்களாய் மாற்றிவிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலேயே இருதயத்தில் உள்ள விக்கிரகங்கள் நீக்கப்படுவதாக. ஒருவேளை நம்ம வெளியரங்கமான விக்கிரகங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். என் இருதயத்தில் ஏதாவது விக்கிரகம் மறைஞ்சிருக்காப்பா? இருதயத்தில் ஏதாகிலும் விக்கிரகம் மறைஞ்சிருக்கா? உம்மை காட்டிலும் அதிகமாய் நான் எதையாகிலும் மதிக்கிறேனா? உம்மை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறேனா? உம்மை காட்டிலும் அதிகமாக எதன் மேலாகி நான் நம்பிக்கை வைக்கிறேனா? உண்மை காட்டிலும் நான் எதற்காகிலும் அதிகமாக பயப்படுகிறேன் நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை காட்டிலும் உங்கள் சத்துருக்களுக்கு பயந்துட்டுருக்கீங்கன்னா, அவங்க உங்கள் விக்கிரகம். உங்கள் கடன் பிரச்சனையை நீங்கள் ஆண்டவருக்கு மேலே நீங்கள் பயந்தீங்கன்னா, தட் இஸ் அன் ஐடல். நான் யாரை சேவிக்கிறேன்? மனுஷனை சேவிக்கிறேன்னா, இல்லை தேவனை சேவிக்கிறேன்னா? தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, ஆனால் நான் சேவிக்கிற ஒருத்தன் இன்னொன்று ஆப்போசிட்டாக சொல்கிறான். நான் யாரை சேவிக்கிறேன்? வேதம் சொல்லுது கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, ஆனால் ஆஃபீஸில் சொல்கிறாங்க பரவாயில்ல ஏமாத்து. நான் யாரை கேட்குறேன்? சரி, அதுதான் ஹூ டு ஐ சர்வ்? ஆண்டவர் கிடக்கிறாருங்க ஒரு பக்கம், ஆண்டவர் எனக்கு காசு கொடுக்குறாரு, என் பாஸ் தான் கொடுக்குறாரு, அவன் சொல்கிற செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு நான் வந்து ஆண்டோடைய வார்த்தை புறம்பே தள்ளி மனுஷனை சேவிக்கிறேன்னா, அவன் எனக்கு ஐடல், அவன் என்னுடைய வாழ்க்கையினுடைய விக்கிரகம். நான் அவனுக்கு செல வைக்கணும்னு அவசியம் இல்லை, என் இருதயத்தில் அவனை சுமந்துட்டுருக்க விக்கிரகமா? எனக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறேன், ஆண்டவர் என்னோடு இடைப்படுங்கப்பா, என் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுமா? ஆண்டவரே, எல்லோரும் கண்களை மூடுவோமா?

நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஐந்து கேள்விகளுக்கு எங்கள் பதிலாய் நீர் இருக்கட்டும். நான் யாரை கனப்படுத்துறேன், என் பதில் நீங்க. நான் யாரை நேசிக்கிறேன், என் பதில் நீங்க. நான் யார் மேல நம்பிக்கை வைக்கிறேன், என் பதில் நீங்க. நான் யாருக்கு பயப்படுறேன், என் பதில் நீங்க. நான் யாரை சேவிக்கிறேன், என்னுடைய பதில் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான். இந்த ஐந்து கேள்விகளுக்கு வேற யாராச்சும் என் மனசுல வராங்கன்னா என் வாழ்க்கையின் விக்கிரகம், நான் அவங்கள தூக்கி எறிகிறேன் இயேசுவின் நாமத்தில். என்னுடைய முழு மரியாதையும் கனம் உமக்கு மாத்திரம்தான். என்னுடைய முழு அன்பு உமக்கு மாத்திரம்தான்ப்பா. என் முழு நம்பிக்கை உன் மேல் மாத்திரம்தான் ஆண்டவரே. நான் பயப்படுகிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தான்ப்பா. நான் சேவிக்கிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தான். வேற யாரும் இல்லப்பா, வேற யாரும் இல்லாண்டவர்.

0: தம்பி தங்கச்சி, சில வாலிபர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ யாரை நேசிக்கிற? ஒரு தேவனை அறியாத ஒரு பையன், தேவனை அறியாத ஒரு பிள்ளை. உனக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, ஆனா தேவனை காட்டிலும் நீ யார் மேலேயோ அவர்களை ஒரு விக்கிரகம் போல நீ சேவிச்சிட்டு இருக்க, விக்கிரகம் போல நேசிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலர் இடைப்படுகிறார். நான் ஏன் இதை பேசுறேன்னு தெரியல. But I want to reach out to your young boy, a young girl here in this place, who you are loving more than God. தேவனுடைய வழியில இல்லாத, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காத, உனக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பானதுன்னு தெரியும், நல்லா தெரியும். இருதயத்தில் எத்தனையோ செய்திகளை கர்த்தர் நேரடியாக உங்களோட பேசியிருக்கிறார். You are an idol worshipper. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும். என் இருதயத்தில் ஏதோ ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெண்ணிற்கு உம்மை காட்டிலும், உடைய வார்த்தையை காட்டிலும் அதிக கனத்தை நான் கொடுத்துட்ருக்கிறேன். உம்மை காட்டிலும் அதிகமான நேசத்தை நான் அவர் மேலே வச்சிருக்கிறேன். யூ ஹவ் கம் டு அ பாயிண்ட் வேர் யூ ஆர் லைக், ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் காட், ஐ எம் ஸ்டில் ஃபைன். ஒருவேளை இந்த இடத்துல நீ வந்திருக்கலாம், கடவுளே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவரே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பையன் தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும். இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார். தேவனுக்குரிய இடத்தை வேற எந்த மனுஷனுக்கும் தேவன் விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த இடத்துல நீங்க வேற யாரையுமே ஃபில் பண்ண முடியாது. நோபடி, நோபடி. அது உங்க பெற்றோர்களா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், உங்க பெரிய பாஸா இருக்கலாம், வருஷக்கணக்கில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற ஆளா இருக்கலாம். பட் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. வேற யாரும் அதை நிரப்ப முடியாது. தேவனை நேசிப்பதை காட்டிலும் வேற எந்த மனுஷன் மேலையும் இந்த உலக அன்பெல்லாம் மாறி போயிடும். தேவன் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை வேற எந்த மனுஷன் மேலையும், எந்த பொருள் மேலையும் வைக்காதீங்க. ஆஸ்திகள் மேல வைக்காதீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் மேல வைக்காதீங்க. சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு. நாங்களோ ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கோம். அவர் மேலதான் எங்க நம்பிக்கை, அவர் மேல எங்க நம்பிக்கை. யாரை குறித்து பயப்படுறேன்? அது எவ்வளோ பெரிய மலையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்காக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருக்கலாம், நான் அவர்களை குறித்து நான் பயப்பட போகிறதில்ல. என்னுடைய ஒரே ஒரு பயம் தேவன் மேலே மாத்திரம்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். நான் வேற யாரை குறித்தும் பயப்பட போகிறதில்ல. அவங்க ஆயுதங்களை குறித்து நான் பயப்பட போகிறதில்ல. அவங்களுடைய மார்க்கவசங்களை குறித்து நான் பயப்பட போகிறதில்லை. அவங்க ஈட்டியை குறித்து பயப்பட போகிறதில்லை. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கடைசியாக நான் யாரை நான் சேவிக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லும் பொழுது அதை இன்னொருத்தங்க அதுக்கு எதிராக உங்களை செய்யும்படி அவர்கள் சொன்னால் நான் யாரை சேவிக்க போறேன்? நம்மளுக்கு ஒரு தைரியம் வரணும். ஐயா, எங்க தேவன் இதான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எதிர்மறையா நான் செஞ்சு உங்களை நான் சேவிக்க முடியாது. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல. அதோடைய விளைவு என்ன தெரியுமா? அக்னி ஜுவாலையில் தூக்கி போடுவான்றான். ஆண்டு எங்களை விடுதலை ஆக்குறவரோ விடுதலை ஆக்கலையோ, நீ தூக்கி போட போறியோ போடலையோ, எங்களால் முடியாதியா? அதுதான், அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு வேணும். என் இருதயத்தில் எந்த மனுஷனும் ஒரு விக்கிரகமாக இருக்க மாட்டான். அது எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் எதை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் உம்மை மாத்திரம் சேவிப்பேன். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் சேவிப்பேன். I will serve only you. There will be no idol in my heart. நீர் செய்கிறதற்காய் நன்றி அப்பா, செய்கிறதற்காய் நன்றி. நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசியா ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் ஏசியா ஆவடி @gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம்.
1: கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்பீர்கள். அநேகர் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டு நெருங்குவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தரை வழிநடத்தி செல்வாராக. நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரணப்பட்ட நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக இன்று உங்களுடைய சாட்சியை அநேக ஜனங்கள் கேட்கப்படுறாங்க, உங்களுக்கு ஜெபிப்பாங்க, அநேகர் ஆண்டவர் இன்னும் மிருக பற்றி கொள்வார்கள். புதிதாக பார்க்கிறவர்கள் கூட உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. சரி, நம்ம நிகழ்ச்சி நேராக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் பிறந்த இடம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைகள், மனைவி, இப்படிப்பட்ட காரியங்கள் லைட்டாக சொல்லுங்கள்.
2: சரி,
1: பிறகு அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம்.
2: என்னோடய பேர் வந்து பிரதீஷ்குமார். சொந்த ஊர் வந்து தடிக்காரங்குணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழைத்துவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அம்மா இருக்காங்க, அப்பா கூட இருக்காங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு சகோதரிங்க. ஒரு சகோதரி நாகர்கோவிலில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சகோதரி வந்து மதுரையில் இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் வீடு வந்து பனிச்சமோடு. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு அகமியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ஆரோன், அவன் 2 வயசு தான் ஆகுது. இதுதான் என்னுடைய குடும்ப நிலவரங்கள்.
1: சரி சரி. அப்போ நீங்கள் இளம் வயதிலிருந்து உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பது குறித்து லைட்டாக சொல்லுங்க.
2: ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்த நபர் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு பரம்பரையான ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் பிறந்து கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துல எல்லாம் நான் என்ன இணைச்சிருக்கேன். அதில் இந்த ஷாகா அப்படிங்கிற ஒரு பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த பயிற்சியிலெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலையும் தடிக்காரணம் பஞ்சாயத்தில் அதிலையும் நான் செயலாற்றியிருக்கிறோம். ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி.
1: என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க?
2: அவர் வந்து பாத்திரம் வியாபாரம் பண்ணுவார். வியாபாரம் தான், தலையில் கூடையாக சுமந்து ஒரு ஊராக கொண்டு விற்கிறவர். வேலைக்கு போகிறதோட அந்த மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் வேலைகள்லாம் செய்வாங்க. நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். ஆனால் எப்படி எங்கள் குடும்பம் வறுமைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிப்பாக இருக்கும், நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய நாள் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட்ட சூழ்நிலை. எல்லா டைமும் இல்லை, ஆனால் நிறைய நாளில் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் இருந்தோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்பாவை குறித்து, நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டுருந்து. அப்போது நான் எப்படி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத சாட்சியை தான் இன்றைக்கி மக்கள் சொல்ல வந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முன்பதாக, நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுபவம், எந்த அனுபவ ரீதியாக நீங்கள் வந்தீர்கள் என்பதை
2: கண்டிப்பாக
1: மக்கள் முதலாவது சொல்லுவோம்.
2: இப்போது ஒரு டைமில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சந்திய நாமம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நிறைய ஹிந்து வீட்டில் அது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டெய்லி 6 மணி 6 டைமில் அந்த சந்திய நாமம்னு சொல்லிக்கிட்டு ஒன்று, அது என்னென்னா திருவிளக்கு போட்டு வச்சு அந்த ஹிந்து சாமிகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் அம்மா பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இரவு உணவே கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. அப்போ சின்ன வயசில் இருந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக தான் நான் வளர்ந்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 18 வயசுலாம் வர்ற டைமில் நமக்குள்ளாடியே ஒரு ஞானம், கூடுதல் அறிவு வளர ஆரம்பிக்கிற டைமில் கடவுள் பற்றி எனக்கு ஒரு தேடல் உண்டாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோவிலில் நான் தான் வந்து செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில், அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த பொறுப்பில் இருந்து அந்த கொடை எல்லாமே, அந்த திருவிழாவை எல்லாமே நான் நடத்தியிருக்கிறேன். அந்த டைமில் தான் நான் அநேக நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி போயிருந்து நான் தனியாக மனசு உடைஞ்சு நிறைய நாள் நான் பிரார்த்தனை செய்ததுண்டு. என்னுடைய பிரார்த்தனையுடைய முக்கியமான பாயிண்ட்டே இதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிக்கிறாரு, அந்த குடி பழக்கத்திலேருந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை வந்து மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வந்து நான் எப்போவுமே பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளாடியே ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி தான் என்னை வந்து கிறிஸ்துவுக்குள் திருப்புவதற்கு மூல காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த சுவாமிக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கொடை வர்ற டைமில் வாற்று சாராயம் வாங்கி வைக்கணும். நிறைய இடங்களில் பிராண்டி வாங்கி வைப்பாங்க, ஆனால் வாங்கி வச்சுருக்குறோம். அப்போந்தான் நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம கும்பிடுகிற ஒரு கடவுளுக்கு நம்ம வாற்று சாராயம் வாங்கி வச்சா தான் அது கொடையிலே அது பிரதானமாக இருக்குது.
1: இப்போ வாற்று சாராயம்னா சொந்தமாக தயாரித்து சுத்தமாக,
2: ஆமாம், அந்த கருப்பட்டி எல்லாம் போட்டு
1: சொந்தமாக தயாரித்து
2: மலைப்பிரதேசங்கள்லாம் பண்ணுவாங்க.
1: சரி சரி,
2: அந்த மாதிரி பட்டதான் வாங்கி வைக்கணும். இப்போ வந்து நிறைய டாஷ்மார்க்லேருந்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இதை கொச்சைப்படுத்தி நான் சொல்லுவதில்லை, எனக்குள் உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் வந்து குடிக்கிறாரு, அதனால தான் எங்கள் குடும்பத்தால் ஒரு நிலைமைக்கு வர முடியலைங்கிறத கண்கூட அனுபவிச்சவனா. அப்போ இந்த குடிப்பழக்கத்தை அவர்கிட்ட இருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்கிற என்னுடைய கடவுளை குடிக்கிற நேரத்தில் நான் எப்படி எங்கள் அப்பாவுடைய குடியை மாற்றும்படி அதுக்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு உண்டாச்சு. அப்போந்தான் நான் வந்து கடவுள் பற்றி நிறைய அனலைசிங் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம உண்மையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறது கடவுள் தானா அப்படிங்கிறத பற்றி கடவுள் அனலைசிங்னு சொல்லிட்டு கடவுள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கடவுளுடைய குவாலிட்டிகளை பார்க்குற டைமில் நிறைய நான் யோசிச்சுருக்கேன். அந்த நாங்கள் கும்பிடக்கூடிய அந்த சுவாமி, அந்த டைம் கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சுவாமி, அது ஒரு பாடலில் வரும், கால் மாடு வேகும் முன்னே தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு. இப்போ எனக்கு அதோட அர்த்தம் சரியாக புரியாமல் இருந்து, இந்த கோவில் கொடையிலெல்லாம் அந்த வில்லுப்பாட்டுன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வில்லுப்பாட்டு வரும், அந்த வில்லுப்பாட்டிலெல்லாம் இதை அப்படியே பாடுவாங்க. நான் கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை வந்து எரிக்கிற டைமில் அவனுடைய கால் மாடு வேகும் போது தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு, அந்த பிணத்தை தின்னுகிற ஒரு கடவுளாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, உண்மையிலே நம்ம கடவுளை தான் தொழுகிறோமா, இல்லை இதுதான் கடவுளா அப்படின்ட்டு ஒரு கடவுள் பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாச்சு. உண்மையிலே கடவுள் இருக்காங்களா, இந்த மக்கள் எல்லாம் கடவுளை கும்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாச்சு. ஆனால் என்னால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகமாக இருக்கவும் முடியலை. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்புகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இயற்கையாக படைக்கப்பட்டதே இருக்காது. அப்போது ஒரு படைப்பாளின்னு இருக்கிறாரு, நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் தானான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி உண்டாச்சு. அப்போ நானாகவே ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, கடவுளை வைத்து எல்லாருமே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, கடவுளை வச்சு எல்லாருமே வியாபாரம் போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இன்றைக்கி நான் என்னுடைய மதத்திலிருந்து இந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு அப்படின்னு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அப்படி தான், இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒரு நபரை கடவுள்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆனால் இது எதுவுமே கடவுள் இல்லை, உண்மையான கடவுள்னு வேறு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு உள்ளாடி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் நம்புறதுக்கான ஒரு காரணம் கூட, நான் வந்து 10ஆம் கிளாஸோடு தான் படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எனக்கு முன்னாடி ரெண்டு சகோதரிங்க இருந்தனால அவங்கள வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னுடைய பொறுப்பும் ஆனதுனால என்னுடைய படிப்பை வந்து நான் 10ஆம் கிளாஸோடு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக கூலி வேலைக்காக தான் போனோம். என்னுடைய முதல் அனுபவமே கேரளாவுக்கு கொத்தனாருக்கு கையாளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைக்காக நான் போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போன உடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, மலப்புரம் அந்த இடம், அந்த கான்ட்ராக்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், பால் குப்பி கொண்டு வந்தியான்னு கேட்டார். ஏன்னா அன்றைக்கி நான் 14 வயசு, வெள்ளையாக இருப்போம், அரும்பு மீசை வந்திருந்த டைமு, வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சரியான தகுதி கூட இல்லாத அந்த வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். இப்போ காலங்கள் கடந்ததுக்கு பிறகு செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல ஆராட்டுப்புழா அப்படின்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல ஒரு நதி, பெரிய ஒரு நதி போகுது, ஒரு பம்பை நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதியில் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஊரில் எல்லாம் அந்த குளங்கள் எல்லாம் குளித்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேராக சேர்ந்து என்ன பண்ணோன்னா, அந்த பெரிய நதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வீதி இருக்கும், இந்த நதியை இவங்க எல்லாருமே நீந்தி அந்த சைடு அந்த கரைக்கு போகிறதா இவங்களோட திட்டம். அதில் ஒரு பாலம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சரியாக நீச்சல் தெரியாது, லைட்டாக தெரியும். நானும் இவங்க கூட நீந்த ஆரம்பித்தேன். இவங்க நீந்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துடைய ஃபில்லரில் போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் நீந்தி போக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பகுதி எல்லாம் போயிருப்பேன், அப்போந்தான் தெரியுது அந்த நதியில் வந்து பயங்கரமான நீர் ஒழுக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அமைதியாக போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் நீந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு அடியில் பயங்கரமான இழுப்பு வர ஆரம்பிச்சு, என்னால் வந்து நீந்தவே முடியலை. இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் என் மனசுக்குள்ளே உண்டாகுது. இப்போ அங்கே எப்போவுமே சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த பம்பா நதினு சொல்லக்கூடிய அந்த நதியில் வருஷத்துக்கு ஒன்று இல்லைனா ரெண்டு பேர் இறந்து போவாங்க. ஆனால் கண்கூடாவே பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் அவங்க கொண்டு போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய கை கால் எல்லாமே தளர்ந்தாச்சு. நான் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுறேன், ஏன்னா எனக்கு ரெண்டு சகோதரி இருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படியாச்சும் நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் கை என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை, நீந்த முடியலை, என்னால் திரும்பவும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு நடு கண்டிஷனில் நான் மாட்டியிருக்கேன். அப்போ ரொம்ப நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்றேன், எப்படியாவது எனக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டேன், ஒன்றுமே வரல. கடைசியாக நான் என் மனசுக்குள்ளே சொன்னேன், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி இப்போ நான் கூப்பிட்ட கடவுளுக்கெல்லாம் மிஞ்சி இன்னும் ஒரு சக்தி இருப்பது உண்மை அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையை நான் விட்டுட்டேன். நான் என் மனசு இப்போ என் மனசு சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற, உன் ஃப்ரெண்டெல்லாம் சத்தம் போட போகிறாங்க, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல மிதக்க போகிற, உன்னை தூக்கிட்டு போய் நாளைக்கு ஆம்புலன்ஸில் உன்னுடைய சொந்த ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு என் இருதயம் சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரில, நான் அப்படியே என்னால் நீந்த முடியலை, நான் அப்படியே கையை விட்டுட்டேன். நான் ஆச்சரியம் பாருங்கள், நான் கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன், என் கால் வந்து ஏதோ ஒன்றுக்கு மேலே தட்டுப்படுது. நான் நிற்கிற இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட அது என் இடுப்பு அளவு தண்ணி தான் அதில் இருக்குது, கீழே பயங்கரமான இழுக்கு. அந்த கல்லுக்கு மேலே நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஓடலை. என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஏய் வா வான்னு கூப்பிட்றான். நான் அந்த இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நின்று நல்லா மூச்சு நல்லா வாங்குது, கை காலெல்லாம் கொஞ்சம் உதறுற மாதிரி இருக்குது. அந்த நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இழுப்பு தண்ணியிலே அப்படியே ரிட்டன் நீந்தி அந்த பக்கம் போயிட்டேன். அப்போ தான் நான் அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது இந்த உலகத்தில், அந்த உண்மை கடவுளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எப்படியாவது நம்ம அந்த உண்மை கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், நம்மளை இன்றைக்கி காப்பாற்றின கடவுள். நம்ம கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணோம், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, நான் இப்போ கூப்பிட்ட கடவுளை தவிரவும் இன்னொரு கடவுள் இருந்தால் அவங்க என்னை காப்பாற்றட்டும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன ஒரு சக்தி காப்பாற்றிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் கண்டிப்பாக வந்து இந்த கடவுளை இது வந்து உண்மையான கடவுளாக இருக்காது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஊரில் வந்து ஒரு சின்னதாக வியாபாரங்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட இதை நான் சொல்லலாம். ஒரு முறை எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அது இறச்சு குளத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது, பாஸ்டர் பெஞ்சமின் அவங்களுடைய குடும்பம், அவங்களும் அவங்க மனைவியும். அப்போ நான் வந்து ஹிந்துவாக தான் இருக்கிறேன், என் கையில் இருந்த நூலெல்லாம் நான் கட்டியிருப்பேன். ஒரு முறை எனக்கு அவங்கள ஒரு பழக்கம் உண்டான உடனே அவங்க என்கிட்ட காமித்த அந்த அன்பு, அந்த குடும்பம், நான் எப்போ வந்தாலுமே நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்கிட்ட பழகவே இல்லை, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு நபராகவே என்னை வந்து பாவித்தாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரும் அவங்களுடைய மனைவியும் அவங்க ஒரு சபையை வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் அந்த ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். என்னுடைய கணிப்புப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அது வந்து இவங்க கும்பிடுற இயேசுவும் இல்லை, நம்ம கும்பிடுற கடவுளும் இல்லை, அதை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த திங்கிங் தான் எனக்கு இருந்துச்சு. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோம். இப்போ அவங்க கடவுளை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி, கடவுள் உங்ககிட்ட பேசியிருக்காரான்னு கேட்டேன். அது நீங்கள் சபையில் போனீங்கன்னா வசனம் மூலம் பேசுவார் அப்படின்னாங்க. உடனே நான் அவங்கக்கிட்ட, இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க, ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம படித்த உடனே அது யார் வேணாலும் படிக்கலாமே, அதை நீங்கள் வந்து கடவுள் வசனம் மூலம் பேசணுவாங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்காத கடவுளை நம்ம எப்படி இங்கே கும்பிட முடியும் அப்படின்னா, இங்கே சபைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை கடவுள் தெரியும் அப்படின்னாங்க. நானும் அதை சிரிச்சுட்டு அப்படியே கடந்து வந்துடுவோம். ஒரு வாட்டி நான் வீட்டில் இருக்கிற டைமில் இதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களுடைய கன்வென்ஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த அம்மா அந்த ஃபாஸ்டர் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆகிட்டு அந்த அம்மா தான் பேசினாங்க ஃபோனில், இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ற டைமில் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் உண்டு. உடனே நான் எங்கள் அம்மாவிட்ட சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் இருக்குது, நம்மளை கூப்பிட்றாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குல்லடா, அது இன்றைக்கி பௌர்ணமி தான், அதில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல அந்த பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியையும் இந்த திருவிளக்கு பூஜையில் வர சொல்லு. அவங்க இந்த திருவிளக்கு பூஜையை வந்து முடித்தவொன்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக வந்து அவங்களுடைய சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம். நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அவங்கள சந்திக்கிற டைமில் அவங்க என்கிட்ட நல்ல அன்பாக தான் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்துட்டு நான் நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள் உண்டு. அப்போ பைபிள் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் கடவுளை பற்றி தேடுறீங்க இல்லையா, இதை படிங்க, உங்களுக்கு கடவுள் பற்றி நிறைய விளக்கங்கள் தெரியும் அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இந்த பைபிளில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது, இதில் வந்து புதிய ஏற்பாடை வந்து நீங்கள் முதல்ல படிங்க. எதுக்காகனா, புதிய ஏற்பாடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு படிக்கும்போது நிறைய கேள்விகளுக்கான விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், அதனால் புதிய ஏற்பாடை நீங்கள் முதல்ல படிங்கன்னாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, இவங்க ஏன் புதிய ஏற்பாடை முதல்ல படிக்க சொல்கிறாங்க, ஒருவேளை அதில் ஏதாவது உள்குத்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடை தானே நான் படிக்க ஆரம்பித்தேன் இவங்க பைபிள் தந்தப்போ. இந்த பைபிள் வாங்கி நான் படித்தப்போ உண்மையிலே எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கேள்வியே, உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் எப்படி உயிரினங்கள் வந்துச்சு, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அறிவியல் இன்றைக்கி அறிவியலில் ஒரு வாட்டி ஒரு நபர் என்கிட்ட பேசுகிற டைமில் சொன்னார், அவர் நாத்திகர், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை வரலாறை பற்றி சொல்லி கொடுத்தாரு. இப்போ எனக்கு, நான் உடனே அவர்கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி என்னென்னா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னா இன்றைக்கும் நிறைய குரங்குகள் இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் நிறைய குரங்குகள் பார்க்குறேன், அந்த குரங்கிலிருந்து ஏன் இப்போ மனுஷன் தோன்றலை? முட்டையிலிருந்து தான் கோழி உண்டானதுன்னு நம்ம படிக்கிறோம், இன்றைக்கும் முட்டையிலிருந்து தானே கோழி உண்டாகிறது. இப்போ குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் இன்றைக்கும் குரங்குகள் இருக்கே, அந்த குரங்கிலிருந்து ஏன் மனிதன் தோன்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த படைப்புகளுக்கான சரியான ஒரு இது எனக்கு வந்து எங்கேயுமே, நான் நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு இதை வந்து படிக்கிற டைமில் அந்த ஒவ்வொரு படைப்பையும் பற்றி அதில் போட்டிருந்தப்போ எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிறது மாதிரியும் இருந்துச்சு. இப்போ இந்த பைபிள் எப்போ எழுதப்பட்டதுன்னெலாம் கேட்டேன், அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அறிவியல் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் போயிட்டு இருந்து. அதில் அந்த ரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வரும். அதை படித்தப்போ அவர் ஒரு சின்ன தவறு பண்ணுவார், அதை பார்த்த உடனே எனக்கு அந்த பைபிள் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகிட்டு. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்கள்லையும் கடவுளுடைய சில குவாலிட்டிகள் அப்படி இருந்துச்சு, கடவுளே நிறைய சேட்டைகள் பண்ணுறாரு. அப்போ என்னுடைய கேள்வி தான், கடவுள் இது பண்ணும்போது அவரை ஆராதிக்கக்கூடிய நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு. அப்போ நம்ம பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அன்னைக்கு பெரிய ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்போ இதுலேயும் அந்த மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கு பிறகு சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றென்றால் போயிருக்கேன், போயிட்டு இந்த சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனோம். இப்போ சர்ச்சுக்கு வாங்க கடவுளை பார்க்கலான்னு சொன்னாங்களே, போய் சர்ச்சில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நான் ஹிந்து தான், நான் கையில் கயர்லாம் கட்டியிருக்கிறோம், நெட்டியில் பொட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு சபையில் அவங்களுடைய தம்பி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சபை, இடைக்கோடுங்கிற ஒரு இடத்துல, கௌஸ்கி பாஸ்டர் அவர், அந்த சபையில் போனோம். போய் பின்னாடி போய் உட்காந்துருந்தோம், முன்னாடி போகலை, லாஸ்ட்டில் தான் போய் நின்று. நான் போனதே என்ன அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் போனேன். அதாவது அங்கே என்ன நடக்குது, ஏன்னா நான் ஒரு கோவிலில் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்து கொடை நடத்தியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாமே நமக்கு தெரிந்திருந்ததுனால இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இது உண்மையிலே இவங்க ஆராதிக்கிறாங்களா இல்லை நம்ம அங்கே பண்ணுறது மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்களான்னு பரிசோதனை பண்ணதுக்காக தான் போனேன். அப்போ அங்கே பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கிற டைமில் நடந்த ஒன்று ரெண்டு சம்பவங்கள். அங்கே பாடல் நடந்துக்கிட்டு இருக்கும், சகோதரர்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பேர் செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க, நடந்த சம்பவங்கள் இது, செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவர் அங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. சாட்சி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி நேரம் கொடுக்குறாங்க, ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க, ரெண்டு பெண்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய திங்கிங்கில் நடந்தது என்னென்னா, ஒரு இவங்கக்கிட்ட பெரிய பயபக்தி இருக்கிறது மாதிரியும் தெரியல, சரி எல்லாம் நம்ம அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூவாக போனேன், ஒரே வாரம் போகலை. போய் காணிக்கையை போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா உண்டு, சுசீலா அப்படின்னு பேர் அவங்க அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆராதிக்கும்போது யாருமே கண்ணை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, மனசை விட்டு ஆராதிங்க. நான் ஆராதிக்கவே போகலை, நான் உண்மையில சொல்ல போனா வேடிக்கை பாக்குறதுக்காக தான் போனோம்.
1: இந்த டைம்ல நீங்க வந்து அந்நிய தேவர்களை வழிபட்டு இருந்தீங்களா?
2: அந்நிய தேவர்களை நான் வழிபட்டு தான் இருந்தேன். அப்ப நான்
1: பொறுப்பு அங்கேயும் போயிட்டு
2: இருக்கேன். அதாவது என்ன, என்னுடைய திங்கிங் ஒரு தேடல், அவ்வளவுதான், இறை தேடல்னு கூட சொல்லலாம். உண்மை கடவுள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய.
1: ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு
2: இருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க சொல்றாங்களே, நம்ம மதங்கள்ல இப்படி நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்க போனோம். உண்மையில சொல்ல போனா எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஆனா அவங்களுடைய அன்புனால நான் ரெண்டு மூணு வாரம் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு சின்ன ஒரு வியாபார ரீதியாயிட்டு வந்தேன். என்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச் வந்து, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மூணு நாலு வாரம் நான் போயிருப்பேன். இந்த சபைக்கு நான் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. நான் ஆராதிக்க போகல, நான் சும்மா தான் போனேன், பார்வைக்காக தான் போனேன். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அப்படின்னு நம்புறேன். அப்போ போனப்போ அங்கே போயிட்டு சொந்தமாக சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு கூட ஒரு சதுரடி இடம் கூட கிடையாது. நாங்கள் வந்து அந்த வாழைத்தூள் அப்படிங்கிற கிராமங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிழைப்புக்காக எங்கள் அப்பா போனவங்க, அங்கே போய் இருந்த நிலங்களை அவங்க அவங்களுக்காக வேலி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷம் இருந்ததுனால கவர்மெண்ட்டு பாவம் பார்த்து ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அப்போ எங்களுடைய பெயரில் அரசாங்கத்தில் ஒரு சதுரடி இடம் கூட எங்கள் பேரில் கிடையாது. எங்கள் அப்பா பேர்லையும் கிடையாது, எங்கள் அம்மா பேர்லையும் கிடையாது, எங்கள் பேர்லையும் கிடையாது. நான் அங்கே போன கொஞ்சம் நாளையிலே அந்த சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் எனக்கு உண்டாச்சு. வெளிநாட்டுக்கு டூர் போட்டேன், என்னுடைய பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி வந்து. அப்போ எனக்குள் ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்குல்ல அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே வருது. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப இன்னொரு யோசனை எப்படி வருதுன்னா, நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு போகிறோம், இது யார் பண்ணாலும் கிடைக்கிற ஒரு விஷயம் தானே. இதில் என்ன, இந்த சர்ச்சுக்கு வந்தனால தான் கிடைச்சின்னு இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து. ஆனால் உண்மை என்னென்னா, நான் அங்கே போனதுக்கு பிறகு உண்டான ஆசீர்வாதம் தான் அது. அதை நான் அது அப்போ புரிஞ்சிக்கல, ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சபையில் நடந்த சில சம்பவங்கள்னாலையும் எனக்குள்ள ஒரு தேடல் இருந்து அதுக்கு சரியான விடை கிடைக்காதனால அந்த சபையை விட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி நான் ஆண்டவருக்குள்ளாடி வந்தேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 4-5 பேர் நல்ல நண்பர்கள். நண்பர் அப்படிங்கிறத விட சகோதரர்கள் தான். எங்கள் அம்மா அப்பாக்கு பிறகு அவங்க தான் எனக்கு. அவங்களும் அப்படி தான், நாங்கள் எல்லாருமே அவ்வளவு இணை பிரியாத நண்பர்களாக இருந்தோம்.
1: அது பிஸ்னஸில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஸாக இருந்தீங்களா?
2: பார்ட்னர்ஸ்னே சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே ஒரு 4 or 5 பேர் நாங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் 5 பேருமே பார்க்கலாம். அவ்வளோ சந்தோஷம்.
1: சேர்ந்தேசியும்
2: அது பார்ட்னர்னு சொல்ல முடியாது, அண்ணன்னு சொல்ல முடியாது, தம்பின்னு சொல்ல முடியாது, அப்படி பிரிக்க முடியாத உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல நண்பர்கள், எல்லாருமே நல்லவங்க தான், நல்ல சந்தோஷமானவர்கள். ஆனால் இது தேவனுடைய திட்டம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சு, எங்களுக்குள்ளாடி ஒரு மனக்கசப்பு எங்கள் 5 பேருக்குள்ளாடியும் வந்துட்டு. அதில் அவங்க 4 பேரும் ஒன்று, நான் தனியாக மாற்றப்பட்டுட்டேன். இப்போ என்னால் இதை தாங்கவே முடியலை. நான் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய எனக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுக்க முடியலை. அந்த பிரிவு, அவ்வளோ அன்பாக இருந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு மனக்கசவு, எனக்கு ஒரு கெட்ட பேர் அதில் உண்டானது மாதிரியான ஒரு சூழலெல்லாம் வந்தப்போ என்னால் அதை வந்து சரியாக ஜீரணிக்க முடியலை. எனக்கு தூக்கம் போயிட்டு, நைட்டு தூங்குவே தூக்கம் வராது. எங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா விடுறா, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்போம், நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு நீ புதிய வாழ்க்கையை பாரும்பாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோம், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னோம், எவ்வளோ பேர்கிட்ட சொன்னாலுமே எனக்கு மனசில் வந்து அது ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே, 3 மாதத்துக்கு மேலே நைட்டு சரியாக எனக்கு தூக்கமே கிடையாது. தூங்க போனோம் அப்படின்னா எனக்கு வந்து தூக்கம் வராது. விடிய காலையில் 3:30-4 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த தூக்கம் வரும். அது வர நான் அப்படியே முழிச்சே இருந்து அந்த லைட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோவுக்கும் மனசுக்குள்ளாடி எனக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு சூழல். அப்போ எனக்கு மேரேஜும் ஆகலை. கடைசியாக நான் ஒரு நாள் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்வு நம்ம பண்ணணும். இப்படி நமக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வந்துட்டு, நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்த மாதிரியும் வந்துட்டு, இனி வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நமக்கு மேரேஜும் ஆகலை, ஒரு 5 சென்ட் இடம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் காசு இருக்குது, எப்படியும் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவும் போதும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு ஒன்று பண்ணுவோம். அது ஒரு சனிக்கிழமை நடந்த சம்பவம். நான் என்ன பண்ணேன்னா, நேரே ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துல கூடுவோம் எப்போவுமே. அந்த இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு இதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தீர்க்கமாக அந்த நைட்டு நான் அப்படி முடிவு எடுத்துட்டு இதைத்தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இது அவங்களுக்கு கூட தெரியாது நான் இப்படி முடிவு எடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதியாக தூக்கம் வராமல் அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது, இடது பக்கமான செல்ஃபில் என்னுடைய போதகர் அந்த கௌஸ்கி பாஸ்டர் கொடுத்த அந்த பைபிள் அந்த செல்ஃபில் வந்து அப்படி இருக்குது. சரி, இவர் அன்றைக்கி பைபிள் கொடுத்தாரு, கொடுத்துட்டு புதிய ஏற்பாடை படிக்க சொன்னார்ல, தூக்கம் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பைபிள் எடுத்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக, சரி நமக்கு அந்த பைபிள் எடுத்து படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் முதல்ல அந்த இயேசு கிறிஸ்துவோடைய வரலாறு எல்லாமே இருந்துச்சு. 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 வரை முடிச்சிட்டேன். 4 அதிகாரம் முடிச்சுட்டு 5 அதிகாரத்தில் வர்ற டைமில் தான் அந்த 5 அதிகாரம் தான் என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினதும் அந்த 5 அதிகாரம் தான். அந்த 5 அதிகாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த முதல்ல அதில் வரும், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 4 அதிகாரமும் நான் படித்ததுக்கும் இந்த 5 அதிகாரம் நான் படித்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு உணர ஆரம்பிச்சுது. இந்த 4 அதிகாரமும் நான் சுயமாக தான் படித்தேன். இந்த 5 அதிகாரம் படிக்கிற டைமில் என் பக்கத்தில், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது மாதிரி என் பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க ரொம்ப சவுண்டாக சப்தமாக சொல்கிற மாதிரி என் காதில் வந்து அது கேட்குது. இப்படி நான் அதை அப்படி படிச்சுட்டே வரோம். அப்போ லாஸ்ட்டு அந்த கீழே வர்ற டைமில் உங்களுக்கு அந்த 39வது வசனம் வரும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாய், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தப்போ, படித்தேன்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான சப்தம், நான் படிக்க படிக்க அது என் சப்தம் எனக்கு கேட்குது. கேட்டப்போ எனக்கு மனசில் இருந்த அந்த பயங்கரமான ஒரு பாரம், எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு சமாதானம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு.
1: ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தெளிவாக
2: உண்மையில் அந்த வசனத்தை நான் படிக்க, இன்னைக்கு வர என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும், என்னை சந்திக்கிற நண்பர்கள் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இந்த 5 அதிகாரத்தை நல்லா தியானிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 5 அதிகாரத்தை குறித்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தலைவர்களை கூட அசைச்சிருக்கேன். நீ மகாத்மா காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லுவார், இந்த மத்தேயு 5 அதிகாரம் என்னை ரொம்ப அசைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் அந்த அதிகாரம் வந்து அவங்கள தொட்டிருக்கு. இந்த வசனங்கள் மூலம்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ எனக்குள்ள உடனே உண்டாச்சு, இப்போ நம்ம அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, வந்தப்போ நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்திரம் பண்ணால் அவனுக்குள்ள நீ 2 மைல் தூரம் போ, ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புனா நீ வஸ்திரம் மட்டும் இல்லை உன் அங்கேயும் கூட நீ விட்டு கொடு அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்களை கேட்ட உடனே எனக்கு ஜெபம் பண்ணலாம் அப்போ தெரியாது. அப்படியே நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டேன், முழங்கால் போட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அது கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆண்டவரே, ஏசப்பா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி இதெல்லாம் நடந்துட்டு ரெண்டு பேருக்கு மேலேயுமே மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மேலே எனக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்துச்சு, இப்போ நான் அவங்க எல்லாரையுமே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ஒரு ஜெபத்தை வந்து நான் அன்றைக்கி பண்ணினேன். அதோடு எனக்கு அவங்க மேலே இருந்த அந்த கசப்பு, அந்த வெறுப்பு ஒரு 3 மந்த்ஸாக யார் எனக்கு ஆறுதல் சொல்லியும் அதை ஆற்ற முடியாத ஒரு சம்பவத்தை இந்த வசனத்தில் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதுவரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பரிசுத்த வேதம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி நான் முடிவு பண்ண, இது மனிதனுடைய வார்த்தையே அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இதில் சத்தியம் இருக்குது, இதில் வந்து ஜீவன் இருக்கிறதுங்கிறத அன்னைக்கு இந்த வசனம் என்னை தொட்டதுலேருந்து நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன்.
1: ஆண்டவர் அந்த டைமோடு உங்களுக்கு இருந்தது பழிவாங்கிற தன்மை
2: பழிவாங்கல்
1: எல்லாம்
2: மாறிட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்திருந்தாலும் அவங்க பேரையோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு அந்த கசப்பு அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தோம், இப்ப பேசிக்கிட்டு எல்லார்ட்டையும். ஆனா அந்த டைம் வந்து எனக்கு அவங்கள்ட்ட அந்த கசப்பு மாறிட்டு. முன்னாடி அவங்க அவங்க பேர் வச்ச ஒரு பேர் கேட்டாலே கோபம் வரும், வெறுப்பு வரும். அவங்கள பற்றின ஒரு நிகழ்வு கேட்டாலே எனக்கு கோபம் வரும். ஆனா இந்த வசனம் என்ன வந்து அவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை கொடுத்துச்சு, அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ரகசியமாக தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாது, பைபிள் படிக்கனாலும் நான் எல்லா புக்கும் படிப்பேன், அதனால் அவங்க பெருசாக எடுக்கலை. இப்போ சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா விட்ட சொன்னேன், நான் இப்படி சபைக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல, நல்ல அம்மா. நிறைய வீட்டில் எதிர்ப்புகள் எல்லாம் வீட்டை விட்டெல்லாம் நிறைய பேர் வெளியே வரட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ஓம் இருப்பேன்டா நீ போகிற என்ன போ அப்படின்னாங்க. இப்போ சபைக்கு நான் போயிட்டேன், போய் பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் நான் யாரையுமே கவனிக்கிறது இல்லை. நான் போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது மாதிரியே நான் பாடல் பாடவும் ஆராதிக்கவும் நான் அதில் ஈடுபட இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அன்னைக்கு அந்த போதகர் கேட்டாங்க, ஞானஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அப்போது நான் உடனே அப்படி பின்பக்கமாக திரும்பி பார்த்தேன், யாருமே கை தூக்கலை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் தான் பாக்கி போல் இருக்குன்னு. நான் போன மூணாவது வாரத்தில் நான் கையை தூக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு. உடனே எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னும் நிறைய பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்கன்னு. அப்போ நைட்டு அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வீட்டுக்கு வரேன், ஞானஸ்தானம்னா என்னன்னு எனக்கு அப்பவும் தெரியாது, அதுக்கு முன்னாடி வர தெரியாது. அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ சபைக்கு போகிறதெல்லாம் சரி, ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துறாது அப்படின்னாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும், யாருமா சொன்னாங்க அப்படின்னு? இல்லை அது எனக்கு தெரியும், நீ அதை மட்டும் நீ எடுத்துறாத, நீ சபைக்கு போவா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க. இந்த வேலைக்கு போகிற இடத்துல நான் சர்ச்சுக்கு போகிற விஷயத்தை யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் இப்போ பெந்தேகோஸ்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கிறான், அங்கே போனவொன்னே பிடிச்சி முக்கிடுவாங்க, அதனால அவனை ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கிறிஸ்தவ அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா வந்தோடனே இப்படி சொல்கிறாங்கண்ணா, அம்மா உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றியே தெரியாதம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது, நான் இங்கே வந்து ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் ஞானஸ்தானம். அப்போ அம்மாவிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். சூழ்நிலை இப்போ சொல்லியாச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுனால நான் ஏச பண்ணேன். ஞானஸ்தானம் எடுக்கணும்ல ரொம்ப அழுதேன், ஏன்னா அம்மாக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அக்கா ரெண்டு பேர் உண்டு, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு நான் சர்ச்சுக்கு வரதே தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் நான் சர்ச்சுக்கு வரதே தெரியும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் இவங்க யாருக்குமே தெரியாது, போய் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு மனநிலையில் இருந்தேன். அன்றைக்கி போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த விட்டு அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி முங்கி தான் நம்ம எழும்புவோம். அப்போ அந்த துணி வந்து ஈரமாக இருந்துச்சு, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம், இதை வந்து வெயில்லையும் போடாதீங்க, வெயில் இல்லாத நிழலில் போடுங்க அப்படின்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு அன்றைக்கும் புரியலை, இன்றைக்கும் புரியல. அப்போ நான் வீட்டில் வந்தோடனே பொதுவாகவே ஒரு ட்ரெஸ்ஸை நான் கொண்டு போயிருந்தேன், எங்கள் அம்மா பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, எங்கே போய் குளிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அம்மா அப்படின்னு, சரி கொண்டு அழுக்காக இருக்குது நான் வாஷ் பண்ணி போடுறேன் அப்படின்னாங்க. வாஷ் பண்ணாதுமா அப்படின்னு, வாஷ் பண்ண வேண்டாம் உள்ளே போடுங்கன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், என்கிட்ட அப்படி வாஷ் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லி விட்டாங்க, இப்போ ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னாங்க, இல்லைம்மா அது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட், என்னென்னா இவன் 2-3 நாளைக்கு முன்னாடி எவனையும் அடிக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானே, ஏதாவது பண்ணியிருப்பானோ, ஒருவேளை ரத்தக்கரை ஏதாவது இதில் இருக்குமோ, பையனும் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம். இவங்க நைட்டே எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் சகதி எல்லாம் இருந்திருக்கு, அந்த குளத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க, அது முங்கி எலும்புமா இருந்திருக்கு, இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் போயிட்டேன் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரேன், எங்கள் அம்மா அப்படி மூணு இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. சாதா வந்தவொடனே சாப்பிடிப்பியான்னு கேட்பாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்டேன், ஒன்றுமே நான் உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னாங்க, நீ இப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டே இல்லை அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இதுவும் அந்த 100 நாள் வேலையில் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க பையன் நேற்று ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டான், இது வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் ஞானஸ்தானம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் என்னுடைய ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய இது வந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போவாங்க, வீட்டில் எல்லாம் அவங்களுடைய அந்த தெய்வத்தை அவங்க ஆராதிச்சாங்க, நான் அதில் வீட்டில் இருக்கும், நான் அதை ஆராதிக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், நீ நாளைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கொள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ நீ இப்போ கிறிஸ்டின்ஸாக போறியடா, எனக்கு யாரடா கொள்ளி வைப்பாங்க, நான் வந்து ஒரு அப்போ ஒரு கொள்ளி வைக்கக்கூட முடியாத ஒரு மரணமாக எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா விட்டு சொன்னேன், அம்மா கொள்ளி தானே உங்களுக்கு வைக்கணும், உங்களுக்கு நான் தான் வைக்கணும்னு அதை நான் வச்சிடலாம், அதில் எந்த எதிர்ப்பும் கிடையாது, எனக்கு விக்கிரகங்களை தான் ஆராதிக்கக்கூடாது, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் கடவுளையே நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே என்னென்ன நான் கற்றுக்கிட்ட பாடமே ஆண்டவருக்கு முன்னாடி முழங்காலில் நிற்கிறே தான் ஆண்டு நின்று எங்கள் குடும்பத்திற்காக எல்லாம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு சகோதரிங்க உண்டு, அவங்கள வந்து அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொன்னோம், சொல்கிற டைமில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கிடலை. ரெண்டாவது ஒரு நாள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், சர்ச்சில் வந்தாங்க, அப்புறம் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா மதுரையில் இருந்தாங்க, அந்த அக்காவும் இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரல. அடுத்து அவங்களையும் சபைக்கு கூட்டிகிட்டு போய், அப்புறம் என்னுடைய மூத்த அக்கா, அக்கா வீட்டுக்காரர், ரெண்டாவது அக்கா, ரெண்டாவது அக்கோட வீட்டுக்காரர், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர்களை வந்து இன்றைக்கி எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்.
1: குடும்பமாகவே
2: நாங்கள் இப்போ ஆண்டவர்களை வந்துட்டு, அது ரொம்ப அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளவுமே ஒவ்வொரு நபருக்காகவும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தினதே கிடையாது. தேவ சமூகத்தில் நின்று முழங்கால நின்று ஒவ்வொரு நபருக்காக ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை எங்கள் அப்பா கேட்டார், அவ்வளோதானே. அவங்ககிட்ட யார்கிட்டையுமே கம்பல்சரி கட்டாயப்படுத்துறதோ, நீங்கள் அதை தொழுதிங்கன்னா எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னேன். நான் வந்து எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்குமா, நான் இயேசுவுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்றதா இருந்தால் கும்பிடலாம், ஒன்றுமே இது தப்பு கிடையாது, நீங்கள் வரி கொடுங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் திருவிளக்கு பூஜைக்கு போங்க, அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் எந்த எதிர்ப்புமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து முழங்காலில் நின்று அவங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு எங்கள் குடும்பம் முழுவதுமே எல்லாரையுமே வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்பட அந்த ஞானஸ்தானம் எடுக்காததுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க தான், அந்த 2 வயசு 3 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். அதில் இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மூத்தாக்காலாம் கோயிலுக்கு நான் கூப்பிட்டப்போ, சர்ச்சுக்கு கூப்பிட்டப்போ வரவே இல்லை, ரொம்ப அடம் பிடிச்சாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அதுவரை சாமி கும்பிடவே மாட்டார், அவர் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அக்காவை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன், என் கூட வா அப்படின்னு. அவள் சர்ச்சுக்கு போயிட்டா, நானும் சபைக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் புது புதுசாக கொண்டு கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் ஸ்பெஷல் இது தொடங்கிட்டார், பூஜை தொடங்கிட்டார். அந்த திரி கொளுத்துறது அது அதெல்லாம் முன்னாடி அவர் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அவரும் சபைக்குள்ளே வந்தார், அவரும் வசனங்கள் மூலமாக தொடப்பட்டு இன்றைக்கி அவர் பைபிள் காலேஜ் முடித்து இப்போ சங்கரங்கோயில் பக்கத்தில் மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஊழியம்
1: பண்ணிட்டு
2: இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், குடும்பமா நாகர்கோவில் தான் இருந்தாங்க,
1: இன்னைக்கு
2: குடும்பமா ஊழியம் பண்றாங்க. நானும் கூட இப்ப ஆண்டவருடைய வேலையை தான், அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே நான் முக்கியமா இன்னைக்கு ஆண்டவருடைய வேலைக்காகவே நம்ம இறங்கிட்டோம்.
1: நீங்க எப்படி அந்த ஊழிய பாதைக்குள்ள எப்படி கால் வச்சீங்க?
2: ஊழிய பாதைக்குள்ளேன்னா நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். நிறைய பாஸ்டர்ஸ், தீர்க்க தரிசிகள் எல்லாம் ஊழிய அழைப்பு இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட காரியங்கள், ஜபம் பண்ணுற டைமில், அப்புறம் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. இன்றைக்கு வர எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ற டைமில் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறது இன்றைக்கி இன்றைக்கு வர வசனத்தின் மூலம் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த வசனத்தை தருவார். ஒரு காரியம் நான் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்போ, உங்ககிட்ட பேசுகிறது மாதிரி நான் தனியாக என்னுடைய ஜப அறையில் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போ, கரெக்டாக எனக்கு ஆண்டவர் அந்த வசனம், அதுக்கு ரிலேட்டடுவான ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்படி வந்து என்னுடைய ஊழிய விஷயங்கள்லையும் எனக்கு தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியங்களை குறித்து, ஊழியம் எந்த மாதிரி ஊழியம் செய்யணும், அப்போ இந்த காலகட்டத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் ஆண்டவர் எனக்கு திட்டமாக இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, பைபிள் வாசித்ததுக்கு பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் அதுதான். இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு சபைக்கு போகிறோம், இப்போ இதில் சபையில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், இது என்னுடைய ஒரு இது, ஒரு சபையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம்தான் ஒரு பிலீவர் இருக்கணும். 5 வருஷத்துக்கு உள்ளாடி அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வேலைக்காக அவங்க இறங்கணும். அவங்க எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது, அவங்களால இயன்ற ஒரு ஊழியத்தையும் அவங்க அந்த சபையோடு இணைந்து அவங்க பண்ணணும். அப்போ எனக்கு உள்ளே இருக்கிற டைம்லே எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் கேட்டேன்னா, அறுப்பு மிகுதி, வேலையால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டப்போ என்னாலையும் இருக்கவே முடியலை. ஏன்னா நான் பெற்ற இன்பம் நிறைய பேருக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் சபைகளில் போகிறது, கன்வென்ஷனில் பேசியிருக்கிறோம், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் என்னை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நானாகவே நிறைய இடங்களில் கடந்து போய் ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை குறித்து பேசுகிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆமாம், என்னுடைய வேலையில் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஒரு ஒரு சபையில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னா நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமாம், அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், என்னுடைய நண்பருடைய ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். அதை நான் அதை விரும்பி நான் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லக்கூடியதில் உண்டாகக்கூடிய அந்த பூரிப்பு வந்து வேறு எதுலேயுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்க, அவ்வளோ ஆத்ம திருப்தியோடு. ஆனால் இது போதாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுடைய அந்த மரண பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நமக்காகவே ஜீவன் கொடுத்தார், நம்ம அவருக்காக இந்த சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய விட்டு போன அந்த பணியை நம்ம செய்யணுங்கிற வைராக்கியத்தில் தான் இன்னைக்கு வரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: அப்படி அப்படி இருந்த நீங்கள் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்துக்கு கடந்து வந்தீங்க.
2: ஆமாம்,
1: அப்போது உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, இல்லது தூஷிக்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணாங்களா?
2: ஆரம்பத்தில் அனுபவங்கள் ஏதாவது? ஆரம்பத்தில் கொஞ்சம் கிண்டல் எல்லாம் பண்ணாங்க. என்கிட்ட நேரடியாக யாருமே பண்ணலை. எங்கள் அம்மா சொல்லுவாங்கடி, ஊரில் தப்பு தப்பாக பேசுகிறாங்கடா, பணம் வாங்கிட்டு போய் நீ உனக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அதனால தான் நீ சர்ச்சைக்கு போன அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா சொல்கிறவங்கிட்ட நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேம்மான்னு சொன்னோம். அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரோட பேர் குறிப்பிடலை எனக்கு. அப்போ திரும்ப அப்போ திருமணம் முன்னாடி திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தான் இனி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே அப்படி தான் வந்துச்சு. இல்லை, நான் இன்றைக்கி வரை திருமணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்போ திருமணம் ஆனப்போ அந்த பத்திரிகையை கொண்டு என்னுடைய நல்ல ஒரு நண்பர், பள்ளிக்கூடத்துலேருந்தே படிக்கிற ஒரு நண்பர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அவங்க நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க, டேய் கல்யாணம்டா பத்திரிக்கையை வீட்டில் வச்சுருக்கேன், உன்னை பார்க்க முடியலை, வழியில் வச்சு தான் சொன்னேன், வந்துடுறேடா அப்படின்னு. அவன் அந்த பைக்கில் நின்று நடு ரோட்டில் நின்று என்னை பார்த்துட்டு சொன்னான், உன்னை நினச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா, உன் கல்யாணமாவது அப்படின்னு 2-3 வேடுகளை போட்டுட்டு அப்படி ஒரு திட்டின மாதிரி அனுப்பி விட்டுட்டான். ஏன்னா அதை ஜீரணிக்கவே முடியலை என்னால். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் இது பண்ணாங்க, அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் மாதிரி பண்ணாங்க, என்ன என்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் நான் எல்லாரையுமே நேசிக்க தான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே தெரியுது, இப்போது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் என்னாலே நிறைய விஷயங்களை நான் விட்டுருக்கேன். எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது இன்றைக்கி ஊரில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் பார்க்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்த அந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது, எல்லாத்தையுமே சகோதரர்களாக தான் இன்றைக்கி
1: பழகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்காக பாடுபடணும், வேலை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் முழுமையுமாக இருக்குது. கர்த்தர் இந்த வாஞ்சையின்படி உங்களை இன்னும் அதிகமாக நடத்துவாராக. அநேக ஆத்துமக்கள் அறுவடை செய்ய உங்களை பயன்படுத்துவாராக. இப்போ அநேக ஜனங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு சாட்சி நிமித்தம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற நிமித்தம் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா ஒரு 2-3 ந
2: ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பார்ட் என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 வருஷம் பழக்கம் உள்ள நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தயார்படுத்திருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சபையில் வந்து நிறைய ஊழியங்கள், சபையோடு இணைந்து செய்கிற நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு அப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற கட்டளை எல்லாருக்கும் உண்டான ஒரு கட்டளை தான். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய தலைமையிலே விழுந்த கடமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் நம்ம பெற்ற இன்பத்தை நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, ஒருவேளை இதை நீங்கள் பார்க்குறவங்க ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், ஒரு புதிய நபராக இருக்கலாம், அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடவங்களாக இருங்க, ஒருவேளை மத நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுருக்கோம். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் ஒரு அனலைசிங் பண்ணுங்கள். உங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர், உங்கள் கடவுளுடைய குணம் எப்படிப்பட்டது, நான் கும்பிடுகிற கடவுளுடைய தன்மை என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன இயேசப்பா அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் உங்களுடைய மதம் உங்களுடைய கடவுள் செய்த செயல்களை நீங்கள் செய்தால் இந்த சமுதாயம் அங்கீகரிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே உங்கள் கடவுள் அனலைசிங் பண்ணீங்கனாலே உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த சாட்சியினால் இயேசப்பாவை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கடவுளை தேடுங்க, உண்மையான கடவுள் யாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு மதங்களிலும் நான் கும்பிடுகிற கடவுள் சரியானவர் தானா, அவருடைய தன்மை என்ன, உண்மையிலே அதே மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள நபர் நான் கடவுளாக எங்கள் வீட்டில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் உங்களுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். சுயமாக நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், இவ்வளோ நாள் நடந்தோம், அதுக்காக இல்லை. இப்போ இனி நம்ம கடவுளை தேடுகிற ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உண்மை கடவுள் எனக்கு வெளிப்பட்டது மாதிரி உங்களுக்கும் வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையே. அதுவும் பாருங்கள், ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அருமை மகனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு கூட முடியவில்லை என்கிற ஒரு தன்மை, ஒரு எண்ணம் அவர்களுக்கு அந்த டைமிலேயே உண்டாகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், குடிப்பழக்கம் உள்ள அப்பாவை மாற்றுவதற்கு குடிப்பழக்கம் உள்ள தெய்வத்திட்ட போக வேண்டிய கண்டிஷன் ஆகிவிட்டது. அப்படி அவங்களுக்கு அதிலே ஒரு தெளிவில்லாதவர்களாக இருந்து தியானித்து தெளிவுள்ளவராக ஆண்டவர் அவர்களை மாற்றியிருக்கிறார். அதுவும் விசேஷமாக ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அநேக எதிர்ப்புகள் இருந்த போதும் கூட ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கு. அது சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற கட்டளை எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், வீட்டில் இருந்து சும்மா இருந்து கொண்டிருப்போம், கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல, கிடைக்கிற கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில், அத்தனை நாட்களும் புறப்பட்டு போய் அநேகரை ஆதாயப்படுத்தும் கருவிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்து அவருடைய பாதையிலே பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் ஜனங்கள் மத்தியில் எங்களோடு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சித்தம் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே.

0: much, Honorable Bishop Paul Kripakaran.
1: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
0: And to Mrs. Iris Kripakaran.
1: Mrs. Iris Kripakaran.
0: And Professor Inian.
1: Professor Inian.
0: Elder Selvaraj.
1: Elder Mooper Selvaraj avargal.
0: And all the fathers and the mothers and children and all those involved in the ministry.
1: அருமையான விசுவாசிகள் தலைவர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
0: It's just a privilege to be in this pulpit.
1: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம்.
0: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
1: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களில் நான் அறிவித்து வருகிறேன்.
0: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kripakaran.
1: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
1: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக்
0: கொள்கிறேன். Dear teacher, Mrs. Malathi Karunakaran, that is Bishop Kripakaran's sister called a few days ago.
1: Namde pastor palakapanudaya sagodari avargal Malathi Kripakaran avargalai sandikkumudiyana oru baakiyam kedaithathu.
0: We have been ministering in their church.
1: Okay, avargalude sabile naan ooliyam seidhu kondirundhen
0: in Krompet.
1: Krompet pagudhile
0: as a faith prayer assembly.
1: Faith prayer assembly engra edathile
0: pastor's brother-in-law, also pastor Victor Karunakaran.
1: Pastor's brother-in-law avargal pastor Victor Karunakaran.
0: I called the pastor's wife, teacher amma. She called and said, brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God.
1: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
0: And the pastor was so glad to invite me and I'm grateful.
1: நான் உண்மையாகவே பாஸ்டருடைய கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
0: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the five continents with the gospel of the kingdom.
1: தமிழிலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது அல்ல, பட் உலகம் முழுவதும் நான் சென்று உங்களுடைய போதகரை போல நான் பல இடங்களிலே சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறேன்.
0: One thing we understand, not only our God is with us, our God is for us.
1: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
0: In the last chapter of Matthew's gospel we says, behold, I am with you always.
1: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
0: Then Romans 8:38, the great apostle tells us, if God be for us, who can be against us?
1: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
0: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
1: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
0: Amen. And when Joy was singing, almost she touched the message that I'm going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
1: பரிசுத்த ஆவியின் உண்மையாவே சிஸ்டர் ஜாய் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
0: Joy is the first daughter to pastor's sister and her husband is not feeling good this morning, so he is taking rest.
1: And pastor
0: yes, he's her husband.
1: அவங்க மாலத்தே சாரி ஜாயுடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: And of course, teacher amma has a son, Joel, and his wife, Lindsay, and they are coming on the way.
1: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Then another son is Joshua and his wife Nancy. They got two sons. They are also coming to join us.
1: இன்னொரு மகனுடைய wife Nancy அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren. They are doing a great work in Romania.
1: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் ரோமேனியாவில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
0: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ and I heard about that great work that pastor's son and the family doing, but maybe one day we shall be able to visit together.
1: ரஷ்யாவிலும் நான் பல்கேரியாவிலும் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பாஸ்டருடைய மகன் ஈனோஸ் அவர்கள் அவர் ரொமேனியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
1: பாஸ்டர் ஐரிஸ் மிஸ்ஸஸ் ஐரிஸ் பால்கபாலனுடைய சிஸ்டர்-இன்-லா நான் இப்பொழுது நான் டீச்சர் அம்மா என்று நான் அழைப்பேன்.
0: As a family they are doing a great work, professor.
1: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I just want you to know Kripagaran in Sanskrit means the owner of grace.
1: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: That's the meaning of Pastor Kripagaran.
1: பாஸ்டர் கிருபாகரன் என்ற கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I have not explained this before but the spirit of God told me and Karunagaran means the owner of mercy.
1: கருணாகர் என்று சொன்னால் அவர் இரக்கம் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
0: So both the brother-in-laws they got Christ's name in their last name, Kripagaran and Karunagaran.
1: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
0: So what a joy to see God's people wanting to see you all for a long time. But this morning, the Lord made it possible to see your wonderful faces.
1: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையில நான் இருக்கிறதில் அதிக சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
0: When God willing, my wife Angela is an American. She is a gospel singer just like Joy. So next year when we come, Professor, Elder, Pastor, we want to see overflowing in the church of the living God.
1: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
0: She is American.
1: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
0: So we will see you, God willing, next year.
1: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
0: Like our beloved pastor Paul Kripagaran, his first name is Paul, my last name is Paul.
1: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவருடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
0: And I was a Hindu like most of you.
1: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
0: I didn't know anything about Christ.
1: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
0: Just like most of you, I was also a Hindu.
1: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
0: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
1: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
0: I was doing physics in the University of Madras, you know, nuclear physics and I wanted to do some nuclear physics and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just teasing.
1: நான் மெட்ராஸ் யுனிவர்சிட்டியிலே நான் physics nuclear physics என்ற பாடத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்படியே ஆட்டோம் பாம் எல்லாம் இன்வென்ட் பண்ணி பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விளையாட்டாக சொல்கிறேன்.
0: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
1: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
0: Yes sir, to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
1: And siru vayidile kartar ennai or aasariyanaga or podagaraga eppadi ungal pastorai therindukondal adhe pole kartar ennaiyum visheshamaga avar therindukondirukkar.
0: So I told my father and mother, I'm not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
1: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
0: I don't have time to drink the cow urine.
1: நான் பசுனுடைய சிறுநீரை நான் ஒருபோது இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
0: They sent me out of the home.
1: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
0: But the Lord God took care of me.
1: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார்.
0: This great man like Pastor Kripakaran and as I said, they don't know, but all the great men in Chennai was a great example for my life.
1: Pastor Paul Kripakaran போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களை போல கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக இந்த சென்னை பட்டணத்திலே வைத்திருந்தார்.
0: I learned great things from this great men and women of God.
1: இந்த பெரிய தேவ மனிதர்களோடு கூட இருந்து நான் அநேக சத்தியங்களை அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன்.
0: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
1: அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்.
0: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
1: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பால்கிருபாகரன் அவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: That's what God can do for us.
1: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
0: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
1: பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் அவர்கள், மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான்
0: வாழ்த்துகிறேன். He says, beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
1: உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
0: So the real prosperity is all right to have a lot of things in the world, but the real prosperity is to have a good health and strength.
1: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
0: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
1: சுகமான ஒரு வாழ்வு, நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு.
0: We read in the scriptures Moses was 120 years.
1: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
0: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
1: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களில் பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
0: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying, yeah. That's the truth. Yeah. He never been to any kind of a medical treatment.
1: அவர்கள் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
0: But the 120 years he had such a health and strength.
1: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what the Lord God is promising us through his word.
1: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
0: Every one of you precious to God.
1: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
0: We are kings and priests to the Most High God.
1: நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
0: We are royal priesthood.
1: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
0: As our bishop says, that's a good place to say hallelujah.
1: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
0: You're a chosen generation.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
0: From nothing God has brought us so far.
1: ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
0: We have professors, we have great business people. And all of you, we have a great pastor and pastor's wife in this assembly.
1: பேராசிரியர்கள், மூப்பர்கள், அருமையான போதகர்கள், போதகர்கள், மற்ற அநேக தலைவர்கள், விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
0: Those who are in the helping ministry, continue to do the work. Whatever God has given us, do that for the glory of God.
1: ஊழியத்திலே உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
0: When I came to Chennai after degree,
1: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
0: அங்கிள் ஓவன் ராபர்ட்ஸ் கேவ் a mat and a pillow to sleep.
1: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
0: So from the little mat and pillow started the ministry.
1: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
0: But God is so gracious.
1: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
0: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes, sir. Some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
1: MA, MA, MPhil, PhD, matter doctor, pattangal, engineer, pattangal, ellam thevai dhaan.
0: Just like IMR, education is wonderful.
1: கல்வி மிகவும் விஷயம்.
0: But education without God is an abomination.
1: கல்வி இல்லாம அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
0: But education with God is the greatest asset, prosperity in the world.
1: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவர்களாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா.
0: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
1: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வாசிக்கும் பொழுது அங்கிருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
1: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
0: God's people, when you pray, God answers your prayer.
1: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
0: When you, amen. When you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
1: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: ஆமென். His ears and his eyes are open, professor, 24/7.
1: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்து கொண்டே இருக்கிறது.
0: We understand, yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
1: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
0: You can go home and read the scripture.
1: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
0: God was speaking to Solomon.
1: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
0: Now he is speaking to us this morning.
1: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
0: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing, they were seeking God's face.
1: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
0: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
1: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
0: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
1: Matthew சுவிசேஷ புத்தகம்
0: 21 chapter
1: 21 அதிகாரம்.
0: I will read from 12 onwards.
1: 12th வசனத்தில் நான் வாசிக்கிறேன்.
0: Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first.
1: நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
0: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
1: மத்தேயு 21:14 இலே நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கும்
0: the blind and the lame came to him at the temple, and he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did, and the children shouting in the temple area, "Hosanna to the Son of David." Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures. It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
1: எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா வசனங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார்.
0: So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13-16, and also Luke 21:18-22, and also Mark 11:15-18.
1: யோவான் லூக்கா இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம்.
0: Or they can get it, professor, from the audio engineer.
1: Audio tape ninga apraga ninga vaangikollalam.
0: So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident.
1: சுவிசேஷ புத்தகம் எழுதின எல்லாருமே இந்த காரியத்தை அவர்கள் பதித்திருக்கிறார்கள்.
0: We are in a house of prayer.
1: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
0: We are in the temple of God.
1: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
0: Not only God's temple, he says your body is also the temple of God.
1: தேவன் சொல்லிருக்கார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
0: What an amen, what an honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
1: இந்த நாளிலே கூட எல்லாரோடு கூட நான் தேவனுடைய பந்திலே கலந்து கொள்வது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
0: Our Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
1: எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்படும்.
0: So house of prayer becomes the people of prayer.
1: ஜெப வீடு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கிறது.
0: First thing, the Lord is sanctifying the temple.
1: முதலாவதாக கர்த்தர் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: He is purifying the temple.
1: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
0: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
1: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
0: He is cleansing the temple.
1: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: How important it is, Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
1: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
0: Forgive one another.
1: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
0: Forgiving is also forgetting.
1: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
0: Many times when people have done wrong things to you, you say, "Pastor, I forgive, but I am unable to forget."
1: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
0: You may know how much me and Bishop Paul Kribagaran and all of us would have gone through so many things in life.
1: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.

0: ஆனால் நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் அது மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
1: So as we are in the house of God, God says, you are a people of purity.
0: நாம் ஜெப வீட்டில் நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Hallelujah.
1: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out through the power of the Holy Spirit.
0: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
1: So the people of prayer are the people of purity.
0: அது ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
1: Look at the people, everybody, you know, pray in the world today.
0: உலகத்திலே நான் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: But you and I have the living God.
0: ஆனா நமக்கோ நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
1: They also say God, God, God, but they don't know our Father here. When you call in the name of the Lord Jesus Christ,
0: anega devan endra alaikkiral anal nam yesuvude naamathe nam solli alaikkumbolude avar nammude jabathe ketkiravaraga irukkar.
1: Because our God is not a established religious God.
0: Nammude devan edho oru madathai saarndha oru devan alla.
1: Our God is not a God of religion.
0: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
1: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
0: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக விரும்புகிறார்.
1: It's not a religion but a relationship.
0: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
1: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
0: உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா.
1: So when you call that great name,
0: நீங்கள் அந்த பெரிய நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது,
1: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
0: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
1: That is the God you and I have.
0: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
1: You have a direct relationship with God.
0: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
0: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது, அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
1: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open.
0: சங்கீதம்
1: 50 and 15
0: நாம் வாசிக்கும் பொழுது உடனடியாக நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
1: And Jeremiah 33, these are the telephone lines I'm giving you. Jeremiah 33:3. And this line is open.
0: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
1: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
0: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
1: But heaven, telephone line to heaven is always open, Bishop.
0: ana paralavathil irukra telephone vandu eppozhudume adu connection la irukirathu, eppozhudume nam avarodu kuda thodarbu kollalam. Praise the Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: So cheer up, God's people.
0: Devude janangale neengal kali koorungal.
1: People of prayer, house of prayer, people of prayer, people of prayer are people of purity.
0: அந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்.
1: ஹோசனா means highest praise, are safe, the King of Kings and the Lord of Lords, hallelujah, there's a lot of meaning for Hosanna.
0: Hosanna என்று சொல்லும் பொழுது ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் பல அர்த்தங்கள் உண்டு.
1: As the Lord purified the temple, he says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
0: அங்க தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்க தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
1: I call it as people of prayer are the people of power.
0: அங்க ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: The power of the Lord was present there, professed to heal everyone.
0: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்.

0: படிப்படியாக கடந்து வந்தது.
1: And the Lord is touching you right now.
0: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது.
1: Whatever the sickness you might have.
0: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி.
1: Whatever the problem you have.
0: என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி.
1: Whatever the pain you have in your body.
0: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
1: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
0: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
1: It's gone.
0: அவர் தேவனாக இருக்கிறார்.
1: It's a done deal.
0: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
1: When the Lord Jesus Christ it is finished, everything is finished.
0: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
1: It's a done deal.
0: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
1: You're healed.
0: நீங்கள் சுகமாக்கி சுகமாய் இருக்கிறீர்கள்.
1: You're blessed.
0: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
1: You're delivered.
0: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
1: In the name of the Lord Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
1: So we see the people of prayer are the people of power.
0: தோ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறார்கள்.
1: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
0: அங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் இதோ பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
0: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரையந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
1: So people of prayer, who are you? You are the people of power.
0: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: You got power in the name of the Lord Jesus Christ.
0: நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
1: The demons flee when you call on that name, great name.
0: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
1: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ.
0: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
1: Powers of darkness flee when you call on that great name.
0: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
1: Hallelujah. The power of God has invested, Bishop, in you.
0: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
1: Every child of God, oh hallelujah, has the power over the power of the enemy.
0: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
1: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
0: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன், அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது என்று சொன்னார்.
1: The living God, you got the power over every situation, circumstances, over everything going around you.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
1: You can change the situation in this great nation.
0: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலைகளாக மாற்ற முடியும்.
1: God has given the authority into the hands of God's church.
0: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள்.
1: Don't be afraid.
0: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
1: There are 365 fear nots.
0: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
1: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
0: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாதே என்று அவர் சொல்கிறார்.
1: People of purity, people of power.
0: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38 verse please.
0: Apostle 10:38 yaraiyum vasikalam.
1: Amen, amen,
0: amen.
1: What else you need?
0: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
1: Our Lord Jesus Christ is the example.
0: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
1: How the Father has anointed.
0: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
1: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
0: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost. Pentecost is the power of the living God.
0: அந்த பெந்தகோஸ்தனுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is an experience, not just a denomination.
0: பெந்தகோஸ்தனுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
1: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind with Mother Mary, they were there to receive the anointing.
0: அப்போஸ்தலர் 1 என வாசிக்கப்பட்ட 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
1: That's what we need today.
0: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
1: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
0: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
1: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
0: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: The anointing breaks every yoke.
0: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The anointing breaks every bondage.
0: இது அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
1: The anointing of Pentecost cast out all the demonic powers.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
1: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
0: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
1: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
0: அம்மா ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
1: And the difference is the power of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. Hallelujah.
1: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
0: உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
1: And the comforter is the Spirit of Truth.
0: அங்கு தேற்றர் வாழன் அது சத்திய ஆவியாய் இருக்கிறார்.
1: The spirit of truth is the spirit of power.
0: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
1: The spirit of power is a spirit of holiness.
0: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: We need to have right words with our tongue.
0: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
1: Yes, holiness is the word that we can use through our tongue.
0: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
1: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
0: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
1: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
0: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
1: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
1: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people, we must be careful what you say.
0: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
1: They use various words against us.
0: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
1: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
0: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
1: Because they use bad words, dirty words, that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
0: துன்மார்க்க ஜனங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
1: God is so gracious to us.
0: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
1: People of prayer are the people of purity.
0: அந்த ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
1: People of prayer are the people of power.
0: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
1: He says in Zechariah, not by might nor by power, But by the Spirit of the living God, say the Lord of hosts.
0: Sagariyal ena vasikkirapadi balathinalum alla parakramathinalum alla ende ennude aavinale aagum endru avar solirukkar.
1: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back. Hallelujah. In the name of the Lord Jesus Christ.
0: Naan Yesuvin naamathil theerkadasam urikkiren, ingirundhu sendravargal marubadiyumaga devaalayathukkulle avargal varuvaargal.
1: We have a overflowing ministry here.
0: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
1: We have a blessed ministry here.
0: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இங்க இருக்கிறது.
1: We have a blessed leadership here.
0: இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
1: Many times very difficult when our leaders try to discipline us, it's tough.
0: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
1: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
0: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
1: Hallelujah. God is so gracious.
0: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
1: God is so wonderful.
0: மிகவும் அருமையானவர்.
1: There was a time I didn't have a time. 30 naya paisa sir, 30 years ago professor,
0: 30 varshathuk munbaga enakku oru 30 naya paisa kuda enoda karathile illai.
1: No, not even 30 naya paisa to get a cup of tea.
0: Enakku oru tea vaangi kudupad kudippadharku oru 30 naya paisa kuda enoda karangalile 30 varshathuk munbaga illamal irundathu.
1: Day before yesterday, first son captain Abraham Ebenezer Paul called me and said, daddy, please pray. I am taking 737 300 passengers. I am flying from Toronto to Miami.
0: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவில் இருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்தில் நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
1: Yes sir, as a pilot.
0: அவர் விமானியாக இருக்கிறார்.
1: Even though the senior pilot will be sitting with him,
0: ஒருவேளை senior pilot கூட இருந்தாலும் கூட,
1: as assistant, he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
0: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம், அதிலே என்னுடைய எபினேசர் பால் என்ற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
1: அவர் சன்ஸ் வைஃப், ஏப்ரஹாம்ஸ் வைஃப் இஸ் அ பீடியாட்ரிஷியன், அ சைல்ட் டாக்டர், மெடிக்கல் டாக்டர்.
0: என்னுடைய மகனுடைய அப்ரஹாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
1: So both the sons, both the daughters, they are blessed.
0: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகள்களும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: ஐயா அம்மா, ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க. நானு to serve the Lord,
0: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
1: That's what your children become. Your children also will become.
0: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
1: So be patient.
0: நீங்கள் பொறுத்திருங்கள்.
1: Use your words carefully.
0: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
1: Because there is life and death.
0: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
1: In the power of the tongue.
0: நாவின் வல்லமை.
1: Yes sir, Proverbs, we don't have time. 18 and 21.
0: நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
1: We are going to close soon. So the people, house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power. And finally, you see that in the same scripture, when the chief priests and the religious people, they began to be, jealous. But the children began to praise.
0: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு ஏசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
1: Amen. So the people of prayer are the people of praise.
0: அந்த ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
1: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
0: ஜன் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
1: Amen.
0: Amen.
1: There is great power behind your praise.
0: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: Amen.
0: Amen.
1: There is a great power behind your tongue.
0: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
0: And நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
1: Thousands and thousands of men and women have gone before us.
0: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
1: So God's people have been blessed for the past 2000 some years.
0: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
1: Millions and millions of saints have gone before us.
0: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: So one thing in common in these great men and women, they were people of prayer.
0: மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
1: And these men and women, millions and millions who gone before us, our forefathers have, are the people of praise.
0: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Amen.
1: Only one.
0: Hallelujah.
1: We need to praise our God.
0: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
1: Just read 3 more scriptures. Then as I said, our bishop is coming.
0: 3 வசனங்களை பாஸ்த பிறகு
1: பாஸ்டர். As you know, David was a man of prayer.
0: தாவீதை பார்க்கிறோம். தேவன் தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
1: 1118 times David's name is mentioned, bishop, in the both Old and New Testament.
0: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
1: He was an ordinary shepherd boy.
0: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
1: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
0: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரேலுக்காக அவன் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
1: Just read one scripture, Psalm 89 and 12.
0: சங்கீதம் 89:12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
1: That's the prayer David was praying.
0: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
1: The Lord's name, and when you can rejoice in his name.
0: அவருடைய நாமத்திலே நாம் களி கூற முடியும்.
1: That's the name that you and I have been given.
0: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
1: Some of you have Christian names.
0: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
1: Some of you have other old names.
0: பிற சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
1: But God's name is still the same.
0: பட் தேவனுடைய நாமம் அதுவாகவே இருக்கிறது.
1: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
0: நாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
1: That's the way God wants us to do.
0: அப்படி தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: He says, sing unto the Lord a new song.
0: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
1: For example, read Psalm 34 1 and 2 please.
0: சங்கீதம் 34 1 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 34:1-2 வசனங்கள் 34:1-2.
1: What an awesome God we have.
0: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
1: What a wonderful God we have.
0: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
1: Even though he was a At that time he was a great king.
0: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
1: Yet my mouth shall praise God continually.
0: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
1: Not just Sundays.
0: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல.
1: Not just Mondays.
0: திங்கள் மாத்திரமல்ல.
1: But all the days of my life.
0: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்கிறான்.
1: He says, I think of my days that when I was feeding the sheep.
0: தோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
1: One time the lion came.
0: ஒருமுறை சிங்கம் வந்தது.
1: One time the bear came.
0: ஒருமுறை கரடி வந்தது.
1: But through the power of the anointing of the Holy Spirit, I killed the lion and I tore up
0: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே சிங்கத்தையும் கரடியை நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
1: That's why he says, I will praise the Lord at all times.
0: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
1: My tongue will give him the glory because he is worthy to be praised.
0: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
1: Oh my God is worthy.
0: இதோ என்னுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
1: My God is worthy because he saved my soul.
0: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
1: My God is worthy because he washed me from my sin.
0: இதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
1: My God is worthy because he has forgiven me.
0: தேவனுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
1: My God is worthy to be praised because he has given me a new name.
0: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: To God be the glory.
0: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
1: Please read also Psalm 37 and 1 and 2 please.
0: சங்கீதம் 37 1 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Amen.
1: Completely some Thank you.
0: Nandri.
1: That's what we are asked to do.
0: Nam appadi than nam seiya vendum.
1: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
0: Nam ipdiyaga inda vasanthapadi nam jeevikkum bolude avar namakku balaneyum avar samadhanathiyum tharugiravaraga irukkirar.
1: Amen. I cannot live holy on my own.
0: Nan ennale parisuthamaga irukka mudiyadhu.
1: But the grace of God that gives me the strength to live right.
0: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
1: The world doesn't know what you mean by holiness.
0: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
1: The world doesn't know what you mean by righteousness.
0: நீதி என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the grace of God.
0: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்துக்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the mercy of God.
0: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
1: But God's people, you know the grace of God.
0: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the mercy of God.
0: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the great experience with Christ.
0: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
1: All the psalms he was not ashamed to praise God. David.
0: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
1: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
0: எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The word of God is so real, saints of God.
0: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
1: Every word is helping us to live right and holy before God.
0: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
1: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
0: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
1: Amen. The church of the living God makes the difference.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
1: God's people, make the difference.
0: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
1: Amen. You and I make the difference.
0: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
1: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
0: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to seek God's face.
0: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all, we need to increase our prayer life.
0: நமக்கு அநேக ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: We need to pray for our pastor.
0: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: Amen. We need to pray for the pastor's wife.
0: நம்முடைய பாஸ்டர் மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
1: We need to pray for our elders.
0: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
0: தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: One thing you can give freely, that is your prayer for one another.
0: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
1: Amen. God Amen. wants us to spend time with God.
0: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: How much time before our Lord Jesus went to the cross, he prayed all night.
0: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
1: Yes, even before he chose the 12 and then he in the garden of Gethsemane he was praying.
0: பன்னிரண்டு சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனை தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: It's nothing wrong to spend time before television.
0: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
1: Christian television, we listen to God's word, that's all right.
0: Christian channels-ல நாம் ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம்.
1: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
0: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
1: I'm not saying it is sin.
0: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
1: I leave it to pastors. I am a visiting pastors. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
0: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லை இருக்க வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Let's read Daniel 2nd chapter 17, just two more scripture then we are going to close.
0: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
1: Through
0: 23. 22 வரைக்கும்.
1: Amen.
0: Amen.
1: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
0: Danielum, Shadrach, Meshach, Abednego, மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
1: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
0: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
1: God's people, you need revelation.
0: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
1: You want anointing?
0: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
1: You want power?
0: உங்களுக்கு வல்லமை தேவை.
1: Seek God's face right now.
0: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
1: Anytime you can go to the presence of God.
0: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
1: Amen. Lord, here I am.
0: தேவனே நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Speak to me, Lord.
0: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
1: When you speak to me,
0: என்னோடு கூட பேசும்.
1: I will obey.
0: நான் கீழ்ப்படுகிறேன்.
1: Many times obedience is lacking among God's people.
0: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
1: God's people, we need to obey when God speaks to us.
0: தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
1: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
0: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: Help me, Lord, to obey what you say.
0: ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும்.
1: Many times we say, Pastor, என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
0: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
1: That's not our ministry.
0: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
1: Our ministry is to encourage you.
0: இதோ தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
1: Our ministry is to warn you.
0: உங்களை கண்டிப்பதற்கு தான் தேவனுடைய ஊழியம்.
1: Our ministry is to bless you.
0: உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய ஊழியம்.
1: That's what this leadership is doing to us.
0: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
1: So when the word of God comes to us, let's obey.
0: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
1: Lord, give me the heart of obedience.
0: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
1: Lord, give me the spirit of obedience.
0: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
1: Dear Jesus, give me the mind of obedience.
0: இயேசுவே, நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
1: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
0: நாம் கொலோசியர் வாசிக்கிறபடி அங்க பவுல் சொல்கிற காரியம், இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பிரந்தியம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: That's what we need today.
0: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
1: Amen. When God's word comes to us,
0: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
1: Lord, it is for me. I want to obey.
0: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
1: I want to give you the glory that you are speaking to me.
0: தேவன் என்னோடு கூட பேசினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
1: Thank you for the spirit of obedience.
0: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
1: Thank you for the word of God coming to me from heaven this morning.
0: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: The house of prayer is the people of prayer.
0: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
1: The people of prayer are the people of purity.
0: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
1: The people of prayer are the people of power.
0: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: The people of power are the people of praise.
0: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
1: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
0: எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
1: Amen. Cannot use our tongue for anything else.
0: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
1: That's why, as I said, on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds, and they began to speak other tongues.
0: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேல இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அந்நிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
1: We are reading one more scripture, then we are going to finish.
0: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபி முடிக்க போகிறோம்.
1: Amen. That is in the again Acts of Apostles.
0: அப்போஸ்தல நடபடிகள்
1: 16th chapter.
0: 16
1: 25 to 35 please.
0: 25 ல இருந்து 35 வசனங்கள் வரைக்கும்.
1: Thank you. Amen, amen, amen. Just imagine, they were beaten, bleeding all over the body.
0: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
1: For the gospel of the kingdom, they were prisoners.
0: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
1: Not for any reason.
0: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
1: And they were not complaining and murmuring inside the prison.
0: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
1: They were not saying any negative things about God.
0: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
1: One thing they did, they began to praise God.
0: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
1: They began to sing a new song.
0: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
1: They began to worship the living God.
0: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
1: That's what God's people, we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
0: தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
1: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
0: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
1: So much pain in their bodies.
0: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
1: So much things that they can complain about.
0: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
1: And they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
0: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
1: வேண்டும். So they were not complaining about anything.
0: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
1: They began to realize God's power and God's greatness.
0: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
1: And the power of God came like an earthquake.
0: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
1: That's what God can do for you and for me.
0: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
1: When God's people begin to pray together,
0: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
1: when God's people come together in unity and one mind,
0: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
1: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
0: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது,
1: miracle will happen, saints.
0: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
1: Healings will follow.
0: இதோ சுகம் நம்மை தொடரும்.
1: Deliverance will follow.
0: விடுதலை நம்மை தொடரும்.
1: The jailer and the family said, oh Lord, sir, what we must do to get saved?
0: மற்ற புரஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
1: In the Acts of Paul, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house.
0: அவள் சொல்கிறார், கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக.
1: I want everybody to stand.
0: எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: Those of you are praying for your loved ones.
0: யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
1: your husband may be a drunkard.
0: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனாக இருக்கலாம்.
1: A husband is saved, the wife is not saved.
0: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
1: I'm going to call our bishop this morning to pray for you.
0: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
1: So believe on the Lord Jesus Christ.
0: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
1: And you and your household shall be saved.
0: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
1: Those of you who have not given your life to Christ,
0: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ,
1: those who are praying for your loved ones,
0: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
1: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
0: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
1: And God's people begin to praise. The others begin to praise.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
1: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody you might ask to sing.
0: நான் அவ்வளவாக பாட மாட்டேன். பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
1: Maybe Joy, maybe help me to sing a song.
0: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
1: And while Joy is singing, would you please come forward?
0: ஜாய் அவர்கள் பாடலை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
1: And the Lord will answer your prayer.
0: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
1: Just come forward in the name of the Lord Jesus Christ.
0: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
1: Our bishop is going to pray for you.
0: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
1: Salvation is real.
0: இதோ ரட்சிப்பு உண்மை.
1: Forgiveness is real.
0: பாவ மன்னிப்பு உண்மை.
1: Deliverance is real.
0: விடுதலை உண்மை.
1: Thank you, Lord.
0: நன்றி.
1: Thank you, Jesus.
0: நன்றி ஆண்டவரே.
1: Hallelujah. Praise God.
0: Hallelujah.
1: May I ask Bishop to take over? Thank you. Thank you, sir.

0: எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. I give thanks unto the Lord for our wonderful preacher today.
0: நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: டுடே இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: And in our midst, God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம்ம மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள்
1: மகிமைப்படுத்தினார்கள். Let's clap hands and
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I am not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக
0: Before we go for the Lord's Supper.
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்?
0: How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தராமே இந்த வாக்குத்தம் ஆசீர்வதி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது
0: When we step into this May month,
1: நம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி
0: Let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீத புத்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா.
0: நாம்
1: யாவரும் அமருவோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's Hallelujah.
1: ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: The Christian world and everyone used to say,
1: தானியேல் போல ஜெபிக்கணும்,
0: you have to pray like Daniel,
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்,
0: like Esther, we have to pray.
1: எல்லா அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, they you say, I will pray.
1: காலையிலயும் ஜெபிக்கிறோம், மாலையிலயும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாஸ் வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்பொழுது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜபான் சொன்னா ஏதோ பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: the promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says, I will deliver you.
1: இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையிலே சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் நீ சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says, I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: ஜெரேமியா 15
1: and 21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே,
0: whenever we hear the word,
1: ஜெபிக்கும் பொழுதே,
0: when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது.
0: Bondages are broken.
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
0: The bondages are loosened.
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord is loosing your bondages. How many of you believe?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: லூக் 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது கூனியா இருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could not.
1: இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said, you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
0: The Lord delivered from the bondage of
1: தேவன்
0: Satan.
1: கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: at this moment the Lord ஏதோ ஒரு
1: பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி,
0: whatever may be the weaknesses,
1: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your,
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the darkness of the devil.
1: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும்
0: சரி, maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: Psalm 34:7, how the Lord is delivering you,
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17வது வசனத்தை வாசிக்கும், சங்கீதம் 34:17,
0: 34:17 Psalm,
1: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 11:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered from the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: hallelujah,
0: hallelujah,
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்.
0: So many years the Lord was bearing
1: you. சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி.
0: The psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்.
0: Psalm 71:20.
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean from all kind of troubles you have delivered me.
1: சங்கீதம் 107:6 வாசிக்கிறோம்.
0: Psalm 107.
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்கள் என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected thing,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன் சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்
0: குவைட்னஸ்
1: எல்லாம் அந்த இடத்துல குழம்பி விடுகிறது.
0: Everything is scattered.
1: ஒரு பெரிய ஒரு வேதனை இங்கே வந்து விடுகிறது.
0: There will be a great
1: ஐயோ என்னை யார் விடுதலை ஆக்குவார்?
0: Who can be deliver me?
1: என்கிற ஒரு நிலைமை வருகிறது.
0: That kind of situation you face.
1: அதுதான் இக்கட்டு.
0: That is the trouble.
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை.
0: You cannot deliver yourself.
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில
0: in God's people's life
1: வரலாம்.
0: It may come.
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்?
0: What the Lord does.
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: Psalm 54:7
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார்? எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
0: The Lord delivered me from all the troubles.
1: நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில்
0: when we are oppressed
1: இக்கட்டான நேரத்தில்
0: at the time of trouble
1: ஆபத்து நேரத்தில்
0: in the time of dangers
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்
0: whenever we call him
1: வசனத்தை அனுப்பி
0: he sends the word
1: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
0: இருக்கிறார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்.
0: The Lord's promise is very important.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார், எப்பொழுது விடுவிக்கிறார்?
0: Whom the Lord delivers.
1: இங்கே நாம் வாசிக்கிறோம், மிக முக்கியமானது.
0: Here we read.
1: Hallelujah.
0: Importantly.
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது
0: Psalm 91:14.
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he desires upon me,
1: அவனை விடுவிப்பேன்.
0: I deliver him.
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்ட ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்.
0: When you are slothful, when you don't pray, the Lord cannot deliver you.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறாரா?
0: Whom the Lord delivers.
1: வாஞ்சையா இருக்கணும்.
0: Those who are thirstful unto the Lord.
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: How many of you have come to the church interestingly?
1: Hallelujah. 8 மணிக்குன்னு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க.
0: 8 o'clock means they come 12 o'clock.
1: 8 மணிக்குன்னு சொன்னா
0: 8 o'clock means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு?
0: With a desire.
1: 12 மணி.
0: They come at 12.
1: 11 மணி.
0: 11 o'clock.
1: 10 மணி.
0: 10 o'clock.
1: யார் நம்ம கேட்க போறாங்க?
0: Who is going to ask me?
1: நம்ம இஷ்டம்தான்.
0: It is our desire.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க.
0: The conducting church is not ordinary.
1: பால் சொன்னார்ல.
0: Pastor Paul said.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்.
0: It's a great burden.
1: ஒரு கர்ப்ப வேதனை.
0: It's a pain.
1: Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Against God's ministry a lot of things are coming.
1: எப்படி ஊழியத்தை கெடுக்கலாம்?
0: How to affect the ministry?
1: எப்படி சபையை இடிக்கலாம்?
0: How to break the church?
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம்? யாரும் எழும்ப முடியாது. எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்.
0: Whoever comes against the ministry the Lord will not allow.
1: தேவ ஜனமே,
0: oh God's people,
1: என்ன கேள்வி என்ன தெரியுமா?
0: My question is,
1: ஜெபிக்கிறீங்களா கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க?
0: Are you praying means how many of you
1: கையை உயர்த்துங்க?
0: Come on, you say.
1: எல்லாரோட கையும் உயரும். ஏன்னா எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
0: You are all praying.
1: ஆனா அதல்ல கேள்வி.
0: That is not the question.
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்.
0: We are all praying.
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க?
0: How many of you praying with a great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரமா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே புகையில வந்து காத்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல?
0: பிஃபோர் தி ஆபீஸ்
1: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல.
0: யூ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ரஷ்.
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே ஆண்டவரே என்ன காத்து கொள்ள தூங்கினே ஜெபிக்கிறீங்க, அது இல்ல வாஞ்சி.
0: ஸ்லீப் யூ ப்ரே, தட் இஸ் நாட் டிசையர்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
0: தி டிசையர் மீன்ஸ்
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்.
0: As the deer panteth for the water.
1: Hallelujah.
0: You have to come.
1: அப்படி ஓடி வர்றீங்களா?
0: Are you running like that?
1: வாஞ்ச இருக்குதா உனக்கு?
0: Do you have that desire?
1: Hallelujah. எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்.
0: Elijah had that kind of thirst.
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: He prayed carefully.
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே
0: since he prayed with a desire.
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் மலை பர்வதத்தின் மேல் ஏறி

0: ஜோமணி இவங்க ஜோமணி பண்றதுனால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே.
1: And if they all praying, if
0: எல்லாம் ஜோமணி ஜோமணி எல்லாமே நடத்திட்டு போயிடலாம்.
1: Everyone can pray and they can be successful. Not like that.
0: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக.
1: Jesus has finished everything on the cross.
0: அதுல உனக்குள்ள இருக்கணும்.
1: You must have that faith.
0: என்ன வாஞ்ச அப்படிங்க
1: கேட்டீங்கன்னா, what is that desire?
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை.
1: The desire to see the Lord Jesus.
0: நீ காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
1: How many of you come with that great desire?
0: Hallelujah. என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க?
1: What desire you have?
0: Hallelujah. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா?
1: Do you come to see Jesus?
0: Hallelujah. எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க?
1: How many of you come to see
0: Hallelujah.
1: Jesus?
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க சொல்லலாம் இயேசு எங்கெங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
1: You may say I could not see Jesus. Hallelujah. Where is he?
0: அவர் போயிடல.
1: He didn't go.
0: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலை மரத்தின் மேல் ஏறி
1: He climbed the tree.
0: இயேசுவை பார்க்க
1: He wanted to see Jesus.
0: Why did
1: he take that effort?
0: அவருக்கு இருந்த வாஞ்சை.
1: That is the desire.
0: சும்மா ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு.
1: There are lots of
0: இயேசு கூட வந்தவங்க திரள் கூட்ட மக்கள்.
1: Multitudes came to
0: அவங்க
1: see Jesus.
0: அவங்க பார்க்கிற கூட்டம்.
1: Just see the surroundings.
0: சகேயு மரத்தின் மேல் ஏறினாரு.
1: Zacchaeus climbed the tree.
0: அவர் வேடிக்கை பார்க்க ஏறல.
1: Not to just look around.
0: அவர் எதுக்கு ஏறினார் தெரியுமா?
1: Why did he climb?
0: இயேசு எப்படிப்பட்டவரோ.
1: What kind of Jesus he is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
1: Night and day he couldn't
0: sleep. எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்கல.
1: They all say Jesus.
0: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருது.
1: There is the joy. இயேசுன்னு
0: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு.
1: Hear the name Jesus, I want to jump. Who is that Jesus?
0: யார் அந்த இயேசு?
1: Who is that Jesus?
0: 1000 பேர்ல சிறந்தவராமே.
1: He is
0: 10000 பேர்ல சிறந்தவராமே.
1: Beauty among 10000.
0: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு?
1: What is he having?
0: அவர் எப்படிப்பட்டவரோ.
1: What kind of Jesus he is?
0: எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வாஞ்சையா
1: வந்திருக்கீங்க? How many of you having desire?
0: Hallelujah.
1: To see Jesus.
0: ஆண்டவரே இயேசுவே.
1: Oh Jesus.
0: நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன்.
1: I have come to seek you.
0: பார்க்க வந்திருக்கிறேன்.
1: I have come to see you.
0: உம்மில களிகூர வந்திருக்கிறேன்.
1: I have come to rejoice.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many can say that?
0: உன்னத பாட்டின் புத்தகத்தில்
1: in the song of Solomon
0: இரண்டாம் அதிகாரத்தில்
1: second chapter
0: மூன்றாவது வசனத்தில்
1: third verse
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
1: I sat down with a great delight.
0: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
1: How many of you having the delightment?
0: நான் வெயில் கொளுத்துது.
1: Hot sun.
0: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
1: Pastor is also preaching again.
0: வாட்சையும் பாக்குறீங்க.
1: You are looking at the clock.
0: வீட்டுக்கு போறோம்.
1: I want to go home.
0: இது இல்ல வாஞ்சை.
1: That is not the delight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கடும் வெயில்
1: maybe hot
0: கொளுத்தும் பொழுது
1: at the midst of hot sun
0: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடு நிசையில சிலுவையில தொங்கினாரு.
1: And for you and me
0: Alleluia.
1: Jesus was hanging on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேதனையின் மத்தியில
1: in the midst of
0: என்ன
1: pain
0: உமேல ஏமேல ஒரு வச்சிருந்த வாஞ்சே
1: because of the delight
0: upon
1: you.
0: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ Saron in Roja.
1: It's a
0: ullugalukulle irukkira pushpam.
1: It's a rose among the thorn.
0: Deva janame,
1: dear children of God,
0: yen sabha,
1: my church,
0: yen viswasinga,
1: my believers,
0: enga irukranga theriyuma?
1: Where are they?
0: Mulluk naduvula irukranga.
1: They are in the midst of thorns.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்கள குத்திக்கிட்டே இருக்குது.
1: It is piercing them.
0: Amen. ஏதோ ஒன்னு குத்திக்கிட்டே இருக்குது.
1: Something is piercing them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்.
1: Those who want to keep the righteousness they will be
0: undergoing துன்பத்தின் மத்தியில
1: the midst of suffering
0: அந்த முட்களின் மத்தியில
1: the midst of thorns
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many could say
0: நான் நறுமணம் வீசுகிறேன்.
1: I am
0: சாட்சியாய் இருக்கிறேன்.
1: I am a witness
0: கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கிறேன்.
1: I am glorious for the Lord.
0: துன்பம் வருகிறது.
1: There is trouble
0: வருகிறது.
1: There is the tire trial.
0: ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்.
1: Lord remove the thorn
0: என்று பவுல் ஜெபித்த வேளையில
1: when Paul
0: முள்ளை எடுக்கல.
1: The Lord did not take it.
0: என் பலன் உனக்கு போதும்.
1: In your weakness
0: என் கிருபை உனக்கு போதும்.
1: My grace is sufficient.
0: Hallelujah. தேவனுடைய பிள்ளையே
1: children of God
0: thank you Jesus. சவுல்
1: பவுலாய்
0: மாறும் பொழுது
1: when he became Paul
0: ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். ஆண்டவரே நீர் யார்?
1: Lord who are you?
0: Hallelujah.

0: நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
1: I am Jesus whom you are persecuting.
0: உள்ளங்களிலே உதைக்கிறது உனக்கு. நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா?
1: Where are you kicking?
0: முள்ளுல உதைக்கிற.
1: You are kicking the thorn.
0: அது என்னையும் குத்துது.
1: It is piercing me.
0: உன்னையும் குத்துது.
1: It is piercing you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா?
1: Why did the Lord say that?
0: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது.
1: Nobody can persecute the Lord.
0: அவர் எதுக்காக சொன்னார்னா?
1: What for he said?
0: என்னை என்று சொல்லும் பொழுது
1: me means
0: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
1: Hallelujah. He is about his church.
0: இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் வந்திருக்கிறோம்.
1: We have come to the Lord's
0: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
1: That is the communion service
0: for the church. நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
1: And we are the body Hallelujah. Of Christ.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அந்த கிச்சிலி மரம் கீழே
1: அந்த
0: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
1: in the midst of the lilies.
0: Hallelujah. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
1: I with the delightment I am rejoicing.
0: ஜெபிக்கிறேன்.
1: I am praying with delightment.
0: Hallelujah. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
1: With the desire I do ministry.
0: காணிக்க போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
1: With the delightment Alleluia. I put the offering.
0: Hallelujah. எத்தனையோ வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன்.
1: I went abroad many
0: places. அதெல்லாம் காணிக்க போட்டு வரும்பொழுது இப்படி மெதுவா வர மாட்டாங்க.
1: They don't come slowly.
0: டான்ஸ் ஆடினே வருவாங்க.
1: They dance and bring the offering.
0: நான் கேட்டேன், எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படினு.
1: Why do you dance?
0: அவங்களுக்கு காணிக்க போடும்பொழுது ஒரே குஷியா.
1: Joy to give offering.
0: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்.
1: Joy to give.
0: அதான் நடனமாடி நடனமாய் காணிக்க போடுறாங்க.
1: They just dance. Hallelujah. Give unto the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: யோசி பாருங்க.
1: Just think about it.
0: உங்களுக்கு வாஞ்சை இருக்கா?
1: Do you have desire?
0: ஆண்டவரோடு பேச வாஞ்சி இருக்குதா?
1: Do you have desire to talk to the Lord?
0: ஜெபிக்க வாஞ்சி இருக்குதா?
1: Do you have desire to
0: pray? சும்மா நீ ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன்னு வெச்சீங்க.
1: If I just pray.
0: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க.
1: You will not pray.
0: எங்க பார்த்தாலும் அதை தான் கேக்குறீங்க.
1: Everywhere you are hearing.
0: ஜெபம் ஜெபம் ஜெபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
1: Everyone say pray.
0: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
1: But you don't pray.
0: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
1: When do you pray?
0: உனக்கு ஒரு வாஞ்சை வந்துட்டோம்.
1: When you have desire.
0: அறைக்கதவை மூடிக்கொண்டு
1: close the door.
0: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்.
1: Hallelujah. As I prayed and put the heart is
0: உனக்கு அந்த வாஞ்சை வந்தா
1: if you have desire.
0: யாரும் உன ஜெபின் சொல்ல தேவையில்லை.
1: Others need not force you to pray.
0: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே.
1: You will start praying.
0: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பேன்.
1: You will talk to the Lord.
0: ஆண்டவர் வெளிய சத்தத்தை கேட்பேன்.
1: You will hear the Lord's voice.
0: இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
1: In this month the Lord's
0: promise. Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால்
1: since he has delight mind in me.
0: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை.
1: The desire.
0: வாஞ்சை.
1: The delight.
0: வாஞ்சை.
1: Delight.
0: நான் வாஞ்சையா இருப்பேன்.
1: I will be having
0: நான்
1: delight.
0: வாஞ்சையா ஊழியம் செய்வேன்.
1: I with the delightment I do ministry.
0: சபைக்கு வருவேன்.
1: With the desire I come to church.
0: நான் வாஞ்சையா கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
1: With the desire I obey
0: to the Lord. நான் வாஞ்சையா ஞானபாலின் மேல் வாஞ்சையா இருப்பேன்.
1: With the desire I draw the
0: வேதத்தை படிப்பேன்.
1: With the desire I read the scripture.
0: வாஞ்சையா நான் கர்த்தரை தேடுவேன்.
1: With the desire I seek the Lord.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
1: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
1: They are counting the offering.
0: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு.
1: 5 rupees or 10 rupees notes.
0: இது எதுக்கு போடுறாங்க?
1: What for they put?
0: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமே போடுறோம்.
1: ரிச்சுவலி தே கிவ் ஆஃப்.
0: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
1: வாட் ஆர் தி எக்ஸ்பென்டிச்சர்?
0: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்.
1: தட்ஸ் வை ஹி ரெட் தி எக்ஸ்பென்டிச்சர்ஸ்.
0: ஹalleluya. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
1: when they calculate
0: 1 கோடியே 98 லட்சம் இந்த சபைக்கு மாத்திரம் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
1: 1 crore and 98 lakhs we spent.
0: அது எப்படி?
1: How?
0: அதுதான் அற்புதம்.
1: தட் இஸ் மிரக்கிள்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: காணிக்க அவ்வளவு வரல.
1: We didn't get that offering.
0: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The treasure in heaven.
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: இது கடைசி காலம்.
1: These are the last days.
0: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
1: The ministry has to be built.
0: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்
1: to build the ministry.
0: இந்த ஊழியம் வளர வேண்டுமானால்
1: for the growth of the ministry.
0: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வர கூடாது.
1: You should not be looking around.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
1: The cat on the wall.
0: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
1: They come to church.
0: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கீடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
1: They come to church when some celebration is going on.
0: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
1: There is a trouble.
0: ஐயோ,
1: they stop coming.
0: இங்கே போனால் நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்பா.
1: If we go there, we have to give money.
0: மதில் மேல் இருக்கிற பூனை.
1: It's a cat on the wall. திடீர்னு
0: சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க.
1: Suddenly they are in the church.
0: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
1: They don't take part.
0: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
1: The church means
0: ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: எபேசியர்ல வாசிக்கிறோம்,
1: In Ephesians,
0: முழு குடும்பத்துக்கும் நாம காரணர்.
1: And he is
0: முழு குடும்பத்துக்கும்
1: for the entire family
0: நாம காரணர்.
1: And he is
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
1: Do you know that song?
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
1: We don't sing this song.
0: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
1: We don't think it's family.
0: அது ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: இந்த குடும்பத்துல
1: in this family
0: உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது.
1: There is the part.
0: உங்களுக்கு ஒரு பாகம் இருக்குது.
1: There is the burden.
0: உங்களுக்கு ஒரு இதல பதிப்பு இருக்கணும்.
1: There is some
0: சும்மா focus. ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்கு வர கூடாது.
1: Not just sitting and
0: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தாரு பார்க்கிறதுக்கு வர கூடாது.
1: பாஸ்டர்
0: இன்னைக்கு என்ன பேசுறார், யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
1: There are people.
0: Hallelujah.
1: புஸ்தகத்துல
0: ஆமான் எந்த தூக்கு போட்டானோ, எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணானோ, அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
1: Which one was prepared by Aman and he was hanged on
0: காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீ போற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
1: You are going to be hanged.
0: நீ போடுற திட்டங்கள்,
1: your plans,
0: நீ கர்த்தருக்கு விரோதமாக,
1: against the
0: ஊழியத்துக்கு விரோதமாக,
1: against the ministry,
0: ஊழியக்காரனுக்கு விரோதமாக,
1: against the minister of God,
0: நீ போடுற திட்டங்கள்,
1: all the plans,
0: அது உன்னை தான் அழிக்கும்.
1: It will destroy.
0: Hallelujah.
1: You.
0: ஒண்ணு, சத்தியத்தை கீழ்படிஞ்சு இரு.
1: You have to obey to the word.
0: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்க, அப்படி ஓடி போயிடுங்க.
1: Like others you run.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நடத்த வல்லவர்.
1: The Lord is able to
0: conduct. Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
1: When I started the church there were 10 people.
0: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
1: How they were.
0: 10 பேருமே
1: all 10 people
0: கீழ்படிவாங்க.
1: They obey.
0: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
1: They come on time.
0: 10 பேர் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரிலாம் ஜெபிப்பாங்க.
1: When they pray throughout night they pray.
0: அந்த 10 பேரே போதும்.
1: That is enough.
0: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
1: Why what's an necessary of 1000 people?
0: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
1: They don't support the ministry. What is the use?
0: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
1: That's why the Lord said.
0: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
1: maybe little.
0: அநேகம் பேரை கொண்டாகிலும்,
1: and more.
0: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல.
1: No barrier to save.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
1: You need not give.
0: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
1: If you give you
0: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
1: You get part.
0: Hallelujah. அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
1: That's why the Lord is asking
0: Alleluia.
1: You to give.
0: அடுத்து நீ ஜெபிக்கணும்.
1: Then you pray.
0: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
1: You have to pray fervently.
0: பாருங்க, மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ இந்த சபையில மாத்திரம்தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
1: Every day we have prayer.
0: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம்தான்.
1: Every day prayer from Monday to Saturday.
0: அது சிலர் மாத்திரம்தான் வரீங்க.
1: Only few people are coming.
0: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
1: Saturday we have fasting.
0: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
1: We have prayer.
0: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
1: In families.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நாம் ஜெபிக்கிறோம்.
1: We pray.
0: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the church?
0: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the ministry?
0: அப்படி ஜெபித்து பாருங்க.
1: Just start praying.
0: இந்த ஊழியத்துல ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
1: There will be revival.
0: விடுதலையை பார்க்க முடியும்.
1: See the deliverance.
0: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise?
0: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Shall we all praise God?
0: Hallelujah.
1: For the promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Shabarabarabalaba.
1: Thank you Lord. Thank
0: Amen.
1: You Jesus. Thank you Jesus.
0: ஒவ்வொரு நாளும்
1: every day
0: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
1: Many things to be happy.
0: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
1: It should not be burden for the ministry.
0: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
1: You should have the burden.
0: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
1: You have to take the responsibility.
0: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
1: Then the Lord will bless you.
0: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
1: No, not just looking around.
0: உன்னுடைய பங்கு என்ன?
1: What is your part?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
1: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
0: உண்மையான விசுவாசிகள் கரெக்ட்டா கேட்டாங்க, பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
1: ட்ரூ பிலீவர்ஸ் ஆஸ்க்ட்,
0: உண்மையான விசுவாசிகள் என்கிட்ட கேட்டாங்க.
1: தி ட்ரூ பிலீவர் தே
0: ஆஸ்க், மற்றவங்க கண்டுக்கவே இல்ல,
1: அதர்ஸ் டிட் நாட்,
0: என்னன்னா நடந்துகோ,
1: எனிதிங் கேன்
0: ஹேப்பன், சபத் தரந்தா வரேன்,
1: தி சர்ச் இஸ் ஓபன், ஐ கம்,
0: போய்டுவேன்.
1: பட் இஸ் ஹalleluya,
0: ஹalleluya, அது மாதிரி சில ஒரு கூட்டம் இங்க இருக்கு.
1: சம் குரூப் ஆர் லைக் தட்,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: we are children of God.
0: அப்படி இல்ல,
1: நாட் லைக் தட்.
0: எல்லா விதத்திலும்,
1: in all things,
0: இன்பத்திலும்
1: in
0: துன்பத்திலும்,
1: in goodness, in
0: போராட்டத்திலும்,
1: in trouble,
0: உயர்விலும்,
1: in
0: தாழ்விலும்,
1: or down,
0: கஷ்டத்திலும்,
1: in
0: நஷ்டத்திலும்,
1: in loss,
0: எல்லாவற்றிலும்,
1: in everything,
0: hallelujah, நம்ம கூட இருக்கணும்.
1: we have to be,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: போன் பண்ணி ஒருத்தர் சொன்னாரு,
1: somebody,
0: ஐயா நான் எத்தனையோ சபைக்கு போனேன்,
1: I went many to many churches.
0: ஒரு தடவை நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்,
1: I came for a wedding.
0: இது மாதிரி ஒரு மகிமைய நான் எங்கயுமே பார்த்தது இல்லையா?
1: I never seen that glory.
0: ஒரு மகிமையா இருந்துச்சா?
1: It was glorious.
0: சபையில ஒரு மகிமை இருக்குதுயா?
1: There is the glory.
0: எங்கெங்கயோ போறோம், ஒரு மகிமையே இல்லங்க.
1: I don't find any glory.
0: எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
1: It was amazing.
0: இப்படி சில இருக்காங்க.
1: Some people say like,
0: அதனால தான் நான் அங்க வரேன்.
1: That's why I come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
1: Many they testify.
0: அநேகர் கர்த்தத்தை தொடுகிறாங்க.
1: The Lord touched many people. அநேகர்
0: வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: Many miracles are happening.
0: ஆகவே பிசாசு எரிச்சல் அதிகமா இருக்கு.
1: The devil is having.
0: ஆகவே நம்ம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
1: Shall we all have எல்லாம்
0: கரங்களை உயர்த்துவோமா?
1: Shall we all
0: இந்த வாக்கு தத்துவத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all praise God.
0: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் ஒருமனப்படுங்க இந்த வேளையில. Hallelujah. வாயிலே தர எல்லாரும் வாயிலும் திறக்கப்படட்டும்.
1: Our mouth,
0: கர்த்தரை நோக்கி பார்.
1: Let us all look at the Lord.
0: உங்களை தொடுவார்.
1: Lord will touch you.
0: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்.
1: God's power will touch
0: you. ஆவியிலே நிரம்புங்க.
1: Be filled in the
0: Holy Spirit. ஒருமனப்பட்டு ஜெபிங்க.
1: Let us all have oneness.
0: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்.
1: Hallelujah.
0: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும். கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும். இந்த ஊழியம் கட்டப்படட்டும். இது கர்த்தருடைய சபை. இது கர்த்தருடைய ஊழியம்.
1: Hallelujah.
0: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல.
1: என்னை
0: கொண்டு என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
1: Don't pray for yourself.
0: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க.
1: Pray for the ministry.
0: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்துல ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
1: Holy Spirit is praying for you and me.
0: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
1: We need not pray for ourselves.
0: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the ministry.
0: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the soul.
0: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray with the burden.
0: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்த வேளையிலே கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
1: Thank you Jesus.
0: எல்லாரும் கர்த்தரை பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம்.
1: Let us all kneel down for the
0: பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள்.
1: Be prepared to participate.
0: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
1: our heavenly father,
0: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
1: bless the communion.
0: அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
1: Bless the bread and wine.
0: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
1: bless each and every
0: நிறைய உண்டாகட்டும்.
1: Let there be
0: ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
1: Let there be blessing.
0: ஜெயம் உண்டாகட்டும்.
1: Let there be victory.
0: அற்புதங்கள் நடக்கட்டும்.
1: Let there be miracle.
0: சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும்.
1: Let there be oneness.
0: ஆனது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும்.
1: Let them have
0: மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக.
1: Bless them.
0: எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக.
1: அல்லேலூயா.
0: எங்களுக்காக நீர் மரித்தீரே. எங்களுக்காக ஜீவன் தந்தீரே. எங்களுக்காக வரப்போகிறீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே. எங்களுக்காக காயப்பட்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. உடைய கரத்தில் ஒப்படுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும் அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: வணக்கம் தோழியரே, இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு பாளையங்கோட்டையில் உள்ள பிரபலமான மருத்துவமனை ஜோசப் மருத்துவமனையின் ஃபவுண்டர் டாக்டர் அக்னஸ் அவங்க வந்திருக்கிறாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் டாக்டர் அக்னஸ். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரி, உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். மருத்துவ சம்பந்தமான பெண்களுக்கு எழும் பல சந்தேகங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய பிரபலமான மருத்துவமனையை பல வருட காலங்களாக நீங்கள் கட்டி காத்து வர்றீங்க, ஒரு நல்ல மருத்துவமனைனா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் பொதுவாக என்னிடம் வேலை கேட்டு வரும் பெண்கள்ட்டம் மூன்று எழுத்து, அதாவது என்னிடம் உண்மை, வர்ற நோயாளிகளிடம் அன்பு, இதுதான் வேணும். இந்த ரெண்டும் இருந்தாலே நம்ம மருத்துவமனை நன்றாக இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நோயாளிகள் வர்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு கவலையோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு வராங்க. அவங்க விருந்து சாப்பிட வரல, நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் கனிவோடு, ஒரு பேஷன், ஒரு இறக்கம், அதெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தாலே பாதி நமக்கு அவங்களுக்கு வியாதி குணமாகிவிடும். அதனால தான் என்னிடம் உண்மை, வர்ற நோயாளிகளிடம் அன்பு வேண்டும்னு சொல்வேன். ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாகிவிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த அன்பை, உண்மை, பண்பாடெல்லாம் எதிர்பார்த்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப ஆம்பியன்ஸ், அதாவது மருத்துவமனை மெயின் ரோட்டில் இருக்கணும், மருத்துவமனை பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் இப்போ என்னென்னா டாக்டர் அழகாக இருக்கணும், டாக்டர் ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கணும். இப்போ அப்படி தான் ஒரு பெரிய மக்கள் தொகை போகுது. அப்புறம் கார் பார்க் இருக்கணும். இப்படிலாம் பார்க்குறாங்களே ஒழிய அந்த மருத்துவர் கெட்டிக்காரர்களா? அவர்கள் உண்மையாகவே படித்து பட்டம் பெற்று நல்ல வைத்தியம் செய்கிற ஒரு திறமை உள்ளவர்களா? கடவுளின் அருள் அவர்களுக்கு இருக்கிறதான்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ அப்படிதான் எல்லாம் மாறிட்டு, முந்திலாம் அப்படி இல்லை, இப்போ எல்லாரும் மாறிட்டேன்னா. அன்னைக்கு அந்த காலத்தில் பழைய மருத்துவமனைகள்லாம் நோயாளிகள் உட்கார்றதுக்கு பெஞ்ச் போட்டிருப்பாங்க, மர பெஞ்ச். அப்புறம் எல்லாம் மாறி போய் இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அதனால வர்றவங்க அதை ரொம்ப எதிர்பார்க்காங்க. அப்புறம் ஏர் கண்டிஷன் மிஷின் கூட ஏசி, இந்த மாதிரி அதுல சத்தமே வரக்கூடாதுதான். ரொம்ப இப்ப உள்ளவங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி இருக்கு. ஆனாலும் மருத்துவர் என்ன முறையில நான் சொல்வேன், ஒருத்தரை பார்த்தோடனே நமக்கு இரக்கம் வரணும். அவங்களுக்கு என்ன இருக்கு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அதை எப்படி சுகப்படுத்தணும், இதற்கெல்லாம் ஒரு பரிசுத்த ஆவி வரம் வேண்டும். நல்லா படிச்சிருக்கணும், நம்ம வந்து சப்ஜெக்டில் தரவாக இருக்கணும். அதே சமயம் மற்ற வசதிகள், இப்போ பெண்களுக்கு வர நோய்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் நம்ம மருத்துவமனையில் வச்சுருக்கோம். அப்போ தென்னிந்தியாவில் முதன்முறையாக எல்லாமே ஆரம்பித்தது எங்கள் மருத்துவமனையில். ஏன்னா என்னுடைய அன்னை சொல்வார்கள், நான் சென்னையில் படித்தப்போ டிஜுவில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, எம்டியில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போது ஆல் இந்தியாவில் எம்என்ஏஎம்எஸில், அகில இந்தியாவிலேயும் 1980 அந்த டிஎன்பி எம்என்ஏஎம்எஸ் எனக்கு மட்டும்தான் கிடச்சிது. அப்புறம் நான் சென்னையில் உள்ள டைரக்டர்ஸ்லாம் எனக்கு அங்கேயே வேலை கொடுத்தாங்க. யூ ஆர் த ஃபியூச்சர் பில்லர் ஆஃப் ஆப்ஸ்டட்ரிக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய அன்னை இந்த ஊரில் இருந்துக்கிட்டு வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடையணும், நீ அங்கெல்லாம் பட்டம் பெற்றாலும் நம்ம ஊர் மக்கள், நெல்லை மக்களுக்கு நவீன வசதிகள் கொடுக்கணும். இவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் சென்னையில் சென்று பெரிய நகரங்களில் சென்று நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே வரவழைச்சாங்க. அதனால் இங்கே நாங்கள் எல்லா கருவிகளும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2003 3D 4D ஸ்கேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் முதன்முறையாக இந்தியாவிலேயே கொண்டு வந்தோம். அது மாதிரி இந்தியாவிலேயே ஹிஸ்ட்ராஸ்கோபி அப்படி நிறைய இதெல்லாம் அகில இந்தியாவிலேயே நம்ம நாடு எவ்வளோ பெரிய நாடு, இதை கொண்டு வந்தோம். அதனால நம்ம மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தோம். அதனால இப்படி நல்ல மருத்துவமனையில் எல்லா வசதிகளும் இருக்கணும். ஆனால் முதல் வசதி, முதல் பண்பாடு வந்து கனிவு, இரக்கம், அன்பு.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நான் பிரச்சனைகளுக்குள்ள வரலான்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்து யாரை கேட்டாலும் எனக்கு ஃபைப்ராய்டு, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அக்காவுக்கு ஃபைப்ராய்டு, எங்கள் அம்மாவுக்கு ஃபைப்ராய்டு, ஃபைப்ராய்டுங்கிற வார்த்தையே சின்ன வயசில் நம்மலாம் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ புதுசாக யூட்ரஸில் வந்து ஒரு ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஏன் வருது, இப்போ காரணம் என்ன, அது வராமல் எப்படி தடுக்கலாம், வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
1: அது ஃபைப்ராய்டு, நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஃபைப்ராய்டு ரொம்ப இப்போ பார்க்குற மாதிரி அதிகம் கிடையாது. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணம் ஆகாத பெண், குழந்தை பெறாத பெண், இவர்களுக்கு தான் ஃபைப்ராய்டு வரும். அதற்கு காரணம் என்னென்னா, குழந்தை வரும் வரும்னு காத்திருந்து ஏமாந்து போன கர்ப்பப்பை குழந்தைக்கு பதிலாக இப்படி கட்டிகளை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றவர்கள், பல குழந்தைகள் பெற்றவர்களுக்கெல்லாம் அது வருது. அப்போ அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த காலத்தில் உள்ள உணவு முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ், எல்கேஜியிலிருந்து எல்லாருக்கும் மன அழுத்தம், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் ஆரம்பித்து விட்டது. ஏன்னா எல்லாவற்றையும் அப்படியே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, எதிர்பார்ப்பும் அதிகம், ஒரு மன உளைச்சல் அதிகமாகி கொண்டே போகிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். இன்னொன்று, இந்த பால் அதிகம் குடிக்கிறது. நாங்கள்லாம் சின்ன குழந்தைகளாக இருந்தப்போ எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இருந்தால் கூட பெண் குழந்தைகளுக்கு அதிக பால் கொடுக்க வேண்டாம்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ யாரை கேட்டாலும் அதிகம் பால், ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் வருமானம் அதிகமாக இருக்கிறது, ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படி தான் இருக்குது. அதனால் பெண் குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே அதிக உணவு கொடுத்து வளர்க்கிறார்கள். அதனால் அந்த பாலில் வந்து சில கலப்படங்கள் இருக்கின்றன. பசு அதிகம் பால் கொடுக்க வேண்டும் என்று பல ஊசிகள் போடுகிறார்கள், ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், அதனால் அந்த கட்டிகள் எல்லாம் வருகின்றன. அப்புறம் அதிக இனிப்பு, முன்பெல்லாம் இவ்வளவு இனிப்பு எல்லாரும் சாப்பிட்டதில்லை, அதனால் அதிக இனிப்பு, அதான் இன்பம் யாவுமே துன்பமாகும். இனிப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா துன்பமும் வருது, அதனால் இனிப்பு அதிகம் சாப்பிட்றது, இந்த மாதிரி பல காரணங்கள். இன்னொன்று, முந்தி சில விஷயங்களை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க, ஆனால் இப்போது அந்த ஸ்கேன் எல்லாம் வந்துட்டு, அதனால் ஸ்கேன் பண்ணும்போது சின்ன ஃபைப்ராய்டு கூட தெரிஞ்சிருது. முன்பு எப்படி வந்தாங்கன்னா, மேமத் டியூமர்ஸ், ஃபைப்ராய்டு ரொம்ப பெருசாகி வயிறெல்லாம் பெருசானப்புறம் டாக்டர்கிட்ட வருவாங்க, ஏதோ வயிறு பெருசாக, அப்போ தொட்டு பார்க்கும்போது பெரிய பெரிய கட்டிகள் இருப்பது கண்டுபிடிப்போம். இப்போ அப்படி இல்லை, உடனே ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1980 ஒரு பிரபல்யமான ஒரு பள்ளிக்கூடத்த ஆசிரியை, ஆனால் அவங்க 45 அவங்களுக்கு திருமணமாகவில்லை, வயிறு மிக பெரிதாக இருந்தது. அப்போ அநேகர் அவர்கள் தவறான முறையில் குழந்தை உண்டாயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்னிடம் வந்தப்போ நான் தொட்டு பார்க்கும் பொழுது அது கட்டி, மிகப்பெரிய கட்டி, அது அறுவை சிகிச்சை செய்து அதை எடுத்தோம். ரொம்ப பெரிய கட்டி, மேமத் டியூமர் பெரிய ஃபுட்பாலில் விட பெருசாக இருந்தது. இதெல்லாம் முன்பு இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நுண்ணொலி ஸ்கேன் இதெல்லாம் இல்லாதப்போ இதை பெரிய பெரிய கட்டிகளாக இருந்தன. இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாம் முதல்லயே டாக்டர்கிட்ட வந்துடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் ஃபைப்ராய்டை நம்ம லேப்ரோஸ்கோப் வழியாக பெரிய இதாக பண்ணாமல் சின்ன முறையிலே பண்ணி விடுகிறோம். ஆனால் ஃபைப்ராய்டு வந்து ஈஸ்ட்ரோஜன் டிபெண்ட், அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபைப்ராய்டு அதிகமாக வரும். அப்புறம் ரொம்ப சிறிய வயதிலேயே அநேக குழந்தைகள் இப்பொழுதெல்லாம் வயதுக்கு வந்து விடுகிறார்கள், ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி. அது எல்லாமே இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தான், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுது. நான் எப்போவுமே சொல்வேன், நம்ம இந்த வெயிலோடு பிறந்து வெயிலோடு உறவாடி வெயிலோடு இருக்கிறோம், நமக்கெல்லாம் ரொம்ப வியாதி வராது. அப்புறம் நமக்கு வாழ்க்கையில் செலவும் மிக குறைவு, 9 உடுப்பது 4 நமக்குலாம் ஒரு நாழி அரிசியும் 4 துணியும் போதும். ஏன்னா நமக்கு வின்டர் ட்ரெஸ்
0: கிடையாது,
1: அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் அந்த ஷூ இந்த ஷூலாம் வேண்டாம். அதனால நமக்கு ரொம்ப சிம்பிள் லைஃப். எப்போ நம்ம இந்த சிம்பிளிசிட்டியை விட்டோமோ அப்போ நமக்கு எல்லா வியாதியும் வந்துடுச்சு.
0: ரொம்ப அழகாக டீட்டெயிலாக சொன்னீங்க மேடம். அடுத்தது, முன்காலத்துலலாம் யாரோ ஒருத்தருக்கு தான் குழந்தை இல்லைன்னு கேள்விப்படுவோம். இப்போ வந்து குழந்தை இல்லாதது ஒரு காமன் ஃபீச்சராக ஆயிட்டுது இல்லையா? குழந்தை வர்றது ரொம்ப தாமதமாகுது. மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் வருது. முன்னாடிலாம் கிடையவே கிடையாது இப்படி ஒன்று, புதுசாக அதெல்லாம் கேள்விப்படுறோம். ஏன் இந்த மாற்றம்?
1: இல்லை, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலமுறை மாற்றங்கள், எல்லோரும் ரொம்ப படிக்கிறாங்க. இந்த 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ராத்திரி தூங்காமல் படிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு அளவான உறக்கம், அளவான விழிப்பு, ஒரு அளவான உணவு, அளவான மகிழ்ச்சி, இதெல்லாம் இருந்தால் ஒரு வியாதியும் இல்லை. ஆனால் இப்போ எல்லோரும் தூங்காமல் படிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த இரவு விழித்திருக்கும்போது நம்ம மூளையில் உள்ள பிட்யூட்ரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் எல்லாம் அப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தும், சர்க்கேடியன் ரிதம். அப்போ உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்காமல் விழித்திருந்தால் எல்லாமே தலைகளாக மாறிவிடும். அதனால் வேண்டாத ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும். இது ஒரு காரணம். ஏன்னா இப்போ 10th, 11th, 12th எல்லாம் ஆரம்பிச்சிருது. அப்புறம் நீட்டுன்னு எல்லாரும் ஓடுறாங்க. அதனால இந்த தூங்காமல் இருக்கிறது ஒரு பெரிய தவறு. அதுக்கு பேர் தான் உறக்கமில்லா ராத்திரிகளுக்கு பேர் கால ராத்திரிகள். எல்லாம் தூங்காமல் இருக்கிறாங்க.
0: என்ன ராத்திரிகள்?
1: கால ராத்திரிகள்.
0: ஓகே,
1: அது வந்து காலன்,
0: காலன்,
1: காலனுக்குரிய இரவாயிருக்கு.
0: யமன்.
1: அதனால உறக்கம் மிக மிக அவசியம். அது இன்னொன்று உணவு. முந்தியெல்லாம் இவ்வளவு வகை வகையான சாப்பாடு கிடைக்கல. இப்போ நாங்கள்லாம் மிக சின்ன குழந்தைகளாக இருந்தப்போ ஆப்பிள் இவ்வளோ தூரம் எல்லா கடையிலையும் கிடையாது. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய மாமா கொழும்புலேருந்து ஆப்பிள் அனுப்புவாங்க. அப்புறம் சென்னைக்கெலாம் போனப்போ அங்கே பெரிய பெரிய நகரங்கள்லாம் கிடைத்தது. ஆனால் இப்போ ஆப்பிள் சர்வ சாதாரணமாயிற்று. அது மாதிரி கடைகளில் இப்போ கிடைக்காத பொருட்களே கிடையாது, எல்லாம் எல்லா சீசன்லேயும் கிடைக்குது. அப்போல்லாம் சீசனில் தான் சில இது கிடைக்கும், பருவ பழங்கள், பருவகால பயிர்கள். அதனால் எல்லா நேரமும் எல்லாரும் எல்லா சாப்பாடும் சாப்பிட்றாங்க. ஸோ அதிக உணவு, நம்ம தேவைக்கு அதிகமாக உணவு உட்கொள்கிறோம். அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம சம்மருக்கு இந்த வெயிலுக்கெலாம் ரொம்ப சாப்பாடு தேவையில்லை. அதுபோல் அதிக நீர் ஆகாரம் தான் தேவை, ஜூஸ், பழச்சாறு, அப்புறம் தண்ணீர் அப்படி. ஆனால் நம்ம வந்து அந்த வெள்ளக்காரங்க குளிர்காலத்தில் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம். அதுவும் ஒரு தவறு தான். நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம். இப்போ
0: உடல் வந்து ரியாக்ட் பண்ணுது.
1: ஆமாம், அதனால் எல்லாம் இருக்குது. அப்புறம் எல்லாரும் தாமதித்து திருமணம் செய்கிறார்கள். ரொம்ப நாள் படிச்சுட்டு 30 வயசு, 32 வயசு, வீட்டில் உள்ள சில கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ டிலேடு மேரேஜ், லேட் மேரேஜ், அப்போ வயசாயிருது. அப்புறம் 30 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தரிக்கும் திறன் குறைந்து கொண்டே போகும். ஆனால் நம்ம இப்படி சொல்கிறோம். இடையில எனக்கு என்னிடம் வைத்தியம் பண்ணி குழந்தை பெற்ற ஒரு பெண் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க. நம்ம ஊர் தான், சாயர்புரம். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களே லேட்டாக குழந்தை பெற்றேன்னு நான் வருத்தப்பட்டுட்ருந்தேன். ஆஸ்திரேலியாவில் நான் ஸ்கூலுக்கு போனேன்னா என் பையனுக்கு நான் ரொம்ப யங்கஸ்ட் மதர். ஏன்னா அங்கே எல்லோரும் 40 வயதுக்கு அப்புறம் தான்
0: குழந்தை.
1: ஆமாம், வருமானம் எல்லாமே வசதியான அப்புறம் குழந்தை பெறுவாங்களாம். அதனால அங்கே எல்லாரும் வயசான அம்மாவா வருவாங்களாம். இவன் ரொம்ப இளமையா இருப்பாளாம். இன்னொன்று, நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் எங்கா தான் இருப்போம்
0: பார்க்கறதுக்கு.
1: ஆமாம், அது ஒன்று. அதனால இப்போ எல்லாரும் திருமண வயதை தள்ளி போடுகிறார்கள். அப்புறம் தீய பழக்க வழக்கங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாருமே பெண்கள்லாம் குடி, அப்புறம் புகைப்பிடித்தல், போதைப் பொருட்கள், எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய நாகரிகம் நினச்சிட்டு அது எல்லோரும் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது. நம்ம ஊர் பக்கத்தில் ரொம்ப இல்லாட்டாலும் இப்போ சம்பாதிக்கிற எல்லா பெண்களும் பல தவறுகள் செய்கிறாங்க. அதனால் இந்த தீய பழக்க வழக்கங்கள் இப்படி எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து பார்க்குறப்போ அந்த குழந்தையின்மை அதிகமாகிறது. ஆனால் பொறுமை இல்லை. இப்போ முன்பெல்லாம் 5 வருடம் பார்த்து, நான் 1980 இங்கே வந்தப்போ 1980 நான் எடுத்த உடனே ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறப்போ என்கிட்ட வந்ததெல்லாம் 15 வருஷம் குழந்தை இல்லை, 20 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் இல்லை, அப்படி தான் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க அவ்வளோ பேருக்கு நம்ம வைத்தியம் பண்ணி எல்லோரும் உடனே குழந்தைய உண்டானாங்க. ஆனால் இப்போது திருமணமாகி 6 மாதத்திலேயே அவர்கள் வருகிறார்கள். அவசரம், எல்லாருக்கும் ரொம்ப அவசரம். ஏன்னு கேட்டால் அதில் நான் 200 தம்பதிகளை ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன். அப்போது அது ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் அந்த பேப்பர் பிரசன்ட். அந்த 200 தம்பதிகள்லேயும் முதல் காரணம் என்னென்னா மாமியாரின் அவசரம். திருமணமானதும் மாமியார் தான் கேட்பாங்களாம், ரெண்டாவது மாதத்தில் என்ன
0: ஒன்றும் இல்லையா
1: ஒன்றும் இல்லையா அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். மாமியார் தொல்லை தாங்கலை டாக்டர், அதனால தான் சீக்கிரம் ஒரு குழந்தை வேணும்பாங்க. அப்புறம் அடுத்த காரணம் என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்வாங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு திருமண வீடோ ஏதாவது ஒரு பிறந்தநாள் எங்கே போனாலும் திருமணம் ஆயிட்டா குழந்தை இருக்கா, இத்தனை மாதம் ஆச்சு இன்னும் என் குழந்தை இல்லை, அவங்களே இலவச ஆலோசனை, அந்த டாக்டர்கிட்ட போங்க அந்த சென்டருக்கு போங்க சீக்கிரம் குழந்தை உண்டாயிரும். இப்படி எல்லாருடைய இதையும் தேடி எங்களால் ஒரு விழாக்களுக்கும் போக முடியல, அதுக்காவது ஒரு குழந்தை வேணும். அதனால் அவங்க எல்லாரும் அந்த மேல் நாடு ஆஸ்திரேலியா அங்கே உள்ளவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கல, மற்றவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிள்ளை வேணும்,
0: மாமியாக்கிறாங்க
1: ஒரு பிள்ளை வேணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதனால அவசரப்பட்டு எங்கே எத்தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் பார்த்து, இப்போ எல்லாம் மார்க்கெட்டிங், இப்போ டே ஆஃப் மார்க்கெட்டிங், அதனால் மார்க்கெட்டிங் பார்த்து ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போயிடுறாங்க. ஃபர்டிலிட்டி சென்டர்னா இப்போ பயங்கர பிஸ்னஸ், இதனால தான் இவங்க அவசரம் அதை அவங்க காரியமாக்கிக்கிறாங்க. அவங்க உடனே பிடிச்சி
0: இந்த மாதிரி பேர்லாம் கேள்விப்பட்டதே இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி.
1: அதுவும் ஃபர்டிலிட்டி சென்டர்னு ஒரே மருத்துவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கிளை வைத்திருப்பாங்க பலரும். இதெல்லாம் நம்ம அங்கே வெளிநாட்டிலலாம் இப்படி பார்க்க முடியாது, இதுக்கு பெரிய சட்டங்கள் எல்லாம் உண்டு, அவ்வளோ சட்டத்திட்டங்களும் பூர்த்தி செய்தால் தான் அந்த ஃபர்டிலிட்டி சென்டர் அங்கே அவங்க நடத்த முடியும். இங்கே அப்படி இல்லை, நம்ம நாட்டில் அப்படி இல்லை, மக்களுக்கும் ஏதோ ஒரு பிள்ளை வேணும், சாலை வாய் சப்பட்ட மூக்கு கோணக்கண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஃபர்டிலிட்டி சென்டர் நிறையா வந்துட்டு. அப்புறம் அந்த குழந்தை இல்லாததுக்கு 30% பெண்கள், 30% ஆண்கள், அப்புறம் மீதி வந்து காரணம் இல்லாத சில நிலைகள், அன்எக்ஸ்பிளைன்டு. இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டி தான் இப்போ ரொம்ப அதிகம். அந்த காலத்துலலாம் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களே விட்டு கொடுத்துருவாங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவாங்க, ரெண்டாவது மனைவிக்கு ரெண்டு பிள்ளை பிறந்து இப்போ ஆம்பளை பையன் பிறக்கலையா மூணாவது கட்டிக்கிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய உண்டு. இப்பெல்லாம் அப்படி இல்லை, உடனே அவங்க ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது குழந்தை பெற்றுடணும் அந்த மாதிரி போகும்போது அந்த கரு அந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லேயும் அவங்க இவங்க சொல்கிறதுக்காக ஏதாவது பண்ணிடுறாங்க. அதனால் அது ஒரு பெரிய வியாபாரமாகுது, அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங், அதுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ நிறைய தப்பு நடக்குது, ஆனால் இதுக்கு சட்டத்தில் பல ஓட்டைகள் இருப்பதுனால இங்கே உள்ளதெல்லாம் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சரோகேட் மதர்ஸ்னு ரொம்ப ஃபேமஸ், நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய அழகு குறையக்கூடாதுங்கிறதுக்காக வாடகை தாய், அதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இன்னும் சட்டங்கள் ஒழுங்காகவே இல்லை. வாடகை தாய் அப்படின்னு வச்சு யாரையாவது வச்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க, அது இவங்க வந்து இவங்க சுமந்து பெறலை. அதனால் இனிமேல் 10 சுமந்து பெற்றாள் அப்படிலாம் பாட முடியாது, உண்மையிலே அவங்க சுமந்தாங்களா இல்லையான்னு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, நிறைய தவறுகளும் நடக்குது. ஆனால் இந்த முந்தி வந்து அந்த காலத்துலலாம் ஆண்கள் குழந்தை இல்லை என்மேலே தவறு இருக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க, வரமாட்டாங்க. இப்போ ஆனால் அவங்க தான் முதல்ல வந்துடுறாங்க, ஏன்னா ரொம்ப இப்போ வந்து பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, எல்லா வீடுகள்லேயும் ரொம்ப பெண்கள் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க. அதனால் ஓப்பனாக சொல்லிடுவாங்க, ஓன்ட்ட தான் தப்பு இருக்கும் நீ போ. ஏன்னா இப்போ நிறைய பேரை பாருங்கள், படித்தவங்கள நம்மளாம் அந்த காலத்தில் ஹஸ்பண்டை நீங்கள் வாங்க போங்க எங்கே போ, இப்போல்லாம் போடா வாடாலாம் சொல்கிறாங்க. அதனால் முதல்ல நீ போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வா அப்படின்வாங்க. அதனால் நிறைய ஆண்கள் முதல்லே வராங்க, அபரிசோதனை பண்ணிக்கொள்கிறார்கள், எல்லாம் சரியாக இருக்குன்னொடனே மனைவியை கூட்டி கொண்டு வருகிறார்கள். அதனால் பல பரிசோதனைகள் இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலே அவங்க பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமை இல்லாதனால தான் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் ரொம்ப வியாபாரம் ஆகுது. இப்போ நிறைய பெண்கள் ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் IVF சோதனை குழாய் முறையில் குழந்தைகள் பல முறை பல தடவை முயன்று பல லட்சங்களை இழந்து நம்மகிட்ட வருவாங்க. இங்கே வந்து நான் சொல்வேன், முதல்ல 1 ஒரு மருந்து இல்லாமல் இருங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறது. அப்புறம் ஜாலியாக எங்கே ஊர் சுற்றிட்டு வாங்கங்கிறது, ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் குழந்தை மட்டும் வேணுமா, அதனால் அப்படிலாம் போயிட்டு வாங்கன்னு சொல்வேன். எல்லா மருந்து மாத்திரையும் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 5 மாத்திரை கொடுத்தா உடனே குழந்தை உண்டாயிருது. இவங்க இப்படி ஊரெல்லாம் போய் இப்படி தன் உடம்ப புண்ணாக்கி பணத்தையும் விரயமாக்கி, இது இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேஷன் அப்படி இருக்கு. ஆனால் குழந்தையின் மெயினாக இப்போ அந்த கருத்தரிக்கிறது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ரசிச்சு ரசிச்சு பார்க்கலாம். இப்போ உடல் உறவுல பல மில்லியன் பல கோடி விந்துகள் உள்ள போகுது. அது அவ்வளவு என்னன்னா ஒரு பெரிய கோட்டையே பகைவர்கள் முற்றுகையிடுற மாதிரி. அப்போ அகழி இருக்கும் எல்லா கோட்டையும் சுற்றி. அப்போ பல வீரர்கள் அகழியை தாண்ட முடியாம இறந்துருவாங்க. அது மாதிரி இந்த பல லட்சங்கள் ஆண் விந்து வந்து அந்த யோனி குழாய் வஜைனாலேயே இறந்துரும். அப்புறம் அதே மீறி சர்வைக்கல் கெனால் கர்ப்பப்பை வாய் வழியாக உள்ளே போகணும். அதான் அகழியை தாண்டி அந்த மதில் சுவரை தாண்டி உள்ளே போகிற வீரர்கள். அப்புறம் அதுலேயுமே சர்வைக்கல் ஹாஸ்டிலிட்டி அதில் நிறைய போயிடும். அப்புறம் மீதி கர்ப்பப்பை உள்ளே போகும்.

0: கருத்தரிக்கும்.
1: அவ்வளவு லட்சக்கணக்கான ஒண்ணுதான்,
0: பெரிய இவெண்ட், அது காட்ஸ் கிரியேஷன். அதனால அப்புறம் அது சைகோட் ஆகி அதுக்கப்புறம் பல செல்களாகி மாரியுலா அப்படி ஒரு நிலைமையில கர்ப்பைக்குள்ள வரும். அதனால இந்த கருத்தரித்தல் முக்கியமாக நடப்பது அந்த ஃபெலோப்பியன் டியூப், கரு குழாய்க்குள்ள. அதனால கரு குழாய் ரொம்ப முக்கியம் கருத்தரித்தலுக்கு. அது திறந்திருந்தா மட்டும் போதாது. எப்பவுமே சொல்லுவேன், பேட்டன்சி திறந்திருக்கிறது, பெரிஸ்டால்சிஸ் அதனுடைய அசைவு, அப்புறம் கெப்பாசிட்டேஷன். ஃபெலோப்பியன் டியூப் உள்ள சுரக்கிற அந்த திரவம், இது ரெண்டும் ஆணுன்னு பெண்ணுன்னு சேர்றதுக்கு சாதகமாக இருக்கணும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள். அதெல்லாம் வெளியே எடுத்து எல்லாம் பண்ணி பண்றது தான் IVF டெஸ்ட் டியூப். இப்படி பல விஷயங்கள்
1: அதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னதாவது சாப்பிடுறதோ டயட்டு அந்த மாதிரி.
0: அப்படி நீங்க டயட்னு ஒன்னு, இப்ப நிறைய பேர் ஒபிசிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம், பாலிசிஸ்டிக் ஓவரி, அதான் கர்ப்ப இந்த சினை முட்டை பையில அதிகமாக முட்டைகள் இருப்பது, அதனால எல்லாம் ஒரு நீர்க்கட்டி நீர்க்கட்டியா மாறிடும். ஏன்னா முதல் நிலையில இருக்கும் அது, நல்ல ஒரு வளர்ந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டி முதிர்ச்சி அடையணும், அடையாமலே நிறைய உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் நிறைய ஈஸ்ட்ரோஜன் மட்டும்தான் சுரக்கும். ஈஸ்ட்ரோஜன் நிறைய சுரக்க சுரக்க கருமுட்டை வெடிக்காது, ஆனோவுலேஷன். அதனால அது பாலிசிஸ்டிக் ஓவரி, ஒபிசிட்டி. அதனால பெண்கள் வந்து ஒரு அளவோடு இருக்கணும், உண்டி சுருங்குதல் பெண்டிருக்கு அழகு. அதனால பெண்கள் வந்து கண்டதையும் சாப்பிடக்கூடாது, அப்புறம் ஒரு வடிவோடு இருந்தால், அவங்க எடை அளவான எடையோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒழுங்காக மாதமுறை வரும், கருமுட்டை வெடிக்கும், குழந்தை பிறக்கும். அப்புறம் ரொம்ப அதிகமாக இனிப்பு, நிறைய ஸ்வீட்ஸ் இனிப்பு கண்டபடி சாப்பிட்றது, அப்புறம் அதிகமான கொழுப்பு பதார்த்தங்கள். ஆண்களும் சாப்பிடக்கூடாது, பெண்களும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த கொழுப்போட மூலக்கூறு கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலுக்கும் அந்த கருத்தரிக்கிற இனவிருத்தி ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே மூலக்கூறு கூறு வந்து அந்த இதில் சைக்ளோபென்டனோ ஃபெனான்த்ரின் நியூக்ளியஸ்னு ஒன்று. அதனால் எல்லாத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஸோ ரொம்ப எடை கூடக்கூட ஆண்களுக்கு விந்து உற்பத்தி குறையும், பெண்களுக்கு கருமுட்டை வெடிக்கிறது குறையும். அதனால் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதனால் இவங்க வந்து பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் உடல் உழைப்பு, முந்தி இப்படிலாம் நம்ம ஒன்றும் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலை, ஆனால் நடந்தே நடந்தே ஸ்கூலுக்கு போகிறது, எல்லா இடமும் நடந்தான் போவோம். அதான் ஒரு சின்ன பையன் தாத்தாட்ட வந்து, தாத்தா வாட் இஸ் ரீசைக்ளிங்னு கேட்குறான். ரீசைக்ளிங் ஏன்னா வேர்ல்டை காப்பாற்ற ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள். தாத்தா என்ன பதில் சொல்கிறாரு, நான் முதல்ல சைக்கிளில் தான்ப்பா போயிட்டு இருந்தேன், நல்லா இருந்தேன், அப்புறம் முட்டு வலிக்குதுன்னு மோட்டர் பைக் வாங்கினேன், மோட்டர் பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் கார் வாங்கினேன், கார் வாங்கினா எனக்கு வெயிட் போட்டு தொப்பையெல்லாம் வச்சு எல்லாமே மோசமாக போச்சு, அப்போ டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் பழைய எப்படி சைக்கிள் ஓட்டுருந்துட்டாரு, அதான் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்கிறான்.
1: சில பெண்களுக்கு வந்து இந்த மாத விடாய் வந்து ரெகுலராக வரும், அப்போ அவங்களுக்கு வந்து பிள்ளை உடனே பிறந்துரும் அப்படியா, அல்லது சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும்பாங்க, அவங்களுக்கு பிள்ளை பிறக்க கஷ்டமா இருக்குமா, சில பேருக்கு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வரும், அந்த பீரியட்ஸ் ரெகுலரா வர்றதும் இர்ரெகுலரா வர்றதுக்கும் குழந்தை உண்டாறதுக்கும் சம்பந்தம் உண்டா கிடையாது?
0: ஆமா, சம்பந்தம் உண்டு. ஏன்னா ரெகுலரா மாசம் 28 நாட்கள் குறுக்க மென்சஸ் வருதுன்னா அவங்களுக்கு 14வது நாள் கருமுட்டை வெடிக்குது. ரொம்ப தள்ளி தள்ளி போகுது இல்லை ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் வருதுன்னா அது ஆனோவுலேட்டரி சைக்கிள், அதாவது அவங்களுக்கு கருமுட்டை வெடிக்கலை, கருமுட்டை உருவாகிறதுல தாமதம். ஆனால் அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குல்ல, அவங்கள நம்ம வைத்தியம் செய்கிறது ரொம்ப சுலபம், ஏன்னா அவங்களுக்கு காரணம் ஆனோவுலேஷன். அதனால் கருமுட்டை வெடிக்க வச்சிட்டோன்னா அவங்க குழந்தை உண்டாயிருவாங்க. ஒழுங்காக வருது, ஒழுங்காக முட்டை வெடிக்குது, ஆனாலும் கருத்தரிக்கலைங்கிறது தான் அவங்களுக்கு என்னென்ன காரணம் இருக்குதுன்னு நம்ம நிறைய பார்க்கணும். ஏன்னா அந்த இனவிருத்தி உறுப்பு, இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ஒரு யூட்ரஸ், ரெண்டு ஃபெலோப்பியன் டியூப்ஸ், ரெண்டு சினை முட்டைப்பை ஓவரிஸ், அப்புறம் ஒரு யோனி குழாய், இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு அந்த கருத்தரிக்கிறதுக்கோ முட்டை வெடிக்கிறதுக்கோ எல்லாருக்கும் உதவும்.

0: இப்போ கருமுட்டை வெடித்து ஃபெலோப்பியன் டியூப் வழியாக உள்ளே வரணும். அப்போ அந்த கரு குழாய்கள் திறந்திருக்கணும், அதில் அடைப்பு இருந்தாலும் குழந்தை உண்டாகாது. அப்புறம் கர்ப்பப்பை, கர்ப்பப்பை மிக மிக சிறியதாக இருக்கலாம், இன்ஃபன்டைல் யூட்ரஸ். அப்புறம் பிறவியிலேயே கர்ப்பப்பையில் பல கோளாறுகள், அதாவது ஒத்தக்கொம்பு யூட்ரஸ், ரெட்டக்கொம்பு யூட்ரஸ், அப்படி பல வடிவத்தில் பல. அப்புறம் கர்ப்பப்பை உள்ளுக்கு ஒரு பெரிய செப்டம், உள்ள ஒரு பெரிய சுவர் மாதிரி இருக்கும். அந்த ஒரு கர்ப்பப்பை ரெண்டாக பிரிச்சிருக்கும், செப்டேட் யூட்ரஸ். அப்படி கர்ப்பப்பைக்குள்ளே பல காரணங்கள் இருக்கும். அப்புறம் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு இருக்கலாம், பாலிப் இருக்கலாம், இப்படிலாம் இருந்தாலும் கருத்தரிக்கிறது கஷ்டம். அப்புறம் கர்ப்பப்பை வாய், சர்விக்ஸ், இது முக்கியமான பங்கு. என்னென்னா சர்வைக்கல் கெனால், அந்த கர்ப்பப்பை வாயில் அமிலத்தன்மை மிக குறைவாக இருக்கணும். அப்போ தான் அந்த கரு, இந்த ஆண் விந்து அழகாக உள்ளே போக முடியும். இப்படி ஒன்றொன்றிலையும் நம்ம காரணங்கள் பார்க்கலாம். அப்புறம் யோனி குழாய், அதுவும் ஒழுங்காக இருக்கணும். அநேகருக்கு வந்து அந்த கீழே வந்து அடைப்பு ரொம்ப கடினமாக இருக்கும், அந்த ஹைமன்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ அநேக வருஷம் உடல் உறவு இல்லாமலேயே இருந்திருப்பார்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்குது, ஒரு தம்பதியர், அவங்க தூத்துக்குடி, ஆனால் அவங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 14 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வராங்க. வந்து அவங்க ஏதோ ஒரு மருத்துவமனையில் அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது, கர்ப்பப்பை எடுக்கணுன்ட்டாங்க. அவங்க வந்தது குழந்தைக்காக. அப்போ நான் என்கிட்ட வந்தாங்க. வந்தப்போ அந்த அம்மாவை நான் பரிசோதித்து பார்க்கும்போது ஒரு தடவை கூட அவங்க உடல் உறவு கொள்ளவில்லை. 14 இயர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க அது பண்ணலை. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் வந்து அவருடைய ப்ரொஃபஸர் ஹெச்ஓடியோட டாட்டரை கல்யாணம் பண்ணியிருக்கார். அந்த அம்மா வந்து யங் விடோ, அதனால் இந்த பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்து கடைசியில் அவங்க மாணவர்களில் மிகச்சிறந்த மாணவர் இவரை அவங்க மகளுக்கு தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்களாம், என் பொண்ணை நோகாமல் பார்த்துக்கோன்னு. அதனால் இவர் 14 வருஷம் அந்த அம்மாவை ரொம்ப செல்லமாக நோகாமல் பார்த்துருக்கார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு தடவை கூட சேர்ந்துருக்கல, அதனால் நான் ஒரு திக் ஹைமன், ஒருவேளை அவங்களுக்கு அதெல்லாம் உடனே வலிச்சிருக்கும், நான் அதை மயக்கம் கொடுத்து அதை சரிப்படுத்திடுறேன், நீங்கள் சேர்ந்து இருங்க, இயற்கையாக கருத்தரிப்பீங்க, ஃபைப்ராய்டெலாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பினேன். இப்படிலாம் அறியாமை
1: அது ஒரு குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு.
0: ஆமாம், அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க.
1: பல இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகளை சொல்லி, நல்ல மெடிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ.
2: இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 9081228.

தாயிரான் எங்களுக்கு முன்பாக கண்மாறி சிறுமையிலே எங்களுக்கு அச்சீவனை கொடுத்தவர் நீர் ஒருவரே. நீர் பெரியவர். ஆனால் எல்லாம் உண்மை சேமிப்பதற்கு உங்களுடைய சின்னத்தை சேமி

பாடுறப்ப அரசு தாவி எனக்குள்ள இருந்து புறப்பட்டு போய் ஆண்டவர் என்னை தொட்டார், இயேசு என்னை தொட்டார், 11 வயசுல தொட்டார், 11 வயசுல தொட்டார், என்ன தொட்டு சுகமாக்கினவர். யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை தொட்டு அற்புத சுகத்தை தருகிறார். யார் யாரெல்லாம் என் சத்தத்தை கேட்க

அவருடைய பிரியத்தின்படி நன்மை செய்கிறார். அவரே சியோனுக்கு அவருடைய பிரியத்தின்படி நன்மை செய்கிறார். அப்பா சமூகத்துல போறப்ப இத ஜெபக்குறிப்பா மாத்திக்கோங்க, அப்பா சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்றீங்களே, உங்களுக்கு என் மேல அவ்வளோ பிரியமா, உங்களுக்கு என் மேல அவ்வளோ பிரியமா, உங்களுக்கு என் மேல அவ்வளோ பிரியமா. அதனாலதான் ஆண்டவர் எனக்கு பிரியான்னு பேர் வச்சாங்களா, என் மேல ஆண்டவரே அவ்வளோ பிரியமா இருக்கிறதுனால என் மேல ஆண்டவரே நீங்க பிரியன்னு பேர் வச்சிங்களா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரப்பான்னு.

0: ஒரு நாள் நம்மை தாங்குகிற ஏந்துகிற அந்த தகப்பனுடைய கரத்துக்காக
1: ஸ்தோத்திரம்
0: ஸ்தோத்திரம்
1: ஸ்தோத்திரம்.
0: இல்லைன்னா நாம் எப்பவுமே என்ன செஞ்சிருப்போம், நிர்மூலமாக இருந்திருப்போம். நம்மளை பாதுகாக்கிற கரம், பராமரிக்கிற
1: கரம்,
0: அல்லேலூயா. நம்முடைய பலமே நம்மோடு இருக்கிற அவருடைய கரம் தான்.
1: ஆமென்.
0: ஓங்கும் புயமும்
1: பலத்த கரம்,
0: பலத்த கரமும் நம்ம பக்கம்தான் எப்பவுமே.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால அந்த அதை அதை நினைச்சு நாம தைரியமா இருப்போம், திடனா இருப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்,
1: ஆமென்.

சங்கீதம் 102 வசனம் 13 14 15 பரிச்சயமான வேத பகுதி. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பிரதிபிக்கிறார்கள். கத்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சாட்சிகளின் ஆண்டு, ஆண்டவரே, வெறுமன ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் நாங்கள் சொல்லாம சாட்சியோடு நாங்கள் ஒரு பிளஸ்ஸிங்கை குறித்து நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற நபர்களிடத்தில் சம்பாஷிக்கக்கூடிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிற ஆண்டு. நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே பிலீவ் பண்ணி ஆண்டவரே நாங்கள் அதை அறிக்கை செய்கிற பொழுது அந்த அறிக்கை அற்புதமாக மாறுது. வேதத்தில் பக்கத்துக்கு பக்கம் இருக்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் தோண்டி வெளியே கொண்டு வருகிற இந்த சீசனுக்காக நன்றி அப்பா. மனதார நாங்கள் தேங்க் பண்ணுறோம். இந்த கால நேரத்தில் எங்களோடு நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: இந்த உலகத்துல வாழ்ற நாளெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த வருஷம் ஆண்டு செய்யற.
1: எஸ்,
0: வாழ்நாள் எல்லாம்,
1: வாழ்நாள் எல்லாம்
0: நீங்க வாழ்ந்த பிறகும் கூட,
1: எஸ்,
0: பின் சந்ததி அதை நினைவு கூறக்கூடிய ஒரு மகத்தான காரியத்தை, ஒரு மகிமையான காரியத்தை இந்த சீசன்ல ஆண்டவர் செய்யறார்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுதான் இந்த காலம். போன முறை சண்டே சர்வீஸ்ல ஆண்டவர் சொன்னார், குரோனோஸ்
1: கைரோஸ்,
0: கைரோஸ். குரோனோஸ்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரம், கைரோஸ்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம்.
1: எஸ்,
0: கிரேக்கத்தில் இந்த ரெண்டு வார்த்தை அப்படிதான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு நேரத்தை கொடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிற காரியத்தை செய்வதற்கான ஒரு நேரத்தையும் குறிச்சிருக்கிறார்,
1: குறிச்சிருக்கிறார்.
0: அதுதான் இந்த 25வது வருஷம் வர்றதுக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர்லே நாம் அதை டிக்ளேர் பண்ணோம்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எனக்கு அக்டோபர்ல தான் ஒரு சிஸ்டர் வாட்ச் கொடுத்தாங்க. என்ன?
1: எஸ்,
0: எனக்கு இன்னைக்கு காலையில தான் நான் நினைச்சேன். நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு வாட்ச் அப்படின்னு. அவங்க ஜெபத்தூரத்தில் சொன்னாங்க, நான் போன மாசம் நான் உங்க பக்கத்துல வந்து நின்னேன், நான் உங்கள்கிட்ட ஜோமனு கூட இல்லை, நான் ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு நான் போயிட்டேன் பாஸ்டர். என்னமோ தெரியல, நான் வந்து உங்க பக்கத்துல நின்னப்ப எனக்கு உங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சு.
1: எஸ்,
0: நீங்க எதுக்கு வாங்கி கொடுக்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த முறை வர்றப்ப எனக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வாட்சை கையில வச்சுக்கிட்டு நானும் சொன்னேன், நீங்க என்கிட்ட வாட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் தெரியல பாஸ்டர், ஆண்டவர் வந்து உங்களுக்கு வாட்ச் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னப்ப நான் அந்த வாட்சை கையில வச்சுக்கிட்டு அந்த சிஸ்டர் தலையில கையை வச்சு நான் ஜெபம் பண்றப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார், தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு
0: இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும்
1: வந்தது.
0: அப்பதான் பீடத்துல நேரம் வந்தது வந்தது வந்ததுன்னு கர்ஜனை பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், இப்பதானடா சொல்லிட்டு வந்த வந்தது வந்ததுன்னு, நேரம் வந்திருக்குன்றது சொல்றதுக்கு நானும் வாட்ச
1: கொடுக்கறேன்.
0: என்னோட ஒர்க்கிங் டேபிள்ல அந்த வாட்சை வச்சிருக்கிறேன். நான் அடிக்கடி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த வாட்சை வச்சிருக்கிறேன். அப்ப அது என்னோட கைரோஸ் மொமெண்ட்டுக்காக ஆண்டவர் அதை கொடுக்குறாருன்றது எனக்கு தெரியல. ஆண்டவர் அக்டோபர்லேயே பிகின் பண்ணியிருக்கிறார். அல்ல, செப்டம்பரா போனோம் தோட்டம், இங்கே நம்ம போனது முழங்காலித்தம்,
1: செப்டம்பர்,
0: செப்டம்பர்ல முழங்காலித்தம் போயிருக்கிறேன். அங்க மூணு நாள் நல்ல குளோரியஸான மீட்டிங் முடிச்சுட்டு கடைசியில் கன்க்ளூஷன் முடிச்சு தேர்ட் டே கிளம்புறப்ப எனக்கு அண்ணன் ஜெப பண்ணணும்னு ஒரு ஆசை. அதோட அண்ணன் முழுங்க எல் ஜோசப் அண்ணன் உட்காந்துருந்தாங்க. அண்ணன், நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு பீடத்தை விட்டு இறங்கினோடனே நானும் ஏஞ்சலும் நீல் டன் பண்ணிட்டோம். ஜூடாவும் எங்களோட நீல் டன் பண்ணப்ப அண்ணன் வந்து நின்று அவருடைய பலவீனத்தில் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே தம்பி சொல்கிற இந்த விசுவாச அறிக்கையில் நானும் இணைஞ்சிக்கிறேன், இதுக்கு நானும் ஆமேன்னு சொல்கிறேன். அவன் அறிக்கை பண்ணுறபடியே ஒரு ஜொஹானன் நீங்கள் என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க. சொல்லிட்டே இருக்கிறப்ப தான் அந்த தீர்க்க தரிசனம் வருது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், நீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும்
1: வந்தது.
0: எனக்கு என்னடா அண்ணன் டக்குன்னு ஒரு வேர்டு வருது,
1: செப்டம்பர் 8ஆம் தேதி,
0: 8ஆம் தேதி அந்த வேர்டு வருது.
1: எஸ், சாயங்காலம் ஆராதனை,
0: செப்டம்பர் 8ல சாயந்தரம் ஆராதனையில வருது. அக்டோபர் 2nd சாட்டர்டே அன்னைக்கு என் கையில வாட்ச் வருது.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்க நினைவாகவே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: நீங்க எல்லாம் இந்த சீசன்ல நீங்க சர்ச்சுக்கு வர்றது எப்படி வரணும்னா, நீங்க ரொம்ப அலைவா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும்.
1: எஸ், எஸ்.
0: இந்த மொமெண்ட் வந்து ஒவ்வொரு செகண்டும் முக்கியம்.
1: எஸ்,
0: ஒவ்வொரு நொடியும் முக்கியம்.
1: ஆமென்.
0: ஏன்னா இந்த காலத்துக்காக தான் நம்ம காத்திருந்தோம் பல வருஷமா. எப்பவுமே குரோனோஸ் எப்படி போகும்னா, அப்படி ட்ரையா போகும். குரோனோஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற காலம்
1: இதுக்கு
0: மேல ஒண்ணு இல்ல. 40 வருஷம் அப்படியே என்ன மொமெண்ட் அது, குரோனோஸ்ல வந்து டல்லா இருக்கும். ஆனா கைரோஸ் வர்றப்ப விறு விறுன்னு நடக்கும் எல்லாமே.
1: சுறு சுறு விறு விறுன்னு நடக்கும்.
0: எதெல்லாம் சாத்தியம் இல்ல நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த சீசன்ல சடசட நடந்து முடிஞ்சிரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சங்கீதம் 126ல வசனம் ஒன்று தானே?
1: எஸ். சியோனின் சிறை,
0: நீங்கள் சியோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது
1: சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம்.
0: நீங்க பாருங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ட்ரீம் மாதிரி ஏற்கனவே இருக்கு.
1: ஆமென்.
0: நான் இருக்கும்னு சொல்லல, இருக்குன்னு சொல்றேன்.
1: இருக்கு,
0: கனவு போல இருக்க பாஸ்டர், நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப
1: அனவு போல இருக்கேப்பா.
0: இந்த பாட்டு தான் எனக்கு.

0: அந்த லாங் இயர்ஸ் வந்து க்ரோனஸ் வந்து சிறையிருப்பு மாதிரி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரே மாதிரியான சூழலுக்குள்ள அடைபட்டு கிடக்கிற வாழ்க்கை. எந்த சேஞ்சஸ் என்னன்னா
1: இருக்காது.
0: ஆனா நல்ல வரவுக்கும் செலவுக்கும் எப்படி இருக்கும்னா நல்லா சாப்பிடுவோம், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு என்னன்னா
1: இல்ல,
0: பராமரிப்புக்கு எல்லாம் பஞ்சமே என்னன்னா
1: இல்ல.
0: ஆனா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் என்னன்னா லைஃப்ல இருக்காது. அதான் ஒரு ஒரு க்ளோசட்ல நாம, அது ஒரு லாக்டவுன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே நாம
1: சுற்றி சுற்றி
0: அடைபட்டு கிடப்போம் க்ரோனோஸ்ல. ஆனா கைரோஸ் வர்றப்போ, கைரோஸ்னா ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப, சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம்.
1: எஸ்,
0: நீங்க சொல்ற சாட்சியை கேட்கிறப்ப கேட்கிறவங்களுக்கெல்லாம் கிருகிருன்னு வரும்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கேட்கிறவங்களுக்கெல்லாம்
1: கிருகிருன்னு வரும்.
0: அந்த மாதிரி ஆண்டவர் விறுவிறுன்னு வேலை செய்யறாரு.
1: ஆமென்.

0: அந்த மாதிரி ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பறப்ப உங்க முகம் எப்படி இருக்குமா? அடுத்த வசனம் வாசிங்க.
1: அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினால்.
0: ஐயோ, ஏன் கேக்குறீங்க? வாயில எப்ப பார்த்தாலும் ஒரு சிரிப்பாணிதான்.
1: எஸ்,
0: அது என்ன முகமையா இந்த மாதிரி இருக்குது? எத்தனை மணியா இருந்தது இப்படி ஆகும் சொல்லுவாங்களே?
1: 3:45 முகம், 6 ஆயிருச்சு. அல்லேலூயா.
0: உங்க வாய் எப்படி இருக்குமா? நகைப்பினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று
1: ஜாதிகளுக்குள்ளே
0: சொல்லிக் கொண்டார்கள். இங்க பாருங்க, உங்களை குறிச்ச பேச்சு ஆரம்பம் ஆயிருச்சு சாமி. ஊரெல்லாம் இனிமே உங்களை குறிச்சுதான் பேச்சு.
1: எஸ்,
0: ஊரெல்லாம்
1: உங்களை குறிச்சுதான் பேச்சு.
0: என்ன, உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு.
1: கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செஞ்சிட்டாராமே.
0: கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே
1: சொல்லிக் கொண்டார்கள்.
0: கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம்
1: மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா.
0: சொல்லுவாங்க, ஆண்டவரே, இதுக்காக நான் என்ன செய்யல,
1: காத்திருக்கல.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க, நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் என்ன செய்யல,
1: காத்திருக்கல.
0: பெரிய காரியத்துக்காக நான் என்ன செய்யறேன்,
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க எதை நீங்க விசுவாசத்துல அறிக்கை செஞ்சீங்களோ அத ஆண்டவர் செய்கிற ஆண்டு இது.
1: ஆமென்.
0: பிலீவ்.
1: எஸ்,
0: அதாவது வசனத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் வசனம் வேலை செய்யும்.
1: ஆமென்.
0: கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த வசனம் அவங்களுக்கு பேலன்ஸ் செய்யல.
1: எஸ்,
0: எபிரேயர்ல அப்படிதான் இருக்கு. அப்போ ஒரு வேர்டை வந்து நீங்க வாஞ்சை இல்லாம விருப்பம் இல்லாம ஏதோ கோயிலுக்கு வரணும், ஒரு மணி நேரம் கேட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தீங்கன்னா இந்த வல்லமையில வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது, பேலன்ஸ் செய்யாது.
1: எஸ்,
0: நீங்க எந்த அளவு பிலீவ் பண்றீங்களோ அந்த அளவு நீங்க விசுவாசிக்கிற வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதே மாதிரி தான் நீங்க கேட்கிற சாட்சியும் கிரியை செய்யும்.
1: ஆமென்.
0: நீங்க கேட்கிற
1: சாட்சி,
0: ஒரு சாட்சியை கேட்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வரும் பாருங்களேன். வேர்ட்ல எப்படி ஃபெய்த் வருதோ அதே போல ஒரு சாட்சியை கேட்கிறப்ப என்ன வரும், ஃபெய்த் வருதோ. இவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் என்னிடத்திலையும் பேசியிருக்கிறாரு, இவங்களுக்கு செஞ்ச மாதிரிய எனக்கும் ஆண்டவர் என்னன்னா செய்வார்
1: பாரு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பாஸ்டர் பென்ஸுக்கு ஃபாதர் தான் சொன்னாங்களாம், அவங்க அவங்க சர்ச் விஷயத்துல வேலை செஞ்சப்போ, ஏய் போடா நீ பாடி பாடி கோடிகள் என்ன செய்வ,
1: பெற்றுக்கொள்வ
0: அப்படின்னு ஃபாதர் சொல்லி அனுப்பிச்சாங்களாம். சொன்ன மாதிரி அவருக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், கோயம்புத்தூர் சிட்டில செஞ்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா. அந்த சாட்சியை கேக்குறப்ப எனக்கும் ஃபெய்த் வந்துச்சு.
1: எஸ்,
0: ஆண்டவரே பாடி பாடி கோடிகள் என்ன செய்யலாம,
1: சுதந்திரிக்கலாமா?
0: இந்த டிசம்பர்ல நாங்க போறோம், அப்பா நானும் எல்லாரும் பாச பென் சர்ச்சு போறோம், அதே சாட்சியோட நாங்களும் போறோம்.
1: ஆமென். இந்த ஜனவரி எண்டுல. எஸ்,
0: நீங்க வேர்டை கேக்குறப்ப ஃபெய்த் வந்தாலும் ஒண்ணுதான், ஒருத்தர் சொல்ற சாட்சியை கேட்கிறப்ப உங்களுக்குள்ள ஃபெய்த் தூண்டப்பட்டாலும் ரெண்டுமே அப்படியே நடக்கும்.
1: ஆமென்.
0: அதனால எவிரு பச்சனர், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு.
1: எஸ்,
0: பாத்தீல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நான் செஞ்சதை பாத்தீல,
1: 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பண்ணலும் 12 பிள்ளைக்கும்
0: பண்ணுவேன். 12
1: பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பண்ணல,
0: 12 பிள்ளைக்கும் பண்ணுவேன்.
1: எஸ்,
0: ஏன் சில சாட்சிகளை கேட்க வைக்கிறாருனா விசுவாசிக்கிறதுக்காக தான் கேட்க வைக்கிறாரு.
1: ஆமென்.
0: நிறைய பேர் வசனத்தை விசுவாசிக்காதனால தான் ஆண்டவர் இப்ப சாட்சியில் இறங்கிட்டார். கேப்பா, நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க, உனக்கு செய்யறேன் கேட்பாங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: வசனத்தை நீங்க விசுவாசிக்கலைன்னா ஆண்டவர் இன்னும் கீழே இறங்கி வந்து அப்படியே மசிச்சு கொடுக்கிறாரு. இந்த பாரு ஒரு சாட்சி, இந்த பைய கத்திக்கிட்டே இருந்தான், அவனுக்கு செஞ்சுட்டேன்ல, இது மாதிரிதான் உனக்கு என்னன்னா
1: செய்வேன்
0: செய்வேன்னு சொல்லி விட்னஸையும் கொண்டு வருவார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அதுக்கு மேலே விசுவாசிக்கலைன்னா
1: அது உங்களை சார்ந்தது.
0: அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல
1: எங்கள் சிறையிருப்பை திருப்பும்.
0: தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை
1: திருப்பும்
0: திருப்பும். பொது மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருக்கும். தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும்,
1: மாற்றி அருளும்.
0: தென்னாட்டினுடைய வறண்ட ஓடையெல்லாம் ஏயா தண்ணி என்னாச்சியா, ஒன்றும் சரி செட் ஆகல. வறண்ட ஓடை ஏன் புரண்டு ஓடுது அப்படின்னா, பெஞ்ச மழை அப்படி.
1: எஸ்,
0: இந்த சீசன்ல மழை பெய்யுது,
1: பெய்யுது.
0: உங்க வறண்ட ஓட நீரோடையா மாறுது,
1: நீரோடையாய் மாறுகிறது.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இந்த வருஷம் ஆண்டவர் செய்றார்.
1: ஆமென்.
0: செஞ்சிட்டாரு,
1: செஞ்சிட்டாரு.
0: நான் என்ன சொல்றேன், ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றேன்,
1: ஆரம்பிச்சிருச்சு.
0: அதனால இந்த சீசன்ல ஆண்டவர் செய்ய போற மகிமையான குளோரியஸான காரியங்களை அந்த ரதத்தோட இணைஞ்சு நாமளும் சுதந்திரிக்கிற ஞானத்தை ஆண்டவர் தருவாராக.
1: ஆமென்.
0: நினைச்சு பார்க்க முடியாத, சாத்தியம் இல்லாத மகத்தான காரியங்களை இந்த காலத்துல ஆண்டவர் சட்டுப்புட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார்.
1: ஆமென். Hallelujah.
0: வறண்ட நிலைமை சிறையிருப்பு எல்லாம் என்ன செய்கிறதுனா,
1: மாறுகிறது,
0: மாறுகிறது,
1: மாறுகிறது.
0: ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நேரத்துலதான் நமக்கான அவருடைய நேரம் இருக்கு. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற
1: நேரத்துக்குள்ளதான்,
0: நேரத்துக்குள்ளதான்
1: எனக்கான
0: அவருடைய
1: நேரம் இருக்கு.
0: இந்த வாரம் டீடைலா ஸ்டடி பண்ணோம், டெய்லி டிவோஷன் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜோசப்க்கு ஆண்டவர் கொடுத்த குரோனோஸ்ல ஜோசப் வந்து பிஸியா இருந்ததுனாலதான் அவனுடைய கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ பானபாத்திரக்காரருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன நிலைமை எங்க உண்டி
1: விட்டுருச்சுன்னா,
0: பார்வனுடைய அரண்மனையில பார்வனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய இடத்துக்கு எது கொண்டு போச்சுன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெயிட்டிங் பீரியட்ல அவன் ஆக்டிவா இருந்தான்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவனுடைய நேரத்தை கர்த்தரோட முதலீடு பண்ணிட்டு இருந்தப்போ எதுக்காக அர்த்தம் சொல்றோம், ஏன் சொல்றோம், இவனை ஏன் உள்ள கொண்டு வந்தான் அப்படின்லாம் கேள்வி கேட்காம அவன் பாட்டில் எப்பவும் போல இயல்பா கர்த்தரோட நடந்துகிட்டு உறவாடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு அவன் கையில கொடுத்த பணியை உண்மை உத்தமா செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த வேலை அவனுடைய வேலையோட தொடர்புடையதா இருந்து.
1: ஆமென்.
0: ரெண்டு வருஷம் கழிச்சுதான் தெரியுது, ஓஹோ இதுக்கு தான் இவன் சொப்பனத்துக்கு என்ன சொன்னமா, நாம
1: அர்த்தம் சொன்னமா,
0: அர்த்தம் சொன்னமா அப்படிங்கிற காரியம் பின்னாடிதான் என்ன செய்தனா விளங்குச்சு.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஏன் யோசேப்ப 13 வருஷமா ஆண்டவர் ஒரு தேக்க நிலையிலே வச்சிருந்தாரு? ஆண்டவருடைய நேரத்துக்கு ஜோசப் தேவை.
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நேரத்துக்கு யோசேப்பு
1: தேவை,
0: தேவை. அதனால ஆண்டவர் யார வெளியில விடல,
1: ஜோசப்ப,
0: ஜோசப்ப வெளியில விடல. என்ன கொடுமைன்னா குரோனோஸ்ல நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் வருவார் ஆண்டவர், நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம்
1: வருவார்.
0: சர்ரா சர்ரா அழாதரா, டேய் விடுறா விடுறா அழாதரா,
1: நான் இருக்கிறேன்,
0: நான் இருக்கிறேன், அப்புறம் ஏன் போட்டு அழுதுட்டிக்கிறேன், நான் உங்க என்ன செத்தா போயிட்டேன், நான்
1: உயிரோட தண்டா இருக்கேன்,
0: சரிடா சரிடா அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறப்போ, எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் நம்ம பக்கத்துல வந்து என்ன செய்வார் ஆண்டவர்,
1: நிற்பார்,
0: நின்று நமக்கு ஒளியும் செய்வார்.
1: ஆமென்.
0: எந்த பீரியட்ல
1: குரோனோஸ்,
0: மேகஸ்தம்ப விலகிச்சா,
1: விலகல,
0: அக்னி சம்ப விலகிச்சா,
1: விலகல.
0: 40 வருஷம் கர்த்தர் அவர்களோட இருந்து அவர்களை என்ன செய்தார்,
1: நடத்தினார்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: என்ன என்ன பயம்னா, நல்ல கவனிங்க, பவர்ஃபுல்லான இன்சைட் இது. நமக்கு தேவைப்படுறப்ப ஆண்டவர் என்னோடு இருந்தார், ஆனா அவருக்கு தேவைப்படுற நேரத்துல நான் அவரோட இருந்தாகணும்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வரும், வந்திருக்கு,
1: வந்துருச்சு.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தந்தார். குழந்தையை தந்து அந்த குழந்தைக்கு யார் ஆக்கினார் உங்களை?
1: அப்பா.
0: அப்பா ஆக்கினார். நீங்க என் மகன், என் மக, தேவன் எனக்கு கொடுத்த மக, மகன்னு நல்லா கொஞ்சிக்கிட்டு விஷத்துக்கு சேட்டை பண்ணி குடிச்சு வெறிச்சு ஆட்டம் போட்டு 45 வயசு 50 வயசுல குடல் வந்து
1: பல்லு போய்
0: பல்லெல்லாம் போய் அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுறப்ப யார் இல்ல?
1: அப்பா இல்ல.
0: அப்பா இல்ல.
1: எஸ்.
0: அப்பாவுக்கு குழந்தை தேவைப்பட்டப்ப அந்த அப்பாவுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுறப்ப
1: அப்பா இல்ல.
2: அப்பா இல்ல.
0: இட்ஸ் எ ட்ராஜடி.
1: எஸ்.
0: பொறுப்பு இல்லாம இருந்தாலும் குடிச்சு ஒரு சின்ன கஷ்டத்துக்கு இருந்தாலும் தூக்கு போட்டு நினைச்சிட்டான்,
1: செத்து போயிட்டான்.
0: நம்மளை சுத்தி பாக்குறோமா?
1: பாக்குறோம்.
0: புள்ள தெருவுல நிக்குது, அது கேக்குது, அப்பா அப்பான்னு கேக்குது. எப்பா உனக்கு புள்ள வேணும்னு சொன்னப்ப உனக்கு புள்ளைய கொடுத்தாரு, எனக்கு அப்பா வேணும்ன்ற இடத்துல நீ இல்லாம போயிட்டியப்பா.
1: எஸ் பா.
0: இது இது பிசிக்கல்.
1: எஸ்.
0: ஆனா ஸ்பிரிச்சுவல் அப்படி அப்ளை ஆகுது. இங்க பாரு, உனக்கு நான் தேவைப்படுறப்ப உன் கூட இருந்தேன்.
1: Hallelujah.
2: Hallelujah.
0: Pastor Aaron பாட்டு என்ன? தனிமை நேரத்தில்

0: என் தனிமை நேரத்தில் அவர் கூட இருந்தார்
1: இருந்தார்.
0: அதனாலதான் இந்த பாட்டே வந்துச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த மகனுக்கு துணையா இருந்தார், இந்த மகளுக்கு ஒரு
1: துணையா இருந்தார்,
0: துணையா இருந்தார்.
1: நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம் ஆச்சு. எங்க தம்பி ஸ்டெஃபி எல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க, வி மிஸ் யூ அப்பான்னு போட்டிருந்தாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் அப்பாவை இழந்து அழுவான். ஆனா அந்த தனிமையின் நேரத்துல அப்பா நினைவே வராம இயேசப்பா எங்களை நடத்துறாரு.

0: இந்த ஜூடாவோட ஆராதனை உங்க மனசுக்கு இப்ப எப்படி இருக்கு? விருந்து மாதிரி இருக்கா? ஏன் இவருடைய ஆராதனை உங்களுக்கு விருந்து மாதிரி இருக்குன்னா, இவருடைய தனிமையில ஆண்டவர் இவருக்கு மருந்தா இருந்தது.
1: மருந்து
0: ஏன் இப்ப உங்களுக்கு மருந்தா இருக்கிறாருன்னா, உங்க சீசன் வர்றப்ப நீங்க தான் திருச்சபைக்கு விருந்து.

0: க்ரோனோ ஸ்பிரிட்ல ஆண்டவர் நாம இருக்கிற இடத்துக்கு வந்து வந்து நம்ம கூலியம் செய்வார்.
1: எஸ்
0: பயப்படாத,
1: நான் இருக்கிறேன்.
0: கலங்காத,
1: இருக்கிறேன்.
0: இதெல்லாம் தேவன் குரோனோ ஸ்பிரிட்ல என்னை விட்டு விலகாம, என்னை கைவிடாம, என் கூட இருந்து அவர் எனக்கு செஞ்ச உதவி.
1: ஆமென்.
0: நல்லா கவனிக்கணும், இந்த ஷிஃப்ட நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் தெளிவு வரும், சந்தோஷம் வரும், விசுவாசம் வரும். ட்ரூத் புரிஞ்சுக்கங்க முதல்ல. இந்த குரோனோஸ்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இப்ப என்னோட கைரோஸ் வர்றப்போ, எனக்குன்னு குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப ஆண்டவர் அந்த இடத்துல நிப்பார். இந்த இடத்துல நிக்கிற ஆண்டவர் சொல்வாரு, இத்தனை வருஷமா உனக்கு நான் தேவைப்பட்டேன் ஜோசப், இந்த சீசனுக்கு எனக்கு நீ தேவை.
1: ஆமென்.
0: நீ தகப்பம் இல்லாம அனாதையான என்னப்போ, உனக்கு நான் அப்பாவா இருந்தேன், உனக்கு நான் ஆதரவா
1: இருந்தேன்.
0: ஆனா இப்ப இந்த தேசத்துக்கு நீ தேவை. இந்த தேசத்துக்கு நான் உன்னை கொடுக்க விரும்புறேன், எனக்கு நீ வேணும் ஜோசப்னு சொல்றப்ப, ஜோசப் ஆண்டவருக்கு தேவைப்பட்ட அந்த கைரோஸ் நேரத்துல கர்த்தரோட இருந்தா.
1: ஆமென்.
0: எப்படி ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளா ஜோசப்போட இருந்தாரோ அதே போல ஜோசப் அநேக உதவிகளை பார்த்தான், அநேக சகாயத்தை பார்த்தான். இப்ப தேவனால் வருகிற உயரத்தை பார்க்கறான்.
1: எஸ்.
0: ஏன்னா இது அவனுக்கான God's time
1: கைரோஸ். ஹல்லேலூயா.
0: இங்கதான் நிறைய பேர் எதை விட்டுறாங்க,
1: அவர்களுடைய கைரோஸ்.
0: இஸ்ரேல் ஜனம் குரோனோஸ்ல ஆண்டவர் கூட இருந்ததை பார்த்துச்சு.
1: எஸ்.
0: ஆனா கைரோஸ்ல ஜாஷுவாவை காலை பெய்ந்தவர் எவனும் கூட இல்ல.
1: எஸ்.
0: சந்திச்சு என் கூட இருந்து ஆதரவா இருந்து, ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமா, ஒரு மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா, ஒரு முத்திரிக்கப்பட்ட கிணறா என்ன அவர் கைக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வச்சு பாதுகாத்தது இந்த காலத்துக்காக.
1: இந்த காலத்துக்காக. ஆமென்.
0: நீ தேவை எனக்கு.
1: ஆமென்.
0: உன் குடும்பம் எனக்கு தேவை.
1: எஸ்.
0: உன் மகன் எனக்கு தேவை. உன் மகன் எனக்கு தேவை. உன் தொழில் எனக்கு தேவை. இந்த தரிசனம் எனக்கு தேவை.
1: ஆமென்.
0: இன்னொரு தலைமுறை காத்திருக்கணும்.
1: இன்னொரு
0: 40 வருஷம் போனாலும் போயிடும். ஒருவேளை உங்க காலத்துல உங்களை

0: சாமியார் கொடுத்துருங்க.
1: நல்ல வேலை எங்க அப்பா சாமியாரா போல, போயிருந்தா நான் இல்ல.
0: Hallelujah, hallelujah, amen.
1: So don't miss your kairos moment. ஆதேஸ் பர்ணையால வந்து நின்னப்போ இஸ்ரேல் ஜனம் அந்த மொமெண்ட் என்ன திருச்சு
0: மிஸ் பண்ணிருச்சு.
1: எத்தனை வருஷம் போச்சு?
0: 40 வருஷம்
1: போச்சு. 400 வருஷமா காத்திருந்தது இந்த மொமெண்ட்டுக்காக தான். ஆனா 430 வருஷம் காத்திருப்பு முடிவுக்கு வந்த பொழுது தேசத்தை சுதந்திரிக்கிற இடத்துல ஜனம் என்னன்னா கத்தரோட என்னன்னா
0: இல்ல. எஸ்,
1: நீங்களும் இணைஞ்சிருப்பீங்க. நேரம் நடக்கும் எல்லாமே.
0: ஆமென்.
1: அப்படி சும்மா அப்படி ஃப்ளோல போறது இது.
0: ஆமென்.
1: இது எதிர்நீச்சல் போற நேரம் இல்ல, அப்படி தண்ணியோட போறது. அப்படி அப்படி அப்படி மிதந்துகிட்டு ஃப்ளோட் ஆகி அப்படி எதிர்நீச்சல் போட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு போங்க.
0: எஸ்,
1: வித் தி ஃப்ளோ,
0: வித் தி ஃப்ளோ.
1: என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் பேர் முருகன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் சமீபத்தில் இப்ப நிறைய அவனோட ஆண்டவர் குறிச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நல்ல தியானம் பண்றவன். டேய், உனக்குள்ள பேசுறது ஜீசஸ் தாண்டான்னு சொல்லி அவன்கிட்ட நான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்றான், எப்படா ஊழியம் எல்லாம் போகுது இங்க பாரு, இதெல்லாம் இல்லை, கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கிற கொடுப்பனை, இதெல்லாம்
0: கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கிற கொடுப்பனை.
1: ஊழியம்டா நீ பண்றது, கடவுள் பண்ணிடா, யாருக்குடா கிடைக்கும் இந்த பாக்கியம்? இந்த வெளிப்பாடு யாருக்கு வருது?
0: அண்ணன் முருகன்,
1: முருகனுக்கு வருது. வெளிப்பாடு யாருக்கு வருது?
0: முருகன்,
1: முருகனுக்கு வருது. சொல்லிட்டு இப்ப செய்யற காரியங்களை ஃபுல்லா அவனோட நான் பேசிட்டு இருக்கிறப்ப, உனக்கு என்னப்பா, தெய்வம் கூடையே நிறுத்த என்ன செய்யறாருன்னா
0: நடத்துறாரு.
1: என்னைய தாண்டா தெய்வம் போட்டு பாக்குது அப்படிங்கிறான். அந்த ஆள்கிட்ட சொல்லி வைடா, என்னை போடாத பாடு படுத்துறாரு அந்த ஆளு. ஏண்டா நீ என்ன தட தடன்னு வர்றாரு, நான் ஏண்டா இந்த போடு போடுறாரு என்னைய அப்படின்னு சேர்த்தா. உன்னை 30 வயசுலயே பெண்ட நிமித்தி உன்னை கொண்டு வந்துட்டாரு. என்னை இந்த 56ல தான் என்ன செய்யறாருன்னா கையில
0: குடிக்கிறாரு.
1: இங்க பாரு, என் ஆவியில படுது அவன் சொல்றான், என் மனசுல படுது. ஆவின்னு சொல்ல, என் மனசுல படுது. நீ வந்து உன் வாழ்க்கையில அருமையான நேரம் வந்திருக்கு அவன் சொல்றான். அவன் பண்ற பிரசங்கத்தை அவன் சொல்றான், நீ எதுவும் பண்ணாத, அது கரெக்டா நடக்கும் பாரு, ஃப்ளோல போடா, டே ஃப்ளோல போடா, ஃப்ளோல போடா நீ முதல்ல அப்படின்றான். டே இதை தாண்டா எங்க சர்ச்சில் பிரசங்க பண்றேன், புரிய மாட்டேங்குதா அப்படின்னு. ஆனா முருகனுக்கு புரியுது. யாருக்கு புரியுது? முருகனுக்கு புரியுது. ஆனா அந்தோணி சாமிக்கு புரியல, சகாயராணிக்கு புரியல.
0: புரியல.

0: உச்சகட்ட போராட்டம், இத்தனைக்கு நடுவுல நொறுங்கி போகாம, உடைஞ்சு போகாம, கலக்கமடைஞ்சு மனம் முறிவடையாம, கீழே தள்ளப்பட்டு மடிஞ்சு போகாம, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படாம, தூசிக்கப்பட்ட நேரத்தில் வேண்டுகொள்ள வச்சாரே.
1: ஆமென்.
0: என் தெய்வம் எனக்கு ஊழியம் செஞ்சு ஊழியம் செஞ்சு அவருடைய நேரத்துக்காக என்னை பாதுகாத்தார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அவருடைய காலத்துக்காக என்னை பாதுகாத்தார்.
1: பாதுகாத்தார்.
0: நான் தேவைக்கு அவரை கையில பிடிச்சேன், ஆனா அவர் தேவைக்கு என்ன கையில பிடிச்சிருக்கிறார்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு.
1: ஆமென்.
0: தீர்க்க தரிசனம் சொல்றார், நீங்க தேவைக்கு அவர் கையை பிடிச்சீங்க, ஆனா ஆண்டவர் அவருடைய தேவைக்காக உங்களை தெரிந்து கொண்டார்.
1: ஆமென்.
0: You are a chosen vessel.
1: ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.

0: அடையாளம் தெரியாம உங்களை சிதைச்சாங்க. அடையாளம் தெரியாம ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிற நேரம் வருது.
1: ஆமென். I believe, I receive it in Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: உங்களை பார்க்கிற ஆளுக்கு என்ன தெரியாதுனா
1: அடையாளமே தெரியல. சகோதருக்கு அடையாளமே தெரியல.
0: நான் நினைப்பேன், போட்டு பண்ணத்துல போட்டு கிடந்தப்போ காலையில அந்த 4:30 போட்டு அனுப்ப போற நேரத்துல இந்த நேரம் குளிக்கிறதுக்கு அங்கே ஒரு அந்த ரோட்ல வர்ற அந்த தண்ணி குழாயில சில இடத்துல பொத்துக்கிட்டு வெளியில அடிக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கீழே பைப் பொத்து வெளியில அடிக்கும். அது ஒரு குப்பை மேடு. அது அந்த குப்பை மேட்டில் குளிச்சிருக்கிறேன் நான் வந்துட்டு காலை நேரம். இப்பவும் சில நேரம் அந்த இடத்துல கார் போகிறப்ப ஒரு டீ குடிக்கிறப்ப அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்க்குறப்ப குப்பை மேட்டில் குளிச்ச வேண்டாம். நீ
1: வராம இருந்திருப்பாருனா, நம்மளை தேடி வராம இருந்திருப்பாருனா,
0: தேவைக்காக கையில் பிடிச்சோம். ஆனா இப்பதான் தெரியுது அவரு தேவைக்காக நம்மளை தெரிஞ்சிருக்கிறாருங்கிறது. தீர்க்க திரும்ப சொல்றேன், நீங்க பிறந்தீங்க பாருங்களேன். நீங்க பிறந்த நோக்கம் எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தீங்களோ, எதுக்காக உங்களை ஆண்டவர் கையில பிடிச்சாரோ, எதுக்கு எதை மனசுல வச்சு தேவன் உங்களை அழைச்சாரோ, அது உங்க கண்ணு முன்னாடி ஷேப்புக்கு வர வருஷம்.
1: ஆமே. அப்படி
0: முன்னாடி வந்து

நம்ம அவ்வளவு பெரிய யோக்கியம்லாம் இல்ல, நம்ம அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்பெஷல்லாம் என்னன்னா இல்ல. முழுசா நம்ம கீழ்படிஞ்சோம்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அவர் கூட இருந்தோம். ஆனா அவருடைய உண்மை என்ன பாதுகாத்தது, அவருடைய உண்மை என்ன குணமாக்கியது, அவருடைய உண்மை என்ன சுத்திகரிச்சது, அவருடைய உண்மை என்ன புடமிட்டது. இந்த மனசுக்கு அவர் மறந்தா இருந்தார். எதுக்கியா எதுக்கியா இந்த அடையாளம் தெரியாத பின்னாடி இப்படி சுத்துறீங்கன்னு கேட்டா, அவர் சொன்னாரு, டேய் எனக்கு நீ தேவை. ஒரு காலம் வருது, ஒரு நேரம் வருது, இந்த ஜனத்துக்கு நீ தேவை, இந்த தேசத்துக்கு நீ தேவை, எனக்கு நீ தேவை. I need you.

ஆண்டவர் ஆண்டவர் நடத்தினதை நினைக்கிறப்ப மனசு அப்படியே நன்றி சொல்லுது. கடந்து வந்து பாதையை திரும்பி பாக்குறப்போ எவ்வளவு சிரமங்கள் ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கடிகள் அப்பா. அதனால எங்களை நீங்க என்ன செய்யல, கைவிடல. நீங்க எங்களை விட்டு என்னன்னா விலகல. தடுமாறின தருணங்கள் வாழ்க்கையில உண்டு, ஆனாலும் சுத்திகரிச்சீங்க, சுத்தம் பண்ணீங்க. மனசுக்கு மறந்தா இருந்தீங்க, எதுக்கு புரியல, ஏன் இந்த பயலை சுத்தி சுத்தி வர்றீங்க, ஏன் எங்களை விட்டு நீங்க விலகாம இருக்கிறீங்க, ஏன் எங்க மேல இவ்வளவு இறக்கம், ஏன் எங்க மேல இவ்வளவு தயவு. இந்த காலத்துக்கு நீ தேவை, இந்த காலத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் நீ பேருந்த. உன் தேவைய மனசுல வச்சு நீ எங்க வந்த, ஆனா என் தேவைய மனசுல வச்சு நான் உன்னை பிடிச்சேன்.

0: மோசே பிறந்தப்போ அவங்க அம்மா அப்பா நினைச்சிருப்பாங்க, இந்த காலத்தில் அவன் பிறந்திருக்கக்கூடாது, பிறக்கக்கூடாத காலத்தில் இந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு,
1: பிறந்துருச்சு.
0: ஆண்டு சொல்ற, தேவையில்லாம பிறக்கல, எனக்கு தேவைங்கிறதுனாலதான் ஒருவேளை உங்க பெற்றோர் நினைக்கலாம் நீங்க தேவையில்லை அப்படின்னு. ஆனா உங்களை படைச்சவர் சொல்றாரு, எனக்கு நீ தேவை.
1: I have chosen you.
0: இன்னைக்கு நீ அனாத, உனக்கு நான் குறிச்சிருக்க நேரத்தில் நீ ஒரு ராஜாத்தி.
1: ஆமென்.
0: நீ ராஜாத்தின்ற ஆண்டவர், நீ ராஜாத்தின் ஆண்டவர் சொல்றேன்.

0: இந்த வருஷத்துல உனக்கு ஒரு முடிசூட்டு விழா உண்டு. ஒரு டெஸ்டிமனி வருது, அது உன் தலையில கிரீடம் போல அமரும். சங்கீதம் 65:11, வருஷத்தை நன்மையால் இந்த வருஷம் நீங்க ஒரு சாட்சி சொல்ல போறீங்க, அந்த சாட்சி உங்க சிரசுல ஒரு கிரீடம் போல அமரும். கிரீடம் போல, கிரீடம் போல ஒரு ஒரு விட்னஸ் வச்சு ஆண்டவர் உங்களுக்கு முடிசூட்டுகிறான். வருஷத்தை உம்முடைய நன்மையாட்டுகிறேன். சாதாரண சாட்சி இல்ல, கீணம் போல இருக்கிற சாட்சி.
1: அல்லேலூயா.
0: ஒரு முடிசூட்டு விழா.
1: ஆமென்.
0: ராஜாத்திக்கு முடிசூட்டு விழா.
1: ராஜாத்திக்கு முடிசூட்டு விழா.
0: எகிப்துல ஜோசப்புக்கு ஒரு முடிசூட்டு விழா.
1: முடிசூட்டு விழா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எத்தனை பிலி பண்றீங்க?
1: ஆமென்.
0: முடிசூட்டு விழா.
1: முடிசூட்டு விழா.
0: அப்படி திருவிழா மாதிரி இருக்கும்.
1: ஆமென்.
0: தீவுல ஒரு திருவிழா.
1: ஆமென். ஆ தீவில் ஒரு திருவிழா.
0: தீவுல திருவிழா.
1: ஆமென்.
0: சந்தோஷ பெருவிழா. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் இந்த தரிசனத்தை முடிசூட்டுகிறார்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: மனசுக்கு மருந்தா இருந்தவர்
1: எஸ்
0: ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் விருந்தா வர்றேன்.
1: ஆமென்.

0: விருந்துகளுக்கு பஞ்சம் இல்ல,
1: விருந்துகளுக்கு பஞ்சம் இல்லை, விருந்துகளுக்கு பஞ்சம் இல்லை.
0: மகிழ்ச்சியை வந்து ஸ்வீட் கொடுத்தானே
1: கொண்டாடுறான்.
0: ஆனா அந்த மகிழ்ச்சியா அந்த நேரத்துல நம்ம மூளையில ஒண்ணு சுரக்குமா, என்னமோ ஒரு டோனின்றாங்க எனக்கு தெரியல, அது சுரக்கிறப்பதான் இனிப்பு சாப்பிடணுங்கிற கிரேவ் வருமா உங்களுக்குல. கத்தர் அப்படித்தான் பிரெயினை வச்சிருக்கிறார். அதனால ஒரு சந்தோஷ செய்தி வருது, இனிப்பு வாங்கறதுக்கு ஓடுவீங்க நீங்க.
1: ஆமே, ஓடும்,
0: ஓடுவீங்க,
1: ஓடும். அல்லேலூயா.
0: எனக்குள்ள அப்படியே ஒரு தீக்க தரிசனம், ஆறு ஓடுது இந்த நாட்கள். எவ்வளவு ஒரு ரெண்டு லைன் நான் ப்ரீச் பண்ணல, ரெண்டு லைன் ஒரு மணி நேரம் போயிடுச்சு எனக்கு. வித் தி ஃப்ளோ, வித் தி ஃப்ளோ சொல்ல வர்ற காரியத்தை முழுசா என்னால என்ன செய்ய முடியல சொல்லுவேன். நீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்துருந்தா.
1: ஆமென்.
0: எதை பேசுறது, எதை விடுறதுன்னு என்னன்னா, அப்படி மழை கொட்டுது, கொட்டுற மலை ஒரு வாய்க்கால புடிச்சு வச்சு கரெக்டா அப்படி சரி, இது பாய விடுறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு இருக்கேன், தேக்கி வச்சிருக்கேன்
1: உள்ளுக்குள்ள.
0: அதனால இந்த மொமெண்ட்டை நீங்க தவற விட்டுறாதீங்க. இந்த நாட்கள்ல தான் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கத்தர் நமக்கு செய்ய தொடங்கிட்டாரு. உங்க மாம்பழத்துல ஒரு ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருச்சு. நான் பிரசங்கம் பண்றேன், ஒரு பாஸ்டர் ஓடி வந்து சொல்றாரு, ஐயா உங்க மாம்பழத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு, அந்த கொலையில நானும் ஒத்த மாம்பழம். உங்களுக்கு மஞ்சள் அடிச்சா அந்த கொத்துலதான் நானும் இருக்கிறேன், எனக்கு மஞ்சள் அடிச்சுதான்
1: ஆகும்.
0: விசுவாசம் பெருசியா.

0: அன்னைக்கு நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறேன், சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒருத்தங்கனோட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க போகிறது வெள்ளக்காரன் சேர்ச்சுக்கு. அந்த ஸ்விஸ் பாஸ்டர்கிட்ட போய் இவர் போய் சொல்லியிருக்கிறாரு, தங்கச்சி மடத்தில் எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் இப்படிலாம் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதோட அந்த சுவிட்சர்லாந்து பாஸ்டர் கேட்டாரா,
1: அவர் தப்பா ஒன்றும் சொல்லலையே, பைபிள் அப்படித்தான் என்னன்னா
2: எழுதி இருக்கு.
1: ஆனா இதை சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் என்னன்னா
2: வேணுமே.
0: எனக்கு அவரை காட்டுங்க அப்படின்னாராம். இவரு செல்போன்ல காட்டிருக்கிறார், இங்கிலீஷ்ல இருக்கான்னு கேட்டாராம் அவர் பிரசங்க. இங்க நாட்டுல இருந்து சுவிட்சர்லாந்து பாஸ்ட் வரைக்கும் தாக்கத்தை உண்டு.
2: ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: இன்னொரு மானாமரில் இருக்கிற ஒரு மரக்கடை வியாபாரி, அவர் இப்போதான் ஆண்டவரை குறித்து கேள்விப்படுறாராம். அவற்றை போய் இந்த என்னுடைய கன்ஃபஷனை காட்டியிருக்கிறாங்க.
1: இந்த காலத்தில் இப்படி மனுஷங்க என்ன செய்யறாங்களா
2: இருக்கிறாங்களா,
1: எனக்கு இந்த இயேசு மேல ஒரு ஆர்வம் வருதியா
2: அப்படின்னு.
0: ஆண்டவர் களத்துக்கு வந்துட்டாரு
2: வந்துட்டாரு
0: வந்துட்டாரு
2: வந்துட்டாரு.

0: மக டெக்ஸ்ட் பண்ணுற எனக்கு புது ஒரு செய்தியை நான் கேட்டேன். அந்த பொண்ணு சொல்றா 70 பக்கம் நோட்ஸ் எடுத்தாப்ல வாட்ஸ்அப்ல இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: நியூ இயர் மெசேஜ் எத்தனை பக்கம்?
1: 70
0: பக்கம் சொல்லிட்டு போட்டிருக்கிறா என்னோட யூனிவர்சிட்டி நீங்க.
1: வந்தாச்சு.
0: நாம எல்லா இடத்துக்கும் போக போறது இல்ல, எல்லாரும் இங்க வருவார்கள்
1: வருவார்கள். இனி ரொம்ப டிராவல் எங்களுக்கு இருக்காது இருக்காது.
0: ஒவ்வொரு நாட்டுக்கும் போறதுக்கு ஒவ்வொரு நாடும் இங்க வரும்.
1: ஆமே. ஹல்லேலூயா.
0: ஒரு ராமேஸ்வரத்தை தேடி எல்லா ஸ்டேட்டும் வரும்னா இதே ராமேஸ்வரத்தை தேடி எல்லா தேசமும் வரும்.
1: ஐ ரிசீவ்.
0: ஹல்லேலூயா.
1: ஜீசஸ் நேம்.
0: சொல்லியா சொல்லியா நல்லா சொல்லியா.
1: சொல்றாரு. சொல்றேன் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: முடிஞ்ச உடனே எல்லாருமா சபையார போய் நின்று ஒரு தோத்திரம் பண்ணி அல்லேலூயா கொண்டாட போறோம். எங்க தரிசன பூமியில நின்னு.
1: எஸ். அல்லேலூயா.
0: அதைத்தான் ஆண்டவர் வர்த்திக்க செய்வார்.
1: ஆமென்.
0: இது நம்முடைய கைரோஸ்
1: கைரோஸ் மொமெண்ட்
0: மொமெண்ட்
1: மொமெண்ட்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அதனால ரிலாக்ஸா இருங்க, விழிப்பாருங்க. செய்திகளை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நீங்க கருத்தா கவனிச்சு நீங்க வருவீங்கன்னா அதுக்குள்ள இருந்து கத்துற உங்களோட என்ன செய்வார்னா
1: பேசுவார்
0: பேசுவார்
1: பேசுவார்.
0: அதை குறிச்சு வச்சுக்கோங்க, அதை விசுவாசிங்க, அதை சம்பாஷணையா மாத்துங்க. மாம்பழம் மஞ்சள் அடிச்சா மொத்த அந்த கொலையில தானே நீங்க இருக்கீங்க
1: இருக்கீங்க. அல்லேலூயா.
0: என்ன இது ஒரு பெரிய பிளெஸிங் பாருங்களேன். ஏ எங்க ஐயாவுடைய மாம்பழம் என்னச்சிருச்சுன்னா
1: ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருச்சு.
0: அந்த பிரான்ச்ல தானே நாங்கள் இருக்கிறோம்
1: இருக்கிறோம்.
0: தனிய தொடங்கி இருக்கு. அந்த ஒரு காரியத்தோட மட்டும் நிக்காது, மொத்த காரியமும் கனியுன்றான். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு லேசா அடிச்சிருக்கு, இப்படி மாற போதும் இந்த இயர்ல. சடுதியா
1: சடுதியா சடுதி
0: எல்லாமே எல்லாமே.
1: எஸ்.
0: என்ன நிறுத்த முடியல. ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றாரு உங்க வீட்டினுடைய அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் வருது. வெரி பவர்ஃபுல். ஒரு ஒரு ஒரு தம்முடைய வாக்கின் படி ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு தர்றாரு. அந்த பிளஸ்ஸிங் உள்ள வர்றப்பே உங்க வீட்டு சூழல் அடியோட மாறுது.
1: ஆமே. ஐ பிலி ஐ பிலி.
0: ஜோசப் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள வந்தப்ப அரண்மனையோட கிளைமேட் மாறுது. எகிப்தினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமே.
0: என்ன வந்தது யாரு?
1: ஜோசப் வந்திருக்கான்.
0: நகோமி வீட்டினுடைய சூழலே மாறுது.
1: ரூத் வந்திருக்கா.
0: ஓபேத் வந்த உடனே.
1: ஓபேத் வந்த உடனே
0: உங்க வீட்டினுடைய சூழலை தலைகீழாய் மாற்றி போடக்கூடிய குதூகலமா கொண்டாடக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்க உங்க அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய உங்க வீட்டில் காணப்படுகிற துக்கத்தை மாற்றக்கூடிய உங்க நீங்க உடுத்தி இருக்கிற சாக்கு ஆடைய நீக்கி போடக்கூடிய உங்க வீட்டில் காணப்படுகிற பகைய தேடி பார்த்தாலும் காண முடியாது இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ற பிளஸ்ஸிங் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு.
1: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அட்மாஸ்பியர் மாறிடுச்சு.
1: எஸ்
0: மாறிடுச்சு,
1: மாறிடுச்சு.
0: சூழ்நிலையை மாத்துங்க, சூழ்நிலையை மாத்துங்கன்னு நீங்க கதறினீங்க. சூழலை மாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை உன் வீட்டுக்குள்ள நான் அனுப்புறேன்,
1: அனுப்புறேன், அனுப்புறேன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: போயிட்டே இருக்க வண்டி நிறுத்த, நானே பிரேக் போட்டுக்கிறேன். எவ்வளவு பாக்கியம் பாருங்க, ஆண்டவர் நம்மோட மூவ் ஆகுறது. மனசு இல்லாம ஆண்டவரே முடிக்கணுமே முடிக்கிறது.
1: பிரேக் போடாத நாள் எல்லாம் வருது. நன்றி.
0: Such a blessing.
1: Blessing. Blessing.
0: எல்லாரும்

0: சொல்லுங்க, நெய்யாய் பொழிதான்.
1: பொழியுது
0: சொல்லுங்க, நெய்யாய் பொழியுது.
1: நெய்யாய் பொழிகிறது.
0: ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா போகாது, நெய்யாய் பொழியும்.
1: நெய்யாய் பொழியும்.
0: வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்த நிலைமை மாறி இந்த கைரோஸ் மொமெண்ட்ல தேசத்தினுடைய சுட்ட கதிர நிமிண்டி தின்னுகிற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது அந்த பிளஸிங்க.
1: ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: இதை வித்து அதை வாங்கறது, இதை வித்து
1: அதை வாங்கறது,
0: அதை வாங்கறது, அது உங்க நினைப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை வித்து அதை வாங்கறது இல்ல, அதை வித்து இதை கட்டுறது இல்ல, நான் கட்டுவேன்,
1: நான் கட்டுவேன்.
0: இதான் டெஸ்டிமனி ரிலேட்டட் பிளெஸிங்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் என்கிட்ட இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன், நீங்க பொறுத்து பண்ணுங்க, என்கிட்ட இருக்கு ஆனா நான் செய்ய மாட்டேன்.
1: எஸ்.
0: இதுல எனக்கு என்ன வேணும்னா ஒரு சாட்சி வேணும்.
1: ஆமென்.
0: நீங்களே செஞ்சீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாம் பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலமற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்யறது அவருக்கு
1: லேசான காரியம்.
0: எனக்கு தேவை பிளெஸிங் இல்ல, எனக்கு தேவை டெஸ்டிமனி.
1: டெஸ்டிமனி.
0: தேவன் செய்தார் இந்த காரியத்தை, என் திறமை இல்ல, என் திராணி இல்ல, என் தகுதி இல்ல, என் ஆண்டவரே செய்தார்
1: என்று
0: சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் சியோனை கட்டி தம்முடைய மகிமையில
1: வெளிப்படுகிற
0: ஆண்டு.
1: ஆமென்.

0: தேங்க் யூ அப்பா. மனசில் உங்கள் பிரசன்னம் அவ்வளோ க்ளோரியஸாக எங்களை ஆட்கொண்டிருக்கு. எங்களை மூடி இருக்கிற இந்த மகிமைக்காக நன்றி. மகிமையான ஆண்டு, மகத்துவங்களை பார்க்க போகிற ஆண்டு. அடையாளம் தெரியாமல் சிதைச்சாங்க, ஆனால் அடையாளம் தெரியாமல் முளைச்சி கம்பீரமாக ஆண்டவரே நீங்கள் எங்களை அலங்கரிக்கிற இந்த ஆண்டுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

8 திருப்போம். 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் ருசித்து பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து

பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 12 அதிகாரத்தின் மூலமாக சிக்ஷை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் சிக்ஷிக்கிற விதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் தான் காரணமா? அநேகர் சொல்லுகிறார்கள் இவையெல்லாம் கர்த்தருடைய சிக்ஷை, கர்த்தர் இப்படிதான் சிக்ஷிக்கிறார், இப்படிதான் நம்ம வழி நடத்துகிறார், இதெல்லாம் கர்த்தருடைய சிக்ஷை. சில நேரத்தில் தீமையை கொடுக்கிறார், ஏனென்றால் அது கர்த்தர் சிக்ஷிக்கிற விதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவன் செய்கிறது தவறு என்று தெரிந்தால் அவனை சிக்ஷிக்கிறது இப்படிதான் சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக எடுத்து காண்பித்தோம். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்ச பிரகாரமாக நம்ம சிக்ஷிக்கிறார்கள். அவர்கள் இந்த மாம்சத்தில் 2 போட்டாதான் நமக்கு விளங்குது இல்லையா? ஆனா ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற நம்முடைய பரலோகப்பிதான் மாம்சப்படி நம்மை சிக்ஷிக்கிறது கிடையாது, அவர் ஆவிக்குரியபடி சிக்ஷிக்கிறார். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்சத்தின்படி சிக்ஷிக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரியபடி சிக்ஷிக்கிறார். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிருக்கிற சிக்ஷை. எப்போதும் தேவன் நமக்கு பொல்லாப்பு செய்பவர் அல்ல. சிக்ஷை என்று சொல்லுகிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே போதனை என்றுதான் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை குறித்து தான் சிக்ஷை என்கிற அதே வார்த்தை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மானிஷன் என்கிற வார்த்தை எல்லாம் அதுல இருந்து தான் வருது. சிக்ஷை என்று எபிரேயர் 12 சொல்லி இருக்கிற அதே வார்த்தை போதிப்பதை குறித்து மற்ற இடங்களிலே போதனை என்று அங்கே மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகையால் சிக்ஷை வேற ஒன்றும் இல்லை, சிக்ஷை போதனை தான். தேவன் தம்முடைய வார்த்தையை போதித்து நம்மை சிக்ஷிக்கிறார், அதுதான் அவர் சிக்ஷிக்கும் முறை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நம்மை சிக்ஷிக்கிறதா இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆவிக்குரிய தகப்பனாகிய அவர் ஆவிக்குரியபடி சிக்ஷிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு பெரிய கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேருக்குள்ள 1008 கேள்விகள் கர்த்தரை குறித்து. அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணும் போதே எல்லாருக்கும் 1000 கேள்வி, அது எப்படி இப்படி சொல்லி இருக்குது, அங்க இங்கே அப்படி சொல்லி இருக்குது, இங்கே ஆண்டவர் இப்படி பண்ணாருன்னு இருக்குது, அங்க இப்படி பண்ணாருன்னு இருக்கு, அப்ப அப்படியும் பண்றாரு இல்லையா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதித்து பாருங்க, நிறைய இடத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 1008 கேள்வி கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பது குறித்து 1008 கேள்வி. ஆகவேதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும், ஒரு பெரிய விரக்தியோடு உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு பெரிய ஐக்கியமோ உறவோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியானதாக விரக்தி உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை பற்றி 1000 கேள்விகள் அவருக்கு உள்ளத்திலே பதிலளிக்கப்படாத கேள்விகள் 1008 இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் விளங்குகிறது. இதை நாம் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் அல்ல, பொல்லாததை செய்கிறார் என்பது போல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது உண்மை அப்படிதான் சொல்லுதா, அதன் அர்த்தம் அதுதானா என்பதை பார்க்கும் போது நம்முடைய மனதிலே தெளிவு உண்டாகிறது. மனதிலே தெளிவு உண்டாகும் போது ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்ல ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரை குறித்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆண்டவருடைய உறவிலேயும் ஐக்கியத்திலேயும் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால் இந்த காரியங்கள் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. ஆகியால் தான் அப்படிப்பட்ட வசனங்களை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பகுத்து அறிய வேணும் என்று. ஏன் பகுத்து அறிய வேணும்? இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இதை பகுத்தறிய வேண்டும். ஆகவே யோபுவை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யோபு ஒரு நல்ல மனுஷன் என்பதை முதல் 1-2-3 வசனங்களே சொல்லுகிறது. ரொம்ப உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன் என்று. ஆனால் இந்த நல்ல மனுஷனிலே ஒரு கோளாறு. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விசுவாசியா, நல்ல விசுவாசி.
நல்ல விசுவாசியா இருப்பது நல்லதுதான். நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும், அதை நான் குறைவு சொல்லல. ஆனால் நல்ல விசுவாசியா இருக்கிறது போதாது, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியுறது இல்ல. ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமைகள் அவருக்கு வந்து நேரிடலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா? யோபு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷனாச்சே. இதுதான் அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை குறித்து அநேகருக்கு தான் கேள்வி. நான் நல்ல விசுவாசியாச்சே. நல்ல விசுவாசி இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கணும் அவசியம். நல்லவர்களா இருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க நான் சொல்றதே. ஆனால் நல்லவர்களா இருக்கிறது போதாது. நிறைய நல்லவர்கள் கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவும் ஞானமும் விவேகமும் இல்லாதபடினாலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள் என்பது குறித்தான் போன வாரத்தில் பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை நாம் தவறு சொல்லுகிறது தவறு. கர்த்தர் மேல எல்லா தவறையும் வைப்பது தவறு. யோபு நல்ல மனுஷன்தான், உத்தமமான மனுஷன்தான். அவன் ஒன்னும் பெரிய அளவில் ஒன்னும் குறை சொல்ல முடியாது. அவன் பெரிய திருடிரல, கொலை செய்திடல, பேசித்தனம் விபச்சாரம் பண்ணல, பெரிய குற்றங்கள் எதுவும் செய்திடல. நல்ல மனுஷன் தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகமும் சகல காரியங்களும் சில ஆவிக்குரிய விதிமுறைகளை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. சென்ற வாரத்தில் அதுக்குதான் பயத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். ஏன் என்று சொன்னால், இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே, இயற்கை உலகத்திலே பல விதிமுறைகள் இருக்குது, விதிகள் இருக்கிறது. புவி ஈர்ப்பு விதின்னு ஒண்ணு இருக்குது, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யுது, முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்யுது, எப்பவும் வேலை செய்யுது. நமக்கு யாரும் இது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உளுந்த பிறகு கை கால உடைச்சிட்ட பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கத்துக்கணும். லா ஆஃப் கிராவிட்டி படி தான் வாழணும். எனக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாதியா? நான் நினைச்சேன் 20-ஆம் மாடியிலிருந்து ஒரேடியா குதிச்சிடலான்னு. குதிச்சா காக்கா எல்லாம் பறக்குது, நாம ஏன் பறக்க முடியாது? நாமளும் லேண்ட் ஆகலாம் நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இழுத்துரும்னு கை காலெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ லேட். அது விதி, அது வேலை செய்யுது. விதினா லா சொல்றேன், லா. விதினா வேற மாதிரி நினைச்சு கூடாது. சிலர் ஜனங்களுடைய மன மைண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அதனால தெளிவா பிரசங்கம் பண்ண வேண்டியதாரு. அவர் சொல்லிட்டாரு விதின்னு அப்படிம்பாங்க. பிறகு அதை சொல்ல நானு விதின்னு சொன்னா லாவை சொல்றேன். பிரமாணம் அப்படி சொல்லுவோமே, பிரமாணம், இயற்கை பிரமாணங்கள். புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்க அதை மீறினா பல தீமைகள் நேரலாம். அது மீறினா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அது அது வந்து பெரிய கடவுளுடைய தண்டனை அப்படிலாம் கிடையாது. அது புவியீர்ப்பு பிரமாணம் வச்சிருக்காரு. அது கீழ்படிஞ்சு கரெக்டா நடக்கணும். முதலாவது மாடியிலிருந்து தொப்புன்னு கீழே குடிச்சா, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியும் பாருங்க, நல்ல குடிப்பாரு. குடிச்சிட்டு இந்த போர்ட்டிகோ மாதிரி ஒரு இதுல உட்காந்துட்டு, நாலு பேரோட உட்காந்து குடிச்சிட்டு, இந்த வீடுகள்ல போர்ட்டிகோ மாதிரி இருக்கு இல்லையா முன்னாடி, அந்த கார்போர்ட் மாதிரி, அதுக்கு மேல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு உற்சாகத்துல, இந்த மதுபானம் சில நேரத்துல சில உற்சாகங்களை ஏற்படுத்துது பாருங்க, தவறான உற்சாகத்தை. தடார்னு இறங்கிட்டாரு கீழே, என்னத்தையோ பார்த்து படார்னு கால் எடுத்து இப்படி வச்சாரு கீழே இறங்கினாரு. அடுத்த நாள் வர்றாரு, பாவம் பருதாமா அடுத்த நாள். பிறகு கொஞ்ச நாளைக்கு பொறுத்து சில மாசங்களுக்கு பொறுத்து பாக்குறேன், அவரை ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு அந்த காலத்துல. அண்ணன் அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். ஆனா இவர் குடிகார அண்ணன் பாருங்க, குடியில வந்து அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றி மறந்துட்டாரு. மறந்துட்டு அன்னைக்கு பாக்குற கால் இப்படி வளைவா இருக்குது, என்னென்ன எப்படி இருக்குது கால், என்ன என்ன ஆச்சு என்ன? அதுதான் பாங்க, உட்கார்ந்து ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சிட்டேன், குடிச்சுட்டு என்னமோ நினைச்சு மடார்னு இறங்கிட்டேன் அப்படின்ற. இப்ப இவர் கடவுளை திட்டலாமா? கடவுள் எப்படி என்ன எப்படி பண்ணலாம், நான் யாரு தீங்கு செய்தேன், யாருக்கு நான் என்ன பண்ண, நான் பாட்டு உட்காந்து ஒரு ஒரு ஒரு சின்ன பாட்டில வாங்கி லேசா குடிக்கலாம்னு பார்த்தேன், கடவுளை என்ன காப்பாத்த வேண்டாமா? கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனால் இந்த புவியீர்ப்பு பிரமாணங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது, அதன்படிதான் வாழணும். இயற்கை பிரமாணம் இது போல ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பாருங்க. அதுதான் யோபுவின் வாழ்க்கையில அவன் ஒரு பிரமாணத்தை மீறி விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாம் அவன் கெட்டவன்றதுனால நடக்கல, அவன் பொல்லாதவன்றதுனால நடக்கல. ஒரு நல்ல விசுவாசியவன், அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன் தான்.
நல்ல ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் படி சொன்னா நல்ல பாவங்களும் செய்யாம ஒரு ஒழுங்கா இருக்கிற ஆளு, அப்பேற்பட்ட ஆளு, ஆனா கொஞ்சம் ஞானம் இல்லாத ஆளு சில விஷயத்துல. ஏன் என்று சொன்னால் ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பயம் என்ன? விசுவாசத்துக்கு எதிரான சக்தி என்று பார்த்தோம். விசுவாசம் வந்து இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின் படி பார்த்தா விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. மலைகளை கூட பெயர்க்குமாம் விசுவாசம். அது ஒரு போர்ஸ், அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம். விசுவாச பிரமாணம் அப்படின்னு இருக்குது ஆவிக்குரிய உலகத்திலே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எழுதி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேணும். இல்லைன்னா வேற வழியில வாழவே முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி எல்லாம் வாழ முடியாது. விசுவாசம் தான் பிரமாணம். விசுவாசத்தின்படி தான் வாழணும். இப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். விசுவாசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கவே இருக்காது. இந்த விசுவாசம் எப்படி இருக்குது? அதுக்கே அது அந்த அது போலவே ஆவிக்குரிய உலகத்திலே ஃபியர், பயம் என்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிரமாணம். விசுவாசத்துக்கு நேர் ஆப்போசிட், அது எதிர்மறையானது. விசுவாசம் என்ன செய்தோ அதற்கு எதிர்மாறாக அது செய்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா நம் விரும்புகிறவைகளின் உறுதி அப்படி சொல்லலாம். நம்புகிறதுனா எதையோ நம்பி இருக்கிறோம், விரும்பி இருக்கிறோம், அதன் உறுதி. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு உறுதியா இருக்கிறது விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? ஆப்போசிட். பயம் நாம் விரும்பாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதி. இருக்கிறீங்களா? விசுவாசம் நாம் விரும்புகிறவைகள், நாம் விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறவைகள், அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்கிற உறுதி. அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற உறுதி. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்த உறுதி விசுவாசம். பயம் என்னன்னா நாம் வேண்டாதவைகள், விரும்பாதவைகள் இவைகள்லாம் வந்து நமக்கு நேரிடுமோ என்கிற நேரிடும் என்கிற உறுதியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் போன வாரத்தில் சுட்டி காண்பித்தேன். பயத்தை குறித்து அதிகமாக பேசணும். ஆவிக்குரிய விசுவாசிகள் இதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நல்லவர்கள் தான் நாம், ஆனால் ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வெறும் நல்லவனா இருந்தா போதாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களா இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குகிறது. ஆகவே விசுவாசிகளை தயவு செய்து அறிந்து கொள்வோம். அறிவுள்ளவர்களா இருப்போம். அறிவில்லாமல்தான் ஜனங்கள் அழிந்து போகிறாள்னு சொல்லி இருக்குது விசுவாசிகளை குறித்து. அறிவில்லாததுனால என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று, சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அறிவில்லாமல் எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்த பெரிய அறிவு நமக்கு உண்டா இருக்க வேண்டும். நம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால், பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குவதற்கு, நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மிடத்தில் பெருகுவதற்கு, நம்மை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சிகரெட் குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல, நான் அது பண்றது இல்ல, இது பண்றது இல்ல, பண்றது இல்லன்றதுக்கு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அவ்வளவு நல்லவர்களா இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் என்கிற இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்து விட்டால் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் மீறி விடுகிறோம். விசுவாசம் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி, தோல்வி, அடியை நாம் அங்கே நமக்கு என்று நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை கவனிக்கலாம் எப்படி அடி விழுதோ அது போலதான். பயம் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறி விடுகிறோம். மீறி விடும் போது எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நேரிடுவதற்கு நாம் வழியை வகுத்து விடுகிறோம். சொன்னா யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைச்சிருந்தார், எல்லா பக்கத்தையும் வேலி அடைச்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பின்னால முன்னால சைட்ல எங்கேயும் பிசாசு நுழைய முடியாது. அவ்வளவு வேலி அடைச்சிருக்காரு, அவ்வளவு பாதுகாப்பு, எல்லா சைட்லயும் அடைச்சிட்டாராம். அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஆன் ஆல் சைட்ஸ், எந்த பக்கம் பிசாசு நுழைய முடியாது. அவனுடைய கம்ப்ளைண்டே அதுதான், நுழைய முடியலையே, இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன் என்று. ஆனால் அவனுடைய பயம், யோபுடைய பயம் அதுக்கு வழிவகுத்து விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருப்போம் யோபு 1:3. போன தடவை இந்த பயத்தை குறித்து பேசணும், அது குறித்து இன்னும் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. யோபு 1:19 21 வரை வாசிக்கிறேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது இவனுடைய பிலாசபி. என்ன நடந்தது என்பதை குறித்ததா, அது நடக்கும் போது நாம் என்ன பண்றோம், உடனே பிலாசபர்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாருமே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறோம், ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய விளக்கங்கள். எல்லாருமே நாம் எல்லாருமே அப்படிதான், ஒரு விதத்துல ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கு இப்படியே கொஞ்சம் அலச ஆரம்பிக்கிறோம், ஆராய ஆரம்பிக்கிறோம். அலசி ஆராய்ஞ்சா பரவாயில்ல, அது வேதத்தை வைத்து அரசு ஆராய்ந்தா பரவாயில்ல, தெய்வீக ஞானத்தின்படி அலசி ஆராய்ந்தால் பரவாயில்ல. யோபு அப்படி அலசி ஆராயல, அவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ற ரியாக்ஷன், ஒரு பிலாசபர் மாதிரி பேசுறான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய், அது எவ்வளவு உண்மை சொல்றாங்க எல்லாரும். சரி, உண்மைதான் சொல்லுறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், ஆனால் அது உண்மை இல்ல பாருங்க. அதுதான் அது விளக்கி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் சொல்லுவது உண்மை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், ஆனா எடுத்தது கர்த்தர் கிடையாது. அதை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். அவன் இங்கு ஞானம் இல்லாமல் பேசுகிறான், அறியாமல் பேசுகிறான், தெரியாமல் பேசுகிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான். நல்ல மனுஷன், ஒரு உத்தமமான மனுஷன், அவன்கிட்ட ஒன்னும் பெரிய பாவங்கள் கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா 22 வாசித்துட்டு அங்க நிறைய பேர் இடறுகிறார்களா, 22 சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அவன் சொன்னது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னான் இல்லையா, வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி? வேதம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியா சொல்லிருக்கீங்க? அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தான்னு சொன்னது கரெக்ட், இவன் பாவம் செய்யல, அவன் சொன்னது பாவம் அல்ல, அவன் கரெக்டா தான் சொன்னான்னு சொல்லி, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் மனசையும் யூஸ் பண்ணணும், ஆவியானவருடைய உதவியும் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னது ஏதோ அவன் சொல்றான், இத வந்து கர்த்தருடைய வார்த்தையா, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோமே. அவன் ஒன்னும் பாவமே செய்யல, இப்படி சொன்னது பாவமே கிடையாது, தவறே கிடையாது என்று 22 சொல்லுகிறது என்று அநேகர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, யோபு பாவம் செய்யவில்லை இவை எல்லாவற்றிலும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்புறம் எப்படி நீங்க 21 கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்றது தவறு என்று சொல்லலாம் என்று அநேகர் கேட்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இருப்பது எதுனா, தேவனை பற்றி தேவன் தான் இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு, எனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டாரு, தேவன் எனக்கு கொடுமை பண்ணிட்டார், தேவன் கெட்டவர் அப்படின்னு அவன் பேசல, அததான் இங்க சொல்லி இருக்குது. அவன் தேவனை பற்றி ஒரு குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி குறையா சொன்னா அவன் குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எடுக்கலாம், நான் இவ்வளவு உத்தமமா வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு எப்படி எப்படி செய்யலாம், கர்த்தர் எனக்கு இந்த தீங்கு எப்படி பண்ணலாம், இந்த பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அனுமதிக்கலாம் அப்படி எல்லாம் குறை சொல்லல. அது வரைக்கும் இவை எல்லாவற்றிலும் அன்றைக்கு நடந்தான், அது வரைக்கும் அவன் பண்ண அந்த காமெண்ட் வரைக்கும் கர்த்தர் பேர்ல எந்த குறைவும் அவன் சொல்லவில்லை, கர்த்தரை குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், அதை தான் சொல்லி இருக்குது. அவன் சொன்னது ரைட்னு சொல்லல, அவன் குறை சொல்லல தேவனை. நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய விசுவாசிகள், அவர்களும் இந்த வசனத்தை ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அவன் கர்த்தரை குறை சொல்லவே மாட்டாங்க. நல்ல ஆட்கள், கர்த்தர் கொடுத்தார் யா கர்த்தர் எடுத்தார் போட்டோம், நாளைக்கு இன்னொரு தீங்கு நடந்து அது அது அப்படி போச்சுன்னா கர்த்தர் கொடுத்தாரியா கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க பல்ல கடிச்சிட்டு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆட்கள் பாருங்க, கர்த்தரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க.
இவர் பாவம் செய்யற ஆட்கள் கிடையாது. இவர்கள் கத்தரை பற்றி குறை சொல்ற, கத்தர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவர்களுக்கு நடந்த தீமைகளுக்காக, அவர்கள் நடந்த பொல்லாப்புகளுக்காக கத்தரை துதிப்பாங்க, ஸ்தோத்திரிப்பாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், இதெல்லாம் நீர் கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், வீட்டை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீர், கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யோபு போல நல்ல மனிதர்கள். வழங்குச்ச 22வது வசனம் அதை தான் சொல்லுது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனுஷன். கத்தரை குறை சொல்லல, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லி அவரை ஸ்தோத்தரிச்சான ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல. அதன் பிறகு வரும் அதிகாரங்கள்ல இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது பல விதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. பின்னால பல இடங்களில் குறை சொல்லுகிறான். டேக்ஸ் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டேக்ஸ் பைபிள்னு ஒரு விலையுயர்ந்த பைபிள், ஒரு 1500 ரூபா 2000 ரூபா ஆகும் வாங்குறதுனா. அதுல பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அவரு, பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல இந்த யோபுவின் புஸ்தகத்தை அவர் எல்லாத்துக்கும் 50 பாயிண்ட் கொடுக்குறாள், எதை எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுப்பாரு, அப்படியே அலசி ஆராய்ச்சி வச்சிருக்காரு அவரு. யோபு கிட்டத்தட்ட 75 முறை, அவன் 74 முறை அவன் தேவனை குறித்து குறை சொல்றான். இதுக்கு பிறகு, இது வரைக்கும் குறை சொல்லல, இதுக்கு பிறகு குறை சொல்றான், 74 முறை குறை சொல்றான்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வசனம் வாரியே எழுதி வச்சிருக்காரு அவர். ஆகவே இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுவரைக்கும் தேவனை பற்றி குறை சொல்லல அவன், இதுவரைக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு தான் சொன்னான். அதன் பிறகுதான் குறை சொல்லுகிறான், அதன் பிறகுதான் அவன் பேசுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும், ஞானம் அவனுக்கு இல்லை, தனக்கு நடந்த காரியத்தை குறித்த விவேகம் அவனுக்கு இல்ல, அறிவு இல்ல, சரியான தெளிவு கிடையாது, ஆகையால் இப்படி பேசுகிறான். உண்மையில பார்த்தா அது உண்மை அப்படி நடக்கவில்லை. வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஞானம் இருந்திருந்தால் பயத்தை அனுமதித்திருக்க மாட்டான், ஞானத்திற்கு அவன் செவி கொடுத்திருப்பான், ஆனால் பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கவே மாட்டான். பயத்தை அனுமதியாதிருந்தால் இவைகளுக்கெல்லாம் வழி உண்டாயிருக்காது. பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லாமல் அவன் வாழுகிறான். விசுவாசம் எப்படி வல்லமையாய் கிரியை செய்து மலைகளை பெயர்க்கிறதோ, அது போல பயம் வந்து மலைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது, அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய பயம் நாமே பிசாசுக்கு கதவை திறந்து விட்டது போல, பிசாசு அதை உடச்சிட்டு உள்ள வர முடியாது, பிசாசு தேவனுடைய வேலையை நகர்த்த முடியாது, பிசாசு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பயப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது, அந்த வேலையின் கதவுகள் அந்த பயத்தின் மூலமாய் திறக்கப்படுகிறது, பிசாசானவன் தாராளமாக நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படியாக வழி உண்டாகி விடுகிறது. இந்த ஒரு அறிவு இந்த உத்தமமான மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல மனுஷன் எல்லாம் சொல்லுவோம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க, ஆனால் ஞானத்தை சரியா எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் காரியங்கள் நடக்கிறதுங்கிற பற்றி ஒரு சரியான அறிவு அவனுக்கு இல்ல. நீதிமொழிகளுக்கு திருப்போம், ஞானத்தை பற்றி ஒரு காரியத்தை வாசிப்போம். ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ வேண்டுமா, நமக்கு எதிர்த்து வருகிற சகல சத்துருவின் கிரியையும் நாம் மேற்கொள்ள வேண்டுமா, வல்லமுள்ளவர்களா வாழ வேண்டுமா? ஞானம் ரொம்ப முக்கியம், வெறும் நல்லவர்களா இருந்தால் போதாது. நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் பிசாசனடையில தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஞானம் இல்லாதனால நல்லவர்களா இருந்தாலும் தோல்வியாகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 20வது வசனத்திலிருந்து. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, விளக்கி சொல்றேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை
வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அதாவது பேதைகள் என்று சொன்னா ஒண்ணு தெரியாதவங்க, கெட்டவங்க இல்ல, இன்னசென்ட், ஒண்ணு தெரியாதவர்கள். இன்னும் சிலர் ஞானத்தை நிந்திக்கிறார்கள், முட்டாள்தனத்திலே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்றாங்க, அவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா போதும், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எனக்கு ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தருடைய ஞானம் உண்டாகிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இன்னசென்ட் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு, பேதைகள் ஒன்னும் அறியாமல் இருக்கிறவங்க, அவருடைய மாறுபாடு அவருடைய அறிவில்லாத அந்த தன்மை அவர்களை கொல்லுமாம். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நிறைய பேர் இதை வாசிட்டு அந்த 26 வசனத்தில இருந்து வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லி இருக்கு. அத என்ன சொல்றாங்க, கர்த்தர் இப்படி பண்ணலாம் ஐயா, என்ன சொல்லியிருக்காரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி சொல்லலாமா, கத்தர் இப்படி பண்ணலாமா, சிரிப்பேன்றாரு, நமக்கு வர பிரச்சனையை பார்த்து அவர் சிரிப்பாராம், நம்ம கூப்பிடும் போது வரமாட்டாராம், புயலும் சூறாவளியும் நேரிடும் போது நெருக்கமும் இழுக்கணும் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன், கேலி பண்ணுவேன்றாரு ஆண்டவர். இது நல்லதா, இப்படி பண்ணலாமா? அதான்யா, கத்தர் நல்லவர்னா என்னால ஏத்துக்கொள்ள முடியல, இப்படிலாம் பண்ணுவார்னு எழுதியிருக்க அப்படிங்கிறாரு. கத்தர் அப்படி பண்ணுவார்னு எழுதியில்ல, நல்லா வாசித்து பார்க்கணும். ஞானம் பேசுது, ஞானம் தான் பேசுகிறது. ஞானம் சொல்லுது, நான் வந்து உங்களை தேடி வந்து உங்க கதவை தட்டி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னை காண்பிக்க விரும்புகிறேன், என்னை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா கொடுக்க விரும்பினாலும் நீங்க அதை வெறுக்கிறீங்க. வெறுக்கும் போது என்ன ஆகிறது, நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரும்போது, புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் வரும்போது, ஆபத்து கால வரும்போது, அப்பொழுது நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் இயங்குகிறது கிடையாது, மூடத்தனத்தில் இயங்குகிறீர்கள், பயத்தில் இயங்குகிறீர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்த அறிவு உண்டாகிறது இல்லை, அதை குறித்த அறிவை வெறுக்கிறீர்கள். ஆகவே பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோ கூப்பிடும் போது நான் அப்பொழுது வர முடியாது, வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது ஞானத்தினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் வசனத்தின் அறிவினாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை திடீர்னு ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா வரப்போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கும் போது, முயற்சி எடுக்காமல் இருக்கும் போது நமக்கு ஆபத்து வரும்போது அது கை கொடுக்க போகிறது இல்லை, ஞானம் கை கொடுக்க போகிறது இல்லை. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஞானம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும், ஞானத்தின்படி நடந்து கொண்டால்.
தேவன் அறிகிற அறிவை வளர்த்தால் உங்களுக்கு ஆபத்து நேரும் போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை உங்களுக்கு அது போதிக்கும், வழி அது காட்டும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் தான், அறிவு தான். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அதை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று தள்ளினால், அதற்கு முதலிடம் கொடுக்காவிட்டால், வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது, சூறாவளி வரும்போது, புயல் வரும்போது, அது நமக்கு கை கொடுக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல, அவர் சொல்ற ஞானம் உங்களை தேடி வருது, நீங்க ஞானத்தை தேடி போங்க. ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை நாடுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தில வளருங்கள், தேவன் அறிகிற அறிவில வளருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி எல்லாம் இயங்குகிறது, கர்த்தரிடத்தில் நான் எப்படி வருவது, எப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழுகிறேன், எப்படி நான் வாழ வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன, பயானா என்ன, இந்த பிரமாணங்கள் எப்படி கிரியை செய்வது என்பது குறித்த அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானம் தேடி வருது, இந்த காலை வேளையில ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கு, போதிக்கிறோம். அநேகர் இதை கேட்டுட்டு இதை ஒரு துச்சமா ஒருவேளை மதிக்கலாம், இதை ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டது போல கேட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடலாம், போயிட்டு இதை கை கொள்ளாமல், இதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருசா எண்ணாமல், இத ஒரு முக்கியமான காரியமா எண்ணி, இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டு வராமல், இதை ஒரு சாதாரணமாக காரியமாக எண்ணலாம், எண்ணினால் அப்பதான் சொல்லி இருக்குது. அசட்டை பண்ணுகிறோம், அசட்டை பண்ணும் போது ஆபத்து நேரும் போது இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது. இந்த ஞானத்தை இம்பை பண்ணி கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்தால், சரி என்ன கேட்டோம், பயத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டு வாரமா. பயம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம். விசுவாசம் நம்மளை தூக்குது பிரச்சனையிலிருந்து, பயம் நம்மளை பிரச்சனைக்குள்ள தள்ளுது. விசுவாசம் வெற்றியை கொடுக்குது, பயம் தோல்வியை கொடுக்குது. விசுவாசம் வாழ்வை கொடுக்கிறது, பயம் அழிவை கொண்டு வருகிறது. பயத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் இடமே கொடுக்க கூடாது. பயத்தின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை அனுமதித்தால், பிசாசை நாம் உள்ள அனுமதிக்கிறோம் என்கிற காரியத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தள்ளினால், அது வேண்டாம், இது எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால், ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஞானம் உங்களுக்கு கை கொடுக்காது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கை கொடுக்காது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால், பிரச்சனை வரும்போது நாம் நம்மை அலசி பார்க்க முடியும், என்ன பிரச்சனை, எப்படி நாம் இடம் கொடுத்தோம், பயத்தை வெளியேற்ற முடியும், விசுவாசத்துல வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஞானம் நமக்கு கை கொடுக்கும், ஞானத்தை ஏற்றுக்கொண்டால். ஞானத்தை தள்ளினால் அது நமக்கு கை கொடுக்காது என்று வேதவசனம். நீதிமொழிகள் 3:21 இருந்து வாசிப்போம், அந்த வசனத்தையும் சேர்ப்போம். நீதிமொழிகள் 3:23 இருந்து வாசிப்போம், 21 என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள், அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படித்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். சரியான திகழும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இத யோபு 3 கம்பேர் பண்ணுவோம். யோபு 3:25-26 வசனங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யோபுவுக்கு நடந்த காரியங்கள், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க. இங்க சொல்லி இருக்குது, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். எப்ப அது அப்படி இருக்கும்,
இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாமல் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, மெய்ஞானத்தையும் ஆலோசனையும் காத்துக் கொள்ளும் போது, அது உன் ஆத்மா ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எப்ப ஞானத்தை எடுத்து நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தெய்வீக ஞானத்தை விரும்பி அதை நாடும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது கழுத்துக்கு அலங்காரம் ஆத்மாவுக்கு ஜீவனமாயிருக்கும். அது பயமின்றி வழியில் நடப்பாய், காலிடராது, படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் போது நிச்சயமாய் அது உண்டாயிருக்கும். அறிவில்லாதிருக்கும் போது யோபுவுக்கு நடந்தத நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்ல மனுஷன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, யோபு நல்ல மனுஷன், ஆனா தூங்கும் போது பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அவருக்குள்ள. நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உத்தமமான மனுஷன், தூங்கும் போது பயம், காலையில் எந்திரிச்ச உடனே பயம். என்ன பயம்? என் பிள்ளைகள்லாம் அதை தப்பு பண்ணிட்டாங்களோ, சரி என்ன பண்ணலாம், தப்பு பண்ண அந்த காலத்துல பலியிடலாம், அவள் பாவ நிவாரணத்துக்காக பலியிடணும் பாருங்க. அதுதான் முறை, ஆண்டவர் கத்து கொடுத்த முறை, போய் பலியிடுறாரு. சரி, பலியிட்ட பிறகு வந்து தூங்கலாம் இல்லையா? பலியிட்ட பிறகும் பயம், இந்த பலி போதுமா? சரி, சாயந்தரம் வேணா ஒழுங்கு பண்ணுப்பா, இன்னும் ரெண்டு ஆட்டுக்கடா வாடி, சாயந்தரமும் நம்ம பலியிட்டுரும். இதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது தப்பு பண்ண போறானு பசங்க, காலையிலும் சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? இல்ல, அந்த பலி சரியா கேட்கலன்னா என்ன பண்றது? இன்னும் எதுக்கும் சாயங்காலமும் பலியிட்டுருவோம். சரி, சாயங்காலம் பலியிட்ட பிறகாது போய் ஒழுங்கா நிம்மதியா தூங்க வேண்டாமா? தூக்கம் கிடையாது பாருங்க. பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதோ தீமை நமக்கு வந்து நேரிடுமோ, ஏதாவது பொல்லாப்பு வந்து நமக்கு நேரிடுமோன்னு பயம். காலையில சீக்கிரமா பலி ஏற்பாடு பண்ணுப்பா, திருப்பி எதுக்கும் பலியிடு. காசுதான் இருக்குது, பணக்காரன் கத்த நிறைய ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. போடு பலிய, ஆட்டுக்கடாவும் மாட்டுக்கடாவும் எல்லாம் போட்டு பலியிட்டு, சரி காலையில பலியிட்டு திருப்பியும் பயம் பாருங்க. ஓயாத பயம் சொல்லுறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது. தத்தளிக்குது அவனுடைய உள்ளம், இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறான். நல்ல மனுஷனா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நல்ல மனுஷன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி வாழ்ந்து கொண்டு இதை ஒரு ஆவிக்குரிய ஜீவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆவிக்குரிய ஜீவன் என்ன நினைக்கிறாங்க? சரி, நான் அதை பண்ணல, இதை பண்ண, குடிக்கல, நான் திருடல, நான் கொள்ள அடிக்கல, நான் கொலை பண்ணல, நான் அது பண்ணல, இது பண்ணல, நான் நல்லவன். சரி, நல்லவன். ஆனா நல்ல மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு பாருங்க. விசுவாசம் கிரியை செய்தா பயம் இருக்குதா? பயம் பெரிய அழிவின் சக்தி. இந்த பயத்தோடையே தூங்குகிறார்கள், பயத்தோடய எந்திரிக்கிறார்கள், பயத்தோடய வாழுகிறார்கள். பயம் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது, தத்தளிப்பா இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. ஆனா அதை நீக்கணுமே. இந்த பயம் என்னத்துக்கு நமக்கு? நம்ம கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம சுத்தி வேலி போட்டிருக்காரு, பிசாசு உள்ள நுழைய முடியாது. நான் பாவம் செய்தா அதை நான் அறிக்கையிட்டா கர்த்தர் அதை சரி பண்ணிடுறாரு. ஒன்னு யோவான் ஒன்னு என்ன ஒன்னு என்ன சொல்லியிருக்குது? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா, சுத்தமாக்குகிறதா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தின் குற்ற உணர்விலே, பயத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசுக்கு வழியை வகுக்குகிறது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஞானத்தை உன் கண்ணை விட்டு பிரியாமல் வைத்துக்கொள். எப்போ? அது முன்னாலேயே இருக்கட்டும். மெய்ஞானம் நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள், காத்துக்கொள். ஆத்மாவுக்கு அது ஜீவனா இருக்கும், கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி நடப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நீ பயமின்றி நடப்பாய். இப்படி சொல்லுங்க, நான் பயமின்றி நடப்பேன், என் கால் இடராது, படுக்கும் போது பயப்படாமல் இருப்பேன், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். துன்பமா இருக்காது, இன்பமா இருக்கும். படுத்தா டக்குன்னு தூங்கணும், அதுதான் கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு. இருக்கீங்களா? தூங்கலாம் ஏதோ பிரச்சனை, ஒழுங்கா எந்திரிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து பயம், சந்தேகம், குழப்பம் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அல்லது வெளியேற்றிட்டு தான் தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிவின் சக்திகள்.
இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனத்தையும் பலவீனத்தையும் பலவிதமான அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சக்திகள். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க. சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ளத்துல உண்டாக்கி அவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது பிசாசுக்கு வழிவகை திறந்து விடுகிற. அப்புறம் வந்து கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் தான், கர்த்தர் ஏன் அப்படி செய்யலாம், நான் எவ்வளவு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, Why do bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் தீமைகள் நேரிடுன்னு நிறைய புத்தகம் உலகத்தில் எழுதியிருக்காங்க. இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்கல்ல, நல்லவர்களுக்கு ஏன் தீமை நேரம், நல்லவர்களுக்கு தீமை ஏற்படாதுன்னு உலகம் பைபிள் சொல்லி இல்ல. ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி அதை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. எப்படி இயற்கை பிரமாணத்தை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டோ, அது போலவே ஆவிக்குரிய பிரமாணங்களை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. அதுதான் நீங்க சொல்லிருக்கு, படுத்தும் படுக்கும் போதும் நித்திரை இன்பமா இருக்கும். சடுதியானத்திகளும் துஷ்டர்களின் பாதுகாப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அப்ப பயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யோபு நல்ல மனுஷன், மறந்து போகவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் விசுவாசி மாதிரி அந்த ஆள். ஆனால் ஒரு பிரச்சனை, பயம். காலையிலையும் மாலையிலையும் எந்நேரம் பயம். சுகம் இல்லை, இளைப்பாறுதல், அமைதி இல்லை, தத்தளிப்பு, பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருந்தது. திருப்போம் முதலாம் அதிகாரம் 22 வசனத்துல பார்த்தோம், அன்னைக்கு வரைக்கும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று. அதன் பிறகு நிறைய குறை சொல்லுகிறான். தேக்ஸ் பைபிள்ல சொல்லி இருக்கு, 74 முறை 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் முன்பாக அவன் வைக்கிறான். 74 ஒன்னு ரெண்டு இல்ல, 74 குற்றஞ்சாட்டுகளை அவன் தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணிட்டார். நிறைய நல்ல விசுவாசிகள் வைக்கிற மாதிரி இன்றைக்கு, ஹலோ, நல்ல உத்தமமான நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு செய்யறது போல இவனும் 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் எனக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நான் என்ன பண்ணேன், நான் கர்த்தருக்காக வாழலையா, கர்த்தர் என்ன இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். அப்படி வைத்தவன இங்க பாருங்கள், யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையும் மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான். ஹலோ, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய அலப்பு, நான் அலப்புனதெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறேன், அது எதையும் பேசி 74 குற்றஞ்சாட்டுகளை சொல்லி உன் பேர்ல அப்படி சொல்லி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நான் அலா 6000 சொல்லி தத்துவத்தை பேசி எல்லாத்தையும் போட்டு அலப்பிட்டேன், நான் அலப்பினேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஏன் மனஸ்தாபப்படுறான்? கர்த்தரை பற்றி பேசக்கூடாத காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டான், சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டான், கர்த்தரை பற்றி வேண்டாத காரியங்கள்லாம் பேசி அலப்பி வைத்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் இதெல்லாம் பேசிட்டான் ஆண்டவரே, ஆகையால தயவு செய்து என்னை மன்னியும், நான் இதெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தவறு, எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்படி அங்கே அறிக்கை செய்கிறான் பாருங்க. நிறைய பேரு அந்த முதல் சில வசனங்கள்ல வர்றது, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பி போகிறேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், இதையே பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இதே பிடிச்சி இதை இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, இவன் பண்ண தப்ப இவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவன் வந்து நான் அலப்பிட்டாண்டவரே, நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டேன், நான் தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை, நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான்,
தேவனிடத்தில் அவன் வந்து மனம் திரும்புகிறான். இப்படி பண்ண பிறகு அவர்கள் இந்த 42 அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது. பாருங்க, அவர்கள் அங்கேயே இருந்துட்டு எங்க, அவர்கள் முதல் 2-3 அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு அங்க யோபு சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த முதல் 2-3 அதிகாரத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, நானும் இன்னொரு யோபியா. நிறைய யோபுகள் இருக்கிறாங்க இன்றைக்கு. ஆனா 42 அதிகாரத்தில் இருக்கிற யோபு மாதிரி நிறைய யோபு கிடையாது. இந்த யோபு நல்ல யோபு பாருங்க, உத்தமமான மனுஷன். ஆமா, பேசினானா பேசினான், தவறான காரியங்களை பேசினானா பேசினான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்த தப்பு பேசினான். ஆனா கடைசியில என்ன பண்றான், மனம் திரும்புகிறான். அவன் கடைசியில அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனண்டையில் வருகிறான். அவன் நான் தயவு செய்தது தப்பு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அங்கே பாருங்க 8 வசனத்தை பாருங்க, 42 அதிகாரம் 8 வசனம். அதனால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை எடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் யோபுனுடைய சிநேகிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த யோபு புத்தகத்துல வாசிக்கிறான் அவர்களை பற்றி. பயங்கரமான சிநேகிதர்கள். இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உங்களுக்கு இருந்த விரோதியே தேவையில்லை. அப்பேற்பட்ட சிநேகிதர்கள் வாசித்து பாருங்க யோபுவின் புத்தகத்தை. விரோதிகளே தேவையில்லை. சிலருக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க நமக்கும் இல்லையா. அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆளுங்க. அவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு இப்ப கரெக்ட் ஆயிட்டான், அவன் வந்து அவன் இப்ப கரெக்டா பேசுறான். அவன் பேசினது போல நீங்க பேசல, நீங்களும் அவனை மாதிரி உழப்பிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவன் வந்து நான் அலப்பினேன் உழப்பினேன் என்ன மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். வந்து நான் பேசுனது தப்பு, நான் என் வாயை மூடிக்கிறேன், எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். அவன் மனம் திரும்பிட்டான். அவன் வந்து செய்ததெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தப்பு, 74 குற்றஞ்சாட்டும் தப்பு ஆண்டவரே, நான் அலப்பிட்டேன் சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க எல்லாம் பேசினாங்க ஆனா அவளுடைய தவறுகளை உணரவே இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இன்னும் இவர்கள் தத்துவ ஞானிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி அதையும் எதையும் பேசி உழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை. ஐயோ, நம்ம இப்படி பேசிட்டோமே, தவறாச்சே, இது உண்மை அல்ல அல்லவே, நான் ஞானத்தை அல்லவா தெரிந்து கொள்ள வேணும், இது ஞானம் அல்ல, இது அறிவு அல்ல, விவேகம் அல்ல, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. ஆனா யோபுவுக்கு எப்படியோ அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க. யோபு எப்படியோ அந்த ஞானத்துக்குள்ளா வந்து விட்டான், அந்த உணர்வுக்குள்ளா வந்துட்டான். அவன் சொன்னது தவறு என்பதை உணர்ந்து இங்கே அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா யோபு நண்பர்களோ அவளுடைய தவறை உணரவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவும் இல்லை. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாசனாய் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். நிதானிக்கல, பகுத்தறியல, எது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது எது பிசாசிடத்திலிருந்து வந்தது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் போய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்ற. அதன் பிறகு வாசிப்போம், அதன் பிறகு யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிற இருப்பை மாற்றினார். இப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. இந்த சிற இருப்பை மாற்றினார். காட் டர்ன்ட் ஜோப்ஸ் கேப்டிவிட்டி என்ற ஆங்கிலத்தில் டர்ன்ட் என்று சொன்னால் திருப்பிட்டார். திருப்புறது என்ன, டேபிள் திரும்பிடுச்சு, டேர்னிங் ஆஃப் த டேபிள்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல யோபுவை பிசாசானவன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான். பயத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து அவனை சிறைப்படுத்தி அவனை தனக்கு அடிமையாக்கி அவனை அழித்து அவனுக்கு உள்ள எல்லாவற்றின் மேலும் கையை வைத்து அதை நாசமாக்கி பிசாசானவன் இவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தான், சிறைப்படுத்தி விட்டான். அதுதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் சிறைப்படுத்தப்படவில்லை என்றால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டியது இல்ல. யோபு சிறைப்பட்டிருந்தான், பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டான். பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால அந்த பிசாசு உள்ள வந்து எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான்.
பாருங்க பிசாசுக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் போவேன் காலேஜுக்கு. இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா பஸ்ல ஏறி பிறகு போய் ட்ரெயின் ஏறுவோம் காலேஜ் தாம்பரம் போறதுக்கு. டெய்லி இதேதான் போராட்டம் பாருங்க. அந்த பஸ்ல ஏறதுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்க, எல்லாம் தொங்கிட்டு இருப்பான். இன்னும் அதுக்கு மேல ஏறிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் நாம தொங்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்த வந்து கொஞ்சம் காலை வைக்கிற கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க சார் உள்ள லேசா காலை வைப்பான் பாருங்க. இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படி காலை வைப்பான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் என்னையா கொஞ்சம் இடம் கேட்ட கடைசியில என்ன பிடிச்ச வெளியே தள்ளிருக்கேன்னா அது அப்படிதான் சார். இங்க விஷயமே பிசாசனவன் அப்படிதான் பாருங்க. அவன் கொஞ்சம் இடம் கேப்பான், கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவனுக்கு. லேசா திறந்து விட்டா போதும், லேசா ஒரு வாசல் எங்கேயாவது முன்ன பின்ன சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டா போதும். பயமோ அல்லது வேற எந்த பயம், ஒரு காரியம் தான். அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் இப்ப பேசுறோம், பிற பல காரியங்களை பின்னாடி பேசுவோம். பயம் என்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது பயமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது இருக்கலாம். பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது பிசாசுக்கு வழி தடுக்கிறதுக்கு. பாவம், சந்தேகம், பயம், கீழ்படியாம தேவனுடைய சித்தத்தில் நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வழியை திறக்குது பாருங்க. பயம் ஏதாவது ஒரு கொஞ்சம் வழி திறந்து கொடுத்தா போதும், அவனுக்கு ஃபுல்லா வந்து உள்ள உட்கார்ந்து ஃபுல்லா ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் ஆளுகிற இடம் வந்து அழிவும் நாசமோசம் நிறைந்த இடமா இருக்குது. அவன் பிசாச உள்ள விட்டுட்டா அந்த வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டா அவன் வந்து சீரழிக்கிறவன், உள்ள வந்து பூந்துட்டு நாசமாக்குகிறான் அவன். இதையே நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். உள்ள வருவன் ஒன்னே நிறைய பேருக்கு பயமா இருக்குது. நாங்களே அஞ்சாறு பேர் இருக்கிறோம், இவர் வேற வர்றேங்கிறாரு. நிறைய பேருக்கு விருந்தாளி வர்றாங்கனாலே பயம் பாருங்க. எல்லாம் கோழியை வாங்கணும், அதை வாங்கணும், செய்யணும், பிடிக்கணும், அவங்களை கவனிக்கணும். எதுக்கு இப்ப விருந்தாளி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம் யாருக்குமே. விருந்தாளினா அவ்வளவு ஒரு பெரிச ரொம்ப ஒரு உற்சாகம் ஏற்படுறது இல்ல. ஏற்பட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஏற்படும், அதுக்கப்புறம் போயிடும். ஏன்னா கவனிச்சு கவனிச்சு சலிச்சு போயிடும் இல்லையா. ஏன்னா இன்னொரு ஆளு கெஸ்ட், கெஸ்ட் வந்தா தங்குவாரு. இவர் வேற வர்றேங்கிறாரு, கதவை தட்டுறேங்கிறாரு, நுழைஞ்சா அங்கேயே தங்கிடுறேங்கிறாரு. திறந்தால் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன், பிறகு அங்கேயே தங்குவேன்றாரு. ஆனா அருமையானவர்களே, இயேசு வர்றது பிசாசு வர்றது மாதிரி இல்ல. இயேசு வர்றது அருமையான ஒரு காரியம். இயேசுக்கு கதவை திறந்து விட்டா வாழ்க்கையில அவர் உள்ள வந்து, நீங்க நினைக்காதீங்க அவருக்கு என்னமோ நீங்க ஆக்கி போடணும், அவருக்கெல்லாம் நீங்க செய்யணும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போறார். இது அருமையான விருந்தாளி. ஆகவேதான் இன்றைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதது வந்து மூடத்தன் அறியாம, அது ஏதோ பெரிய அவர் வந்துட்டார்னா அப்படி செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்க முடியாது நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்க. இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அப்புறம் சன்னியாசி ஆயிடணும், அந்த அடி வளர்த்து காவி போட்டு பிறகு நான் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வெறுத்து கிடையாது. அருமையானவர்களே, இயேசு வர்ற வாழ்க்கை கதவை தட்டுறாரு. திறந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது. திறந்து உள்ள விட்டீர்கள் என்றால் அவர் சொல்ல, நான் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன். போஜனம் அவர் வந்து உங்க வீட்டுல போஜனம் பண்ணார்னா, உங்க வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் குறைவே கிடையாது. உள்ள வந்து திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து அங்கே ஆண்டு கொண்டார் என்றால், கிறைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று நிறைய வீட்டுல பாப்பீங்க இல்லையா. எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து இருக்குது எனக்கு அந்த விளக்கம். பல வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, கிறைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அங்க வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போது கிடையாது. நம்ம கஷ்டப்படாதபடி நம்ம காக்கிறவர், நமக்கு பராமரிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், நமக்கு பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. இதெல்லாம் ஒரு இது ஒரு ஆவிக்குரியபடி ஒரு அருமையான ஒரு காரியம். அதே மாதிரிதான் பிசாசு கதவு திறந்து விடும் போது ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க. அவனுக்கு லேசா கதவு திறந்து விட்டா பிரிட்ஜ் எல்லாம் காலி ஆயிடும், சுகமெல்லாம் போயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், பலன் எல்லாம் போயிடும், காசு எல்லாம் போகுது. ஏன்னா பிசாசு உள்ள வந்தாச்சு. இது பெரிய உலக மகா திருடனுமே. ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் விடாதேன்னார், அவனு உள்ள விட்டுறாத, விட்டு விட்டுனா போச்சு, விடாத. அதனாலதான் கேட்ல
கரெக்டா காப்பா பென்ஸ போட்டு காப்பு திறக்க கூடாது, ஒரு விரோதி இருக்கிறான், இத காத்துக்கொள் காடிட்டு சொன்னார். அதுதான், ஏன்னா உலக முகத்த திருடல்தான் தாவப்பானவர். இவன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு நயா பைசா இல்லாம எல்லாத்தையும் சுருட்டி வாட்டி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள விடாதுங்கிறார். அருமையானவர்களே சொல்லுகிறேன், நல்லவர்களா இருக்கலாம், பயத்தை

பண்ணாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பிசாசை வெளியே வையுங்க, உள்ள வரக்கூடாது. அவன் வெளியே பார்த்து பொறாமப்படட்டும், அவன் வெளியே நிக்கட்டும். காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அவன் நிற்கட்டும். அவன் உங்களை மீறி உள்ள வர முடியாது. நீங்க பயத்தினால கதவை திறந்து விட்டாதான் வெளியே உள்ள வர முடியும். பாவத்தினால கதவை திறந்தாதான் வெளியே வர முடியும், உள்ள வர முடியும். அவன் நீங்களதான் முரட்டாட்டம் பண்ணி கதவை திறந்தாதான் அவன் உள்ள வர முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும். இயேசு ராஜாவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கட்டும். அவருடைய பராமரிப்பும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்ளட்டும். அவன் சிறைப்படுத்திட்டான் பாருங்க, அவன் உள்ள வந்தானா சிறைப்படுத்துறான். இயேசு உள்ள வந்தா விடுதலை ஆக்குகிறார் நம்ம. ஆமென். சிறையிருப்பை திருப்பினாராம். இவ்வளவு நாள் பாவம் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தான் அவன். இவ்வளவு நாள் யோபு சிறையிருப்புல நல்ல மனுஷன், எல்லாம் சொல்லுங்க நல்ல மனுஷன். அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு இது. நல்ல மனுஷனுக்கெல்லாம் அப்படி நடக்குமா? நம்ம நல்லவர்கள் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நல்லவனுக்கு நடந்ததுதான் இதெல்லாம். உத்தமமான மனுஷனுக்கு நல்லவர்களா இருந்தா போதாது, அறிவோடு இருக்க வேண்டும். சிறையிருப்பை திருப்பினார். திருப்பினார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் யோபு வந்து அவன் சிறையிருப்புல வச்சிருந்தான். இப்ப யோபு டேபிள் டர்ன் ஆயிடுச்சு. இப்ப யோபு பிசாசை சிறைப்படுத்துகிறான், லாக்அப்ல வைக்கிறான் இவன. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, ஒருவேளை பிசாசு வந்து பயத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிறை படுத்தி இருந்தால், நாசமோசங்களை ஏற்படுத்தினால், அந்த சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? டேபிளை டேர்ன் பண்ண விரும்புகிறார் தேவன், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த குரூசேட்ல போகும்போது நான் தான் ஜனங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, சில நிமிஷம் பேசுவேன் நான். எப்பவுமே சொல்ல நான் தவற மாட்டேன் அவர்களுக்கு. இந்த அருமையான ஜனங்கள் பாவம், எல்லாம் கிராமத்திலிருந்து வர்ற ஏழைகள் ஒண்ணும் தெரியாது பாருங்க அவங்களுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு வந்து தலையில உட்காந்துகிட்டு ஆட்டி இருக்கான். நிறைய பேர் பிசாசு வாழ்க்கையில பூந்துகிட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். பல விதமான அழிவுகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கையை திறந்து விட்டீங்க. எல்லாம் மந்திரவாதம் பில்லிஜுனியா அது இது எல்லா விதமான காரியத்தையும் வச்சு உங்க வாழ்க்கைய பிசாசுக்கு ஃபுல்லா திறந்து கொடுத்து அவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால், அந்த பிசாசு உங்களை இன்றைக்கு ஆட்டி படைச்சு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குற பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தர்றார். அதான் முதல் அவர் பண்ற வேலை. சிறையிருப்பை திருப்புகிறார். ரிட்டர் ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். அவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருந்தது மாறி இப்ப நீங்க அவனை சிறையிருக்க பண்ணுகிறீர்கள். அவன் மீது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவனுடைய அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்கள் வெற்றியுள்ளவர்களா வாழ முடியும் தான் சொல்லுவேன் நான் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அதையே சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கலாம். உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதில் எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது. திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயத்தை நீக்க வேண்டும், பாவத்தை அகற்ற வேண்டும். பிசாசுக்கு என்னத்தை வழி என்ன வழியை திறந்து கொடுத்ததோ அந்த காரியங்களை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நல்லவர். என்ன ஆச்சு? இதை வாஸ்து முடிச்சிருவோம். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளிந்தார். கத்தர் பாருங்க எப்படி பண்றார், அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லும், போனதுல ஒரு 70% தர வாங்கிக்கணும். ஆனா கத்தர் என்ன சொல்றாரு, பாப்பா போச்சா, இந்த பிசாசு இப்படியா பண்ணான், எவ்வளவு பெரிய வெற்றியை நான் தர்றேன் பாரு. பிசாசு அழுகணும் இன்னும், அப்பேற்பட்ட வெற்றியை உனக்கு நான் தர்றேன். நீ இழந்து போனதுக்கு டபுளா தர்றேன் உனக்கு. இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? யானே கத்தர் சிறையிருப்பை திருப்பும் போது டபுளா வரும். அதை விசுவாசிக்கிறேன். கத்தர் டம்புறவர் ரெண்டு மடங்கு கொடுங்கிறார். பிசாசு இருந்ததை அழிக்கிறான், கத்தர் ரெண்டு மடங்கு ரெட்டத்தனையா திருப்பி கொடுங்கிறார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவன் கொடுத்தார்கள். கத்தர் யோபின் மேல் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும்

மகள்களும் அவனுக்கு உண்டாயின. ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரானுப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திலே போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தாப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 100 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். சிறையிருப்பு திருப்பப்பட்ட வேண்டிய வாழ்க்கை கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு. எல்லாம் பிசாசு ஒன்றுமில்லாமல் போன அவனுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டது. வெற்றி யோபுவுக்கு. 2 மடங்காக கர்த்தர் அவனுக்கு தரு பிசா அளித்ததை 2 மடங்காக அவனுக்கு கர்த்தர் தந்து அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை நன்மையால் திருப்தி ஆக்குகிறார். அடுத்த வாரம் தொடர போறேன். ஒரு காரியத்தை நன்றாக அணிந்து கொள்ள வேணும். பிசாசு பொல்லாத பிசாசு, கர்த்தர் நல்லவர். Devil is a bad devil, God is a good God. எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலே சொல்லுங்க. Devil is a bad devil, God is a good God. அது அழகா வருது பாருங்க இங்கிலீஷ்ல. சில தமிழ்ல அழகா வருது, சில இங்கிலீஷ்ல நல்லா வருது. கர்த்தர் நல்ல தேவன். அவர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நல்லவர்களாக இருந்தால் போதாது. ஆவிக்குரிய பிரமாணங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். பிசாசின் மீது ஜெயத்தை எடுக்க வேண்டும். பிசாசை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும். வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் வாழ்க்கையில். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லவர்களா இருப்பது அவசியம். அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களா இருந்து பிசாசை ஜெயித்து வென்று ஜெயத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. நல்ல தேவன் அவர். நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர், திருப்புகிறவர். உங்களுக்கும் இன்றைக்கு அது நேரிட முடியும். அநேகருக்கு அவசியமா இருக்கலாம் அது. இன்றைக்கு அது நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாதவன் அவன். அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அநேக நேரத்தில். ஆனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில் பயத்தையும் சந்தேகத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை வெளியேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுவோம். அதுக்கு புறம்பான எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் வெளியேற்றுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன்.

0: இந்த ஒலி நாடாவில் செபிக்கும் ரெவரன் டட்லி தங்கை அவர்கள் மதுரை பட்டணத்தில் வளர்ந்து வரும் ஓர் மாபெரும் திருச்சபையின் போதகர். ஊழியர்களையும் ஊழியங்களையும் ஒன்றுபடுத்துவதன் மூலம் பட்டணங்கள் திருச்சபையாக மாறுவது இவர் தரிசனம். கர்த்தர் தாமே இவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனது தம்பி ரெவரன் பால் தங்கை அவர்களின் இரண்டாவது தமிழ் பாடல்கள் அடங்கிய ஒளி நாடாவில் செபிக்க கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். ரெவரன் பால் தங்கை அவர்கள் இந்தியாவின் கடைசி கால அசைவுக்காய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலர். இந்தியாவில் உள்ள ஊழியர்கள் இவ்வசைவில் பங்கு பெற தேவன் ரெவரன் பால் தங்கை அவர்களை பயன்படுத்துகிறார். ஏறத்தாழ 60,000 ஊழியர்கள் இவருடைய போதனைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர். உங்கள் பகுதியில் இக்கடைசி கால அசைவு ஊழியர் கருத்தரங்கு நடத்த வாஞ்சித்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளவும். கர்த்தர்தாமே இவருடைய ஊழியங்களில் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. தூய ஆவியானவரே, நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சேஷமாய் ஒளி நாடாவுக்காய் சுபிக்கிறோம். ஆராதனை அபிஷேகத்தையும் எழுப்புதலுக்கான தாகத்தையும் சனங்களுக்குள்ளாய் இப்பாடல்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். சேஷமாய் எழுப்புதலின் தாகத்தை ஜனங்களுக்குள்ளாய் ஒளிநாடா உருவாக்குவதாக. சத்துருடைய அரண்களை நிர்மூலமாக்கும்படியாய் தேவனுடைய அபிஷேகம் இந்த ஒளிநாடா மூலமாய் கடந்து வருவதாக. ஆவியானுடைய வல்லமையை ஜனங்கள் அனுபவிக்க தேவனுடைய ஆவியானவர் இப்பாடல்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பாடுங்க. என் வாழ்க்கை பாடகிலே பயமே இல்லை, பயமே இல்லை. அறிக்கை செய்வமா, ஆழ்கடலை தாண்டுவே அக்கரையில் சேருவே,
1: ஆழ்கடலை தாண்டுவே அக்கரையில்
0: அமே.

0: ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாள் எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 107வது சங்கீதம், சங்கீதம் 107 அதனுடைய 24வது வசனம்.
1: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள்.
0: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே தியானித்து சர்ச் கீழே இந்த சைடில் அப்படியே நடந்து நடந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேசின வார்த்தைகளை எல்லாம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்கிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு வேர்டு, இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வேர்டு. இதை வந்து இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கும் இருந்து கேட்குற அத்தனை ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி கேட்குறோம், கேட்ட வார்த்தை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தை எப்படி காத்து கொள்ளுகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறோம், இவைகளின் அடிப்படையில் தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். வசனம் பலிக்கும், பலிக்கணும், அப்போ தான் அது நிறைவேறுகிற அனுபவம். நான் வருவேன் கேட்பேன் போவேன், வருவேன் கேட்பேன் போவேன் அப்படி இல்லை, அதை தாண்டி. எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பிதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கிருபையாய் தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தர் நல்லவர், வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தின் அனுபவத்தில் 2 விதமான காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று ஆசீர்வாதமான அனுபவங்களையும் பார்க்க முடியும். முத்து எடுக்கணும்னா ஆழத்துக்கு தான் போகணும். இன்னொன்று ஆபத்தான அனுபவத்தையும், ஏ ஆழம் தெரியாம காலை விடாத, அது ஒரு எச்சரிப்பை குறிக்கிற வார்த்தை, அது ஒரு ஆபத்தை குறிக்கிற காரியம். ஆழத்தின் அனுபவம் என்பது இப்படி 2 ஆங்கிளையும் நம்மால பார்க்க முடியும். நாம போய் மாட்டிக்கொள்ளுகிற ஆழத்தின் அனுபவம் என்பது அது மிகவும் ஆபத்தான அனுபவம். ஆனால் தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள், அது மற்றவர்கள் பார்வையிலே ஆபத்தான அனுபவம் போல காணப்பட்டாலும் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் மாறும். ஒரு ஆழத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று சிலர் இருக்கிற சிச்சுவேஷன் என்பது அப்படிதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவமே ஆழத்தின் அனுபவம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்திலே தாவீது சந்தித்த பிரச்சனைகளை குறித்து பல சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாமே பாட்டா பாடினாலும் அவருடைய வலியை தான் பாட்டா பாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க பிரச்சனையை சொல்லுங்க கேட்டால் வாயை திறந்து பாட ஆரம்பிச்சிருவார். நம்ம சாட்சியே புலம்பி தான் சொல்லுவோம், அவர் வலியே பாட்டா தான் பாடுறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காத்தார். பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் வருது, தூக்கி எடுத்து நமக்கு அந்த சவுண்டு அந்த இதை மட்டும் கேட்டால் ஏதோ கண்மலையிலேருந்து இவங்களை தூக்கி குழியில் போட்டது மாதிரி. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவருடைய வலியே பாட்டா பாடுவார், பாட்டா பாடுவார். ஹாலலூயா. அந்த இடத்துல தான் தாவீது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். 42வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தில்,
1: உமது மதகுகளின்
0: இரைச்சலால்
1: ஆழம்
0: கூப்பிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது நான் நினைக்கிறேன், இதுதான் நான் சந்தித்ததுலயே பெரிய பிரச்சனை நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆழத்தை ஆழம் அடுத்து வர பிரச்சனைய பார்த்தா இதை விட அந்த பிரச்சனை பரவாயில்ல. சில நேரத்தில் நான் என் வாழ்க்கையில சந்திக்கிற பிராபலத்தை நான் பார்க்கும்போது இதுதான் அர்த்தம், நான் சந்திக்கிற பிரச்சனையிலேயே இதே போல ஒரு பிரச்சனை. எங்க ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது, இந்த தடவை மழை வரும்போது என்ன சொன்னாங்க, கடந்த 46 ஆண்டுகள்ல இதே போல திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இதே போல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல தெரியுமா நம்ம திணறுகிறோம், நம்ம சிங்கத்தை தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது. எங்க யாராவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எல்லாம் அமைதியிட்டாங்க, இவன் கொண்டு போய் விட்டுருவாங்களோ கூட்டல. இல்லை இல்லை, அவர் தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணுறாருன்னா அதுதானே ஆழம், அதுதானே ஆழம். சிங்கம் பிரச்சனை முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, யார், கரடி. அது முடிச்சு வந்து பார்த்தா கோழியாத்து நிற்கிறான். ஒரு பிரச்சனை முடியும் போது, ஒரு பிரச்சனை நம்ம இதுதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு நினைக்கும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. சொல்லிட்டு சொல்றார், உமது அலைகளும் உமது திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயின. ஆண்டவரே, போன வருஷம் நான் நினைச்சிட்டேன், ஆமென் ஆண்டவரே, இந்த 2022 என் வாழ்க்கையில திரும்ப, சில சொல்லுவாங்க 2022, சிலர் கடந்த நாள் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் ரொம்ப வேதனையிலிருந்துன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ரொம்ப வேதனையிலிருந்து அவருடைய சாட்சி சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லாருமே யூஸ்வலா பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான், இந்த நிலை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நாம ஒரு பிரச்சனையை இதுதான் பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக அடுத்து ஒண்ணு வெடிக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, ஜோமன வருவாங்க புது ஆண்டுல, என்ன என்ன எதுக்காக ஜெபம் பண்ணோம், இந்த 2022 போல எனக்கு நான் இதுவரை சந்தித்த வருஷத்திலேயே நான் சந்தித்த பெரிய பிரச்சனையே 2022 அப்படி நீ வராம ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு 23 வந்தா அப்படி வரல. ஆனா அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிட்டதும், ஐயோ இதுக்கு அந்த 2000 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை. ஆமா, அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எழும்பி வரலான்னு பார்த்தா இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். ஆழத்துல போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் காரியம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. 2வது காரியம், கற்குறிப்பிட்ட ஒரு இடத்தை இங்கேதான் அப்படின்னு காட்ட முடியாது. 3வது காரியம், திரும்ப கிடைக்காது. தாவீதின் வாழ்க்கையில அலைகளும் திரைகளும் அவன் மேல் புரண்டு ஓடும்போது அந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, நான் இன்னும் ஆழமா தான் போயிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆழத்தை நான் நினைச்சேன், இந்த துன்பம் என்கிற சமுத்திரத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தில் இதுதான் கடைசி, இதுதான் ஆழம்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆமென். இத்தனை ஆண்டுகள், 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம், உங்க லைஃப் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஏ வந்துட்டான் வா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஆழத்தின் மேல். அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன கேட்க தோணும்? உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேல இருந்து அசைவாடிட்டு இருக்கிறீங்க, நான் தானே உள்ளதான மாட்டி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு, அதாவது நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்முடைய மேலோட்டம் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறோம். யோபு இப்படி தான் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் அவர்கிட்ட வழக்காடுவேன், நான் கேட்பேன். ஆமே. நான் யாரையாவது தப்பா பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? ஏன்னா வலி வலி தாங்க முடியல. சொல்றேன், நான் அவரை தேடுறேன், அவரை காணல. இடதுபுறத்தில் கிரியை செய்தும் காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார். என்ன நான் கேட்பேன் அவர்கிட்ட. ஆமே. நமக்கு தெரிந்தது என்ன? அவர் ஜலத்தின் மேல அசைவாடிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மேலோட்டம், நீங்க மேல ஜாலியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பிரச்சனை? நான் தானே ஆழத்தில் இருக்கிறேன். ஆழத்தை ஆளுங்கோ. போன வருஷம் இந்த பிரச்சனை விட நான் இந்த வருஷம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இதுதான் அர்த்தம், இதுதான் கடைசி. நான் சந்தித்த பிரச்சனையிலேயே இப்படி ஒரு ஆழத்தை நான் பார்க்கவே இல்லை. நினைக்கும் போது அங்கிருந்து யோபுவை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 38 அதிகாரம் அதனுடைய 16 வசனம்.
1: பூமி
0: 1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக நிறைய பேசிட்டு 16 வசனத்துல என்ன சொல்லுகிறார்?
1: நீ
0: சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து
1: ஆழத்தின்
0: அடியில் உலாவினது உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இது சொல்லப்பட்டது என்ன? அவர் ஜலத்தின் மேல். இங்க யோபு ஒரு வலியில ஒரு பெரிய ஆழத்தின் அனுபவத்தில் அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ. என்ன அதன் அர்த்தம்? அந்த 2 வசனத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1:2, யோபு 38:16. என் ஆண்டவருக்கு என் பிரச்சனை மேலோட்டமாக மாத்திரமல்ல, என் பிரச்சனையின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பித்தது, என்ன செஞ்சா இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதை அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை. ஆமென். கேட்கவே, கூக்குரல் போட்டா கேட்கும், கூக்குரல் போடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆளோட்டிகள். அப்ப எதனால இவன் கூக்குரல் எடுக்கிறான்? அவர் ஆழத்தில் உலாவுகிறவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆழத்திலும் உலாவுகிற தேவன். சிம்பிளா சொல்லணும், என்னோட தெரியும். அவர் என் நோயை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த நோய்க்கான காரணத்தையும் சரி செய்கிறவர். எனவேதான் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வரும்போது, ஆமென், உன் வியாதி உன்னை விட்டு விலகுவதாக என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் நோய் குணமாகும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நோய் எதனால வந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் வலி? இந்த உலகத்துக்கு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமா மட்டும்தான் தெரியும். ஆமென். நான் அழுதால் மட்டும்தான் எனக்கு வலி இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தையும் என் வாழ்க்கையின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சட்டி. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 30 அதனுடைய 26 வசனத்திலே, ஆமென், சாரி, ஆமென், 12:13 வசனங்களிலே எரேமியா 30வது அதிகாரம் எரேமியா 30வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம்
1: ஒடிதாயும் இருக்கிறது.
0: உனக்கு புண் இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பாக்குறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது? அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொடிதா இருக்கிறது, இன்க்யூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? ஆழத்தில் உலாவுகிறவர், ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த ஒருவளை சந்தித்திருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம்,
1: உன் காயங்களை கட்டும்படி
0: உனக்காக ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும், சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன பிரச்சனை வந்தா யார் நிப்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்தா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமென். ஆண்டவர் வேற எத்தனை பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவை அல்ல. இந்த கூட்டத்து நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள், 12 வருடம் பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது? யாரது? கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார், ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிகாரி. பரிகாரி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு.

0: ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை.
1: உன்னை சொஸ்தப்படுத்தும்
0: ஔஷதங்களும்
1: இல்லை
0: இல்லை. ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டாரு. இங்க பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க, ஒண்ணும் செய்யாது, ரெண்டு நாள்ல சரியாயிரும், மூணு நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை ரெண்டு நாளை பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு. இந்த 2023 உங்களுக்கு ஆண்டு ஒரு ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு ஃபோன், நீ ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல தெரியுமா, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் அவங்க ஃபோன் எடுக்கல, அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால ஃபோன் எடுக்கல. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆகிட்டுன்னு வைங்களேன், அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணீங்க, இல்லை 7 மணிக்கு எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட அப்போ என்ன தான் சொல்ல முடியும், இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன, உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்க பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. காரணம், உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க, தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு. எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும் என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாகவே ஆமென் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கல்ல, அது எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது? ஆரோக்கியம் வரவா ஆறுதல் வரவா? ஆறுதல் ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் எதுக்கு? ஆறுதல் ஆற்றுறது ஆற்றுறது. ஆமென். இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க, முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை. பல நேரத்தில் அவர் மேலே மருந்து போடுவார்னு பார்த்தா உள்ளே போட்டுட்டு இருக்கிறார். நான் சொல்றது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமே, அவர் உள்ளே போட்டுட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ரா பா காலம். ஆமே ஆமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான அது எங்க, வெளியா உள்ளையா? உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும், ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்னாகும், அந்த மரம் எவ்வளவு நேரத்தில், 24 hours. ஓகே. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ், நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமே. ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், மத்திய சுவிசேஷத்தில் மார்க் சுவிசேஷத்திலும் தெரியல, இந்த இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், அது பட்டு போயிட்டு மத்தையில் இருக்கும் உடனே. அப்போ கேட்கலாம், அப்போ பைபிள் என்ன மாறி இருக்க இல்லை, அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு பட்டு போயிட்டு. எங்கேருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனால் என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சுது. ஒரு பட்டு போக பண்ணுற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா, என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனா நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று
1: ஆண்டவர் சொன்னார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க, வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனால் காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம், இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம், அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கும்போது கடற்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு என் கூட வந்தது ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க, அலடே வந்துடு வேண்டாம். அவள் கொஞ்ச நேரத்தில் எங்கே உழுந்து, இங்கே தான் உழுந்து, அடுத்து இதில் தான் உழுந்துருக்குமோ, இதில் விழுந்துச்சு. உடனே அங்கே உள்ள ஒருத்தங்களுக்கு, அங்கே அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே விழுந்துட்டு, அவர் எந்த இடத்துல, இந்த இடத்துல, ஒன்றும் இல்லை அது கிடைக்காது வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தர, ஒன்றும் இல்லை அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து 10 அடி 20 அடி அவ்வளோதான், அந்த இடத்துல விழுந்துட்டு கிடைக்கல, அவ்வளோதான் போச்சு. ஆமாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர், அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம்,

பக்கம் துன்ப வேளைகளில். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி வேற பிடிக்கிறார் உள்ள என் சனத்தின் அடிக்காயத்தை. எரேமியா 30:26 இருக்கிற என் சனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே சில சில முறிவுகள் என்பது ஆழத்தில் அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து அதனால தான் எல்லாமே நார்மல், ஆள் மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆள் அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான், ஆமாம் டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிட்டு வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமாம், எனது ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த அந்த ராஜா, அது அர்த்தசஷ்ட ராஜா, அர்த்தசஷ்ட ராஜாவால் கண்டுபிடிக்க முடியுமானா? டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா.

0: எனவே தான், அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை வெட்டக்கூடாது. 141 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8
1: பூமியின் மேல்
0: ஒருவன்
1: மரத்தை வெட்டி
0: பிளக்கிறது போல
1: எங்கள் எலும்புகள்
0: பாதாள வாய்க்கு நேராய்
1: சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
0: ஆனாலும்
1: ஆண்டவராகிய
0: கர்த்தாவே,
1: என் கண்கள் உம்மை நோக்கி.
0: கண்கள் இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான். ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7 வசனத்தை ஒரு விஷயம் கூட,
1: பூமியின் மேல் ஒருவன்
0: மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. அதே போல

0: எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு, நான் வாசிக்கிறேன், பாதாள வாய்க்கு நேராக. இனி வந்து என் நிலைமையை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஏன் தாவீதே இன்னைய நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், என் ஆழத்தை இந்த பகல் வேளையில. ஆமென். எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்துல தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே. ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் வாழ்க்கை காணப்பட்டாலும், இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளில எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேரம் ஜம்ப் பண்ண முடியாம நின்று. ஹாலலூயா. அவருக்கு தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒருத்தர் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல இங்கே எலும்புகள், ஆமென், மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் வாழ்க்கை நாங்கள் பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமே. இன்னும் சொல்லணும்னா மொத்தமாக சேர்த்து எடுத்துட்டு போறது மாதிரி தான். ஒரு சரீரமா பெட்டியில வைக்கிற நிலைமையில கூட இல்லை, மொத்தமா எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஆமே, ஆமே. ஒரு ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும்போது இமீடியட்டா நாசில கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க, ஆளு ஆகட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனாலும் என் கண்கள், ஆமே, ஆமே. இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சார். என் ஜனத்தை ஆழத்தில் இருந்து, அல்லேலூயா, என் வாழ்க்கையில ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்தில் கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆழத்திலே காண பண்ணுகிற அதிசயங்கள் வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும், கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமே, நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காண பண்ணுவார்? 138 சங்கீதம், அதனுடைய 7 138:7.
1: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர்.
0: என் சத்துருக்களின் கோபத்திற்கு
1: விரோதமாக
0: உமது கையை நீட்டுவீர்.
1: உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும்.
0: இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில். ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானாலும் அதன் நடுவில், அப்போ அந்த பக்கம் ஒரே மாதிரி தான், பின்னாடியும் ஒரே மாதிரி தான், ரைட்லேயும் ஒரே மாதிரி தான், லெஃப்ட்லேயும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காண பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம், அவருடைய கரம், அவருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், இரண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா! நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா! உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞன. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஒரே கரம் ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரே கரம் சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! யாத்திராகமம் 15:9-12 நீங்க பாத்தீங்கன்னா, 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துரு என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பே, கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். ஆமென். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பார்த்துருக்கீங்களா, என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதுதான் சத்ருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், இன்னொருத்தங்களை வஞ்சித்து, இன்னொருத்தங்களை அள வச்சு, ஆமே, நீங்கள் மகிழணும்னு நினச்சிடாதீங்க. அது அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பாக சொல்கிறேன். ஆமே, கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்துருவனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணால என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்தில் பேசுறத கேட்டா, இது எங்க, இது சத்ருவின் ஆசைங்க, இது பார்வனுடைய ஆசை. ஒரு தேவனுடைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவனுடைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமே. கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறார்? எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருவில் நிக்கத நான் நீங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்க கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில் அவன் கஷ்டப்படுறத பார்த்து. ஏரோதின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறான். ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதும் நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு தருவேன். ஆசை எப்படி திருப்தி ஆக்குறாங்க பாருங்க. அவமாட்ட போறா என்னமா கேட்கறதுக்கு, யோவானுடைய தலையை கேளு. ஓ ஜீசஸ், யோவானுடைய தலையை கேளு. இந்த சத்ருவின் வேர் இன்னொருத்தனை அள வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது, இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமே, நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே ஆமே. ஆமே, மற்றதெல்லாம் பேசும்போது ஆமேன் மேலே கடந்து அசைவாடிட்டு இருக்கும். ஆமே, இப்படி பேசும்போது ஆமேன் எங்கே போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் உள்ள இல்லை, இப்போ வெளியே. ஹல்லேலூயா, கர்த்தருக்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில். அதனால தான் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க. இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே, அந்த வீட்டில் மற்றவங்க வீட்டிலலாம் தீபாவளி கிறிஸ்மஸுக்கு வெடி வைப்பாங்க, ஆனால் சிலருக்கு நம்முடைய வீழ்ச்சி தெரிஞ்சிட்டுன்னா நைட்டே கடை வாங்கியாவது வாங்கி என் ஆசை அவர்களிடத்தில். இன்னொருத்தங்க வீழ்ச்சியில் மகிழ்ந்தாங்க. ஆமே, ஒருத்தர் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியது தானே கேட்க சொல்லியிருக்கணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை, ஆனால் ஜோம் பண்ணும்போது எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே, அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடுலாம இருப்பாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை
1: அவர்களிடத்தில்
0: திருப்தியாகும்.
1: என் பட்டயத்தை உருவுவேன்,
0: என் பட்டயத்தை உருவுவேன்,
1: என் கை அவர்களை
0: சங்கரிக்கும் என்று
1: பகைஞன் சொன்னான்.
0: என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12 நீர் உமது வலது கரத்தை
1: நீட்டினீர்,
0: ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன், சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வரான்? தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை. 6 அவனுக்கு, 6 நமக்கு 7 ஏழாவது பாயிண்ட் என்ன பார், நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமே, 12 என்ன? பூமி அவர்களை. அதன் அர்த்தம் என்ன? சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒன்னு அடக்கம் பண்ணணும் நினைக்கிறான், ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்துல நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறான். ஏன் கொடுங்கிறார்? கொடுத்து மொத்தத்துல அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்தில் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்திராகமம் 15 அதிகாரம் அதனுடைய 19
1: பார்வோனின் குதிரைகள் அவங்க ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்.
0: ஒரே இடத்துல ரெண்டு விதமான அனுபவங்கள். இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா? வித்தியாசம். வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கால் கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனின் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாதபடிக்கு நடக்கிறது அதே இடத்துலதான். ஆமென். ஹல்லேலூயா.

0: பெரியமானவர்களே, நிறைய நிறைய செய்தி வரும். இங்கே பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர், வீடு நல்ல வீடு தான், ஆனால் போன வாரம் தான் ஒருத்தங்க இங்கே தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தூக்கெல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும்தான் குடிச்சுதான். அவ்வளோதான், நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல மோசே தலைவனாக இருக்க லாயக்கில்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ, அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ, அதே இடத்துல அதே இடத்துல உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும். இந்த 19 பாத்தீங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கத்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது யாருக்குங்க திருப்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்தது அல்லவா, இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்ப வேற புதுசா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனா முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பியூட்டிஃபுல்லான அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு. அது உடஞ்சிது. உடஞ்சதும் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்கே போச்சுன்னு, அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒன்றும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள், அவன் எத்தனை பலவீனங்கள் நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை எத்தனை. அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல, அதிசயங்களை காண பண்ண. அதிசயங்களை எங்க, தேவன் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். பார்வன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திரை 14:21 பார்வான மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்லை, எல்லாமே கர்த்தர் செய்கிறார். ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும், தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் செய்கிற செயல் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ தெரியாது. 15 பார்வோன் சேனையால் ஒன்றும் செய்ய முடியாமல் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்களே அப்பொழுது தெரியும். 14 அது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வந்து இதே டீம் நிற்குது. ஆமாம், ஆண்டவரே அவங்களுக்கும் காட்டடிக்கிறீங்க, எனக்கும் காட்டடிக்கிறீங்க. வித்தியாசம் உண்டுப்பா, வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்தின் மேலே கர்த்தர் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னார். சில நேரத்தில் நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சி, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படியெல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்கிறார், ஏன் உம்முடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உம்முடைய மடியிலிருந்து உம்முடைய கையை பொறுமை நம்மளால தாங்க முடியல. ஆண்டவரே அவனே தொடர வச்சுட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்போ அதிசயத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கவா இல்லை அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகவா? ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு காற்று தந்தானா? ஆமேன். அவனுக்கு ஒரு காற்று. ஆண்டவர், இது நியாயமே கிடையாது. ஏய், வித்தியாசம் உண்டு. உன் வாழ்க்கையில் வீச பண்ணுகிற காற்று தடைகள் எல்லாம் விலகும். சத்துரு வாழ்க்கையில் வீச பண்ணுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமேன். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் ஹாலலூயா 15:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான ஜலம்
1: நடுக்கடலிலே உறைந்து போயிடுச்சு.
0: நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசினதுனால நான் அதை ரொம்ப டீப்பாக போகாம டச் பண்றேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு. ஒதுக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உறைய பண்றாரு. அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவரு! நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். ஆழத்தில் 600,000 புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்தில் இறங்கி ஏறதுக்குள்ள பார்வோன்னு அழிக்க வேண்டாம். அவங்களே அதில் நாங்கள் படுத்துறோம் ஆண்டவரே, படுத்துறங்கி. ஆனால் ஆழத்தில் வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தையும் கத்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆமே. என்னதுன்னு அர்த்தம்? இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார்? அதே யாத்திராகமம் 15:16, அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல
1: அசைவற்றிருப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது. யாருக்கும் அசைய கூட இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்குது. ஆழத்தில் என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்திலே நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா? எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹாலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹாலலூயா. எசேக்கியேல் 47 அதனுடைய 5-6
1: பின்னும் அவர் 1,000 அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாது.
0: கடக்க முடியாது. என்னால் இனி கடக்க முடியாது. கடக்க முடியாது. 2 அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. கடக்கக்கூடாத, கடக்க முடியாது. இந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க. கடக்கூடாத, கடக்க. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார். மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார், திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீர்ன்னு பார்த்தா திரும்ப நடத்தி வரீங்களே, திரும்ப நடத்திட்டு வரீங்களே. அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு காட்சி. 6
1: அவர் என்னை நோக்கி,
0: மனுபுத்திரனே
1: இதை கண்டாயா என்று சொல்லி.
0: இதை கண்டாயா? நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார்? அங்க கர்த்தர் மனுபுத்திரனே கூப்பிட்டு என்ன கேட்டார்? இந்த எலும்புகள் இங்கே என்ன கேட்கிறார்? இதை கண்டாயா? எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார்? அதை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கல? இதை கண்டாயா? ஏன் அப்படி கேட்கல? ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்துல கர்த்தர் நடத்துவார். அல்லது இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது. இதை காட்டுறதுக்கு ஆண்டவரே, விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிந்தெடுத்தது இதை காட்டுறதுக்கா? ஆமே ஆண்டவரே, அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? இல்ல, அங்க கேட்கறது இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையிலே அவனை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்க கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கறதுக்கு ரெடியாயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, மனு புத்திரனே இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய்
1: திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
0: எந்தெந்த இடத்துல எல்லாம், எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது, இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது முடி. அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒன்னு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர் அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர். அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனு புத்திரனே இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். ஏழாவது வசனத்துல
1: நான்
0: நடந்து வருகையில், Now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. Now nadandu varugail idho nadiyorathil ikkarayilum akkarayilum vegu thiralana. Appo indha valiya thana nadandu vandar. Appo ivar kandla edhu mattum dhan paathar? தண்ணி கூடுறது மட்டும்தான் பார்த்தார். என்ன சொல்லணும்னா ஆழத்தை, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது.

0: நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை. நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ, அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமேன். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை, சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எசேக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம்.
1: அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே,
0: மனுபுத்திரனே,
1: நீ கண்ணார பார்த்து,
0: நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமென். பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது, நான் பண்ண மாட்டேன். பண்ணுறது தப்பு கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆமாம், நான் ஏன் பண்ணலை அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்கே லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாராக மடக்கி வச்சுருவோம். அன்னைக்கு அது ரேமாவாக இருக்கும், அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேலேருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேம். அதனால் நான் பைபிளில் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. கத்தை நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால் லைன் போடுறவங்க அந்த லைனில் எழுதிருங்க, கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்துனா என்ன தெரியுமா? ஆமே, கண்ணார பார்த்துனா அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாதம் கர்ப்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய் அந்த 10 மாத வேதனையை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து கண் ஆற. கண்டேன் என் கண் குளிர கர்த்தரை. சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே, அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? அன்றைய வாழ்க்கையில் நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும்
1: உன் மனதை.
0: அடுத்த வார்த்தை பாருங்க,
1: நான் உனக்கு
0: அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். மனுபுத்திரனே, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே இந்த ஆழத்தில் கொண்டு வந்தீங்க. என்னால் முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா? இல்லை, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதை ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயா? ஆ பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படி ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள் செடிகள், ஹாலலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தரானா? கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். எல்லார் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவன் நல்லவர்,

கிருபை தந்து நடத்துங்கப்பா. என்னால கூடாது, என்னால முடியாது என்பது உமக்கு தெரியும். அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணார காண பண்ணுகிறவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.

ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நிகழ்ச்சி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவதி சொல்லுகிறார் அல்லவா, மரத்தை வெட்டி போட்டது போல எங்க எலும்புகள் பாதாள வாய்க்கு சமீபமா இருக்கிற சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவரே, என் கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. காரணம் உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அப்பா, ஆழத்தில் அதிசயங்களை காணப்படுகிறவரே, நான் இருக்கிற ஆழத்தின் அனுபவம் உமக்கு தெரியும். விரும்பி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னை நீர் உம்முடைய ஜனமாக்கி இருக்கிறீரே, உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாற்றி இருக்கிறீரே. இந்த ஆழத்திலே, இந்த ஆழத்திலே உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுங்க. எனக்காய் நீட்டப்பட்ட கரத்தை பார்க்க வைங்க. ஆண்டவர் நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதை காண பண்ணுங்க. மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று விருட்சங்களை காண பண்ணினவரே, என் குடும்பம் செழித்தோங்க செய்வதை, என் பிள்ளைங்க நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சமாய் இருப்பதை காண பண்ணு வீராக, காண பண்ணு வீராக. என்னால் அது முடியாதப்பா, என்னால் அது கூடாதப்பா, ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் உலாவுகிறவராகவும் இருக்கிறீர். உம்முடைய உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முழுவதுமாக அதிசயங்களை காணப்படும். ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இனி ஒரு அதிசயம் நடந்தால் தான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கை. இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு என்று. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாய் சவாலாக இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஓ ஜீசஸ், இந்த காரியத்தில் இனி ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு. உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர். ஜீசஸ், இந்த நேரத்தில் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அதிசயத்தை அல்ல அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கண்ணார காண பண்ணுகிறவரே, இவைகளை காண்பிக்கும்படிக்கு நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய், கொண்டு வரப்பட்டாய். காண பண்ணுங்க, கண்டு கழிகூற பண்ணுங்க, கழிகூற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், ஓ திறக்கப்படுவதாக, எப்பதா என்றே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஊற்றுக்கண் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, கற்பம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீர் எங்களுக்காக

0: நம்முடைய கைகளை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆழத்தில் அதிசயத்தை காண போகிறீர்கள். அவருக்கு தெரியும் சகோதரா உன் வழி, அவருக்கு தெரியும் சகோதரி உன் வழி. அவர் நம் வழியை மாத்திரமல்ல, நம் வழியையும் அறிந்திருக்கிறார். நம் வழியை மாத்திரமல்ல, நம் வழியையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவா. உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறாங்களா? விசாரி பாராட்டவள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

அன்றைக்கு எசேக்கியேலை பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வர செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் ரெண்டு கிட்னியும் இழந்து போனவன், டாக்டர்லால் கைவிடப்பட்டவன். 2003 வருஷம் கோயம்புத்தூர் இருக்கிறதானே ஒரு பிரபல்யமான ஹாஸ்பிட்டலில் மரித்து விடுவேன் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டவன். 2003 மே மாதம் 31 சனிக்கிழமை நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி டாக்டர்கள் எனக்கு சான்று கொடுத்து அனுப்பினார்கள். 2024 ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்தர் ஜீவனோடு கூட பலத்தோடு கூட என்னை நிறுத்தியிருக்கிறார். ஹாலலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சு ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப சத்தமா தான் பேசுவேன். ஆமென். ரொம்ப சத்தமா. அது என்னன்னு தெரியல, பறக்கும் போதே மைக் உள்ள போயிருச்சான்னு தெரியல. ஆமென் சொல்லலாமா? நீ ஊழியத்துல உருவாகும் போதே ஏதாவது ஒரு கூட்டத்துல கரண்ட் போயிருச்சுன்னா என்னைதான் கூப்பிடுவாங்க. ஆமென் சொல்லலாமா? கரண்ட் போயிருச்சுன்னா வல்லமை உண்டு, வல்லமை உண்டுன்னு பாடுவோம், வல்லமை வரும். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு தான் கீபோர்டு, இன்னைக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயரு, இங்கே தான் நம்மளுக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும், அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே வருவோம், எங்கே வருவோம், ஆலயத்துக்கே வருவோம். ஆமென் சொல்லலாமா? அந்த சர்ச்சுக்கு ஏன் பாஸ்டர் போ பிரதரி போக மாட்டேறீங்க? மேலே மாடியில் வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க? மாடியில் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு ஸ்டெப்பு பரலோகம் கூட கொஞ்சம் உயரமா தான் இருக்குது. வர்ற ஐடியா இருக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சு ஆமென். ஏன் சத்தமா பேசுறேன்னா, எனக்கு காதுல ஒரு ஆபரேஷன், மூக்குக்குள்ள ஒரு நரம்பு எடுத்து இந்த மூக்கையும் இந்த காதையும் ஒன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆமென். என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த இடத்துலேருந்து சதையை எடுத்து தான் என் காதில் வச்சுக்கிறாங்க. ஹோல் பாடியை கண்டிஷனே வீக்கு தான். ஆமென் சொல்லலாமா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. டாக்டருக்கு சொல்லிக்கிறாங்க, சத்தமா பேசக்கூடாது சார், சத்தமா பாடக்கூடாது சார். ஹல்லேலூயா. ஆனா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அத நன்மை நாளை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறந்தால், செய்ய வேண்டியதை செய்தால், வர வேண்டியவர் வந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தமா பேசக்கூடாது, சத்தமா பாடக்கூடாதுன்னு பிசாசு ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒன்னா இப்படி ஆட்டு. ஒரு 3 ஒரு பிளான் பண்ண, என்ன தெரியுமா? கொரோனா வர வச்சு என்ன செஞ்சான்? மாஸ்க போட்டு விட்டான். ஏன்? வாய திறக்க கூடாது. ஆனா சத்திய வேதம் என்ன சொல்லுது? அதுவும் சபைக்கு வந்தா எப்படி பாடணும், எப்படி பாடணும்? ஓசையுள்ள

0: கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம்.
1: யாரும் அறியாத நம்மளை ஆமென் சொல்லலாமா? ரத்தத்துல தோய்ந்து கிடந்த என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்திரு பிழைத்திரு, இனிதான் உனக்கு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்து பாஸ் சொன்னாரு 9 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாரு, ஆனா காலையிலயா நைட்டான்னு சொல்லல. எப்ப முடிக்கணும்? நைட்டா காலையிலயா? யாரு பெத்த மகராசனோ நீ பேசிக்கிட்டு, நான் போயிருவேன் கிளம்பிடக்கூடாது. ஆமே ஏன்னா ஏன் டைம் இன்னும் அமெரிக்கா டைம்ல தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணி பாப்பா டைம்? எத்தனை மணி? எத்தனை மணி? 9:00 இல்ல கண்ணு தெரியாதோ? 10:11:30 10:30 தெரியுதா அமெரிக்கா டைம்ல ஓடிட்டு இருக்குது. அப்ப நான் நீ 9 மணி நாளை காலை தான் வரும். உங்க வசதி எப்படி? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொரோனாவை காரணம் சொல்லி சபைக்கு வரதை நிப்பாட்டிடுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒழுங்கா சபைக்கு வரணும். ஆமேன். ஏன்னா கொரோனாலாம் அது கல்யாணம் பண்ணி மைக்ரான் ஒமைக்ரான்லாம் பெற்று அது பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து அமெரிக்காவில் சூப்பராக சுத்திட்டு இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மனுஷன் பக்கத்தில் வரவே மாட்டேன்னு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? என்கிட்ட தான் வருது. மார்க்கெட்டுக்கு போகும்போது வராத கொரோனா, வேலைக்கு போகும்போது வராத கொரோனா, எங்க வந்தா தான் வருது? எளவு எங்க வருது? சபைக்கு வந்தாதான் வருது. ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அழிலே சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு அழிலே சொல்லுங்க, 1-2 கிடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறீங்கன்றது வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் இருதயத்தின், நீ உள்ள நினைக்கிறதையே அவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தோஷமா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை வேணும்னா என்ன செய்யணும்? அத்தான ஐசு வச்சா பட்டு சாரி வரும். ஆமென் சொல்லாமா? அதே மாதிரிதான் ஆண்டவர் இடத்துல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் பேசுனா கேட்கறதுக்கு காது இருக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வரம் இருக்குது பிரதர், தானா கை மேல போயிருச்சு. அவர் அல்லேலூயா சொல்லலாமா? ஆடுற மாட்ட பாடுற மாட்ட, படுக்க போடுற மாட்ட படுக்க போட்டு, மல்லாக்க போடுற மாட்ட மல்லாக்க போட்டு கடக்கவும் எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக வேலை செஞ்சு அநேக பூட்டப்பட்ட சபைகள் எல்லாம் திறந்து விட்டுட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் வெள்ளைக்காரன்ட்டு இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமே. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கருப்பான ஒரு ஆள் யாரும் நான் மட்டும்தான், மற்றவெல்லாம் வெள்ளைக்காரன் தான். ஆமேன் சொல்லலாமா? அது எதுக்கு கொண்டு போனார்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கொரோனால எல்லாருக்கும் அமெரிக்கா கதவு பூட்டப்பட்டுச்சு, எனக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கிடையாது, வராது, போகாது, எல்லாம் சொன்னாங்க. போய் 3 மாசத்துல கிரீன் கார்டு வாங்கிட்டேன். ஆமென் சொல்லாமா? கத்த நல்லவர். எப்படி நடந்துச்சு பிரதர், எப்படி நடந்துச்சு? Do you have any background? உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குதா? நல்ல பினான்சியல கொழுத்து இருக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. தேவ நாம மகிமைக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து சொல்றேன், அமெரிக்காவுக்கு போகும்போது 25 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னாங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஒன்னே ஒன்றுதான் பதில் இருக்கும், எங்கெடுத்து ஒன்றும். அப்படிதானே? இந்த 3 ஊழியக்காரன்னு கேளுப்பாரு, எங்கெடுத்துல ஒன்றும். ஆனா நாங்க பேசுற பேச்சு இருக்குதே. ஆமென். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னு இருக்காது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மாட்டாருனா மாட்டாருதான். ஆமென். இந்த சபைக்கு போய் என்னத்த பார்த்தேன்னா ஒன்னும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லாமா? தப்புவிக்காமல் போனாலும் ஆமென் சொல்லாமா? தப்புவிப்பாரு. நான் இந்த சபைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அந்த நோக்கம் நடக்கலதான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை உணர்ந்து வைப்பார், என்னை எல்லாருடைய கண்களும் பார்க்க என் தலையை உயர பண்ணுகிறவர். ஆமென். ஆமென். போன வாரம்லாம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதனோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். எது விட்டாராம்? தலையை சாய்த்து. ஏன் இந்த வசனத்தை படிக்கும் போது என் உள்ளத்துல தோன்றின ஒரு காரியம், ஏன் தெரியுமா தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரு? நீங்களும் நானும் இந்த பல்லடம் பகுதியில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்திருக்கிற, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, அமெரிக்கால இருந்தாலும் இந்தியாவிலேயே இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கும் பாடுகள் இருந்தது, எனக்கும் போராட்டங்கள் இருந்தது, எனக்கும் நிந்தைகள் இருந்தது, எனக்கும் அவமானங்கள் இருந்தது, எனக்கும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்தவர் அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் என் கூடவே இருந்தார். கரங்களை உயர்த்துவதற்கு போதுமானவர், மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவர். அவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாருமே இல்லை. ஆமே. அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபா வேணும்ட்டான். எவ்வளவு? என் பாக்கெட்ல, என் பேங்க்ல இருக்குது வெறும் 40,000 ரூபா. ஆமே. அப்புறம் எப்படி சார் 25 லட்சம் ரூபா கடனை வாங்கினீங்களா? பேங்க்ல என் ப்ராப்பர்ட்டியை வச்சு லோனு கேட்டேன், 8,50,000 ரூபா தரேன்னா அது 1.5 லட்சம் ரூபா அவனையும் எடுத்துக்கிட்டான். பாக்கி 6 லட்சத்தி சில்லறை கொடுத்தான். அந்த 6 லட்சமும் இந்த 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,40,000 இது ஒரு 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,80,000 ரூபா எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே 25 லட்சம் ரூபா கேட்கணும் என்கிட்ட, இதுக்கு மேல நெகி. ஆமென். என்கிட்ட ஒண்ணு இல்லை. ஆமென் சொல்லாமா? ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் முழு குடும்பம் அமெரிக்காவில் போய் இறங்கிச்சோம். சொல்ல மாட்டீங்களோ, என்ன பொறாமையா பாக்குறீங்க? ஆமே. ஆச்சரியமா பாக்குறீங்களா? இவனை எல்லாம் கொண்டு போய் ஒரு அழலியா சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த ஆலயத்துல வந்தா இப்படி சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமே. நம்ம இந்த பாட்டை கூட எப்படி தெரியுமா பாடுவோம்? நீ அழ வேண்டாம். எப்படி பாடுவோம்? அழுதுகிட்டே பாடுவோம். என்னன்னு, நீ அழ வேண்டாம். பாஸ் என்ன சொன்னாரு? கண்ணீர் எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர்? துடைப்பார்னு வேதம் சொல்லுது. நம்ம இப்படிதான் பாடுவோம். இயேசுவுக்கே ஆறுதல் சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்மளை அவர் மாதிரி வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. போய் இறங்கிட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்கறேன், 25 லட்சம் ரூபா எப்படி சார் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலிபீடத்தில் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஒன்று கூட பொய் கிடையாது. எப்படி 25 லட்சம் ரூபாய் சந்திச்சிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா சந்திக்கப்பட்டுச்சா? சந்திக்கப்பட்டுச்சு. எப்படி? தெரியல. கடன் வாங்கினீங்களா? தெரியல. வெள்ளை காக்கா வந்துச்சா? தெரியல. கருப்பு காக்கா வந்துச்சா? தெரியல. நடத்த வேண்டியவர், நடத்த வேண்டியவர் நம்ம மாத்திரம். அவரை சந்தோஷப்படுத்த படிச்சுட்டோம். அவரை மாத்திரம் கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கத்தரையும் அல்ல, கத்தரை மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை மாதிரி உங்களை வாழ வைக்கவே முடியாது. நான் இந்த சாட்சியை சொல்லும் போதெல்லாம் என் சொந்த குடும்பம் கேட்பாங்க, இவன் கதை விடுறான், இவன் என்ன விடுறான், கதை விடுறான். நம்ம சொல்ற சில ஸ்டோரி கதையா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கதை கேட்கறது தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு 3 நாள் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமென். 3 நாள் ஒரே கதை தான். ஆமென் சொல்லாமா? ஆனா அந்த கதையில மயங்கி போய் அப்படியே 3 நாளும் அப்படியே ஜனம் உட்கார்ந்துருச்சு. ஆமென் சொல்லாமா? ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் இவர்கிட்ட போனா விட மாட்டாரு, எந்திரிச்சு போற கேப்பில் கூட அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லாமா? பசிச்சிருச்சு அப்படின்னு எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா கூட அவருடைய வார்த்தை என்ன செஞ்சிருவேன், நான் மிஸ் பண்ணிடுவேன்றதுனால அவன் மட்டும் என்ன கொண்டு வந்தான், எவன் அப்பமோ மீனும் கொண்டு வந்தான். அது கூட நம்ம ஆளுக்கு தெரியுது. ஆமென் சொல்லாமா? அவனிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் கொண்டு வா. ஆமென் சொல்லாமா? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொல்லுவேன். ஆமே. ஹல்லேலூயா. இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய முழுசா 99% இல்ல 100% ஒப்பு கொடுத்துச்சா, கொடுத்துச்சா, தைரியமா நான் சொல்றேன், அவர் மாதிரி நம்மளை நடத்துவதற்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒருவேளை நடத்தாம இருந்திருந்தார்னா நான் என்ன திரும்ப செஞ்சிருப்பேன், இந்த திருப்பூர் கோர்ட்டு, பல்லடம் கோர்ட்டு, காங்கேயம் கோர்ட்டு, ஈரோடு கோர்ட்லாம் கருப்பு கோட்டை மாட்டிட்டு இவர ஹானர்னு போய் நின்றுருப்பேன். ஆமே. ஒரு ஹானர்னு போட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெயில் எடுத்து கொடுத்தோம்னா 5000 ரூபா 6000 ரூபா ஒரு நாளைக்குள்ள சம்பாதிச்சிடலாம். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாருங்க. ஆமென் சொல்லாமா? பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, ஆனா வாழ வைப்பதற்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொன்னவர் மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆமென். அவரை மாறி பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, கேப்ப மாரியா, அவரை மாறி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு யா? அந்த பக்கத்துல முகத்தை பார்த்து சிரிச்சிரு சொல்லுவீங்களா, என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிறவர். ஆமென். ஆமென். எதுக்கு அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவுக்கு வந்துடுறோம் தெரியுமா? இந்த வெயில் காலத்தில் அங்கே ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்குது. என் மனைவி ஃபோன் பண்ணி சொல்றா, நீ என்ன அங்கே போய் வேத்துக்கிட்டே கிடக்குற? ஆமென். அது வேற போற பக்கமெல்லாம் இந்த யூடியூப்ல எடுத்து எடுத்து போட்டு விட்டுறாங்களா, அதை பார்த்துட்டு என்ன நீ வேத்து வேத்து நிக்கிற, இங்க குளிரான குளிரு, அவ்வளவு நல்ல கிளைமேட் விட்டு போட்டு ஏன் வந்து வந்திருக்கிறோம்? எப்படி ஆகல ஆண்டோட அன்பை சிலருக்கு சொல்லி, என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர், என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அங்க நாங்க அனுபவிக்கிற பல காரியங்கள் இல்லதான், இல்லதான். அதுக்காக எங்க நாட்டை விட்டுற முடியுமா? ஓட்டு போடுவோம் இல்லை நாங்களும். ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு போட போறீங்க? சத்தமா சொல்லாதீங்க. ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்க, தாமரை மல்லாந்தே தீரும், மல்லாந்தே தீரும். எங்க மல்லாற போது தெரியல. ஆமே. தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஆமே. பாசு சொன்ன மாதிரி அடுத்த நாளை மறுநாள் கிடைச்சா லீவுன்னு சொல்லி மல்லாக்கா படுத்துடக்கூடாது. முதல் ஓட்டை கிறிஸ்தவம் ஓட்டு தான் இருக்கணும். ஆமேன் சொல்லாமா? நம்ம போய் அந்த மெஷினை அமுத்தினோம்னா அது ஒரு அபிஷேகமாய் மாறணும். முதல் ஆள் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என் பூத்தில் இருக்கிற இந்த இவிஎம் மிஷின் மேல என் கைப்பட்டிருக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஆமேன். ஆமேன். ஆமேன். கத்தரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, கத்தரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய தந்திரமான ஞானங்களை அபத்தமாக்கி கர்த்தர் காரியங்களை மாற பண்ண போகிறார், மாற பண்ண போகிறார். நடக்கும், நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் ஆண்டவர் தான். அவர் சொல்ல ஆகும். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ல ஆகும். அவர் ராஜாக்களை தள்ளுனா தள்ளுவாரு. ஆமென் சொல்லாமா? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஒன்னே ஒண்ணுதான் தேவ ஜனம் செய்ய வேண்டியது. காலையில முதல் பூத்துக்கு முதல் ஆள் யாருதான்? எங்க கறி கிடைக்கா? எங்க ஓட்டு பெட்டிக்கு போய் போட்டுட்டு வந்து எதுக்கு போட்டுறீங்க? இந்த சீட்டை யார்கிட்ட கொண்டு காட்டிடணும்? ஐயா நான் இவங்களுக்கு தான் போட்டேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சீட்டையே கொண்டு வந்தேன்னு வடிவேல் கதையில வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல சோம் பண்ணி ஆண்டவரே எங்க முழு தேசத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. ஆமென் சொல்லாமா? எனக்கு ஒண்ணு தெரியும், யார் ஆள போறாங்கன்னு தெரியாது, ஆனா ஆளுகிறவர் ஆள போகிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இனி சபைகள் பெருகும், இந்த சபை பெருகும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ரூம் கொடுத்துக்கிறாங்க பாஸ்டர் ரூம் கொடுத்துக்கிறாங்க. நான் அப்போதான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, இந்த சூட்டு காலத்தில் பாம்பெல்லாம் குளிரை தேடி சூடு இடமா இடமா இருக்கணும்னு ஜன்னல் வழியாக வந்துருதான். எட்டி பார்த்து எனக்கு கொடுத்ததே ஜன்னல். ஆமென். நான் பார்த்தேன் பக்கத்தில் இடம் காலியாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் இடம் காலியாக தான் இருக்குது. நம்ம கண்ணு பட்டா பட்டா நமக்கு தான். ஹலோ. ஆமென் சொல்லுங்க. கண்ணு பட்டா சொல்லுங்க. கண்ணு பட்டா பட்டா எனக்கு தான். ஆமென் சொல்லாமா? சபை பெருகும், சபை வளரும், சபை வளரும், சபை பெருகும். நெருக்க வந்தாலும் போராட்ட வந்தாலும் சபை பெருகும். அது ஒரு கொம்பனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுடைய சபை வளர்ச்சிய ஒரு ஆளும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை பெருகும். இந்த இந்த இந்த சபை வேதம் சொல்கிறது, இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமையம் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறதே வருகிறதே. I declare in the name of Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah. I prophesy over the nation of God. Hallelujah. நிறைவேறட்டும். உடைய வார்த்தை நிறைவேறட்டும். Hallelujah. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாரு. என்னுடைய மூத்த மகள் எட்டு மாதம் அன்றைக்கு சொல்றதுக்கு நான் எல்லா இடத்துல வெக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் வெக்கப்படுறதே கிடையாது. எட்டு மாசம் ஒரே ட்ரெஸ் தான். There is only one dress for 8 months. One dress, 8 months. ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான், வீட்டில் இருந்தா அந்த ட்ரெஸ் தான், சர்ச்சுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான். வறுமை ஏன் அப்படி நடத்தினார் என்று எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். 8 months சார், 8 months ஒரே ட்ரெஸ் தான். அப்பயும் ஒரு ஆள்கிட்ட கையேந்திருந்து கிடையாது. ஹல்லேலூயா. என் சபை விசுவாசி நான் சொல்லிக்கிறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட சொன்னது கிடையாது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஒரே மகன் என்னுடைய அப்பாவுக்கு. நான் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி சொத்துக்களை சேர்த்து வைத்த மனிதன். என்னுடைய மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் போர்டில் எம்டி ஆக இருந்தவர். ஆனால் என்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தோம், என் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாளும் தேவையை ஒரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. உன்னுடைய பெற்றோர்களையும் சேர்த்து ஆமென் சொல்லாமா? 8 மாசம் ஒரே ட்ரெஸ், ஒரு பிங்க் கலர்ல ஜிகினா போட்டுக்க அந்த அந்த அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் இதுவரைக்கும் மறக்கல, இதுவரைக்கும் மறக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன், 8 நாடுகள் கொடுக்கிற ட்ரெஸ்ஸ, 8 நாடுகள் கொடுக்கிற ட்ரெஸ்ஸ அவள் அழகழகாய் போடி பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா, நம்முடைய ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்துல இன்னும் ஒரு ஆள் பிறக்கணும். ஆமே சப்ப மேட்டர் சார், எது நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு சப்ப மேட்டர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேற என்னதுமே சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் தொடரும். தொடருதா, தொடருதா, இல்லை கடனா தொடருதா, என்ன தொடருது? வியாதியா தொடருதா, கடனா தொடருதா? பைபிள் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா? தொடரலன்னா சார் அவர் மேல மிஸ்டேக் இல்ல சார், மிஸ்டேக் நம்ம மேல சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தொடர வேண்டியவரை தொடராம விட்டுட்டோம். ஆமென். பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய், ஆசையாய். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆசை, கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு ஆசை, ஆராதிக்கும் போது ஒரு ஆசை, துதிக்கும் போது ஒரு ஆசை, எல்லாவற்றிலையும் ஒரு ஆசை, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆசை, கர்த்தருடைய காரியத்துல ஈடுபடுவதற்கு ஒரு ஆசை இருந்தா, இருந்தா நன்மையும் கிருபையும் ஆண்டவர்கிட்ட வர்றதே ஏதாவது கிடைக்குமா? நான் உங்களை சொல்லல, நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வர்றது எதுக்கு தான் ஏதாவது, யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்? பொதுவாக சொல்றேன்னு சொல்லி நான் உங்களை தான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவங்கள சொல்றேன், அவங்கள சொல்றேன்னு சொல்லும் போது நீங்க நினைச்சுக்கி யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்ன ஆள் நான், ஏ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவே இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இன்னைக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? 2003 வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து இறங்குறேன். என்னுடைய சரீரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு வியாதி தொட ஆரம்பித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் எல்லாம் நார்மல், ரிசல்ட் நார்மல். ஆனா என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. மேல் தொண்டையிலிருந்து அடி வயிற்று வரைக்கும் புண்கள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த சூட்டிலையும் என்னுடைய பாடி என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிற பாடி. மே மாதம் கோயம்புத்தூர்ல 2003 தண்ணி குடிக்கிறேன், வேர்வை வெளியே வரமாட்டுது, யூரின் அவுட்புட் கிடையாது, ஸ்வெட்டிங் ஆகலை. வெங்காயத்தை உரிச்சு என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாங்க, தண்ணி வரலை. டாக்டர் சொன்னாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சார் உங்கள் ரெண்டு கிட்னியும் போயிடும். செய்வது அறிய தெரியல. அப்போ திருமணம் ஆகி எனக்கு குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 குழந்தை இருக்கிறா. என் மனைவி அப்போ சவுதி தேசத்தில் இருக்கிறா, நான் கோயம்புத்தூரில் தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். வியாதியினுடைய உச்சக்கட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரம் இல்லை, அதனால் சீக்கிரமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, மீறி மீறி போனால் இனி ஒரு 7-8 தாங்கும். அதனால் உங்கள் மனைவிக்கு தகவல் கொடுத்துருங்க. என் கூட யாருமே இல்லை, ரெண்டு நர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிரு, யாரோ பாபு டேனியல் ஆமா, என் பேரு ஃபுல் நேம் பாபு டேனியல், பாபு டேனியல் ஆமா, அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி அதை ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரு. அப்ப அந்த இன்னொரு நர்ஸ் கேக்குறா, என்னடி நீயும் டாக்டர் குசு குசு குசுன்னு அந்த பேஷண்ட்டை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, என் வயசு சின்னது தாண்டி, ரெண்டு கிட்னியும் முடிஞ்சிருச்சு, 7 நாள் வாழ போறான், அவன்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம், கை குழந்தை இருக்குதாமா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஆள் தான் நான். ராத்திரியோடு ராத்திரியாக என் மகளை பார்க்கணும், 1.5 வயது, நான் சொன்னல 8 மாசம் ஒரே ட்ரெஸ் தான் போட்டான்னு, அந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக என்னுடைய சொந்த ஊர் கேரளா பக்கத்தில் இருக்குதான ஒரு சின்ன ஊர் கிராமம், அங்கே புறப்பட்டு ராத்திரி ராத்திரியாக போகிறேன். போயிட்டு என்னுடைய மகளை பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 1 மாதம் ஷேவ் பண்ணாதனால தாடி பெருசாயிருச்சு, சாக போகிறேன், என் மனைவி தூரதேசத்துலேருந்து வந்து அவளை என்னை அடையாளம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி 1 ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்து எங்கள் பாத்ரூமுக்கு முன்னாடி நான் போயிட்டுருக்கிறேன். அங்கெல்லாம் கேரளாவில் பாத்ரூம் வந்து உள்ளே கட்ட மாட்டாங்க, அதனால் நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டுருக்கிறேன். சரீரம் முழுவதும் வியாதியினுடைய கொடூரம், கொடூரத்தை இன்னொரு பக்கம் சொல்கிறேன், 18 நாட்கள் என்னுடைய யூரின் அவுட்புட் இல்லாதனால இந்த பிளாடர் பெருசாக எடுத்து என்னுடைய பைக்கோட டேங்கில் தான் வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார், அவர் மரித்து போனவர் அல்ல. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நல்லவர். எந்திரிச்சு வெளியே போறேன், தடுமாறி போறேன், யாரோ என்னுடைய ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் நினைத்தேன் எங்க அப்பா தான் நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கில் காடு, மூங்கில் தெரியுமில்ல, மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த மலையில அந்த மூங்கில் காடு பற்றி எரிகிற ஒரு தரிசனத்தை என் கண்கள் திறந்திருக்கவே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நான் நினைக்கிறேன் இந்த இந்த மலை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரு தீ வச்சுட்டு போனது இந்த காலையில அப்படின்னு நான் நினைச்சு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டதுனால என்னுடைய சுய நிலைவுல சரியான ஒரு ஒரு கான்சியஸ் கிடையாது. எங்க நிக்கிறோம் எங்க போறோம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில நான் யோசிக்கிறேன், யாரு தீ வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஒரு அடிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கை எப்படின்னா, இயேசுடைய கை எங்க ஆணி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துலதான் ஆணி போட்டதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் அன்றைக்கு காலையில் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எழும்பி வந்த அந்த கையில இந்த இடத்துலதான் ஆணி கடாவப்பட்டிருந்தது. ஆமென். அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன், உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆணினால் அடிக்கப்பட்ட இந்த விரல் எழுத ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, no more sorrows, no more tears. இனி கண்ணீர் இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் வந்துட்டார்னா போதும். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை உலகமே நியாயம் தீர்த்தது. இயேசு சொன்னார், இனி இனி பாவம் செய்யாதே. என்றைக்கு ஆண்டவர் இனி என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனிதனாய் இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமயத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி என் அப்பன் இயேசு ஒரு முற்று வைக்க போகிறார். இனி இனி நீ தீங்கை காண மாட்டாய்.
0: மாட்டாய்.
1: சொன்ன அடுத்த வினாடி 18 நாட்கள் வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய யூரின் அவுட்புட் என்னையும் அறியாமல் வெளியே வர ஆரம்பித்தது. 18 நாட்களுக்கு மேலாய் என்னுடைய பிளாடர் அங்கேயும் இங்கேயும் அலசடிக்கும், வலி உயிர போகும் என்றையும் அறியாமல் யாரோ ஒரு கையை வைத்து உள்ளே அனுப்பினதை போல உணர்க முடிந்தது. அப்படி சரியானவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாழ வைப்பவர் மாத்திரமல்ல, வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும். இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ணுவார். ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 வசனம் எனக்காக வேகமாய் வாசிக்கலாம்.

எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். 17 தேதி ஆகிய இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உனக்கு தருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆமே. வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு மீறி மீறி போன ஒரு 15 நிமிஷத்துல பேசிடுவேன். ஆமே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல இந்த பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல்ல. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்கிறா, பல சபைகளுக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆசை. ஆமென். அவ்வளவு தாகம். ஆமென் சொல்லலாமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் உற்று பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை உடைய. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சமத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்டபோது இந்த வசனத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்குள்ளாய் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம சொல்லுங்க. ஒரு ஆள் இல்லையா? எனக்கு ஒரு வரம் இருக்குது. எனக்கு ஒரு வரம் இருக்குது. அம்மா, எனக்கு ஒரு வரம் இருக்குதுமா? ஒரு வரம் இருக்குதுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லாமா? நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி வாக்கு தத்தம் கொடுக்கறதுல வேற உலகத்துல யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஆமென். நேத்துக்கு போய் உக்காந்தா ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. ஆமென். அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. அடுத்த நாள் ஜபத்துல போய் உக்காந்தா அதை முழுங்குற மாதிரி ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எங்களுக்கு அது நல்லா புரியும். ஆமென் சொல்லாமா? உன்னை வச்சுதான் தேசத்தை ஆசீர்வதி பண்ண உங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. ஆமே, உங்கள்ட்ட சொன்னாரா? ஆமா, இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, எங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. ஆமென் சொல்லாமா? ஆண்டவருக்கு இதே வேலை தான். ஆமேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு. ஆமேன். உன்னை வச்சுதான் செய்வேன், உன்னை வச்சுதான் முடிப்பேன், உன்னை வச்சுதான் நடக்குமா? சொன்னா நடக்குமா? அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு வரும்போதே மனைவி சொன்னாப்பா, அமெரிக்காவில் வந்து கண்டதும் கடியும் தின்னு உடம்பு பெருத்து போயிடுச்சு உனக்கு. அதனால் இந்தியா போனால் முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கிரியாட்டின் லெவலை போய் செக் பண்ணு. ஆமே. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுண்ணா. சரி, அவள் சந்தோஷப்பட்டுட்டுமே செக் பண்ண கொடுத்தேன். எனக்கு ஒன்று தெரியும், ரிசல்ட் எனக்கு முதல்லே தெரியும். ஆமென் சொல்லாமா? ஏனா என் சத்திய வேதனை சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். என்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ அன்றைக்கே என் சுதகம், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அன்றோடு கூட முடியறதில்லை, அது கடைசி வரைக்கும். ஆமென். இந்த உலகத்துல நான் கண்ணு மூடுகிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியும், என் கிட்னிக்கு ஒரு டேமேஜும் இல்லை. ஹலோ. நடிகர் சத்யராஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரிய சபைதான். நடிகர் சத்யராஜ் தெரியுமில்ல? அவங்க சிஸ்டருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் இருக்குது, ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த ஹாஸ்பிட்டல்ல 2009 வருஷம் திடீர்னு எனக்கு ஒரு பலவீனம். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுயநலவு இல்லாமல் படுத்துருக்கிறேன். முதல்ல எனக்கு செக் எதுமா பண்ணாங்க? கிட்னி. ஆமீன் சொல்லாமா? சில நேரத்தில் பிசாசு நம்ம எதில் பயப்படுறோமோ அதுலேயே தான் தொட்டுட்டு இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த. அப்போ பயம் கொடு, பயம் வர்றது யார் தான்? யாருனால வர்றது பயம்? சபைக்கு வந்தா தூக்கம் வருதுன்னா யாருனால வருது? ஒன்னு ரெண்டு தூங்குது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லையே சொல்லுங்க. தூங்குறவங்க எந்திரிச்சிருவாங்க. சத்தமா சொல்லுங்க. இனி நீ தூங்கி பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
செக் பண்ணி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வருது. என்னன்னு தெரியல, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனா இந்த மனுஷனுடைய கிட்னி மாத்திரம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உங்களுக்கு போய் சொன்ன பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அது நாளுக்கு நாள் என்ன தெரியுமா ஆகும், வயசானாலும் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பு. ஹல்லேலூயா. முடிக்கு வேணா கொஞ்சம் ரெண்டு மூணு வெள்ளையா இருக்கும். ஆமென். காத்ரேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. ஹலோ, ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் நம்ம அப்பா அப்புன்னு அப்புனாலும் இந்த முகத்துக்கு பாருங்க, லாக்டோ கலாமின் அந்த கலாமின் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அது தீர்ந்தது தான் மிச்சம். நம்ம ஏதாவது மாறிக்கிறோமா? மாறிக்கிறோமா? மாறிக்கவே மாறிக்க மாட்டோம். ஆமே. போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முகம் நிறைய மஞ்சள், தலை நிறைய மல்லிகை நடந்து வருது. நான் பார்த்தேன், அந்த அம்மாவுக்கு மூக்கில் ரெண்டு பஞ்சம் மட்டும் சொருகிட்டோம்னா என்ன நம்ம மேக்கப் பண்றோம், ஆனாலும் அது அப்படிதான் இருக்குது. ஆமா. ஆனா தேவ பிரசன்னத்துல மாத்திரம் நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, உங்க முகத்துல ஒரு கலை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லியும் பைபிளுக்கு ஒரு முத்தம் போட்டுருவேன், டெய்லியும் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதி இருக்குது. என்ன தெரியுமா வார்த்தை? கருப்பா இருந்தாலும் என்ன விவரம், என்ன சொல்லுது பைபிள்? கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதிருக்குது. அதனால டெய்லி இந்த பைபிளுக்கு ஒரு முத்தா. ஆமென் சொல்லுங்களேன். அழகு வருமா, அழகு வருமா? தேவ சமூகத்துல மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிங்க உங்க முகத்துல. ஆமென், ஆமென். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா ஒரு நடையே வித்தியாசமாயிரணும். ஆமென். என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமா. ஹலோ. ஏனா பைபிள் சொல்லுது அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கொம்பு முளைச்சிருக்குதா தம்பிங்க? அந்த கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமென். நடையில வித்தியாசம் இருக்கணும். ஆமென். என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை கிடைச்சிச்சு, இந்த புலம்பல நிப்பாட்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க இருக்கும் போது நம்பிக்கை பெருகணும்? நம்பிக்கை உடைய சிறைகள். ஆமென் சொல்லலாமா? எப்ப தெரியுமா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வரணும்? நெருக்க வரும்போது, போராட்ட வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, ரொம்ப பிடிச்ச பகுதி. ஸ்தேவான கொல்றதுக்கு யாருடைய ரிப்ளை வேணும்? பவுலுடைய பதில் வேணும். அப்படிப்பட்ட பார்வையில் இருந்தவன் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை எப்படி கொண்டாங்க? ஹலோ, எப்படி கொண்டாங்களா? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆமென், ஆமென். அவன் சச் அ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். யாரு? ஸ்தேவான், ஸ்டீஃபன். ரொம்ப அவன் வார்த்தைக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லு. அவ்வளவு பேசுவான். ஆமென் சொல்லாமா? ஊழியக்காரனாவே பேசுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுவோம், எங்களுக்கு வாய் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? ஒரு நேரம் திட்டுவோம், ஒரு நேரம் கொஞ்சுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் உங்களை ஞாயிற்றுக்கிழமை திட்டாரா, திட்டாரா இல்லையா? திட்டலன்னா அவர் மேல ஏதோ டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? நல்லா குத்துணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாஸ்டர், நீங்களும் வந்து எங்களை குத்துறீங்களே, நீங்களும் எங்களை போட்டு சவுக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்புள்ள ராஜா அப்படிதான் பேசுவோம். ஆமென். உங்களை குத்தி உங்களை சரிபடுத்தி திரும்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி விட்டா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த ஸ்தேவானை கல்லெறிந்து அடிக்க
பரிசுத்தப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். ஆமென். பார்க்க வேண்டியவரை எப்ப பார்த்தான் தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்படுகிற தருவாயில. எல்லாரும் இனி இவனை முடித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால நிறைந்தான். நம்ம எப்ப நிறைவன் தெரியுமா? ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டை மூணாவது அடிய அந்த அவரு ஸ்பீடா அடிச்சாருனா நமக்கு என்ன இறங்கும்? ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி திரும்ப ஆராதிக்கணும்? காலையில் எழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி

0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்க வரும் பொழுது, போராட்ட வரும் பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப. ஆமென். எங்க திரும்பணும்? எங்க, எந்த நிலைமையில? சிறை என்கிற அனுபவம். ஆமென். வாழ்க்கையில வருகிற போராட்டம். ஆமென். நேரம் இல்லை, அதனால வேக வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்துல ஒரு அழகான ஒரு மூன்று புருஷர்களை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். எங்க, யார் அவங்க பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க தானியேல் புஸ்தகத்தை போய் 5:13 நினைக்கிறேன், 6:13 நினைக்கிறேன், இவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? சிறைபிடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆமேன் சொல்லாமா? எங்கிருந்து கொண்டு வர்றாங்க? எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்ப நீங்க பைபிள் படிச்சு ஆகணும். வாசிங்க, தானியேலின் புஸ்தகம் 1:1 வாசிங்க. முற்றுகையிட்டு அப்போ இங்க இந்த நேபுகாத்து நேச்சாரு மூன்று புருஷர்களை எங்க சிறைபிடித்து கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பாபிலோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்திருக்காங்க? யூதையாவில இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ தந்திரமா இந்த மூன்று புருஷர்களை நல்லா கவனியுங்க, நல்லா கவனியுங்க, சிறைப்பிடித்து எங்க கொண்டு வந்துட்டான்? ஏசப்பட்ட கொண்டு வந்துட்டானா? பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டான். ஆமீன் சொல்லாமா? இப்ப நான் அமெரிக்கால இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த மூன்று புருஷர்கள் யூதேயா என்கிறதான இடத்துல இருந்து எங்க வந்துட்டாங்க? இப்ப முதல்ல இவங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தா, சாத்ராக்குன்னு அட்ரஸ் எழுதி இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு யூதையான்னு போட்டா லெட்டர் எங்க போயிடும்? அங்க. இப்ப லெட்டர் எங்க போடணும்? இப்ப லெட்டர் எங்க போடணும்? உன்னை விளங்குனா விளங்குற மாதிரி பேசுங்க. நானே அமெரிக்காவில் இருந்தா லெட்டர் எங்க போடணும்? நான் கோபம் கோபமா வரும் எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அமெரிக்காவில் இருந்தா அமெரிக்காவில் லெட்டர் போட்டா அங்க வரும். ஆமென் சொல்லாமா? இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டா லெட்டர் எங்க போடணும்? நான் அங்க தானே இருக்கிறேன்னு சொல்லி அங்க போடக்கூடாது, இங்கதான் போடணும். ஆமென் சொல்லாமா? முதல்ல இந்த மூன்று புருஷர்களுக்கும் லெட்டர் எங்க போட்டாங்க? யூதேயாவுக்கு போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லாமா? இப்ப இவங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க லெட்டர் போடணும்? அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன மாறுது? அட்ரஸ் மாறுது. அல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், உன்னை சிறைபிடிக்கிற காலம் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், கடனா இருக்கலாம், அந்த நாட்களில உன்னைய எடுக்க வைக்கிற தீர்மானத்தை சரியா கண்டு எடுக்க விடாத பிடிக்கு அவன் முதல்ல மாத்துறத எதை? ஹலோ, எதைய? அட்ரஸ் மாத்துவான். பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். என்ன பாஸ்டர் அட்ரஸ் மாத்துமா? எங்க வீட்டு அட்ரஸையும் நாங்க மாத்தலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்க எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாத நான் தான் மறந்துருதுன்னு அப்பப்ப பாத்துக்கிறேன், நீங்களும் அங்கேயே பாக்குறீங்க. ஆசீர்வாத வந்துட்டு இருக்கிறோம், அட்ரஸ் கரெக்டா இருக்குது. ஆமென். இப்ப லெட்டர் போட்டா ஆண்டவர் எங்க தான் போடுவாரு? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு நீயும் இந்த சபையிலிருந்து கூப்பிட்ட. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நினைச்சிருக்காரு இந்த பிள்ளை இந்த நபரு இந்த இடத்துல இருந்தா என்ன கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சா. ஆமென். அப்ப அவ அட்ரஸ் எங்கதான் இருக்குது? ஏதேன் சபையில இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். சில ஆளுக்கெல்லாம் பிசாசுனால பிரச்சனை இல்லை தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியுமா?
0: சில ஆளுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சபையில தூங்கும், சபையில நாய் அடிக்கும், சபையில கவனிக்காது. அதுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்னைக்கெல்லாம் நமக்கு சொந்தம். ஹலோயா. அதனால அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரதான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வர்றவங்க, ஆலயத்துக்கு நிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, நிக்கிறவங்க, போராடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்களுடைய அட்ரஸ் மாத்துறதுக்குன்னே பிசாசு பல திட்டங்களை செய்வான். ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா? காதுல வந்து ஓதுவான். உனக்கு பிரச்சனை இருக்கும் போது, உனக்கு போராட்டம் இருக்கும் போது உன் காதுல வந்து சொல்லுவான், அட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்னத்தான் ஜாதிச்ச, இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் அது என்னமோ காது குத்து வச்சிருக்கிறாங்களாமா, என்ன வச்சிருக்கிறாங்களாம், காது குத்துறான். உடலே சொல்லுங்களேன், அல்லேலூயா, காது குத்து வச்சிருக்கிறான். அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு எங்க போயிடலாம், கறி விருந்துக்கு போயிடலாம். ஆமென். அட்ரஸ் மாறும். ஹலோ. நாங்க ஜெபம் பண்ணுவோம், என் சபையில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி சபைக்கு வராம கறி விருந்துக்கு போயிட்டு வர்ற ஆளை ஒரு மூணு நாளைக்கு போக்கும் வரத்துமா நடத்துங்க ஆண்டவரே. பக்கெட்டு கையெழுமா, போயிட்டு வரட்டும். ஆமென் சொல்லாமா? உன் அட்ரஸ் மாத்திரதான் பிசாசுடைய திட்டம். நம்பிக்கையுடைய சிறைகளை திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்ப. ஹல்லேலூயா. முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். அடுத்த வசந்த வாசிங்க, வேகமா வாசிங்க. நாலாவது வசந்த வாசிங்க. அந்த மூன்று புருஷர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். முதல்ல அட்ரஸ் மாறுது சார். சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல முதல்ல என்ன மாறுது? இந்த சபைக்கு வேண்டாம், போ வேண்டாம், ஊழியத்துக்கு போ வேண்டாம், அங்க சுத்தலாம், எட்டு மணிக்கு ஜபத்துல உட்காராத, சீரியல் பாரு. ஹலோ. ஆமே. இப்ப என்னென்ன சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு தெரியல. முதல்ல சித்தி அப்படின்னு ஒன்று ஓடுனுச்சு தெரியுமா? ரொம்ப வீட்டுக்கு சித்தி வந்துட்டாங்க தெரியுமா? இந்த அம்மா சித்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சார் சித்தியை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டி வந்துட்டார். அப்படி கெட்டு போன குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அப்புறம் முதல்லலாம் ஒன்று வந்துச்சு, மெட்டி ஒளி. என்ன ஒளி? இந்த அம்மாவுக்கு மெட்டி கலண்டதே தெரியாது. ஆமென். அட்ரஸ் மாத்துவான், ஜப நேரத்தை திருடுவான், உன் போராட்டத்தையே முன்னாடி நிறுத்துவான். ஆனா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன தெரியுமா? இன்றைக்கு இல்லாவிட்டால் என் தேவன் ஒரு நாள் என் வியாதிகளை, என் காரியங்களை மாற்றுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறை. ஆமென். நான் தேவனை பத்தி சொன்ன தெரியுமா? அடிக்கப்படுகிற நேரத்துல, கல்லறிந்து படுகிற நேரத்துல வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ இதோ பிதாவானுடைய வலது பரிசத்தில் தேவ குமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனுஷன் சிறைப்படுகிற நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தார், பரலோகம் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை வரவேற்பதில்லை. வேதம், சத்திய வேதம் சொல்கிறது, அவர் எழுந்து நின்று, எழுந்து நின்று அந்த தேவனை பரலோகமே வரவேற்றது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக சபைக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, பரலோகம் உனக்காக வைராக்கியம் பாராட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்துல வேலை செஞ்சு பாரு, பரலோகம் உனக்காக உன் குடும்பத்துக்காக வேலை செய்யும், செய்யும். ஆமென். முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். ரெண்டாவது லாங்குவேஜ். முதல்ல இவன் யூதயா தேசத்துல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற பாஷைய பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சிறைபிடிக்கப்பட்டு வந்தாச்சு, இப்ப என்ன மாறுது? கல்தேயருடைய லாங்குவேஜ கற்றுக் கொடுக்கும்படி பிரதானியுடைய தலைவரிடத்துல வேண்டிக் கொண்டார்களாம். ஆமென். அந்த கல்தேயருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அந்நிய நாமங்களை அதிகமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் படிச்சு முடித்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் முடிச்சு சென்னைக்கு வேலைக்கு போனேன். கதை சொல்றவங்களா பிடிக்கும் தானே, கதை சொன்னா நல்லா கேட்போம். ஆமே, வேலைக்கு போனேன், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல சம்பாத்தியம், சின்ன வயசுல ஆண்டு நல்ல உயர்வை கொடுத்துருந்தாரு. ஆயுத பூஜை வந்துச்சு, தொட்டு கும்பிட சொன்னாங்க, எனக்கு தொட்டு கும்பிடக்கு பிடிக்கல. அதனால சொன்னேன், சார் நான் தொட்டு கும்பிட மாட்டேன், மற்றவங்களாம் தொட்டு கும்பிட்றாங்க, நின்று வேணால் பார்க்குறேன். அப்போ அந்த ஓனர் சொன்னார், அப்படின்னா நீங்கள் நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம். ஆமென். எந்த மதத்தையும்

எப்படி எப்படி சொன்னாங்க? வெளியே இருக்கும்போது இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்து போட்டு கதை வடைச்சு போட்டு இப்ப என்ன சொல்றாங்க? நீ இயேசுக்காக, இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை பயில் காட்டி உள்ள கூப்பிடுவாராம். ஆமென். அப்படி சொன்னா தான் நீ உள்ள வருவேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த பல்லடத்துல எத்தனையோ பேர் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராம இருக்கும் போது நீ மட்டும் உள்ள வந்திருக்கிறியே. ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கூட படிச்சவன்ல ஒருத்தன் கூட நீ ஊழியக்காரனா இல்ல, வசதியா தான் இருக்கிறான், இதே பல்லடத்துல இருக்கிறான், இதே பல்லடத்துல இருக்கிறான். நான் போன வாரம் பாச இவங்க சபையில பேசிட்டு வரும்போது பல்லடத்துல அவரை மீட் பண்ணேன். என்ன மீட் பண்ணா, இந்த பல்லடத்துக்கே பில்டிங் கான்ட்ராக்ட் அவரு தானாமா, என் கூட படிச்சவன். ஆனா நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஆரியா ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல உட்காந்து காஃபி குடிக்கும் போது நான் கேட்டேன், இவ்வளவு சம்பாதிக்கிறியே, என் முன்னாடி குப்பு குப்பு குப்புன்னு விடுறான், போக வண்டி போயிட்டே இருக்குது, நான் ட்ரெயின்லயே வரல, ஆனா ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. அவன் என்கிட்ட கேட்கற, நீ இழுப்பியா? நான் சொன்ன இழுத்து இருக்கிறேன், அந்த புகை உள்ள இருக்குது, அது உள்ள இருக்குது. ஆமென். அது கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டா பக்கத்துல இருக்கவனை பத்திக்கிட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. போன்ற நிம்மதி இருக்காடான்னு, நிம்மதி இருக்குடா, எனக்கு நிம்மதி இருக்கு, உனக்கு நிம்மதி இருக்கா? அப்படின்னா என்ன அப்படின்னா, டே உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, உனக்கு தெரியுமா, டே பல்லடத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டர்லேயும் மைதா மாவு போட்டான், கோதுமை மாவு போட்டான், அந்த மாவு போட்டான், இந்த மாவு போட்டான், நீ சொல்கிற ஆத்துமாவை ஒருத்தனை இது வரைக்கும் போடல, நாளைக்கு ரேஷன் கார்டில் போய் கேட்பேன், அவ்வளவு அறிவு. ஆமாம். அவன் சொல்கிறான், எல்லாம் சம்பாதிச்சேன், குடித்தே அழித்தேன், நிம்மதியே இல்லைடா. எதுக்குடா குடிக்கிற? நிம்மதிக்காக. ஆமாம். நிம்மதிக்காக குடிக்கிறானா? ஆமாம் சொல்லாமா? நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு தான் பேரு, ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், கத்தரை நல்லா வச்சுருக்கிறாரு. பிச்சைக்காரன் என்னையே நல்லா வச்சுருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளையா மட்டும் மாறிட்டோம்னா இன்னும் மேன்மையாக வைப்பார். அப்போ நான் சொன்னேன், எப்படி திருமணம் வச்சுக்கிறாரு, எப்படி திருமணம் வச்சுக்கிறாரு, இந்த கோயம்புத்தூரில் மாருதி 800 ஒரு வண்டி இருக்கு நம்ம ஊரில், தெரியுமா? அந்த மாருதி 800 4வது ஓனர் நான், நான் வாங்கின காருக்கு 4வது ஓனர். அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுக்கு அப்படி ஒரு வல்லமை. என்ன தான் பெட்ரோல் ஊற்றினாலும் அது போகவே போகாது, நான் ஸ்டார்ட் பண்ணாத நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிக்கும், நான் போகக்கூடாத இடத்துக்கு அது போக ஆரம்பிச்சுக்கும், ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிக்கும், அப்படிப்பட்ட கார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நிலைமையிலையும் என்கிட்ட சொல்லுவாங்க ஊழியத்தில், என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர், அட்வொகேட்டுன்றீங்க, அங்கேன்றீங்க, இங்கேன்றீங்க, இப்படிலாம் சத்தம் நம்ம காதில் கேட்கும். ஆமென் சொல்லாமா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், பிஎம்டபிள்யூல எத்தனை பேராக ஏறுவீங்கன்னு. 4 பேர் ஏறுவோன்னா, மாருதி 800 4 பேர் இல்லை, 6 பேர் கூட ஏறிக்குவோம். முன்னாடி ஏற்ற வண்டியவனெலாம் ஏற்றி, பின்னாடி சீட்டு டயரு எல்லா இடத்துல முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுனால விட்டுருக்குறோம், அவ்வளோ பேரை ஏற்றிட்டு போவோம். ஆமென் சொல்லாமா? நம்ம மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லாமா? அப்படி இருந்தா நம்ம பாஷை மாறாது. ஆமென் சொல்லாமா? யோபுடைய வாழ்க்கையில வார்த்தை மாறவே இல்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தை மாறக்கூடாது. அப்படி இருந்தா, வார்த்தை மாறாம இருந்தா, நம்ம வார்த்தையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருந்தா, இன்னைக்கு அமெரிக்கால கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றேன், கத்தோட நான் மகிமைக்காக சொல்கிறேன், 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறேன், கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கும் போது 8000 வாடகை கொடுக்க முடியாது. எனக்கும் வீட்டு ஓனருக்கும் ரிங்கா ரங்கா ரோசஸாக விளாண்டுட்டு இருப்போம். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நானும் என் வீட்டு ஓனரும், அவர் இப்படி வரும்போது நான் இப்படி ஓடுவேன், அவர் இப்படி வரும்போது ரிங்கா ரிங்கா ரோஸ். என் பிள்ளை சொல்லுவேன், என்னப்பா ஓனர் வந்தால் மட்டும் நீங்கள் ரிங்கா ரிங்கா நீங்கள் ஒரு ரோசா விளாண்டுட்டு இருக்கிறீங்கன்னுவா. கத்தோட நான் மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கி அமெரிக்காவில் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும்படி கத்தருக்கு உதவி செய்திருக்கிறான். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வார்த்தை லாங்குவேஜ் மாறவே கூடாது. கத்தரை எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வெளியே போகும்போது ஒரு சிரித்த முகத்தோடு கூட போங்க. ஆமேன்னு சொல்லாமா? ஜனங்களுக்கு புரியக்கூடாது. ஆமே கிறுக்கு பிடிக்கணும், என்னடா இவன் நம்ம கடங்காரன் நம்

கடங்கார உனக்காக ஜெபம் பண்ணும். ஆமென் சொல்லாமா? கடன் கொடுத்தவன் இதுவரைக்கும் உன்னை வந்து தொந்தரவு பண்ணிருப்பான், இன்னைக்கு நீ கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து போறு. ஆமென் சொல்லாமா? இப்படித்தான் பாஸ்டர் நாங்க உங்களை எதிர்பார்த்தோம். ஆமென். கடனை வாங்க சொல்றீங்களே பாஸ்டர். ஆமென். நம்ம அது ரைமிங்கா சொல்லணும் தெரியுமா? கடனை உடனே எப்படி வாங்கணுமா? அது லேட் பண்ணிடாத, இன்னைக்கே வாங்கு. கடனை உடனே வாங்கிரு, லேட் பண்ணா கூட கொடுக்க மாட்டான். ஆமென் சொல்லாமா? கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறவர், சர்வத்தையும் உருவாக்குனவர், ஹாலலூயா, நான் இனி கடன் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜெபம்ண்டு போங்க. இதுக்கு மேல கடன்காரன் உன் வீட்டுக்கு வர மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் டெய்லி உனக்காக ஜெபம் பண்ணுவான், ஆண்டவர் ஒழுங்கா வட்டி தந்துட்டோம். ஆமீன் சொல்லாமா? ஹாலலூயா. வார்த்தைய மாத்துறது பிசாசுடைய தந்திரம். அலலோயா. இங்க வந்து அன்னி பாச ரப்பர பஷபல பரபல பர எல்லாம் சரிதான், கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அம்மா, அது இந்த பொம்பளைங்களுக்கு இருக்குதே வாய், நம்ம மட்டும் என்னவா? ஒரு அழகே சொல்லுங்க, உன் வாய எல்லாம் காவலோடு என்ன செஞ்சுக்கோ, காட்டிக்கோ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ எப்பையும் கர்த்தரை துதிக்கிற துதியிலேயே இரு. என் ஆண்டவர் என்னை வாளாய் வைக்காதபடிக்கு தலையாய் உயர்த்துவார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வர வர விருத்தியாவேன் என்கிற விசுவாச வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்திலிருந்து சொல்லிப்பார், சொல்லிப்பார். முதல்ல விலாசமா இருந்துச்சு, ரெண்டாவது லாங்குவேஜ் மாறிச்சு, மூணாவது என்ன மாறுது? வாசிங்க வேகமா. எட்டாவது வசனம் வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி எங்க எங்க தீர்மானம் பண்ணா? இருதயத்துல தீர்மானம் பண்ணா. முதல்ல என்ன மாறுச்சு? கேட்ட தூக்குதலை கேட்ட கூட சொல்லணும். சிறையிருப்பின் காலத்துல சாத்ராக்கு மேஷாக்கு யாபத்து நோக்கி என்ன மாறுச்சு? ரெண்டாவது, மூணாவது, உணவு பழக்கம். ஆமென் சொல்லுங்களேன். உணவு பழக்கம். அமெரிக்கால கண்ட கண்ட சாப்பாடு கிடைக்கும், என்ன பார்த்தாலும் தெரியுதோ. ஹல்லேலூயா. எல்லா சோறும் கிடைக்கும், இது இல்லாம சோறே இல்லை. ஆமென். எங்களுக்கும் அங்க குளிர் அடிக்கும், குளிர் அடிக்கும் போதெல்லாம் ஒன்னு ஊத்திக்குவான், அது அந்த நாட்டுடைய பழக்கம். ஆனா தேவ வார்த்தையை பெற்றுட்டு போன நாங்க, தேவன் சொல்லி போன நாங்க இருதயத்துல தீர்மானம் எடுத்தோம், என்ன வந்தாலும் இந்த உணவு பழக்கத்துக்கு என்ன அடிமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ரெண்டாவது மகள் பத்தாம் கிளாஸ் படிக்கிறா, அமெரிக்கால பத்தாம் கிளாஸ் படிக்கிறா. கத்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், இப்போ பேருக்காக புகழ்ச்சிக்காக எங்களை பிரபலப்படுத்தினதுக்காக அல்ல. பத்தாம் கிளாஸ் படிக்கிறா, காலையில 3 மணி நேரம் ஜபம், நெட்டும் முழங்கால தான் ஜபிப்பா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே காஃபி ஏதாவது குடிச்சிட்டு நெட்டும் முழங்கால் நின்று தான் பைபிளை படிப்பா 3 மணி நேரம். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. ஏன் என் பிள்ளைகிட்ட கேட்பேன், ஏமா அவருடைய ஸ்கர்ட்டை தூக்கி பார்ப்பேன், காப்பு காய்ச்சிருக்கும், ஏமா ஏன் இப்படி ஜெபிக்கிற? அப்பா, அமெரிக்கால எல்லா வசதியும் இருக்குது, ஆனா என் கூட படிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்யறது என்னால பார்க்க முடியலான். நான் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை நாள் அமெரிக்கால இருக்க போறேன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக எதையாவது ஒன்னு செஞ்சிடணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் மகள் ஜெபிக்க, ஊழியக்காரன் என்னாலேயே ஜெபிக்க முடியல. ஏன்னா அவன் ஸ்கூல்ல பாக்குற காரியம் அருவறுப்பு, பாவம், ஸ்கூல் கிளாஸ்லயும் அசிங்கம். இதை பார்த்து அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்ப ஆரம்பித்தார். நம்பிக்கையுடைய சிறைகளே
அரணுக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 31:4 சொல்லுகிறது, கர்த்தரே உன்னுடைய அரண். வாசிங்க வேகமா வேகமா வேகமா. சங்கீதம் 31:4 நினைக்கிறேன், வாசிங்க. விடும் தேவரீரே எனக்கு அரண். நமக்கு அரண் யாரு? தேவன் தான். ஆமென் சொல்லாமா? உனக்கு மறைவா வியாதி இருக்கலாம், உனக்கு மறைவா மனுஷர்கள் 1000 காரியங்களை செய்யலாம், உனக்கு மறைவாய் திட்டம் பண்ணலாம். நான் சொல்றேன், திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அப்படி திரும்ப முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு உன்னுடைய விலாசத்தை மாத்துவான், உன்னுடைய லாங்குவேஜ மாத்துவான், உன்னுடைய உணவு பழக்கத்தை மாத்துவான். ஆமென். 4வது என்னத்தை மாத்தினான்? இவங்க நான் இவங்க 3 பேருக்கும் பேரை மாத்திட்டான். சாத்ராக், மேஷ், ஆபேத்நேகோன்னு சொல்லி பேரை மாத்திட்டான். ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் இந்த இந்த 3 புருஷனை விட்டுட்டாங்க சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல. ஆனா கடைசியா ஒன்னு மாத்த வரும்போது புரிஞ்சுக்கிட்டான். எதிரி மாத்த வந்தாங்க, பொச்சலைய வச்சு ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே நம்மால் என்னாயிட்டான், முடிச்சுக்கிட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? பிசாசுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் அவன் வைக்க வேண்டிய ஆப்பு எதிர வைப்பான், எதிர வைப்பான் தெரியுமா? கர்த்தரை தேட விடாம அளவுக்கு பண்ணி விட்டுருவான். அந்த தேட விடாததுக்கு பேரு தான் இந்த போன்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இந்த போன்ல அதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிசாசு நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாட்ஸ் சொல்லுங்க, எல்லா பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்குறதுக்கு என்னதான் பேரு? ஆப்பு சார். ஹலோ, விளையாட்ட நினைச்சிட கூடாது. உன் நேரத்தை எது அதிகமா இன்னைக்கு திருடிட்டு இருக்கு தெரியுமா? போன். காலையில் எந்திரிச்சா போனு. வைஃப் இல்லாம கூட இருந்தா வைஃபை இல்லாம இருக்கிறது இல்லை. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தர் உன வாழ வைப்பார் நம்பிக்கை இருக்குதா? உன் வியாதியை மாற்றுவார் நம்பிக்கை இருக்குதா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கை இருக்குதா? அப்படி நம்பிக்கை இருந்தா உன் சிறை இருப்பான காலத்திலையும் நீ திரும்ப வேண்டிய, வர வேண்டிய, உட்கார வேண்டிய தேவ சமூகத்துக்கு நீ வந்து உட்கார்ந்து பாரு பாரு. எதை மாற்றினாலும் உன் ஆராதனை பழக்கத்தை மாற்றம் மட்டும் விடக்கூடாது. ஆமென், ஆமென். ஒரு நாள் வரும், தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சாய்வார், ஒரு நாள் சாய்வார். என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் சாயல, ரொம்ப நாள் சாயல, ஆனாலும் கர்த்தரை விட்டு கொடுத்ததே கிடையாது. சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, என்னுடைய அட்ரஸோ மாத்துறதுக்கு ஏகப்பட்ட காரியம் நடந்துச்சு. பேரை மாத்துறதுக்கு, என் பேரை வாஷ் அவுட் பண்றதுக்கு எவ்வளவோ பிசாசு திட்டம் பண்ணினா. நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலேயே போகும். ஆமென். உருவாக்கப்படும், உருவாக்கப்படும். வேதமே அப்படித்தான் சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது சார், வாய்க்கவே வாய்க்காது. தேவ ஜனத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் அது வாய்க்காது. ஜெயம் உங்க பக்கம்தான், ஜெயம் உங்க பக்கம்தான். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆரணுக்கு திரும்புங்க, ஆரணுக்கு திரும்புங்க. அப்படி இருக்கிறத எழுந்திருக்கலாம்.

நம்பிக்கையுடைய சிறைகளை ஆரணிக்க திரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய மனுஷனாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறதா, வியாதியா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, இந்த ஆராதனை வேளையில ஐயா பிரதர் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதை போல எங்கேயா நகர முடியாதபடிக்கு ஒருவேளை கடனில் சிக்கியிருக்கலாம், வியாதியில சிக்கியிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஏதோ ஒரு சிறையில நீங்க மாட்டியிருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய மனிதனாய் நான் சொல்லுகிறேன், திரும்ப வேண்டிய இடத்திற்கு, வர வேண்டிய இடத்துக்கு, ஆண்டவரே உங்களை தவிர வேற எனக்கு யாரு இல்லை, யாரு இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை அப்படியே தரேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? எவ்ரிவன் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே ஐயா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பினா, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தா என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். என் பேச்சை மாத்துறதுக்கு, என்னுடைய காரியங்களை மாத்துவதற்கு, என்னுடைய சாப்பாட்டு பழக்கத்தை மாத்துவதற்கு, சின்ன சின்ன காரியத்தை நான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் ஒன்று நடக்கும், நான் ஆராதிக்கவே முடியாத அளவுக்கு சத்துரு எழும்பிடும். அதனால நான் முதலையே சுதாரிச்சு இனி உம்மிடத்துல திரும்புவேன், உம்மிடத்துல திரும்புவேன். எல்லாரும் கண்களை மூடு, ரெண்டு நிமிஷத்துல முடிகிறேன். யாரும் சத்தம் போடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டிய காரியங்களுக்கு, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு, திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நான் சரியாக திரும்பாமல் போயிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம், யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற நேரம் இது, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. யாரையும் நான் கம்பல் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்துட்டுருக்காரு. இனி ஜப நேரத்துக்கு திரும்புவேன், வேதத்தை ஒழுங்காக வாசிப்பேன், அதிகாலையில் நான் தேடுவேன், சபைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வந்துடுவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாக இருப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்களோட வலதுகரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா.

0: కర్తుడి పరిశుద్ధ నామముకు స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటు హిస్ హోలీ నేమ్.
0: హల్లెలూయా. అనేకర్ 8 மணிக்கு ஆராதனைனா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
1: Many will come at 11 o'clock and thinking that let the praises be over.
0: அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
1: Then they start message at 11.
0: நேராக வரணும்.
1: Let us come straight.
0: அவர் மெசேஜை கேட்கணும்.
1: Hearing the message.
0: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
1: Then we have to go.
0: அது புரியுதோ புரியலையோ,
1: whether we understand it or
0: அது விளங்குதோ விளையங்களையோ,
1: whether we grasp it or not,
0: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
1: whether we have relation or not,
0: போனோ
1: we have to go.
0: ஒரு செய்தியை கேட்டோம்,
1: listen to the message,
0: போயிட்டே இருக்கலாம்,
1: let me go.
0: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
1: Many come at after 11.
0: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: Then there won't be any use at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பிரயோஜனம் இல்லை.
1: When you close the vessel,
0: உள்ள போக
1: வாட்டர்,
0: அதே போலதான்.
1: சேம் வே.
0: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திரம் கேட்க வந்தா அந்த செய்தி உள்ள போகாது.
1: And when you try to do that, it will not enter.
0: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
1: Lord's word is not like
0: அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
1: You understand?
0: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போலாம்.
1: You can just sit and relax.
0: ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
1: but when you want to hear the word of God,
0: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
1: Your heart should be prepared.
0: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்.
1: You have to wait at the feet of the Lord.
0: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
1: You have to prepare your heart.
0: இருதயத்துல காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
1: All dirt should come out from your heart.
0: எல்லா கடின இருதயங்கள் அங்க உடைக்கப்பட்டு,
1: all the stony heart be broken.
0: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று.
1: It has to be
0: நல்ல நிலம் என்று சொன்னால்,
1: the good land means
0: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: And there should be preparation, the stones
0: அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
1: our heart should be broken,
0: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
1: all the stones should be removed,
0: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
1: Then it has to be shown.
0: பிறகுதான் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்.
1: Then it will give yield 30, 60, and 100.
0: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
1: They listen here and there.
0: அது செவிக்கணையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
1: It may be good for your ear, but
0: பலன் கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give any fruit.
0: பலன் வராது.
1: No fruit at all.
0: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: அது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும்.
1: It has to be shown in your heart.
0: அப்பதான் பலன் கொடுக்கும்.
1: Then only it can give fruit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many of you ready to listen?
0: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
1: we don't say hallelujah,
0: ஆயத்தமா இல்லன்னு அர்த்தம்.
1: You are not yet prepared.
0: நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, you are listening.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, then hallelujah, that means you are listening.
0: Amen.
1: Amen.
0: உங்க சிந்தனை வேற எங்கேயும் போகல.
1: Your mind is not going anywhere.
0: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு,
1: you sit with the Bible.
0: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்காந்துருக்க வேண்டியது.
1: You may be imagining so many things.
0: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
1: It is abomination before God. Abomination.
0: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
1: When you come to the presence of God, our mind should be set with the
0: presence of God. சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரீரம் அவருக்கு சொந்தம்.
1: The soul, spirit and body, it belong
0: அவருக்கு
1: to him.
0: ஒப்படைச்சிடணும்.
1: You have to surrender.
0: அவருக்கு கொஞ்சம், உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
1: Not to the world and to the God.
0: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
1: And fully you have to surrender.
0: கர்த்தர் உங்களுடைய இடைப்படுவார்.
1: Then the Lord will intervene.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே

0: சர்வீஸ் வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
1: We have good Friday service.
0: அதில் சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
1: We will be meditating the sufferings of the Lord on the cross.
0: அதற்கு முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
1: We are going to have the fasting prayer from Sunday.
0: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
1: You participate and be blessed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
1: on Sunday
0: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
1: The resurrected day.
0: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
1: We are going to meditate the Easter message.
0: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
1: The Lord is preparing us to receive the higher experiences.
0: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
1: on this Sunday
0: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
1: as they celebrate good Friday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
1: And they keep as the Palm Sunday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் அந்நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள்.
1: When Jesus was going in Jerusalem, everyone received
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
1: Palm Sunday
0: இதை தியானிப்பார்.
1: They meditate.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
1: before Jesus was crucified on the cross
0: அவர் கடந்து சென்ற பாதை
1: the way of him
0: அதுதான் மிக முக்கியமானது.
1: That is very important.
0: Hallelujah. அது ஒரு சவால்.
1: It's a challenge.
0: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
1: after the crucifixion it is different.
0: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு
1: before crucifixion it is different.
0: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்?
1: Before he took the cross how was his mind?
0: உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால்
1: if you want to do something importantly
0: அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குமானால்
1: if it is very tough job
0: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்.
1: It will be a great trial.
0: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்?
1: How I am going to accomplish?
0: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்?
1: How I am going to overcome?
0: எனக்கு பயமா இருக்கிறதே.
1: I have fear.
0: எனக்கு சக்தி இல்லையே.
1: No power.
0: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே.
1: No wisdom to do that.
0: எப்படி நான் தாங்க போகிறேன்?
1: How I am going to bear it?
0: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்.
1: Lot of thoughts will be flowing in our hearts.
0: நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
1: before we face all the trials
0: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்.
1: There will be struggle in us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யலாமா வேண்டாமா?
1: Whether we can do it or not.
0: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா?
1: Shall I go here or not?
0: இது நல்ல நன்றாக இருக்குமா இல்லை ஏதாவது கெட்டு போய் விடுமா?
1: Whether it is good or bad.
0: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்.
1: Lot of confusions and
0: Hallelujah.
1: There.
0: அது ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது.
1: We cannot accept as it is.
0: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போய்விட்டார்.
1: Many disciples they all disappeared from Jesus.
0: ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்.
1: They had fear how to bear that such a cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: The Lord Jesus Christ
0: அதை அறிந்திருந்தார்.
1: The Lord knew it.
0: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
1: when I take the cross
0: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல.
1: It's not ordinary experience.
0: அது ஒரு கோரமான பாடு.
1: It's a very cruel sufferings.
0: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்.
1: Very very painful experience.
0: திடீரென்று மரித்து போவது வேறு, மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு.
1: Sufferings before death is different and sudden death is different.
0: அதனால தான் வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்.
1: Jesus Bible says Jesus tasted
0: ருசி பார்த்தார்.
1: He tasted the death.
0: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
1: He tasted the
0: மரணம் death. என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
1: And the death is really bitter
0: அதையும்
1: experience.
0: அதையும் ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
1: But Jesus had to.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
1: Why should the Lord Jesus Christ surrender to Hallelujah. the cross?
0: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பாரானால்
1: Father God, if he had loved the Lord
0: ஏன்
1: Jesus,
0: தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
1: Why did he give such a cross upon him?
0: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
1: And God is powerful.
0: அவர் இதெல்லாம் இல்லாமையே ஏதாவது செய்திருக்கலாமே.
1: Without it, he could have done something.
0: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
1: The world is talking like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே.
1: Whatever he commands it will.
0: இந்த சிலுவையெல்லாம் எதற்கு?
1: Why this cross?
0: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
1: Many are hindered because of the cross.
0: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And because of this cross people are living in unbelief.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்
1: In this morning when we want
0: பவுல் சொல்லுகிறது போல
1: as Paul says
0: சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்
1: other than cross I will not boast anything else
0: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்
1: If we want to say like Paul
0: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should we boast about that?
0: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
1: It really made him to
0: suffer. ஆண்டவரை மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
1: Very cruel cross it suffered. It made him to suffer.
0: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறியப்படுகிற ஒரு சிலுவை தானே.
1: That cross not unforgiving people.
0: அந்த சிலுவை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should I boast that cross?
0: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
1: We may be having a lot of questions.
0: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
1: Beyond everything I will boast the cross.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
1: That cross is the center of my life.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
1: The cross is everything for me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
1: I am not living.
0: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
1: Christ lives in me.
0: Hallelujah. அவருடைய சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவை தான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
1: And the Christians means it, the sign is cross.
0: கிறிஸ்தவர்கள் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
1: And for Christians and not the star,
0: அடையாளமா இருக்கு.
1: The cross is the sign.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
1: And with a great assurance and Jesus was traveling towards Jerusalem.
0: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
1: In few days I am going to be crucified on the cross.
0: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
1: At the time of Passover there was a feast. He is participating in.
0: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
1: And she brought the very costly oil.
0: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றான், ஐயோ இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
1: The disciples said, and you are wasting.
0: ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாமே.
1: We can sell it and we can give it to the poor.
0: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
1: What Jesus said?
0: அவளை விட்டு விடு.
1: Leave her.
0: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
1: The poor is always with you.
0: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
1: The oil it is applied.
0: இது என்னுடைய அடக்கம் செய்வதற்கு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
1: It is a sign for my burial.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
1: At the time of Passover and he was thinking about his death.
0: தாம் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
1: I am going to die soon.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும், அதுக்கு நேரம் கிடையாது.
1: We don't have time. We can see many things.
0: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
1: In coming days we can meditate.
0: ஆனால் இன்றைக்கு,
1: but today,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்களில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
1: before he was crucified on the cross,
0: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
1: And to Jerusalem he did not walk.
0: அவர் அநேக இடங்களிலே நடந்து கொண்டு வந்தார்.
1: In many places he walked around.
0: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
1: From Bethania he was walking.
0: நடந்து போகவில்லை.
1: He didn't walk.
0: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
1: What did he say?
0: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
1: And he go and bring the donkey.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
1: And he asked to bring the colt and he was traveling on it.
0: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: ஜான் 12:1,
0: பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் நிரம்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவில் இருக்கிறார்.
1: And Jesus was in Bethania.
0: அங்கே தான் ராவ் இருந்து பண்ணினார்கள்.
1: And they had a supper.
0: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
1: And after that the Lord is leaving.
0: அப்படி புறப்படும் பொழுது தான்,
1: when he started,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
1: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
0: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழித்து கொண்டு வர சொல்கிறார்.
1: And Jesus asked to bring that colt.
0: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
1: And he said a word.
0: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
1: You will see the colt.
0: அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை என்று சொன்னார்.
1: Nobody traveled on it so far.
0: அது குட்டி.
1: It's a colt.
0: ஒருவனும்,
1: no one,
0: ஒரு காலம்,
1: no time,
0: ஏறியிராத ஒரு கழுதை குட்டி.
1: And no one traveled on it so far.
0: Hallelujah. இரண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
1: It was binded.
0: அது கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
1: You come loose it and bring it.
0: சொன்னார்.
1: He said so.
0: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கன்னா,
1: if anybody ask,
0: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க.
1: It is needed to the Lord, you just say,
0: அவ்வளவுதான்,
1: that's all.
0: அவன் விட்டுருவான்.
1: He will leave.
0: ஆண்டவருக்கு தேவை.
1: It is needed to the Lord.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
1: that's a colt, is needed for the Lord Jesus.
0: அது கட்டப்பட்டிருந்தது.
1: It was
0: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
1: Nobody traveled on it.
0: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
1: This is needed to the Lord.
0: இதுல என்ன இருக்கிறது?
1: What is it?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
1: And nothing is needed to the Lord.
0: பூமியெல்லாம் அவருடையது.
1: Entire earth belongs to him.
0: சமுத்திரம் அவருடையது.
1: The ocean belongs to him.
0: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
1: We belong to him.
0: Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
1: Everything belongs to him.
0: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
1: And he is the almighty God.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
1: What is the need for him?
0: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பக்கத்துல வந்து நிப்பாங்க.
1: If he shake his hand,
0: Hallelujah,
1: millions of angels will come.
0: அப்படிப்பட்டதான தேவகுமாரன்.
1: Such a son of God he is.
0: Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
1: But there was a need.
0: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
1: If it is horse,
0: மதிப்பா இருந்திருக்கும்.
1: It is really honorable.
0: ஏன்னா பெரிய ராஜா,
1: the kings,
0: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
1: They go by cross.
0: யாரும் கழுதையில போக மாட்டாங்க.
1: Nobody will travel on the donkey.
0: இவர் பெரிய ராஜா.
1: He is the great king.
0: இவர் குதிரையில தான் போகணும்.
1: He has to go on the
0: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
1: But he is going on the colt.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுதை குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
1: He had to travel on the horse, but
0: குதிரையின் மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
1: He should have the sword.
0: ஈட்டி இருக்க வேண்டும்.
1: The spear. Spear.
0: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யார் இடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
1: If he goes on the horse, he has to fight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எருசலேமுக்குள்ள குதிரையின் மேல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
1: In Jerusalem, if he takes the weapons, that means he is going for fight. Now he is going on the colt.
0: கையில ஆயுதங்கள் இல்லை.
1: No weapons in his hand.
0: ஒன்றுமே இல்லை.
1: Nothing in his hand.
0: அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
1: It's not at all even a donkey, it is a colt.
0: குட்டியான கழுதை.
1: It's a little donkey.
0: Hallelujah. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது.
1: And it is bearing the Lord Jesus.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதல்ல தேவ செய்தி.
1: This is not the message today.
0: ஒரு முகவரியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: I just give an introduction.
0: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும்பொழுது,
1: When Jesus was traveling on the colt,
0: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
1: Multitudes watching.
0: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
1: What did they do?
0: 12th வசனம், 13 யோவான் எழுதின 12th அதிகாரம் 12 13 வசனங்களை பார்க்கும் பொழுது,
1: John 12 and 12:13.
0: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா, அல்லேலூயா,
1: ஓசன்னா, பிளஸ்
0: அல்லேலூயா,
1: இஸ் ஹீ ஹூ கம்ஸ்
0: இன். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இவர் யார்?
1: Who is he?
0: யாருக்கு ராஜா?
1: For whom is the king?
0: இந்தியாவின் ராஜாவா?
1: Is king for India?
0: எந்த ஊர் ராஜா இவர்?
1: And who's king?
0: இஸ்ரவேலின் ராஜா.
1: King of Israel.
0: இங்க இஸ்ரேல் யாராவது இருக்கிறீங்களா?
1: Anybody Israel here?
0: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை இனி யாக்கோப் இல்ல, நீ யார்? இஸ்ரவேல் தான் மாத்திட்டார்.
1: No more Jacob and you are Israel. அப்போ
0: நாம் இஸ்ரவேலரா இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
1: And if you are Israel,
0: Hallelujah.
1: There is a king for us.
0: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
1: My God Hallelujah. Is Jesus.
0: ஒரு ராஜா இருப்பாரானால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
1: If there is a king and there should be kingdom.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom.
0: அவர் ராஜாவா இருக்கிறார்.
1: He is the king.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom for him.
0: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
1: The Pilate is asking the Lord Jesus.
0: யோவான் 18 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: John 18.
0: அங்கே அவர் பார்த்து, நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
1: Are you the king of Jews?
0: எல்லாம் ஒன்னு நீ ராஜான்னு சொன்னு சொல்றாங்க.
1: All say you are.
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: அவர் என்ன சொன்னாரு?
1: What did he reply?
0: நான் ராஜா தான்.
1: Yes, of course I am king.
0: Hallelujah. நான் யாரு? நான் ராஜா தான்.
1: I am king, of course.
0: ஆனா,
1: but
0: 36th வசனத்துல வாசிக்கும் பொழுது,
1: 36,
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரன செய்வாங்க, போராடி இருப்பார்கள். அல்லேலூயா,
1: அல்லேலூயா. My kingdom is not of this world.
0: Amen.
1: Amen.
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of this world.
0: நான் ராஜா தான்.
1: Of course I am a king.
0: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is the kingdom.
0: ஆனால்,
1: but
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of the world.
0: நான் இஸ்ரவேலின் ராஜா.
1: I am the king of Israel.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
1: Lord Jesus Christ as the king when he was entering, அங்கே
0: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
1: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
0: Hallelujah.
1: The King of Israel.
0: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
1: They put the branches.
0: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
1: They spreaded the clothes.
0: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
1: blessed is he who comes in the name of the Lord
0: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
1: They were all praising God.
0: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
1: That's what the Lord is expecting.
0: ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தா உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மள, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
1: You are putting prizes after one hour.
0: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
1: I am not asking prizes. Hallelujah. For me.
0: நீ ஸ்தோத்திரம் போடலனாங்க ஆண்டவர் வர மாட்டார், அதுக்காக தான்.
1: When he don't praise, the Lord won't come.
0: ஸ்தோத்திரம் போட்டா தான் ஒரு உலாவுவாரீங்க.
1: He will come only when Hallelujah. He praises him.
0: ஏன்னா நான் பெரிய பிரசங்கியா கிடையாது.
1: I am not a good preacher.
0: ஸ்தோத்திரம் போட்டா தான் என்னாலே பேச முடியும்.
1: When we praise, only Hallelujah. We can talk to him.
0: ஆகவேதான் ஸ்தோத்திரம் போடணும்.
1: That's why we give praises.
0: அல்லேலூயா சொல்லணும்.
1: I have to say Hallelujah.
0: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
1: They lifted the Lord.
0: என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They said
0: தேவ சபை என்று சொன்னால் அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம்,
1: there should be shout in the church,
0: சத்தம்
1: there should be shout,
0: அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்
1: all the time.
0: சாத்தான் பயப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானால்,
1: if the Satan has to
0: தேவ ஜனம் ஸ்தோத்தரித்தால்,
1: when you praise him,
0: தேவ ஜனம் துதித்தால்,
1: when you praise him,
0: தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால்,
1: when you shout,
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான்,
1: Satan will flee away,
0: அவனால் நிற்க முடியாது,
1: he cannot stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால்தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
1: what the devil does,
0: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக, ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை,
1: if he prays it is a problem for him,
0: அதனால உங்க உள்ளத்துல வந்து
1: he comes to your heart,
0: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி,
1: he keeps all vain thoughts,
0: அமைதியா இரு, அவர் அப்படிதான் சொல்லுவார், நீ அமைதியா இரு,
1: you just keep quiet
0: அப்படினு உங்களை அமைதியா, நீங்க பிசாசு கீழ்படிவீங்க,
1: he obey to the devil,
0: ஆண்டவருக்கு கீழ்படியல,
1: you are not obeying to God,
0: ஆண்டவருக்கு கீழ்படிவீரானால்,
1: if you obey to the Lord,
0: வாயில துதியின் சத்தம்,
1: the praises,
0: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
1: praises
0: வந்து கொண்டே,
1: it keeps coming from your mouth,
0: வந்து கொண்டே,
1: it keeps coming,
0: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
1: how much more you praise,
0: hallelujah, உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
1: how much you praised,
0: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுஸ் இருந்துச்சு,
1: how long you had life,
0: உங்க ஆயுஸ் நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்,
1: the Lord will look at the percentage of praises,
0: பாக்கும்போது
1: when he looks at it,
0: உங்களுடைய வாழ்நாள்ல 100%ல
1: in 100%
0: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க, 80% நீங்க தோத்துறீங்கல,
1: 20% only you praised, 80% you did not praise,
0: அப்ப உங்களுடைய வாழ்நாள் 80% waste,
1: then 80% of your life will become
0: waste. நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமானது, a short life,
1: our life is very short,
0: இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை நாம அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be meaningful,
0: துதிக்கொண்டே இருக்க வேண்டும்,
1: you keep praising God,
0: என்றால் உங்களுடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது,
1: all the praises going to the golden vessel,
0: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றான் ஆண்டவர் டிக் போட்டுனே வராரு,
1: the Lord is keeping the account,
0: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட,
1: when he praises him,
0: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல,
1: it is not just like that,
0: ஆண்டவர் கணக்கு வைக்கிறாரு,
1: Jesus keeps account,
0: hallelujah,
1: hallelujah,
0: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கான்,
1: the devil is stopping you,
0: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்,
1: giving fleshly thoughts,
0: முரட்டாட்ட சிந்தையை கொடுக்கறான்,
1: rebellious thoughts,
0: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்,
1: disobedience,
0: நீ அவனை எதிர்த்து நில்,
1: resist him,
0: ஸ்தோத்திரி,
1: praise him,
0: கர்த்தரை மகிமைப்படுத்து,
1: praise him,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்,
1: why Jesus has to choose the cross,
0: hallelujah, ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்,
1: why the Lord should die,
0: ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்,
1: why should he shed the blood,
0: hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்,
1: it's a big question,
0: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
1: many ask this question,
0: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
1: the very cruel death,
0: இவ்வளவு பெரிய பாடு,
1: suffering,
0: எதனால வந்தது,
1: why did it come,
0: என்றால்,
1: because,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God,
0: amen,
1: amen.
0: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்,
1: the Lord created the man perfect way,
0: ஆனால் அவன் பாவம் செய்தான்,
1: but he committed sin,
0: hallelujah,
1: hallelujah.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்,
1: the wages of sin is death,
0: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை,
1: the wages of sin, the death,
0: யாராலும் ஜெயிக்க முடியாது,
1: nobody can overcome,
0: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது,
1: the sin brought death,
0: அந்த பாவத்தை போக்குவதற்கு,
1: in order to remove that sin,
0: விமோசனமே கிடையாது,
1: no redemption at all,
0: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது,
1: any millions, no redemption,
0: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது,
1: no redemption for that,
0: என்ன பாவம் கொடிது,
1: the sin is so cruel,
0: அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது,
1: it takes to the hell,
0: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
1: that kind of sin,
0: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்,
1: how to destroy
0: adhu nee evlo naal moodi vechirpa
1: how long you close it
0: பாவத்தை நீ மறைத்து வைத்தால்
1: if he close the
0: பாவத்தை மறைக்கிறவன்
1: if those who hide the sin
0: வாழ்வடைய மாட்டான்
1: they cannot live
0: வாழ்வடையவே மாட்டான்
1: they cannot live at all
0: அது மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல
1: no use of covering
0: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல
1: no use of hiding it
0: அது ஒழிக்கிறது தான் ஒரே வழி
1: you have to destroy
0: பாவத்தை எப்படி மறைக்கிறது எப்படி ஒழிக்கிறது
1: how to destroy
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான் அந்த கல்வாரி சிலுவை
1: in order to destroy the
0: hallelujah
1: the lord has chosen the cross
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: ஆகவே தான் ரோமருக்கு எழுதின 6 அதிகாரம் முழுவதையும் நீங்க படிச்சு பாத்தீங்களா
1: when you read complete roman 6
0: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு
1: we are crucified with the lord jesus
0: அவருடனே கூட மரித்து
1: we die with him
0: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்
1: we are being raised
0: hallelujah
1: through him
0: பாவத்துக்கு மரித்து
1: we dead to sin
0: நீதிக்கு நாம் பிழைத்து கொண்டோம்
1: we live for righteousness
0: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடு என்ன
1: why did he commit for this death
0: hallelujah
1: hallelujah
0: அந்த பாவ மரணமாகிய அந்த ஆக்கினை தீர்ப்பு
1: the condemnation
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: அது சாதாரணமானது அல்ல
1: it's not ordinary one
0: அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல வரக்கூடாது
1: the condemnation should not come upon us
0: இயேசு புத்தகம் 53வது அதிகாரம்
1: isaiah 53
0: hallelujah
1: hallelujah
0: அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்
1: he accepted the condemnation upon him
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்
1: he accomplished great thing on the cross
0: சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது
1: he did it on the cross
0: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது
1: how did he bear that cross
0: ஒரே நேரத்தில்
1: the same time
0: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்
1: he did two things on the cross
0: ஒன்று அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்
1: he undergone pain in the cross
0: சொல்லொண்ணா வேதனை
1: unspeakable pain
0: சகிக்க முடியாத வேதனை
1: nobody could endure
0: தாங்க முடியாத வேதனை
1: unbearable
0: பாடுபட்டார்
1: he suffered
0: அதே நேரத்தில் அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்
1: but he was rejoicing on the cross
0: eppadi ore nerathla paadu pattukite ore nerathla santoshama irukka mudiyum
1: how is it possible suffering in the midst of
0: adukku badil dhaan hebreer ke nirbam 12th adhigaram 2nd vasathila na vaasikkiram
1: hebrews 12 and 2 he
0: enna vaasikkiram
1: what we read
0: tamakku mun vaithirunda santoshathin porutte avamaanathai ennamal siluvaiyai பாருங்க அவமானம்
1: ஷேம்
0: அதை சகிக்கிறார் ஒரு பக்கம்
1: ஒன் சைடு இஸ் என்டியூரிங்
0: இன்னொரு பக்கம்
1: அதர் சைடு
0: அதை எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு
1: விச் ஒன் இஸ் அண்டர்
0: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் சந்தோஷம்
1: ஒன் சைட் ஜாய் இஸ் கெப்ட்
0: இன்னொரு பக்கம் அவமானம் நிந்தை
1: அனதர் சைடு ரிப்ரோச் அண்ட் ஷேம்
0: அவமானத்தின் பொருட்டு
1: பிகாஸ் ஆஃப் ஷேம்
0: சிலுவை சகித்து
1: என்டியூர்ட்
0: Hallelujah.
1: He is sitting on
0: the ரகசியம்
1: That is the mystery.
0: இதான் சிலுவையின் ரகசியம்
1: That is the mystery of the cross.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது
1: The throne which
0: அது ராஜரீகத்தை குறிக்கிறது
1: It reveals the kingdom.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது
1: The throne what it represents.
0: ராஜாவை குறிக்கிறது
1: It represents king.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது
1: Throne what it tells.
0: அருமையானவர்களே நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல் இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்
1: as jesus overcome the death and we have to overcome the
0: hallelujah
1: sin and death
0: நம்முடைய ராஜ்யம் இயேசு சொன்னார் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல
1: jesus said my kingdom is not of the world
0: hallelujah இந்த உலகத்துக்குரியதல்ல
1: not of the world
0: ஏ ராஜ்யம் வேற
1: my kingdom is different
0: ஏ ராஜ்யம் எது
1: which is my kingdom
0: hallelujah
1: hallelujah
0: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்
1: my kingdom is different
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: அது என்ன ராஜ்யம்
1: what kind of kingdom it is
0: ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து
1: jesus said to israelites
0: யாத்திராம புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
1: exodus 19
0: அங்க என்ன வாசிக்கிறோம்
1: what we read
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் நீங்கள் எனக்கு யாரா இருக்கீங்க ஆசாரிய ராஜ்யம்
1: and the kingdom of priests
0: hallelujah
1: hallelujah
0: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல
1: we don't belong to this world
0: நாம் யார் படிங்க. 19:6 எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
1: Kingdom of priests and holy nation.
0: ஆசாரிய ராஜ்யம்
1: or kingdom of priests.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதனாலதான் நாம் வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
1: We read very clearly in the Bible.
0: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
1: not only he saved us,
0: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார்.
1: And he made us kings and priests.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
1: The Lord whom we worship is the true king.
0: அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
1: He is the king for Israel.
0: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:15 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 43:15,
0: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
1: I am the creator. Hallelujah. I am your king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்,
1: one king may be 10 or 20 years, இருக்கலாம் or 30 years,
0: 100 வருஷம் இருக்க முடியாது,
1: it cannot be 100 years.
0: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
1: Our king.
0: அவர் நித்திய ராஜா,
1: eternal king.
0: Jeremiah 10:10 வாசிக்கும் பொழுது,
1: Jeremiah 10:10,
0: கர்த்தரோ மெய்யான தெய்வம்,
1: the Lord is true God.
0: அவர் ஜீவனுள்ள தேவன்,
1: is the living God.
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: எபிரேயர்கள் நிருபம்
1: Hebrews 7:2
0: அங்கே வாசிக்கிறோம்,
1: there we read,
0: அவர் நீதியின் ராஜா,
1: is the king of righteousness.
0: அவர் சாலேமின் ராஜா,
1: is the king of Salem.
0: அவர் சமாதானத்தின் ராஜா,
1: is the king of peace.
0: அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ராஜா,
1: he is our king.
0: அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ராஜா,
1: he came to make
0: அவர்
1: peace.
0: அவர் நீதியின் ராஜா,
1: he is the king of righteousness.
0: அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமா மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார்.
1: He has become the chief priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: How is his kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்?
1: How is that king?
0: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள், ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ.
1: The people were singing and his Hosanna and
0: நாம் ஏன் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம்?
1: Why we keep
0: ஏன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Alleluia?
0: Hosanna என்று ஏன் ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Hosanna?
0: நம் மத்தியிலே இருக்கிறவர் ராஜா.
1: He is king.
0: சாதாரண ஒரு மனுஷன் வரான்,
1: ordinary man is coming,
0: வாழ்க வாழ்க வாழ்கன்னு கூச்சல் போடுறாங்க.
1: They all shout and praise him.
0: ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா கத்துறான்.
1: If they give biryani, they shout.
0: If
1: they give,
0: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்ல.
1: You don't have eyes to see.
0: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
1: You should have the eyes to see.
0: யார் ஒருத்தன் கர்த்தரை ராஜாவாக பார்க்கிறானோ,
1: whoever looks at God as king,
0: அவன் தான் தேவ சமூகத்திலே Hallelujah உண்மையான கிறிஸ்தவன்.
1: And he is the true Christian.
0: ஏசாயா தீர்க்கதரிசி,
1: Isaiah prophet.
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
1: Of course he is a great prophet.
0: ஏசாயாவின் புத்தகம் 6:6
1: 6th chapter.
0: அவர் சொல்றார் பாருங்க.
1: He says
0: 5th verse எடுத்து வாசிக்கும் பொழுது,
1: 6:5 Isaiah.
0: அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: My Alleluia. Eyes have seen the king, the Lord of
0: Alleluia.
1: hosts.
0: அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை?
1: How did he see that king?
0: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: The Lord of hosts.
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: என்ன சாட்சி சொல்ல போற?
1: What kind of testimony you are going
0: to say? ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது?
1: How did your eyes look at that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தானியல் ராத் தரிசனங்களிலே ராஜாவை கண்டார்.
1: And Daniel has seen.
0: நீங்க நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தூங்கும் பொழுது கெட்ட கனவு வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, அது வருது, இவன் வந்தான், அவன் வந்தான்லாம் சொல்றாங்க.
1: The Christians have very bad dreams. Did Jesus come?
0: இல்லை.
1: No.
0: என்ன நீ ராஜாவா நினைக்கிறது இல்ல.
1: You are not thinking about king.
0: வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க, அதான் வருது உனக்கு.
1: You are thinking something else, it is coming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனே, நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ?
1: How do you look at the Lord?
0: Hallelujah. அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல,
1: not only eternal king,
0: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல,
1: not only king of peace,
0: அவர் எப்படிப்பட்ட ராஜா?
1: What kind of king?
0: மகிமையின் ராஜா.
1: It's a glorious king.
0: சங்கீத புத்தகம் 24 சங்கீதம்
1: Psalm 24
0: 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இந்த மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா,
1: who is this glorious king?
0: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஹalleluya.
1: The Lord.
0: 7வது வசனத்துல,
1: in 7,
0: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்.
1: Alleluia. Glory shall come.
0: Alleluia. நீ துதித்தால்,
1: when you praise,
0: மகிமையின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு.
1: The king of glory.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு.
1: The glory will come.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா நடந்து வருவாரு.
1: When you praise, the glory.
0: உன்னை விசாரிப்பாரு, உன் பக்கத்துல உட்காருவாரு,
1: உன்னை
0: தொடுவாரு.
1: He will touch you.
0: மகிமையின் ராஜா,
1: king of glory.
0: உரகாபா சந்தராலிய அங்கரபாரா.
1: ஆனா
0: இந்த மகிமையின் ராஜாவை நீ அசட்ட பண்ற.
1: You are despising the king of glory.
0: Alleluia. அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல.
1: You are not giving that glory.
0: அவர் மகிமைப்படத்தக்கவர்.
1: He has to
0: அவர்
1: be glorified.
0: He
1: has to be
0: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
1: He has to be.
0: யார் இந்த மகிமையின் ராஜா?
1: Who is this king of glory?
0: சொல்ல முடியும், அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா.
1: He is my king of glory.
0: Alleluia.
1: Alleluia.
0: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா,
1: the king of Israel,
0: என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were shouting, king of Israel.
0: அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம்தான் பார்த்தார்கள்.
1: They looked only as the king of Israel.
0: ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: He is revealing how, what kind of king he is.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அவருடைய அவர் அவர் மகிமையாக, அவர் சாந்தம் உள்ளவராக,
1: வித் மீக்னஸ்,
0: அவர் சமாதானம் உள்ளவராக,
1: வித் பீஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உன் மத்தியில் உலாவி வருகிறார்.
1: He is moving in your midst.
0: உலக பிரகாரமான ராஜாவின் பக்கத்தில் நீ போக முடியாது.
1: You cannot go to the worldly king.
0: ஆனால் இந்த ராஜாவின் இடத்துல அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா?
1: What those people are doing.
0: குழந்தைகளை தூக்கி வந்து,
1: they bring babies,
0: பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வந்து
1: they bring.
0: ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே என் குழந்தையை தொடுங்க,
1: Lord,
0: என் குழந்தையை தொடுங்க,
1: please touch the baby.
0: அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு.
1: The Lord is touching everything.
0: அப்போ எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல, அது அவர் என்ன சாந்த குணம் உள்ளவர்.
1: Because he is the full of meekness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததுனால,
1: since they saw the king of,
0: thank you Jesus,
1: meekness.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி,
1: as for Zechariah,
0: 9வது அதிகாரம் 9வது வசனத்தில்,
1: 9 and 9,
0: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
1: He is riding upon an ash.
0: அந்த கழுதைக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க. இப்போ
1: Now there is a name.
0: மரி. Hallelujah.
1: Riding.
0: Hallelujah. Amen. Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: எல்லா ஜனங்களும் குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
1: They all brought the babies.
0: Hallelujah. அவருக்கு முன்னால் அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
1: They put all the branches before him.
0: தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி கழட்டி கழட்டி எல்லாம் போடுறாங்க.
1: They put all the dresses.
0: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
1: Why did they do that?
0: எதுக்கு?
1: What for?
0: எதுக்குன்னா,
1: to
0: ஆண்டவரே நாங்க உம்மை ஏற்றுக்கொள்றோம்.
1: Lord, we accept you.
0: நாங்க உம்மை வெறுக்கல.
1: We did not.
0: நாங்க வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
1: We don't hate you.
0: நாங்க வேற என்ன செய்யறது?
1: What can I do?
0: எங்க வஸ்திரங்கள் எல்லாம் தெருவில் நாங்கள் விதிக்க, அந்த நடைபாதையில் நாங்கள் விரிக்கிறோம்.
1: We just spread the clothes.
0: அது மேலே நீங்கள் நடந்து வாங்க ஆண்டவரே.
1: You have to walk upon it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
1: That is the commitment.
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால்,
1: if you have accepted the Lord,
0: Hallelujah.
1: Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit yourself.
0: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சுல்ல.
1: The donkey committed.
0: ஒருவரும் ஏறியிராத கழுதை.
1: No one ridden on that.
0: Hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த சொந்தக்காரன், அந்த கழுதையின் சொந்தக்காரன் என்ன பண்ணிருப்பான்?
1: Maybe the owner of donkey.
0: இந்த கழுதை எனக்கு மட்டும் தான் வேணும்.
1: It is only for me.
0: யாரும் ஏறக்கூடாதுன்னு
1: வச்சிருப்பான். Should take it.
0: வாழ்க்கையில நீ எதெல்லாம் அப்படி போட்டு பூட்டி வச்சிருக்கியோ,
1: whatever you lock it,
0: உனக்கு மாத்திரம் வச்சிருக்கிற பாரு,
1: you keep it only for you.
0: அதை எடுத்து வந்து ஆண்டவருக்கு கொடுத்துரு.
1: Come on, bring it and give it to
0: him. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது.
1: That is commitment.
0: வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடு.
1: Come on, you take
0: எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துரு.
1: Give all that.
0: ஒப்பு கொடுத்துரு.
1: Commit yourself.
0: அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துற மரியாதை.
1: That is the respect.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: அதுதான் தாழ்மை.
1: That is humbleness.
0: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்.
1: Jesus humbled himself.
0: அதுதான் சிலுவையினுடைய மகிமை.
1: That is the glory of the cross.
0: Hallelujah. சிலுவையை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா?
1: Why did he choose the cross?
0: அது சிறுமை.
1: It is affliction.
0: சிறுமை.
1: Affliction.
0: அந்த சிலுவை ஒரு அவமானம்.
1: It is a shame.
0: அந்த சிலுவை ஒரு கேவலம்.
1: And it is really.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் மரித்தார்.
1: And Jesus died on that cross.
0: அந்த சிலுவையின் மரண பரியந்தம்.
1: Till the death of the cross.
0: அவர் கீழ்ப்படிந்தவராகி.
1: And he obeyed.
0: தம்மை தாமே வெறுமையாக்கி.
1: He emptied himself.
0: தேவ பிள்ளையே.
1: Children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வெறுமையாக்கிட்டு.
1: Emptied himself.
0: தன்னை வெறுமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்.
1: He has given himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல.
1: He didn't ask to give.
0: சில பேர் பாட்டு பாடுவாங்க.
1: Some they sing.
0: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்.
1: The Lord may not ask such a way.
0: கொடுத்துட்டு கொடுத்துட்டு எனக்கு என்ன செய்தார் கேட்பார், பிச்சை எடுக்கிற மாதிரி.
1: Will he ask what do you do for me?
0: அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குற ஆண்டவர் இல்லைங்க நம்முடைய ஆண்டவர்.
1: Our Lord will not ask.
0: சந்தோஷமா கொடுத்தா வாங்கிக்குவார்.
1: If you give gladly, you will accept.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவன் உங்களுக்கு தெரியாது. சீஷருக்கு தெரியவே இல்லை என்ன கேட்பாருன்னு தெரியாது.
1: The disciples did not know what will ask.
0: ஒரு கழுத குட்டி கட்டி இருக்கோம்.
1: Go and see the colt.
0: அத போய் அழுத்துன்னு வாங்க.
1: You lose it and bring.
0: அதுல இருந்து என்ன தெரியுது?
1: What you understand.
0: ஆண்டவருக்கு எது தேவை?
1: What is needed to the Lord.
0: நீ யார் தெரியுமா?
1: Who are you?
0: நீ நல்ல கழுதைதான்.
1: You are good donkey.
0: ஆனா நீ கட்டப்பட்ட கழுதை.
1: But you are bound.
0: உன்னை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான்.
1: They bound you.
0: உன்னை கட்டி வச்சி உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான்.
1: பைண்டிங் அண்ட்
0: உன்னை கட்டி வச்சு.
1: அண்ட் ஹி இஸ் பைண்டிங் அண்ட்
0: உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்.
1: ஹி இஸ் மேக்கிங் அஸ் ஸ்லேவரி.
0: ஹி
1: இஸ் பைண்டிங் யூ.
0: உன்னை வேதனைப்படுத்துறான்.
1: ஹி மேக்ஸ் யூ பெயின்ஃபுல். சேட்டன்
0: உன்னை அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்கான்.
1: ஹி இஸ் யூசிங் யூ.
0: ஆண்டவர் சொல்றாரு.
1: தி லார்ட் சேஸ்
0: இனிமேல் நீ யாருக்கும் அல்ல.
1: நாட் ஃபார் எனிஒன்.
0: எனக்கு தேவை.
1: யூ ஆர் நீடட் ஃபார்
0: மீ. ஹalleluya.
1: ஹalleluya.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You are loose.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You have to be loose.
0: இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய்
1: கட்டுகளை
0: அவிழ்க்கிறார்.
1: உன்
0: சூனியத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: மந்திர கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: பாவ கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: Loses the bondage of sickness.
0: சபூர பரபாலா கீரபாரா தூரநாமாஷ.
1: Thank you, Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு.
1: The Lord has given the authority.
0: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்.
1: You keep praying.
0: மகனே,
1: my son,
0: இன்னைக்கு போய்
1: go.
0: ஒரு கூட்ட மக்களை கட்ட அழுத்துறியாப்பா.
1: Will you lose the people?
0: கட்ட அழுத்துறு.
1: Come on, lose.
0: கட்ட அழுத்து கொண்டாந்துரு.
1: Bring them.
0: கட்ட அழுத்து கொண்டு வந்துரு.
1: Lose and bring them.
0: அந்த ஒரு வைராக்கியத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்.
1: With that zeal I'm
0: talking. இந்த ஆராதனை விட்டு போகும்போது சும்மா இல்ல.
1: When you go from here.
0: உன்னை வியாதியிலே கட்டி வைத்து இருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு போவேன்.
1: You have to lose.
0: இன்றோடு அந்த கட்டை அவிழ்ந்தது.
1: The bondages are loose.
0: ஓ கைவிடப்பட்ட வியாதி.
1: Any sickness.
0: ஓ மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட வியாதி.
1: The sickness to
0: இயேசுவின் நாமத்தினாலே.
1: In the name of Jesus.
0: உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன்.
1: I lose your bondage.
0: இப்பவே.
1: Right now.
0: In the name of Jesus. The name of Jesus. In the name of Jesus.
1: In the name of Jesus.
0: Shabura bala bara bakala.
1: Thank you, Lord.
0: Uraga bala bara bakala.
1: Thank you, Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே.
1: Dear children of God.
0: உன்னை கர்த்தர் கட்டவிழ்த்து.
1: The Lord will lose you.
0: இனிமேல் நீ யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You should not be slavery for the world.
0: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery to the blood relations.
0: உன்னுடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery for the fleshly relationships.
0: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்
1: If you are the spiritual
0: child, யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: நான் ஒருத்தருக்கு அடிமை இல்ல.
1: I am not slavery.
0: என் சங்கிலிகள்,
1: my chains,
0: உடைந்து விட்டது.
1: It is broken.
0: என் கட்டுகள்,
1: my bondages,
0: அறுக்கப்பட்டது.
1: Broken.
0: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்.
1: I belong to the Lord.
0: கர்த்தருக்கு சொந்தமானவள்.
1: I belong to the Lord.
0: நீ எப்பொழுது நீ சொல்லுகிறாயோ.
1: How many times?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: இந்த காலவேளையிலே.
1: In this morning.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: Your king is coming.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: Hallelujah. எவ்வளவு பேர் இந்த நியூஸ் ஏறுவது கிட்ட போது.
1: The news is going to
0: Pilate கிட்ட போது.
1: Goes to the Pilate.
0: பிலாத்துக்கும் இயேசுவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: The pilot is
0: ஏரோது. இயேசுவை பார்த்த உடனே பா நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
1: Herod was thinking
0: அரண்மனைக்கே வந்துட்டீங்களே.
1: You have come to the palace.
0: அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா.
1: It was joyful to him.
0: ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்.
1: Both of them had joy.
0: ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப நாள் சண்டை போட்டு இருந்தாங்க, பகைஞர்களா இருந்தார்களா.
1: And Herod and Pilate were fighting. ஆனா
0: இயேசு ரெண்டு பேரும் சிநேகிதர்களா மாறிட்டாங்களா.
1: Because of Jesus they became friends.
0: Amen. அவர் சமாதானத்தின் ராஜா.
1: He is the king of peace.
0: அவர் போறதெல்லாம் சமாதானம் தான்.
1: Wherever he goes there is
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே.
1: Dear children of God.
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: My Lord Jesus Christ.
0: அவருடைய ராஜ்யம்.
1: His kingdom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And how he is guiding us.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: Hallelujah. ஆம், இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது.
1: All the kingdoms will be perished one day.
0: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God.
0: Hallelujah. அழியாதது.
1: It will never perish.
0: என் ராஜ்யம்,
1: my kingdom.
0: இந்த உலகத்துக்குரியது அல்ல.
1: Not of the world.
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறீர்கள்.
1: You are the kingdom of priest.
0: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for God has chosen you?
0: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல.
1: Not to just come to church and go.
0: சும்மா ஜோமணி ஆண்டவர் இத கொடுங்க அத கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல.
1: Not to ask something else.
0: தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for he has chosen?
0: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க.
1: You have to inherit the kingdom.
0: யாக்கோபுக்கு எழுத நிருபம்
1: James
0: 2வது அதிகாரம்
1: 2
0: 5வது வசனத்துல
1: 5
0: என் பிரியமான சகோதரரே,
1: my beloved brethren, listen.
0: தேவன் இவ்வுலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
1: Has of the kingdom which he had promised to them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே,
1: dear children of God,
0: இந்த உலகத்தை அநேக அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
1: Unrighteous people are ruling the world.
0: இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது.
1: The world is perishing.
0: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
1: Unrighteous ruling.
0: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்,
1: my Lord's kingdom.
0: சங்கீதம் 45:6
1: Psalm 45:6
0: பாருங்க. தேவனே,
1: oh God,
0: உமது சிங்காசனம்
1: your throne
0: என்றென்றைக்கும் உள்ளது.
1: Is there all the time.
0: உமது ராஜ்யத்தின் செங்கோல்,
1: the sculptor,
0: நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது.
1: It is righteous.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு அழைத்து இருக்கிறார்.
1: The Lord has called us.
0: 1 Thessalonians
1: 1 Thessalonians
0: 2வது அதிகாரம்
1: 2nd chapter
0: 11வது வசனத்தை பாருங்க.
1: 11
0: மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும். Hallelujah.
1: Hallelujah. You have to be worthy for that kingdom.
0: ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சாரு.
1: That's why he called you.
0: ராஜ்யத்துக்காக தான் உன்னை அழைச்சாரு.
1: He called you for his kingdom.
0: ஆயத்தமா இருக்கறாயா?
1: Are you ready?
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: எபிரேயர் 12:25 வாசிக்கிறோம்.
1: Hebrews 12:25.
0: அழிவில்லாத ராஜ்யம்.
1: Unperishable kingdom.
0: ஆதலால் அழிவில்லா அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakable kingdom.
0: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
1: Unshakable kingdom.
0: பயத்தோடும்,
1: with fear,
0: பக்தியோடும்,
1: with devotion,
0: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க? பற்றிக்கொள்ளுங்க.
1: With a zeal let us worship.
0: Hallelujah.
1: With the grace.
0: Amen.
1: Amen.
0: தானியேல் புத்தகத்துல 4வது அதிகாரம்
1: Daniel 4
0: 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது
1: 2
0: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது.
1: So powerful.
0: அவருடைய ராஜ்யம்
1: His kingdom.
0: நித்திய ராஜ்யம்
1: Eternal kingdom.
0: அவருடைய ஆளுகை
1: His ruling.
0: தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்.
1: Generation after generation.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: 34வது வசனத்துல சொல்றார் பாருங்க.
1: 34
0: அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்.
1: His kingdom, generation after generation, it will stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே.
1: Yes, dear children of God.
0: இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயர்வுகள், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மேன்மைகள்,
1: all great things,
0: அதிகாரங்கள்,
1: all authorities,
0: ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
1: It will be perished.
0: ஆனா,
1: but
0: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்றார்னா,
1: what the Lord says.
0: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு
1: for the poor.
0: நம்ம கையில ஆட்சியை கொடுக்கிறாரு.
1: He has given the
0: நீங்க ஆளுங்க.
1: Come on, rule.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சங்கீத புத்தகத்தை தானியேல் புத்தகத்துல
1: Daniel
0: 7 அதிகாரம்
1: 7
0: 27வது வசனத்துல
1: 27
0: என்ன சொல்ற, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள். ஒரு ஊருக்கு இல்ல, ஒரு தேசத்துக்கு இல்ல, சகல ஜனங்களும்,
1: ஆல் டொமினியன்,
0: சகல ஜாதியாரும்,
1: ஆல் நேஷன்ஸ்.
0: 14வது வசனத்தை பாருங்க, தானியேல் 7:14 சகல ஜனங்களும்,
1: ஆல் பீப்பிள்,
0: ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்.
1: That is our kingdom.
0: இந்த ராஜ்யம் வேணுமா?
1: Do you need this kingdom?
0: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்.
1: Sufferings are little.
0: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிறுமைப்பட்டு கிடப்ப.
1: You are going to have only little affliction.
0: இந்த உலகம் உன்னை அசட்டை பண்ணும்.
1: The world may despise you.
0: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்.
1: It will mock at you.
0: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்.
1: It may just mock
0: at you. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது.
1: They will come.
0: கர்த்தர் உன் கையில ராஜரீகத்தை கொடுத்து
1: God will give the kingdom.
0: உன்னை ஆளச் செய்ய போகிறார்.
1: He will ask you to rule.
0: அப்பொழுது சகல ஜாதியாரும்,
1: all nations,
0: சகல பாஷைக்காரரும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 27வது வசனத்தில்
1: கிங்டம் ஃபார் எவர்,
0: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யரீகமும் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும். அல்லேலூயா.
1: The kingdom is an everlasting kingdom.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: ஆச்சரியமா இருக்குது.
1: So amazing.
0: ரட்சித்தார்.
1: He saved us.
0: பரிசுத்தமாக்கினார்.
1: Made us holy.
0: உன்னதங்களை அவர் உட்கார வச்சார்.
1: Made us to sit with him.
0: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே,
1: ஓ ஃபியர் நாட்,
0: நான் ராஜ்யத்தை உன் கொடுத்துறேன்.
1: ஐ ஹேவ் கிவன் மை கிங்டம்.
0: நீ ஆளுகை செய்.
1: கம் ஆன், யூ ரூல்.
0: ஒரு நாள் வரப்போகிறது.
1: They will come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த நாள்ல,
1: on that day.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்.
1: Unrighteous
0: எல்லாரும் அடித்து போவார்கள்.
1: All the wicked will be perished.
0: தேவ ஜனமாகிய நாம்,
1: God's people,
0: on the same,
1: நாம்
0: ஆளுகை செய்ய போகிறோம்.
1: We will rule.
0: உனக்கு ஒரு பெரிய பதவி,
1: there is a big
0: ராஜரிக பதவி,
1: and kingly
0: காத்துக்கொண்டிருக்கிறது.
1: It is waiting.

0: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார். ராஜ்யம் பரிசுத்தமான ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார். ராஜ்யத்தை நீதியை தேடு. எனக்கு ராஜ்யம் வேண்டும், ராஜரீகம் வேண்டும். தேவன் அளிக்கிற ராஜரீகம், ஆளுகை கொடுக்கிறார். என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யார்? சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை, குட்டி.
1: So cold.
0: உன்னை தெரிந்து கொண்டு,
1: has chosen you.
0: உன்மேல் உட்கார்ந்து கொண்டு,
1: and he is traveling upon you.
0: இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
1: He is traveling.
0: எங்க போனாலும் எங்க வந்தாலும்,
1: wherever you go.
0: மறந்து போகாதே.
1: Don't forget.
0: உன்மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: உன்மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are bearing.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord.
0: Hallelujah. கர்த்தருக்குனை ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself.
0: ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself. பாடினார்களே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர்கள். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒளிந்து போகாது கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்ரம். அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ உம்முடைய ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா ஸ்தோத்ரம். இதோ கர்த்தாவே, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்ரம். இந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா பங்காளிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதிலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது தெரிந்து கொண்டிருக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அதற்கேற்ற பாக்கியவான்களா நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா. இந்த உலக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு சொந்தம் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்ரம். பிசாசு எங்களை மேன்மை எங்களை ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்ரம், விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே.

0: நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியையும் உம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவின் ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக